நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆசாட மாதம் 3 நாள், திருவள்ளுவாண்டு 2057 ஆணி மாதம் 10 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 24 நாள் புதன்கிழமை. ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5 மணி 57 நிமிடம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை நிலையாமை 34 அதிகாரம் 4வது குறட்பா.

வாழ்வை ஆராய்ந்து உண்மை உணர்பவரை பெற்றால் நாள் என்பது ஒரு கால அளவு போல தன்னை காட்டி உயிரை அறுக்கும் வாழ் என்பது விளங்கும்.

நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று உலாவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க. அம்சப்பிரியா அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி மழலையாக பங்கேற்கிறார் எஸ் அகமது. 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் இனிதினிது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திருக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி, தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன் வழங்கும் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பலாடியார் அவர்கள். 9:05 வானலையில் வசந்தம், கண்ணதாசன் பிறந்தநாள் சிறப்பு நேரலை இன்று கொண்டு வருகிறது மனதில் பதிந்த கவிஞரின் வரிகள். 10:00 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள். 10:05 காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசர் அவர்களின் பிறந்த தின சிறப்பு உரை வழங்குபவர் விசுவபாரதி அவர்கள். தொடர்ந்து நீங்கள் கேட்டு

0: அவை 10:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன் உரை வழங்குபவர் யோகா பயிற்றுநர் எம் சண்முகப்பிரியா அவர்கள். 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து பூவே பின் பூவே. 12:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம். அதிமான் கோட்டை பகுதியைச் சேர்ந்த தடகள வீராங்கனை கே பி மௌரிஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்தறிக்கை. 12:50 திரையிசை மெல்லிசை சூழல் காப்பம் இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்தறிக்கை. 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம் கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து குறித்து தகவல்கள் வழங்குகிறார் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்துவியல் பேராசிரியர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்கள். 2:30 பூங்குத்து. 3:00 கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடைத்தேடு மணக்கள். 5:00 மாலை திண்டல். 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்புரு திருக்கோயில். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. National security advisors and senior security officials from the BRICS nations called for stronger cooperation to address a widening range of global security challenges, including terrorism, cyber threats, during a high-level meeting hosted by India in the national capital. The 16th BRICS National Security Advisors meeting, held under India's chairship of the grouping, led by India's NSA Ajit Doval, brought together top security representatives from member countries to discuss both traditional and emerging threats confronting the international community. According to India's Ministry of External Affairs, the discussions focused on evolving security risks that increasingly transcend national borders. Prime Minister Narendra Modi received a telephone call from the Emir of Qatar, Sheikh Tamim bin Hamad Al Thani. He expressed condolences over the loss of lives of Indian nationals in the accident at Ras Lufan Industrial City in Qatar on Sunday and conveyed his wishes for the speedy recovery of those injured. Mr. Modi thanked the Qatari leader for his words of sympathy for the affected families and appreciated the prompt medical assistance extended to the injured. The two leaders also reaffirmed their commitment to ensuring the well-being and safety of their citizens and reiterated their solidarity and support for each other. India has strongly criticized Pakistani Defense Minister Khwaja Asif's remarks over the situation in Pakistan-occupied Kashmir, saying these remarks are desperate attempts by the neighboring country to cover up its own failings and deflect attention away from its human rights abuses. Addressing media in New Delhi, Ministry spokesperson Randhir Jaiswal said, New Delhi categorically rejects these fabricated claims with the contempt they deserve.
2: The ongoing protests in Pakistan-occupied Kashmir are a direct consequence of Pakistan's decades-long policy of systemic economic exploitation, denial of fundamental rights, and administrative oppression. We hope the international community will hold Pakistan accountable for its misdeeds and abuses.
1: On India-UAE defense partnership, the spokesperson said India's relationship with UAE in recent several years has seen a major upswing in which the defense partnership also plays an important role. Union Finance Minister Nirmala Sitharaman has called for stronger multilateral cooperation to build resilient economies, accelerate sustainable development and ensure inclusive growth. Addressing the Global Convergence for Growth Summit virtually in New Delhi yesterday, she said that while prosperity and challenges are shared in an interconnected world, the consequences of conflicts and uncertainty fall disproportionately on developing countries and the Global South. Ms. Sitharaman stressed that coordinated global action is essential to address these challenges. Highlighting India's economic progress, the finance minister said that the country's growth is primarily driven by domestic demand, supported by a largely market-determined exchange.

0: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
1: கற்பனையின் சிறகுகள். நம்மை சுற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் உலகம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சட்டென்று மென்மையாக்குவது கற்பனைதான். கற்பனை என்பது கண்ணால் காணாததை மனதால் உணரும் மாயசக்தி ஆகும். காலை, இரவு, மாதங்கள், வருடங்கள், இப்படி பொழுதுகளின் பெயர்களை கடந்து மனிதர்களை மனிதர்களாக தக்க வைத்திருக்கும் அபூர்வம்தான் கற்பனை. இன்றைய உலகில் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒவ்வொரு படைப்பும் ஒருநாள் யாரோ ஒருவரின் கற்பனையில் தொடங்கியதுதான். பறவையைக் கண்டு இதுபோல நாமும் பறக்க முடியும் என்று கற்பனை செய்து காரியத்தில் இறங்கியதால் தான் நமக்கு விமானம் சாத்தியமாயிற்று. இப்படித்தான் பல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கனவு காண்பதற்கும் கற்பனை செய்வதற்கும் வேறுபாடு உண்டு. கனவு என்பது துவக்கப்புள்ளி, கனவின் செயல்பாட்டு வழிமுறை கற்பனை. நமது கனவுகளுக்கு ஆக்கபூர்வமான செயல் வடிவம் கொடுக்க கற்பனை உதவுகிறது. பகலைப் போல வெளிச்சம் இருந்தால் என்பது கனவு. செயற்கையாக வெளிச்சத்தை உருவாக்கலாம் என்பது கற்பனை. அறிவியல் கற்பனையால் விளைந்த விளைச்சல். பல கண்டுபிடிப்புகளும் இப்படியான உருவம் அப்படியான உருவம் என்று வடிவமைக்க தேவை இந்த கற்பனையே. வலி இருக்கும் இடத்தில் ஒரு கவிதை உருவாகிறது. தோல்வி இருக்கும் இடத்தில் ஒரு கனவு விதைக்கப்படுகிறது. அந்த விதை வெற்றி எனும் விளைச்சலாகிறது. நமது பல எண்ணங்களை குழந்தைத்தனமானது என்று நினைக்கிறோம். ஆனால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவே நம் செயல்களாக மாறுகின்றன. இலக்கியம் கற்பனையின் தாயகம். பாரதிதாசன் நிலவை கற்பனை செய்யும் அழகு நம் மனதில் நீங்காத ஓவியமாகிறது. அந்த கற்பனை நம்மை மகிழ்ச்சியை தூண்டுகிறது. முழுமை நிலா, அழகு நிலா, முளைத்தது விண்மேலே, அது பழமையிலே புது நினைவு பாய்ந்து எழுந்தாற்போல, அழுத முகம் சிரித்தது போல, அள்ளி விரித்தாற்போல, மேல் சுழற்றியறிந்த வெள்ளித்தட்டு தொத்தி கிடந்தாற்போல, முழுமை நிலா, அழகு நிலா என்று தன் கற்பனையால் சிறகு விரித்து வானத்தில் மிதக்கிறார். இயற்கை அழகை தங்கள் கற்பனையால் மெருகேற்றி உவமை அணிகலன்களை அணிவித்து இதோ இதுதான் அழகியல் உலகம் என்று நம் கவிஞர்கள் கொண்டாடியுள்ளார்கள். இந்த கற்பனை

0: வாழும் நாம் மகிழ்ச்சியை வேண்டுமளவு பருகித்தீர்க்கிறோம். கம்பர் உட்பட அத்தனை கவிஞர்களும் கற்பனையில் உச்சம் தொட்டு நம்மை மகிழ்வித்திருக்கிறார்கள். அழகை அள்ளிப்பருக மட்டும்தான் கற்பனை என்றில்லை, தனிப்பட்ட முறையில் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க கற்பனை தேவையே. கற்பனை என்பது மனிதனின் உள் உலகம், தனிநபர் வாழ்க்கை என்பது அவன் வெளி உலகம். இந்த இரண்டிற்கும் இடையில் நடக்கும் அமைதியான உரையாடல்தான் ஒருவரின் அடையாளத்தை வடிவமைக்கிறது. கற்பனை இல்லாமல் வாழும் வாழ்க்கை வெறும் நடைமுறையாக மாறும். அது சுவையற்ற உணவைப் போன்றது, சத்தற்ற திரவத்தை போன்றது. நான் யார், நான் எப்படி வாழ விரும்புகிறேன் என்ற வினாக்களுக்கு விடை தேடுவது கற்பனையே. ஆக தனிநபர் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கு கற்பனை அவசியம். எதை விரும்புகிறோமோ அதை அடைய கற்பனையே விளக்காகிறது. பொருத்தமற்ற எண்ணங்களை விளக்கி பொருத்தமான எண்ணங்களை கற்பனை செய்தால் அனைத்து செல்வங்களும் பெருகும். கற்பனை, அறிவியல் இரண்டும் எதிரெதிர் துருவங்களைப் போல தோன்றினாலும் நாணயத்தின் இரு பக்கங்களாகவே காட்சியளிக்கின்றன. கற்பனை என்பது இப்படி இருந்தால் என்று வினாவை உருவாக்குகிறது, அறிவியலோ அப்படி என்றால் நிரூபிப்போம் என்று பதில் தேடுகிறது. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் கற்பனையின் சிறு புள்ளிகள்தான். கற்பனை எனும் புள்ளி உருவாகியபின் அது செயல் வடிவங்களுக்கு செல்லும்போது கண்காணிப்பு, சோதனை, நிரூபித்தல் என்று வளர்கிறது. ஆக உலகம் கூறாததை கற்பனை மெதுவாக கற்றுத்தரும். இன்று சாத்தியமில்லை என்று ஒதுக்கப்படும் கற்பனை நாளை சாதனையாக மாறும். கற்பனை இல்லாத வாழ்க்கை வானமில்லாத பறவை. எண்ணங்கள் பறக்கத் தொடங்கினால் வாழ்க்கை உயரும், உயரம் தொடும். கற்பனையை நம்புகிறவர்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள். சமூகத்தின் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கற்பனை செய்வோம், செயல்படுத்துவோம், பொன்னான உலகை படைப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

வணக்கம் நேரல. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பக்தி மாலை. இசைப்பாக்களால் இறைவனை வணங்கும் நேரம் இது. நமக்கு கிடைத்திருப்பது வெற்றியோ தோல்வியோ, அதை பற்றி கவலைப்படாதீர்கள், தன்னலம் கருதாமல் சேவையில் ஈடுபடுங்கள் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். பக்திமாலையில் முதல் பாடலாக வருகிறது கே ஜே எஸ் தாஸின் குரலில்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, ஒகேனக்கல் காவேரி ஆற்றின் மூல நீரில் தரம் மாற்றம் காரணமாக கூடுதல் சுத்திகரிப்பு நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தற்காலிகமாக சுமார் 50% குடிநீர் மட்டுமே விநியோகிக்கப்படும். இன்று பெண்ணாகரம் மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக குடிநீர் விநியோகம் இருக்காது. குடிநீரை நன்கு காய்ச்சி ஆரவைத்து குடிக்கவும். வீட்டு நீர் தொட்டிகளை சுத்தமாக வைத்திருங்கள். குடிநீரின் நிறம், மனம் அல்லது சுவையில் மாற்றம் இருந்தால் தகவல் தெரிவிக்கவும் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
2: காற்றின் பரப்பெங்கும் இறைமணம் பரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பக்தி மாலை. நிலையத்தில் நேரம் காலை 6:22. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை, முதலில் உன்னை நம்பு. பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருகிறது நாகூர் இஎம் அனீபா குரலில்.
3: ஃபாத்திமுத்து ஜோஹரா.

அங்கெங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனை இசையால் வணங்கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் பிற உயிர்களுக்கு நாம் செய்கின்ற நன்மையே நமக்கு இறைவன் செய்யும் நன்மை. எல்லா உயிர்களையும் நேசிப்போம். பக்தி மாலையில் அடுத்த பாடலாக ஜாலி ஆபிரகாம் குரலில் பாடல்.

0: அடடே மாடசாமியா, என்னப்பா வீட்டுல விசேஷம்னு கேள்விப்பட்டேன்.
1: ஆமாங்க அக்பர், கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட வந்துடணும்.
2: என்னப்பா மாடசாமி, எங்களுக்கு எல்லாம் அழைப்பு இல்லையா?
1: அட என்ன வின்சென்ட், என்ன எப்படி சொல்லிட்டீங்க? உங்களை கூப்பிடாமையா? நீங்களும் குடும்பத்தோட வந்துருங்கண்ணே.
0: வேற்றுமையிலும் ஒற்றுமை,
1: இதுவே நம் நாட்டின் பெருமை.

0: இறைவனின் துணையிருந்தால் நாம் எந்த செயலையும் எளிதாக செய்து முடிக்கலாம். பற்றற்ற வாழ்க்கையில் இறைவனின் பற்றி உன்னதமான பற்று. நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்திமாலை. பக்திமாலை பாடல்கள் ஒலித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பிரிகிட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:35.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்த மலர் சாகுபடி எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். தேர்வு செய்யப்பட்ட 50 சென்ட் நிலத்தை 2 முறை உழுது 10 டன் மாட்டு எரிட்டு ஒரு உழவு செய்யணும். பிறகு 5 அடி இடைவெளியில் 3/4 அடி குழிகள் எடுத்து குழிக்கு 3 நாற்றுகள் வீதம் நடவு செய்யணும். சுமார் 6 மாத வயதுடைய நாற்றுகள் நடவுக்கு ஏற்றவை. நடவு செய்த 1 மாதம் வரைக்கும் 1 நாள் விட்டு 1 நாள் தண்ணீர் கொடுக்கணும். அதன் பிறகு 10 நாட்களுக்கு 1 முறை தண்ணீர் கொடுத்தால் போதும். நடவு செய்த 30வது நாளிலிருந்து 10 நாளுக்கு 1 முறை சுழற்சி முறையில் பஞ்சகாவியம் 100 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் பஞ்சகாவியம் என்ற அளவில் கொடுக்கணும். மீன் அமினோ அமிலம் 100 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் மீன் அமிலோ அமிலம் ஆகிய கரைசல்களை பாசன நீரில் கலந்து விடணும். நடவு செய்த 2 மாதங்களுக்கு 1 முறை பாசன நீரில் 100 லிட்டர் அமித கரைசல் கலந்து விடணும். நடவு செய்ததிலிருந்து 20 நாட்களுக்கு 1 முறை 50 லிட்டர் தண்ணீரில் 1 லிட்டர் பஞ்சகாவியத்தை கலந்து செடிகள் மீது தெளிக்கணும். ஆண்டுக்கு 1 முறை செடிகளின் தூர்பகுதியில் ஒரு செடிக்கு 10 கிலோ எருவுடன் 500 கிராம் கடலை பின்னாக்கு என்ற அளவில் கலந்து வைக்கணும். இந்த பூக்களின் முக்குப்புழு பேன் செம்பேன் போன்றவற்றின் தாக்குதல் ஏற்படக்கூடும். செடிகளில் துளிர் விட்டு மொட்டு வெளியே தெரியும். அந்த தருணத்தில் 12 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் வீதம் கலந்து தெளிக்கணும். இதனால் பூச்சி தாக்குதல் கட்டுப்படும். இதையும் மீறி பூச்சிகள் தாக்கினால் அந்த செடியில் கவாத்து செய்யணும். இயற்கை விவசாயத்தில் பூச்சி நோய் தாக்குதல்கள் ஏற்படுவதில்லை. ஆனாலும் வருமுன் காப்போம் நடவடிக்கையால் பூச்சி விரட்டி தெளிக்கலாம். அதே போல் முட்டுகள் தென்பட்ட 15ஆம் நாளில் 12 லிட்டர் தண்ணீருக்கு 200 மில்லி மீன் அமினோ அமிலம் கலந்து தெளிப்பதால் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலில் கட்டுப்படுவதோடு பூச்சிகளினுடைய தரம் அதிகரிக்கும். மல்லிகை மற்றும் சந்தன முல்லை செடிகளை 2 முறை கவாத்து செய்யணும். இவற்றை கடைபிடித்தால் 15 ஆண்டுகள் வரைக்கும் நிறைவான மகசூல் கிடைக்கும். அடுத்து இந்த டிராகன் பழ செடிகளை இனப்பெருக்கம் செய்வது எப்படி? இதனை கள்ளிப்பழம் என்றும் அழைப்பார்கள். இந்தியாவில் 3085 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படும் டிராகன் பழமானது தமிழ்நாட்டில் 121 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. அதிக கிளைகளுடைய படரும் தன்மை கொண்ட இந்த கள்ளி செடியினுடைய இலைகள் தும்பு அல்லது ஊசி போன்ற வடிவமுடைய சாம்பல் பழுப்பு கருமை நிற முட்களாக மாறுபட்டு இருப்பதும் அழகான இலை துளைகள் தண்டுகள் தண்ணீரை சேமிக்கும் திறன் கொண்டதாகவும் ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. இது வறண்ட வெப்பம் மற்றும் மிதவெப்ப மண்டல தட்பவெப்ப நிலையில் நன்கு வளர ஏற்றவை. தண்டுகள் 3 பக்கங்களை கொண்டதாகவும் அமைந்துள்ளது. வேர்கள் 15 முதல் 30 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியது. மலர்கள் பெரிதாகவும் மனமுள்ளதாகவும் பச்சை கலந்த மஞ்சள் முதல் வெள்ளை நிற இதழ்கள் கொண்டதாகவும் உள்ளது. இது மலர்கள் இரவில் மலர்வதால் வவ்வால் மற்றும் அந்துப்பூச்சியின் மகரந்த சேர்க்கை செய்கிறது. காய்கள் பச்சையாகவும் பழுத்தவுடன் தோல் பகுதியானது இளம் சிவப்பு நிறமாகவும் மாறும். பழங்கள் 5 முதல் 12 சென்டிமீட்டர் நிலத்துடன் நீள் சதுரம் முதல் நீள் வட்ட வடிவத்தை கொண்டது. ஒரு பழத்தினுடைய எடை 150 முதல் 600 கிராம் வரைக்கும் இருக்கும். பழத்தில் 70 முதல் 80% அதனுடைய சதைப்பகுதியாக இருக்கும். மண் தட்பவெப்ப நிலை நடவு கவாத்து உர மேலாண்மை நீர் மேலாண்மை சொட்டுநீர் பாசனம் உள்ளிட்ட சாகுபடி முறைகள் மேற்கொள்ளப்படுகிறது. நல்ல வடிகால் வசதி உள்ள கரிம சத்து அதிகம் உள்ள மண் வகைகளில் டிராகன் செடி நன்கு வளரும். சற்று அமிலத்தன்மை உள்ள மண் வகைகள் ஓந்தேவையாகும். இது வறண்ட வெப்ப மற்றும் மிதவெப்ப மண்டல தட்பவெப்ப சூழ்நிலையில் நன்கு வளரக்கூடியது. நல்ல சூரிய வெளிச்சம் மிகவும் அவசியம். கடல் மட்டத்திலிருந்து 2700 மீட்டர் வரை உயரமுள்ள பகுதிகளில்

0: வளர்வதற்கு ஏற்றவை. இதனுடைய வளர்ச்சி ஆண்டுக்கு 600 முதல் 1300 மில்லிமீட்டர் வரை மழை அளவு தேவைப்படுகிறது. செடிகள் வளர்வதற்கு ஏற்ற வெப்பநிலையை 30 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குளிர்கால வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 10 செல்சியஸ்க்கு கீழே குறையாமல் இருக்க வேண்டும். வெப்பநிலையை பொறுத்தவரை 40 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகரித்தால் தண்டுகள் மஞ்சள் நிறமாக மாறும். ட்ராக்கான் செடிகளுக்குள் தண்ணீர் தேங்கி நிற்காமல் பார்த்து கொள்வது சிறந்தது. தண்டுகள் மூலமே இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. தண்டுகளை 10 முதல் 40 சென்டிமீட்டர் அளவுள்ள துண்டுகளாக நறுக்கி நிழலில் உலரவிட்டு மணல் தொழுவரம் கலந்து மண் நிரப்பி உள்ள 12x30 சென்டிமீட்டர் அளவுள்ள பாலித்தீன் பைகளை நடவு செய்யணும். 4 முதல் 5 மாதங்களுக்கு பிறகு நன்கு வேறுவிட்ட தண்டுகளை நடவுக்கு பயன்படுத்தலாம். நன்கு வேறுவிட்ட தண்டுகளை வரிசைக்கு வரிசை 3 முதல் 4 மீட்டர் செடிக்கு செடி 3 முதல் 4 மீட்டர் இடைவெளியில் ஒரு தூணுக்கு 1 செடிகள் என்ற வீதம் நடவு குழியில் மணல் கலந்து நடவு செய்யணும். செடிகள் நடுவதற்கு முன்பு 5 முதல் 6 அடி உயரமுள்ள கல் அல்லது சிமெண்ட் தூண்களை நடணும். செடிகளை தாங்கி வளர்வதற்கு தூண்களில் வட்டவடிவ உலோக அல்லது சிமெண்ட் அமைப்பு பொருத்தப்பட வேண்டும். செடிகள் நட்ட பிறகு தண்டுகளை சிமெண்ட் அல்லது மர தூண்களோடு சேர்த்து கட்டி வளரவிட வேண்டும். அடுத்து இந்த பாகற்காய் நன்கு விளைச்சலுக்கு வந்த நிலையில் கோடை மழை மகசூலை பாதிக்க வாய்ப்பு இல்லை. கூடுதலாக காய் உருவாகவும் பெருக்கவும் உபயோகமாக இருக்கும். ஆனால் பூச்சி நோய்கள் சரியான முறையில் மேலாண்மை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக பழைய தாக்குதலை கட்டுப்படுத்தும், நல்ல மகசூலுக்கு வழிவகுக்கும். பூச்சி தாக்கிய மற்றும் கீழே வீழ்ந்த பழங்களை சேகரித்து ஆழமான குழிகளை எரிக்கணும். நோய் தொற்று பரவலாக உள்ள பகுதிகளில் விதைப்பு தேதியை மாற்றவும், ஏனெனில் வெப்பமான வறண்ட சூழ்நிலையில் ஈக்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் மழைக்காலத்தில் உச்சமாகவும் இருக்கும். இந்த தக்காளி வந்து நன்றாக விளைச்சல் உள்ளது. அவை பழுக்கும் தருவாயில் உள்ளது. ஆனால் செடிகளில் வெள்ளை வெள்ளையாக காணப்படுகிறது. இது தரமான தக்காளி விளைச்சலை பாதிக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்கு, தக்காளி பழங்கள் பழுக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது வெள்ளை வெள்ளையாக காணப்படும் மாவு பூச்சிகளினுடைய அடுத்தடுத்த மகசூல் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மாவு பூச்சிகளை சரியான முறையில் மேலாண்மை செய்வது அவற்றில் தாக்குதலை குறைக்கணும். அப்போது தான் மகசூல் பாதிப்பு இல்லாமல் நல்ல தரமான காய்கள் பெற வாய்ப்பாக இருக்கும். மாவு பூச்சி தாக்குதலுடைய அறிகுறிகள் வெள்ளை நிற மாவு பூச்சிகள் போன்ற பூச்சிகள் இலை தண்டு குருத்து பகுதிகளில் காணப்படும். நாளடைவில் வளர்ச்சி குன்றி காய்ந்துவிடும். மாவு பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மீன் எண்ணெய், ரோசின் சோப் 1 லிட்டர் நீருக்கு 25 கிராம் என்ற அளவில், அல்லது வேப்பம் எண்ணெய் 0.5% டீப்பால் 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். அடுத்தது இந்த பலாப்பழம் பெருசாக இருந்தால் சுளைகள் இல்லாமல் சக்கையாக இருக்கிறது, அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. பலாப்பழத்தில் சக்கைகள் அதிகமாக இருக்கும் கூளம் பழம் மற்றும் சுளைகள் நிறைந்த பருக்கன் பழம் என 2 வகைகள் உள்ளன. எடை, வாசனை மற்றும் ஒளி போன்றவற்றை வைத்து தரமான சுளைகளை எளிதில் கண்டுபிடிக்கலாம். பலாப்பழத்தை தூக்கி பார்க்கும்போது அதன் அளவிற்கு ஏற்ப அதிக எடை இருக்க வேண்டும். எடை குறைவாக இருந்தால் உள்ளே சக்கை மட்டும் இருக்கும். நன்கு பழுத்த பலாப்பழம் ஒரு இனிமையான நறுமணத்தை கொடுக்கும். இந்த வாசனை இல்லை என்றால் அது முழுமையாக பழுக்கவில்லை என்று அர்த்தம். பழத்தை தட்டு பார்க்கும்போது டொம் டொம் என வெற்றிடமான சத்தம் வந்தால் அது நன்கு சுளைகள் உருவாகி இருக்கும். பருக்கன் பழ பழுத்து இருப்பதை குறிக்கும். முட்கள் நன்கு விரிந்தும் தோலினுடைய நிறம் சற்று பழுப்பு அல்லது மஞ்சள் கலந்த பச்சை நிறமாக மாறினால் அது பழம் பழுத்து விட்டதை குறிக்கிறது. சந்தைகளில் பலாப்பழம் வாங்கும்போது பருக்கன் பழ என்று கேட்டு வாங்குவது சிறந்தது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி. சின்னசாமி. நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில லாபம் தரும் நன்னீர் மீன் வளர்ப்பு, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ். தாவித் இப்ராஹிம் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து அல்லுவோமா அரளி சாகுபடியில் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் கங்காணிப்பட்டி வி. ரமணி அவர்கள். மறந்துடாதீங்க, இன்று இரவு 7:25 வயல்வெளி.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான

0: சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: நேர்களே, இன்று 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி மழலையாக பங்கேற்கிறார் எஸ் அப்சர் அகமது அவர்கள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்புகள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது மாநில செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சிமாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் அவர் உரையாற்றினார். மீண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் G7 நாடுகளுடன் பரஸ்பர அளவில் பொருளாதார நல்லுறவை இந்தியா கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் திறமற்ற சூழல் காரணமாக வளரும் நாடுகள் மற்றும் தெற்கு பகுதி நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றுள்ள கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. ரஷ்யா முன்வைத்துள்ள திட்டம் குறித்து அப்போது இருவரும் விரிவாக விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று இந்த ஆணையத்தின் 52வது கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள், தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் கேரளம் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது வழக்கமாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஆணையம் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடமிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தன் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறந்த சமூக

0: சேவகரான திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்கமோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இத்திட்டத்திற்காக ஆண்டிற்கு 755 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் விளையாட்டு மைதானங்களில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக பல்வேறு உபகரணங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் இளைஞர் அரங்கங்களை அவர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முன்னாள் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11:00 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற ஒருவர் பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்த பெண்ணிடம் பல் மாற்று சிகிச்சைக்காக சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக எழுந்துள்ள புகார் அரசு மருத்துவமனைகளில் லஞ்ச வேட்டை நடைபெறுவதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறான சிகிச்சை அளித்து அப்பாவி பெண்ணின் உயிரை பறித்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏமன் நாட்டில் அல் தேலா மாகாணத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினருக்கும் அரசு படையினருக்கும் இடையே நேற்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது. உயிரிழப்பு குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை. இந்திய அமெரிக்கா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். தலைநகர் தில்லியில் நேற்று வீசிய புழுதி புயல் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10 கோடியே 36 லட்சம் ரூபாய் கோவில் நிதியில் அடுக்குநிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது.

டொரண்டோவில் நடைபெற்ற குரோஷியா பனாமா இடையேயான ஆட்டத்தில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
3: வணக்கம் நேர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழிச்சல் நம்ம ஓடினார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை எஸ் அப்சர் அகமத். வணக்கம் அப்சர் அகமத்.
4: வணக்கம்
3: அப்சர் அகமத், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு.
3: நல்லா இருக்கீங்களா? சிரிச்சுட்டே இருக்கீங்க, புன்னகை தமிழ் முகமா. ஏன் சிரிக்கிறீங்க?
4: ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுறதுனால.
3: ஓ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிண்டல் பண்ணுறாங்களா? சரி, அவங்க யாரும் கிண்டல் பண்ணல. லீவெல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு?
4: நல்லா தான் போச்சு.
3: என்ன பண்ணீங்க நீங்கள் லீவில்?
4: ஏதாச்சும் படிச்சுட்டு இருப்போம்.
3: லீவில் படிச்சிங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. லீவில் எல்லாம் வந்து சுற்றுலா போவாங்க, இல்லைனா பாட்டி வீட்டுக்கு போவாங்க, இல்லைனா வெளியில் தூரமாக எங்கேயாவது போயிட்டு வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க?
4: எக்ஸாம் லீவுக்கு விளையாண்டோம், திருப்பி 3 நாள் லீவுட்டு திருச்சி போயிட்டோம்.
3: அங்கே போய் என்ன பண்ணீங்க? திருச்சியில்?
4: திருச்சியில் போய் விளையாண்டுட்டு இருந்தோம்.
3: இங்கேயும் தொட்டில்பட்டிலையும் விளையாடுறீங்க, திருச்சியிலையும் விளையாடுறீங்க, எங்கே போனாலும் விளையாடுதானா?
4: ஆமாம்.
3: நீங்கள் ஒரு விளையாட்டுக்காரப்பு இல்லையா?
4: எஸ்.
3: வெரி குட், வெரி குட், நல்லா விளையாடுங்க. எது சொன்னாலும் ஒரு புத்துணர்ச்சியாக செஞ்சால் சரி. சரி, தொட்டில்பட்டி எங்கே இருக்குது?
4: மேட்டூர் பட்டம்.
3: ஆமாப்பா, மேட்டூர் பக்கம் வரும்போதெல்லாம் மேட்டூர் டேமெல்லாம் பார்த்தோம். தண்ணி நிறைய வரும்போதுன்னு போய் பார்ப்பீங்களா?
4: ஆமாம்.
3: எப்படி இருக்கும் தண்ணி வரதை பார்த்தா?
4: நல்லா இருக்கும்.
3: நல்லா இருக்கும். வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்களாமே வேடிக்கை பார்க்குறது, தண்ணியை பார்க்குறது, உண்மையா?
4: ஆமாம், தண்ணி அதிகமாக வரும், பயங்கரமாக வரும்.
3: ஓ, பயங்கரமாக வரும். ஆமாம், ஆக்ரோஷமாக இருக்கும்ல. சரி அப்சர் அகமத், என்ன சொல்ல போகிறீங்க?
4: பாட்டு.
3: அப்படியா, இங்கே பாடுங்க உங்கள் பாணியில்.
4: பூனை தொட்டிய, பூனை தொட்டிய, பானை உருட்டாதே, பசி தீட்ட பால் தருவேன், பானை உருட்டாதே, ஆட்டு தொட்டிய, ஆட்டு தொட்டிய, வேலி தாண்டாதே, விரும்பி தின்ன தலை தருவேன், வேலி தாண்டாதே, சிற்றெரும்பே சிற்றெரும்பே தடித்து வைக்காதே, நான் உனக்கு சற்றி வெள்ளம் தருவேன், தடித்து வைக்காதே, கிளி சுட்டிய, கிளி சுட்டிய, பறந்து போகாதே, நான் உனக்கு பழுத்த நல்ல பழம் தருவேன், பறந்து போகாதே.
3: பாடிட்டீங்களா?
4: எஸ் சார்.
3: நல்லா பாடிட்டீங்க. பூனை குட்டின்றீங்க, கிளின்றீங்க, பழன்றீங்க. என்ன செல்ல பின்னாடி வளர்க்குறீங்க நீங்கள் வீட்டில்?
4: ஒன்றுமே இல்லை.
3: வீட்டில் போய் சாப்பிட்டு நீங்கள் பாட்டு அமைதியாக படுத்து தூங்கிடுவீங்களா?
4: ஆ.
3: சரி, அப்பா என்ன பண்ணுறாரு?
4: அப்பா நைட்டு படம் பார்த்து தூண்டிடுவாரு, 8 மணிக்கு எந்திரிச்சு.
3: அவ்வளோதான, வேலைக்கெல்லாம் போறது இல்லையா டாடி? ஏன் போறதில்ல?
4: வீட்லயே தான் இருப்பாரு.
3: வீட்லயே தான் இருப்பாரா? சரி, அவர் பேர் என்ன?
4: சமியுல்லா.
3: சரி அப்சர் அகமத், இப்போ சின்ன பையனா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையனா இருந்த அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
4: போலீஸ்.
3: போலீஸா? என்ன பண்ண போறீங்க?
4: எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போடுவாங்க.
3: எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போடுறீங்க? ரோட்ல போறவங்களும் பிடிச்சி உள்ள போறீங்க? உள்ள போய் 2 மணி நேரம் உட்காந்துவாங்க அப்படின்னா?
4: தப்பு பண்ணா உள்ள பிடிச்சி போகணும்.
3: ஆமா, தப்பு பண்றவங்க தான் பிடிச்சி உள்ள போட்டு அவங்களை வந்து நல்ல மனிதனா திருத்துவீங்களா?
4: ஆமா.
3: எப்படி திருத்துவீங்க?
4: அடிச்சு.
3: ஐயோ, வேற மாதிரி ஒண்ணு பண்ணி திருத்துவாங்களே.
4: அட்வைஸ்

0: ஓ, அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்கள் வந்து, தம்பி தம்பி இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நல்ல பையனாக இருக்கணும், மற்றவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது, உழைத்து தான் வாழ வேண்டும் அப்படின்னு புத்திமதி சொல்லிக்கலா.
1: ஆமாம்.
0: வெரி குட் வெரி குட். நல்ல போலீஸ்காரர் இருக்கீங்க. எங்கே பார்த்தீங்க நீங்கள் போலீஸ்காரரை?
1: மேட்டூர் பார்த்துருக்கேன்.
0: சரிங்க அப்சர் அகமத், நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மாற தருமபுரி பண்பலை 102.5 உங்களை மேடம் மாற வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
1: தேங்க்யூ.
0: இனிய நேரே, இன்றைய மனாலய மினிஸ்டர் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை எஸ் அப்சர் அகமத்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்ன சொல்ல சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்ன சொல்ல சேலம்.
5: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று June 24.
9: பல்லாயிரக்கணக்கான கவிதைகள், திரைப்பட பாடல்களை எழுதி தமிழ் மக்களின் நெஞ்சத்தில் நீங்கா இடம் பிடித்தவர்.
10: உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும்.
8: சிறுவனாக இருக்கும் போதே கவிதை எழுதியவர். புனைப்பெயரில் கவிதை, கதை, கட்டுரைகளை இவர் எழுதியுள்ளார்.
9: திரைப்பட துறையில் கதை, வசனம் எழுதுபவராக சேர்ந்தார். பின்னாளில் பாடல்களை எழுதினார்.
8: முறையாக இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தவர்.
9: தமிழ் திரையுலகில் 20 ஆண்டு காலம் ஈடு இணையற்ற கவிஞராக திகழ்ந்தார். 4000-க்கும் மேற்பட்ட கவிதைகள், 5000-க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்கள் எழுதியுள்ளார்.
8: தமிழக அரசவை கவிஞராகவும் இவர் நியமிக்கப்பட்டார்.

0: கவிதை, நாடகம், மொழிபெயர்ப்புகள், நாவல்கள், நாடகங்கள், உரைநடை, சிறுகதை தொகுப்பு, கட்டுரைகள் மட்டுமின்றி சுயசரிதைகளையும் இவர் எழுதினார்.
1: 1961 திரைப்பட வசனத்திற்காக தேசிய விருதும், சேரமான் காதலி நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருதும் பெற்றார்.
0: சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில் பிறந்த முத்தையா என்ற இயற்பெயர் கொண்ட ஆழமான புதிரான வாழ்வியல் கருத்துக்களை திரைப்பாடல்கள் வழியாக பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்த்த கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1927.
0: மொழியியல் வல்லுநர்.
1: தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரண்டிலும் ஒரே ஆண்டில் முதுகலை தேர்ச்சி பெற்றார்.
0: மலையாளம், வடமொழி என பல வேற்று மொழிகளிலும் புலமை பெற்று விளங்கினார்.
1: அறிஞர் பெருமக்கள் இவரை பன்மொழி புலவர் என்று அழைத்தனர்.
0: தமிழ்நாட்டு மொழியியல் வல்லுநர்களில் ஒருவர், பன்மொழி புலவர் என பெயர் பெற்ற க. அப்பாதுரை பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1907.
0: தமிழ் திரையுலகில் புகழ்பெற்று விளங்கிய இசையமைப்பாளர் இவர்.
1: இளம் வயதிலேயே கர்நாடக இசையை பயின்று 3 வயதில் மேடை கச்சேரிகளை நிகழ்த்தினார்.
2: எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம்.
0: தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் ஏறக்குறைய 700 படங்களுக்கு மேல் இவர் இசையமைத்துள்ளார்.
1: மெல்லிசை மன்னர் என்று போற்றப்பட்டார்.
0: தமிழ் சினிமாவின் இசை வரலாற்றில் மென்மை காட்டிய

0: மெல்லிசை மன்னர் இவர்.
1: மழைக்காகத்தான் மேகம், அடகலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா.
2: முழுக்க கர்நாடக சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு வெளிவந்து கொண்டிருந்த திரை இசையை இசை ஞானம் உள்ளவர்கள் மட்டுமே ரசிக்கும்படி இருந்த திரை இசையை படித்தவன் முதல் பாமரன் வரை அனைவரும் ரசிக்கும்படி திரை இசையை மெல்லிசையாக தந்த மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1928.
2: இந்திய சுதந்திர போராட்ட வீரர், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றார்.
0: மதராஸ் பிராந்தியத்தில் தொழில் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பணியாற்றினார்.
2: திறமை வாய்ந்த எழுத்தாளர் மற்றும் சிறந்த பேச்சாளர்.
0: இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு பல்வேறு மாநிலங்களில் ஆளுநராக இவர் பணியாற்றியுள்ளார்.
2: இந்திய துணை குடியரசுத் தலைவர், பிறகு குடியரசுத் தலைவர்.
0: 1975 இந்தியாவின் தலைசிறந்த விருதான பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது.
2: இந்தியாவின் 4வது குடியரசுத் தலைவர் வி.வி. கிரி நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1980.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: Students, listen carefully.
6: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
7: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
8: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்: தக்காளி 24 ரூபாய், கத்திரி 46 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், அவரைக்காய் 65 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 18 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், கேரட் 74 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், பூண்டு 220 ரூபாய், இஞ்சி 172 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிப்பிளவர் 30 ரூபாய், குடைமிளகாய் 108 ரூபாய், தேங்காய் 56 ரூபாய், எலுமிச்சை பழம் 110 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 75 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 60 ரூபாய், கொய்யாப்பழம் 45 ரூபாய், மாம்பழம் அல்போன்சா 70 ரூபாய், செந்தூரா 50 ரூபாய்.
5: இவையாவும் இன்றைய தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரங்கள். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க, நெகிழிப்பைகளை தவறுங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பே நம் பாதுகாப்பு, நம் சந்ததிகளின் பாதுகாப்பு. சாலையில் பயணம் மேற்கொண்டிருக்கும் பயணிகளின் பயணம் சுகமாக அமைந்திட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இருசக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டிருப்பவர்கள் தலைக்கவசம் அணிந்து செல்லுங்கள். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம்,

0: ஜேஎஸ் லீல வினோதன்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். கருணாமூர்த்தி ராமபிரான் ராவணேஸ்வரனிடத்திலே சென்று அறிவுரை ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கேட்டிருக்கிறார். வியப்பாக இருக்கிறதல்லவா? ஆனால் அதுதான் உண்மை. ராவணேஸ்வரன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்திராதி தேவர்களையும் யட்சர்களையும் நாகர்களையும் ஏன் நவ கிரகங்களையும் ஆட்டி படைத்த இலங்கை வேந்தனை கேவலம் ஒரு மனிதன் நிராயுத பாணியாக தேர் இழந்து படை இழந்து வெண்கொற்ற குடை இழந்து வால் இழந்து வைரமுடி இழந்து நிற்க இன்று போய் நாளைவா என உயிர் பிச்சை தருவது போல ராமன் அனுப்பி உள்ளானே, வெறும் குரங்குகளையும் கரடிகளையும் கொண்ட படை என்னை சாய்த்து விட்டதே என இரவெல்லாம் வேதனைப்பட்டாராம் தசமுகன் ராவணேஸ்வரன். அடுத்த நாள் போருக்கு தயாராகிறான் ராவணேஸ்வரன். மண்டோதரி வீரத்திலகமிட்டு அனுப்புகிறாள். அடுத்த நாள் போரானது தொடங்குகிறது. கடுமையான போர். ராமபிரான் தன்னுடைய அஸ்திரங்களை எடுத்து வீசுகிறார். அம்புமலை பொழிகிறது. தசமுகன் ராவணேஸ்வரனுடைய தலைகள் துண்டிக்கப்பட்டு கீழே விழுகின்றன. விழுந்த வேகத்தில் மீண்டும் எழுந்து ராவணேஸ்வரனுடைய உடலில் ஒட்டி கொள்கிறது அந்த தலைகள். ராமருக்கு வியப்பாக இருக்கிறது. நேரமாக ஆக வியப்பு அதிகமாகிறது. இரவு வந்துவிட்டால் ராட்சசர்களுக்கு பலம் கூடிவிடும் என்கின்ற எண்ணம் வேறு. அப்போது தேரை ஓட்டி வந்த மாதலி, ராமா தலைகளை வெட்டி பயனில்லை. பிரம்மாவிடத்தில் பெற்ற சிறப்பு வரத்தால் அவன் தலைகள் கீழே விழுந்தாலும் மீண்டும் உடலோடு ஒட்டி கொள்ளும். மார்புக்கு கீழே குறிவை என்று சொல்ல பிரம்மாஸ்திரத்தை எடுத்து ராமபிரான் விட தரையில் சாய்கிறான் தசமுகன் ராவணேஸ்வரன். அப்போது ராமன் லட்சுமணனை அழைத்து, லட்சுமணா, மரணத் தருவாயில் விரோதமில்லை. ராவணன் மாவீரன், பக்திமான், தவசீலன். அவனுக்கு உண்டான மரியாதைகளை தருவது நம் கடமை. இறக்கும் தருவாயில் அவன் ஏதாவது சொல்ல நினைக்கலாம், நீ போய் கேட்டு வா என்று அனுப்புகிறார் ராமபிரான். லட்சுமணனும் அண்ணன் சொல்லிவிட்டாரே என்ற காரணத்திற்காக கட்டளைக்கு கீழ்படிந்து வேண்டாம் வெறுப்பாக நடந்து போய் ஒரு இருமாப்போடு ஏதேனும் சொல்ல விரும்புகிறாயா என்று கேட்கிறான். லட்சுமணன் வந்த போக்கு அவன் நடை குரலின் இருமாப்பை அறிந்த தசமுகன் ராவணேஸ்வரன் முகத்தை திருப்பிக் கொள்கிறான். அப்போது லட்சுமணன் சொல்கிறான், இந்த நிலையில் கூட உன் திமிர் அடங்கவில்லை என்று முணுமுணுத்து கொண்டே ராமபிரானிடம் அவன் எதுவும் சொல்லவில்லை என்று சொல்ல, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராமபிரான் தானே நேராக நடந்து போகிறார் தசமுகன் ராவணேஸ்வரனிடத்திலே. அவன் அருகிலே அமர்ந்து மண்டியிட்டு அமர்ந்து பணிவோடு கைகூப்பி வணங்குகிறார். இலங்கை வேந்தனே, நீ சிறந்த பக்திமான், தவசீலன், மாவீரன். நீ வாழ்வில் செய்த ஒரே ஒரு தவறு மாற்றான் மனைவியை அபகரித்து சென்றதுதான். இதற்குத்தான் இந்த தண்டனை. இன்னும் சிறிது நேரத்தில் உன் உயிர் பிரியப் போகிறது. உன் ராஜ பரிபால அனுபவத்தின் மூலம் நீ கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்று சொல்ல வேண்டும் என்கிறான். அப்படியே கண்கள் கலங்க ராவணேஸ்வரன் ராமன் முகத்தை உற்று பார்க்கிறான். உனக்கு அறிவுரை சொல்ல என்னிடத்தில் எதுவும் இல்லை. ஆனால் இரண்டே இரண்டை சொல்லுகிறேன். ஒன்று, மாற்றான் மனைவியின் மீது ஆசைப்படக்கூடாது. மற்றொன்று, இந்த மனித மனம் இருக்கிறதே, இது எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கும். நல்லவற்றையும் சிந்திக்கும், தீயவற்றையும் சிந்திக்கும். நல்லவற்றை உடனடியாக செய்துவிடு. இந்த மனம் நினைக்கிற தீயவற்றை தள்ளி போடு. முடிந்தால் விட்டுவிடு, இல்லையென்றால் தள்ளி போடு. தள்ளி போட்டால் அந்த எண்ணம் மாறக்கூட வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் நான் தருகிற செய்தி என்றான் தசமுகன் ராவணேஸ்வரன். ராமபிரானுக்கு ராவணேஸ்வரன் தந்த இரண்டு அறிவுரைகளும் இரண்டு முத்துக்கள். மாற்றான் மனைவின் மீது ஆசைப்படாமல் இருக்க வேண்டும். இந்த மனித மனதில் எப்போதும் இரண்டு எண்ணங்கள் தோன்றும், நல்லது கெட்டது. நல்லவற்றை செய்து விடுங்கள், கெட்ட எண்ணங்களை தீய எண்ணங்களை தள்ளி போடுங்கள் என்கின்ற செய்தியை தசமுகன் ராவணேஸ்வரன் ராமருக்கு அளித்தான். இதை நாமும் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
0: இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் ஜேஎஸ் லீல வினோதன்.
2: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்காக தமிழ்நாடு அரசின் UYEGP திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் 15 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். திட்ட மதிப்பில் 25% மானியமும் வழங்கப்படுகிறது.

0: இந்த திட்டம் பெறுவதற்கான தகுதியில் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பொது பிரிவினர் 18 வயது முதல் 45 வயது உடையவராகவும் சிறப்பு பிரிவினர் 18 வயது முதல் 55 வயது உடையவராகவும் இருத்தல் வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். www.msmeonline.tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். மேலும் இது குறித்த விவரங்களுக்கு 89 25 53 39 41 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மாறிவரும் உலக சூழலில் தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய பாதுகாப்பு தொடங்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் வரை அனைத்து சவால்களை எதிர்கொள்வதிலும் அந்த நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வளரும் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய உலக நாடுகளின் பங்களிப்பிற்கான முயற்சிகள் இந்தியாவின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான அந்நாட்டு குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியான புதிய வாய்ப்புகள் மற்றும் வலுவான தொடர்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக திருமதி நிர்மலா சீதாராமன் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக அளவு வரி விதித்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஆகியோரை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின்போது அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்குள் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதனிடையே செர்ஜியோ கோர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதுடன் இருதரப்பு நல்லுறவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேம்படுத்தும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் அமையும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அண்டை நாடு தனது தோல்விகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை மறைக்கும் வகையில் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எழுந்துள்ள சூழல், அந்த பகுதியில் நீண்டகால அடிப்படை உரிமைகள் மறுப்பு, பொருளாதார புறக்கணிப்பு போன்ற பாகிஸ்தானின் செயல்பாடுகளால் ஏற்பட்டிருப்பதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் நிலவும் சூழல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்தியாவின் 10

0: கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் இருந்து புறப்பட தயாராக உள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள் அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த வர்த்தகம் சென்ற நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 5.4% அதிகரித்திருப்பதாக நித்தி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் அசோக் குமார் லாகிரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாட்டின் இறக்குமதி இந்த காலாண்டில் 6.5% அளவுக்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தற்காலிகமானது என்றும் விரைவில் அமைதி ஏற்படும் என்றும் திரு அசோக் குமார் லாகிரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் பயிற்சி மையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இரு தினங்களுக்கு முன்பு லக்னோவில் பயிற்சி மையம் செயல்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். வர்த்தக கட்டிடங்களில் தீ தடுப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலின் நன்கொடை வசூல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்திய 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சஞ்சய் பிரசாத்திடம் இந்த குழுவின் தலைவர் திரு விஜய் விஸ்வாஸ் பந்த் அறிக்கையை தாக்கல் செய்தார். இது முதல் நிலை அறிக்கை என்றும் விரிவான அறிக்கை பின்னர் தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு விஜய் விஸ்வாஸ் தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவிலில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. கடலோர கர்நாடகம், கொங்கன், கோவாவில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி இரவு 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரான் ஆதரவுடன் பிரிவினைவாத குழுக்கள் மேற்காசியாவில் தாக்குதலை தொடரும் வரை அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அபுதாபி சென்றடைந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு குழுவினர் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை மார்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். ஈரானுடன் நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தை லெபனான் சண்டை நிறுத்தம் தொடர்பான விவாதத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் லெபனான் அதிபர் ஜோசப் ஆனுடன் தாம் பேச்சு நடத்தியதாகவும் தற்போது அங்கு நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா பனாமாவை வென்றது. டொராண்டோவில் நடைபெற்ற இப்போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான் இடையேயான ஆட்டத்தில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தான்

கோப்பினை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜ்

0: நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை புத்தம் புது காலை தொடர்கிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
9: Students, listen carefully.
10: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andastha petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
11: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
12: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
13: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
14: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
13: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
15: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
16: இதயம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராஜ உறுப்பு இதயம். இது இரத்தத்தை உடல் முழுவதும் கொண்டு செல்ல உதவுகிறது. நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்து வரக்கூடிய ஆக்சிஜனாக இருக்கட்டும், சாப்பிட்டு செரிமானமான உணவிலிருந்து வரக்கூடிய சத்துகளாக இருக்கட்டும், இவை எல்லாமே ஹார்ட் பம்ப் பண்ற இரத்தத்தினாலதான் உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் போய் சேர்கிறது. இது ஒருவரது தினசரி உடல் ஆற்றலுக்கும் செயல்பாட்டுக்கும் உதவுகிறது. இதய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் ஒருவரின் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். சமீப காலமாக இருதய நோய்கள், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் கேஸ்கள் நிறைய நம்ம கேள்விப்படுறோம். 27% இறப்பு இந்தியாவில் வந்து இந்த இருதய நோயால் தான் ஏற்படுதுன்னு ஆய்வுகள் சொல்கின்றது. இதில் இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, ஒரு காலத்தில் வயசானவர்களுக்கு மட்டுமே அதிகமாக வந்த இருதய நோய்கள் இப்போ குறைந்த வயது உடையவர்களுக்கும் ஏற்படுவதை பார்க்குறோம். 30, 40, 50 வயசுல எல்லாம் நிறைய பேர் இருதய நோயால இருப்பது கூட நாம் சமீப காலமாக கேள்விப்படுறோம். ஸோ பொதுவான இருதய நோய்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர், அப்புறம் கார்டியாக் அரெஸ்ட். அதிகப்படியான கொழுப்பு, கொலஸ்ட்ரால் இருதயத்துக்கு செல்லும் இரத்த நாளங்களில் சேர்ந்து கொண்டு நாலாவட்டத்தில் இருதயத்திற்கு போதுமான இரத்த ஓட்டம் செல்ல முடியாமல் பிளாக் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போய் விட்டு விடுகிறது. இரத்தத்தை சீராக உடலுக்கு பம்ப் பண்ணி அனுப்பக்கூடிய தன்மையை ஹார்ட் இழந்து விடுகிறது. இதனை ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். ஹார்ட் அட்டாக்னால ஹார்ட் ஃபெயிலியர் வரும். இது முறையாக உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படலைன்னா அது கார்டியாக் அரெஸ்டில் கொண்டு போய் விடும். கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சுன்னா உயிரை காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறது. இதற்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ரெஸ்ஸினால் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி,

0: தவறான உணவு பழக்க வழக்கம், ஸ்மோக்கிங், மது அருந்துதல், டயபெட்டிஸ், நாட்பட்ட சர்க்கரை வியாதி, ஒபிசிட்டி, அதிக உடல் பருமன், ஹை கொலஸ்ட்ரால், அதோடு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய போதிய உடற்பயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடு இல்லாத நிலை. இருதயத்தை காப்பதில் யோகா பெரும் பங்காற்றுகிறது. தினசரி யோகா பயிற்சிகள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் இரத்த ஓட்டம் சீரடைகிறது, கொழுப்பு கரைகிறது, முக்கியமாக மன அழுத்தம் குறைகிறது. இதனால் ஹை பிபி, ஹைப்பர் டென்ஷனும் குறையிறது. உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள் வரும். உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சுனாலே சர்க்கரை நோய், உடற்பருமனும் கட்டுக்குள் வரும். இதெல்லாம் சரி செய்துட்டாலே இருதய நோய்கள் வராமல் நாம் தடுத்து கொள்ள முடியும். இதற்கான யோகாசனங்கள் நிறைய இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, நின்ற நிலையில் செய்யக்கூடிய தாடாசனம், விருக்ஷாசனம், சேதுபந்தாசனம், வாரியர் போஸ் என்று சொல்லக்கூடிய வீரபத்ராசனம் போஸ், இது போல பல ஆசனங்கள் நின்ற நிலையில் செய்யக்கூடியது உண்டு. சவாசனம் என்னும் ரிலாக்ஸேஷன், உடலை ஓய்வுபடுத்துதல் பயிற்சி இருதயத்துக்கு மிக மிக நல்ல விஷயங்களை செய்யும். உடல் முழுவதும் மொத்தமாக ஓய்வில் இருக்கும்போது மன அழுத்தம் வந்து குறையறது நல்லாவே நம்ம வந்து உணர முடியும். பிராணாயாமம் எடுத்துட்டோம்னா, நாடி சுத்தி பிராணாயாமம் மிக மிக உதவி செய்யும். இடது மூக்கின் வழியாக சுவாசத்தை மெதுவாக உள்ளிழுத்து வலது மூக்கின் வழியாக வெளிவிடுவது நாடி சுத்தி பிராணாயாமம். இது ஒரு சுழற்சி. இது போல் 5 to 10 ஒரு 10 டெய்லி நாடி சுத்தி பிராணாயாமம் காலையும் மாலையும் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய மன அழுத்தம், இந்த டிப்ரெஷன், இது எல்லாமே குறைஞ்சு பிபி குறைஞ்சு நம்மளுடைய இருதய ஆரோக்கியம் நன்கு மேம்படும். அதோடு நிகழ்கால மனப்பயிற்சி, தியானம் போன்றவையும் மிக மிக உதவி செய்யும். நிகழ்கால மனப்பயிற்சிங்கிறது ஒரு விஷயம் செய்யும் போது அதில் மட்டுமே கவனம் வைத்து செய்யக்கூடியது தான் நிகழ்கால மனப்பயிற்சி, தியானம் போன்றவை. இப்ப ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தவங்களோ இல்ல ஸ்டண்ட் வச்சிருக்கிறவங்களோ கூட ஒரு நல்ல ட்ரெயின்டு யோகா இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட முறையா யோகா பயிற்சி கத்துக்கிட்டு அவங்களுடைய மேற்பார்வையில செஞ்சு வந்தாங்கன்னா திரும்ப ஹார்ட் ப்ராப்ளம் வருவதை தடுக்க முடியும், இருதய ஆரோக்கியம் நன்கு மேம்படும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: நமது காணங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். இது சந்தோஷ் சரளில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது. விஜய் ஆண்டனி இசையில, வேக் பாட்டு வரிகளில் விவி பிரசன்னா, சுப்ரியா ஜோஷி இவங்க குரலில், வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA/MTECH டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
7: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
8: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
7: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு

0: ₹1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இதயத்தின் நான்கு அறைகளிலும் இசை நிரம்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 நேரம் 7:40. சந்தோஷர்ல இன்னைக்கு இடம்பெறக்கூடிய பொதறிவு வினா, ஜெர்மனியில் நடைபெற்ற ISSF ஜூனியர் உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில தங்கம் வென்ற இந்திய வீரர் யார்? இதுதாங்க இன்னைக்கு சந்தோஷத்தாரில் கேட்கக்கூடிய கேள்வி. இதற்கான பதிலை நிறைவில் தெரிஞ்சுக்கலாம்.
2: பென்னாகரம் மின் செயற்பொறியாளரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, பென்னாகரம் துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பணி காரணமாக இன்று காலை 9 முதல் மாலை 5 வரை பென்னாகரம், ஒகேனக்கல், பெரும்பாலை, சின்னம்பள்ளி, பாப்பாரப்பட்டி, கொல்லப்பட்டி, திகிலோடு, ஆலமரத்துப்பட்டி, தாசம்பட்டி, ஏரியூர், ராமகுண்டள்ளி, சத்தியநாதபுரம், ஜக்கம்பட்டி, பிக்கிளி, காட்டம்பட்டி, பனைக்குளம், செல்லமுடி, நெக்குந்தி, அத்திமரத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்னிறுத்தம் செய்யப்படும் என பென்னாகரம் மின் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு. எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை விளங்கிக் கொண்டிருக்கும் சந்தோஷ் தரல அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது. வித்யாசாகர் இசையில நான் முத்துக்குமார் பாடல் வரிகளுக்கு ஹரிஹரன் குரல்ல கண்டேன் காதலை திரைப்படத்திலிருந்து.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் ஃபார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.

நேயர்களே, தருமபுரி ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 700 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது.

நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது சந்தோஷ சாரல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது கோபிசுந்தர் இசையில மதன் கார்கி பாடல் வரிகளுக்கு ரஞ்சித் சுசித்ரா குரலில் தோழா திரைப்படத்திலிருந்து.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
0: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: நேரிலே இன்று காலை 8 மணிக்கு தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்களுக்கான நேரம்தான். அந்த நேரம் அறிமுக நேயர்கள் அந்த நேரத்தில் அழைக்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ வாட்ஸ்அப் வழியாக அறிமுக நேயர்கள் பாடல் கேட்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள். இது சந்தோஷ் சரளில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது. தேவிஸ்ரீ பிரசாத் இசையில தாமரை பாடல் வரிகளுக்கு சாகர் சுமங்கலி குரல்ல குட்டி திரைப்படத்திலிருந்து

0: பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: சந்தோஷ் சரல் நிகழ்ச்சியில் நாம கேட்டிருந்த பொதுறிவுனா அதற்கான விடை, ஜெர்மனியில் நடைபெற்ற ISSF ஜூனியர் உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்ல தங்கம் என்ற இந்திய வீரர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஜூனியர் உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்ல தங்கம் என்ற இந்திய வீரர் பிரீத்தம் கேந்திரே. நேயர்கள் இதுவரை கேட்டது
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
8: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
9: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
8: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
10: இன்று June 24. ஒரு கால் நூற்றாண்டு காலம் இந்திய தமிழ் மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்திருக்கக்கூடிய ஒரு கலை வடிவமாக திரைப்படம் ஆகிவிட்டிருக்கிறது. இல்லங்கள் தோறும் நடக்கிற எந்த சுப நிகழ்ச்சி ஆனாலும் சரி, திரைப்பட பாடல்கள் இல்லாமல் இல்லை என்கிற அளவுக்கு கோலோச்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் திரைப்பட பாடகர்களின் மகாராஜாவாக கவி சக்கரவர்த்தியாக திகழ்கிற ஒருவர் உண்டென்றால் அவரை இந்த காலம் கவியரசு கண்ணதாசன் என்று அடையாளம் காட்டும். சிறுகூடல் பட்டி முத்தையாவாக தோன்றி கதை எழுதுவதற்காக சென்னை வந்த அந்த இளம் வயது கலைஞனை இசையும் கவிதையும் ஈர்த்து கொண்டன. எத்தனையோ பாடல்களுக்கு அடியெடுத்து கொடுத்து உன்னதமான கலை வடிவங்களில் பாடல்களை இசைத்து தந்த கவியரசு கண்ணதாசன் ஒரு திரைக்கலைஞராக, இதழாசிரியராக, பேச்சாளராக, தமிழகத்தின் அரசவை கவிஞராக, சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கக்கூடிய படைப்பாளியாக பன்முக பரிமாணம் பெற்ற போதிலும் கூட அவர் கவிஞர் என்கிற தளத்திலேயே நிலை கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை. கவியரசு என்பது கண்ணதாசன் என்கிற பெயரை விடவும் அவருக்கு சொந்தமான அடையாளமாக ஆகிவிட்டது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி என்றே கூறுவேன். கவிதை எழுதுவதற்கு யாத்திலக்கணமும் மொழி இலக்கணமும் ஆழ பயந்திருக்க வேண்டும் என்கிற மரபு கடந்து கவிதை உணர்வு உடையவர்களெல்லாம் கவிதை எழுத முடியும் என்கிற நம்பிக்கைக்கு வித்திட்டவர் கண்ணதாசன். ஏராளமான இளம் கவிஞர்கள் உருவாவதற்கு காரணமானவை கண்ணதாசன் இதழில் அவர் நடத்தியிருக்கக்கூடிய வெண்பா போட்டி. அதில் தான் பல உன்னதமான கவிஞர்கள் வெண்பாக்களை எழுதி பின்னால் புகழ் பெற்றார்கள் என்பது வரலாறு. இப்படி தானும் எழுத்தாளராக இருந்து தன்னை சார்ந்திருக்கக்கூடிய தமிழர்களையும் எழுத்தாளர்களாக உருவாக்கி இருக்கக்கூடிய கண்ணதாசன் என் மானசீக குருநாதர்களில் ஒருவர் என்பதை எப்பொழுதும் நான் உணர்வதுண்டு. பள்ளி பருவத்திலேயே எனக்குள் முளைவிட்டிருந்த கவிதை உணர்வை தூண்டி வளர்த்தது கண்ணதாசனின் கவிதைகள் தான். திரைப்பட பாடல்களை விடவும் நாம் கவனிக்க தவறிய அவருடைய கவிதைகள் உன்னதம் வாய்ந்தவை. அதிலும் குறிப்பாக கவிஞன் யானோர் கால கணிதம், கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் யானோர் புகழுடை தெய்வம், உன்னிலும் எலுமிகு பொருளின் செல்வம்.

0: இந்த ஓங்கி ஒலிக்கக்கூடிய அவருடைய நாதத்தில் தன் வாழ்க்கை எது என்ன என்பதை தெளிவாக சொல்கிறார். இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பது என் வேலை. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் சுமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன். பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாரை எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடுமேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன். மாற்றம் எனது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பது அறிந்து ஏகமன் சாலை. தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று கவிதைக்கான இலக்கணத்தையும் ஒரு கவிஞனுக்கான பிரகடனத்தையும் இந்த ஒரு கவிதையில் எழுதி வைத்திருக்கக்கூடிய உன்னதம்தான் கண்ணதாசனை என்னுள் நிலை கொண்டிருக்க செய்யக்கூடிய தன்மை வாய்ந்த கவிதையாக அமைந்துவிட்டது. கண்ணதாசன் வாழும் காலத்தில் பல்வேறு அனுபவங்களை உள்வாங்கிக் கொண்டு தமிழுக்குள் நிறைத்து தந்திருக்கக்கூடிய தத்துவ கவி. இந்த நூற்றாண்டின் யுவப்பிரசவன் மகாகவி பாரதிக்கு பின்னால் பாரதிதாசனை அடுத்து தமிழ் இலக்கிய துறையில் தடம் பதித்த அந்த கண்ணதாசனின் 95வது பிறந்த நாள் இன்று. தனிப்பட்ட மனிதனாக அவர் பிறந்த நாளின் அடையாளம் இருந்தாலும் கூட தமிழன் ஒவ்வொருவனின் குருதி ஓட்டத்திலும் கலந்திருக்கக்கூடிய கவிதையின் அடையாளமாக திகழ்கிற கண்ணதாசனின் பாடலில் ஏதேனும் ஒன்று நம்முள் நின்று இன்று ஒன்று நன்றி என்கிற நிலையில் நம்மை உயர்த்தி இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமில்லை. எனவே காலகாலத்திற்கும் நிலைத்திருக்கக்கூடிய கவிதைகளை தந்த கண்ணதாசனை இந்த காலத்தில் இன்றைய நாளில் நினைவு கூறுவது அவரை மீண்டும் நமக்குள்ளே பிறப்பித்துக் கொள்ளுகிற ஒரு வழியாகவே இருக்கும் என்று தோன்றுகிறது. சரிதானே நண்பர்களே?
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: உலகெங்கிலும் இசை தேன் சிந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
0: எல்லாருமே புதன்கிழமை அப்படிங்கிறதுனால எல்லாரும் பரபரப்பாக இருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பள்ளி திறந்து அப்படி போகிறதுக்காக எல்லாருமே வேக வேகமாக போயிட்டுருப்பாங்க. சில பேர் வந்து சாப்பிட்டும் சாப்பிடாமல் போவாங்க. எது எப்படியா இருந்தாலும் சாப்பிட்டு தாங்க போகணும். அது மட்டும் இல்லை, மதியானத்துக்கு தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டுமா, தண்ணி எடுத்துக்கிட்டுமா, இன்றைக்கி தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டுமா அப்படின்னு ஒரு முறை பரிசோதனை பண்ணிக்கோங்க. போக வேண்டிய இடத்துக்கு முன்கூட்டியே கிளம்பிடுங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புணல். இதுவரைக்கும் பண்பலையில் பேசாத அறிமுகர்களுக்கான நேரம் தாங்க இந்த நேரம். நீங்களும் கலந்துக்கிட்டு அறிமுகமாயிட்டு உங்களுக்கான பாடலையும் கேட்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன்னணியோடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலையோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். சரி, வாட்ஸ்அப் வழியாக இணையக்கூடிய அறிமுகர்களில் 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ரொம்ப திரைப்படம் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில்

0: சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: பொன்னியின் புதுப்பணல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர், சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த ராம் இவர் கேட்டிருக்கிற ரேம்போ திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம், கான்டாக்ட் 9524936156.

0: மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. இசைத்தேன் பாய்த்து கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:15. தொடர்ந்து கேட்கலாம்
5: தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
6: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி.
7: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
6: 30 ஆண்டு கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
8: யோகம் தரும் யோகா வழங்குகிறார் பஞ்சப்பள்ளி ஆரம்ப சுகாதார நிலைய இயற்கை மருத்துவர் டாக்டர் என் பிரித்திவிராஜ் அவர்கள்.
9: என்னால் இப்போ எனக்கு ஒரு 50 வயசு ஆச்சு. என்னால் வந்து முதுகுவலி இருக்குது, ஆனால் என்னால் கீழே படுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இந்த ஆசனத்தை நீங்கள் மெதுவாக ஒரு சேரில் பண்ணலாம். சரி, சேரில் என்னால் பண்ண முடியல, அதுவும் பண்ண முடியலன்னா நீங்கள் சுவரை பிடிச்சிட்டு பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு வயதினருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நாங்கள் வந்து ஒரு யோகா மெடிக்கல் சயின்ஸில் என்ன சொல்லணும், தெரப்பியூட்டிக் ஆசனம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடல்நிலம் ஒரு குன்றும் பொழுது, ஒரு உடல் நோய்வாய்ப்படும் பொழுது அதற்கு ஏற்ற மாதிரி ஆசனங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதை பற்றி வர பின்வரும் டேஸில், அதாவது வரக்கூடிய டைமிங்ல நம்ம அதை பத்தி நிறைய பேசுவோம். சரி, ஆசனங்களை பத்தி பேசிட்டோமா, அதுக்கப்புறம் 4வது நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா பிராணாயாமம். முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, யோகான்னு என்னன்னு கேட்டாங்கன்னா எல்லாரும் கண்ணை மூடுங்க, மூச்சை உள்ளுங்க, மூச்சை வெளியே விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. பிராணாயாமம் என்பதும் சுவாசத்தை சீராக சுத்தப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல் அப்படின்னு. நம்ம எல்லாருமே மூச்சு உள்ளுக்கிறோம், மூச்சு வெளியே விடுறோம். கடந்த 24 மணி நேரத்தில் யாராவது மூச்சை பற்றி நம்ம கவலைப்பட்டிருக்கோமா, அதை நம்ம மூச்சு உள்ள இழுத்தோம், மூச்சு வெளியே விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு சொற்ப மாணவங்க தான் வந்து அதை பத்தி மூச்சை பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க, அதாவது கவனம் செலுத்திருப்பாங்க. மத்தவங்க யாரும் இதெல்லாம், இது வந்து நம்ம உடம்போட பிறந்துட்டோம், பிறந்ததே சுவாசம் தான், உடம்பு நம்மளுடைய மரணிக்கும் தருவாயில் மூச்சு நிக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு ஓவரால் ஒரு திங்கிங் இருக்கும். ஆனா நீங்க யோகா பண்ணும் பொழுது உங்களுடைய சுவாசம் வந்து ஒரு சீராக, ஒரு ஆழமான சுவாசமாக இருக்கும், அது ஒரு ஆரோக்கியமான சுவாசமாக இருக்கும். அதை பத்தி நிறைய பேசலாம். ஒரு உடல் மற்றும் மனதிற்கான ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு எண்ணற்ற ஒரு நற்பயன்களை நீங்க யோகா பண்றதுனால கிடைக்கும். சரி, 5வது நிலை அப்படின்னு என்னன்னு போனோம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பிரத்யேகாரம், அதாவது வெளிப்புற 5 புலன்களை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. 5 புலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கண், காது, மூக்கு, வாய், நம்மளுடைய தொடுதல், இந்த 5 புலன்களையும் எப்படி கண்ட்ரோல் பண்றதுக்காக மிக மிக எளிமையான பயிற்சிகள் அதுக்காக இருக்கு. அதனுடைய பேர் வந்து பிரத்யேகாரம். கண்ட்ரோல் பண்ண உடனே அடுத்த நிலைக்கு நம்ம ஈஸியா போகலாம். சரி, அடுத்த நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாரணம். தாரணம் என்னன்னு பார்த்தா ஒரு நிலைப்படுத்துதல், அதாவது அசைக்க முடியாத கவனம், அசைக்க முடியாத கவனம், ஒருநிலைப்படுத்துதல். ஒரு செயல்களை எந்த ஒரு, நம்ம வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு செயலை பண்ணும்போது கண்ணும் கருத்துமா பண்ணணும் அப்படிம்பாங்க. ஒரு ஹோம்ஒர்க் பண்றீங்களா, இடத்துக்கு நடந்து போறீங்களா, வீட்டுல ஒரு சமைக்கிறீங்களா, இல்ல ஒரு ஏதாவது ஒரு வேலை செய்றீங்களா, அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய மனதை வந்து திசை திருப்பாமல் உங்களுடைய மனசு வந்து ஒருநிலைப்படுத்துவதற்காக பண்ணக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நிலை தான் தாரணம். அதுக்கடுத்து 7வது நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா தியானம். தியானம்ங்கிறது தடையற்ற எண்ணங்கள் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை. அதெல்லாம் தொடுதல்

0: இவை வாய் இவை எந்த ஒரு ஐந்து உணர்ச்சிகளுக்கும் கட்டுப்படுத்தாமல் அல்லது இந்த ஐந்து உணர்களையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கக்கூடிய நிலையே தியான நிலை. சரி, கடைசியாக எட்டாவது படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எட்டாவது படியானது சமாதி. சமாதிங்கன்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய டோட்டல் சரௌண்டட் டு காட், நம்மளோட மனித நிலையில் இருந்து அடுத்த நிலையான ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு போறதுதான் சமாதி என்கின்ற ஒரு நிலை. சோ இந்த எட்டு படிகளையும் நம்ம யோகாவின் தந்தை லார்ட் பதஞ்சலி முனிவர் அவர்கள் வந்து ரொம்ப எளிமையாக எல்லோருக்கும் புரியும்படியாகவும் எல்லோரும் எளிமையாக பயிற்சி பண்ணக்கூடிய நிலையாக அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நம்ம பேசுவோம். இனிய யோகம் கலந்த நல்வாழ்த்துக்கள்.
1: யோகம் தரும் யோகா வழங்கினார் டாக்டர் என் பிரித்திவிராஜ் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய யோகம் தரும் யோகா கேட்டீர்கள்.
3: பெனகரம் ரோடு ஆட்டக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி, பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: தருமபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புணல் நேர்லே இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்றைய வானலையில் வசந்தம் கொண்டு வருகிறது மனதில் பதிந்த கவிஞரின் வரிகள். கவியரசர் கண்ணதாசன் பிறந்த நாள் சிறப்பு நேரலை. ஆம் நேரலே, கவியரசர் கண்ணதாசன் பிறந்த சிறப்பு நேரலையில உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பதித்த அவருடைய வரிகளை நீங்க வந்து அந்த நேரத்தில் பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கண்ணதாசனுடைய வரிகளை அந்த நேரத்தில் பகிர்ந்து மகிழலாம். இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்து அறிமுகமாகக்கூடிய நேயர் பென்னாகர வட்டம் கலப்பம்பாடி பகுதியிலிருந்து சுரேகா இவங்க கேட்டிருக்காங்க கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை.
11: இல்லை இல்லை சொல் ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லி தாங்குவதென்றான்.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500-84-8820.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது
5: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
4: நேரலை இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்றைய வானலையில் வசந்தம்.

0: கொண்டு வருகிறது மனதில் பதித்த கவிஞரின் வரிகள். கவியரசர் கண்ணதாசன் பிறந்தநாள் சிறப்பு நேரலையாக இன்று வளவர காத்திருக்கிறது. மீண்டும் 9:05 உங்களை சந்திக்கிறேன். பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுப முகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுப முகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தர்மபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய கதைகள் கேட்க கேட்க ஆச்சரியமா இருக்கும். நான் சின்ன பிள்ளைகள்ல எங்க ஊர்ல கேட்டிருக்கேன், அவர் எங்க ஊருக்கு வந்திருக்கப்ப அவர் பூஜை பண்றதை பார்த்திருக்கேன். என்னுடைய தந்தையார் நானும் போய் கூட இருந்து அவரோடு சேர்ந்து சாப்பிட்ற ஒரு புண்ணியமும் எனக்கு கிடைச்சிருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஆடி வீதியில் அவர் பேசி முடித்த பிறகு நான் பேசினேன், அதை கேட்டுட்டு அவர் அப்படி குலுங்கி குலுங்கி சிரித்து என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, எங்கே எடுத்தீங்க இந்த கதையெல்லாம் அப்படின்னாரு. நான் உங்கள்கிட்ட தாங்க வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எனக்கு ஒரு விபூதி பூசி விட்டார். இதெல்லாம் ஆடி வீதியில் நடந்தது. எதுக்கு சொல்கிறீங்களா, அவர் சொல்கிற கதைகளில் எளிமையும் இனிமையும் அருமையும் இருக்கும். இப்போ உதாரணமாக கடவுளுக்கும் மனுஷனுக்கு என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னா, நல்லதே செய்யக்கூடிய ஒருத்தர் கூட அவர் சில நேரங்களில் கோபத்தில் ஏதாவது காயப்படுத்திடுவார் யாரையாவது. ஆனால் கடவுள் வந்து அந்த மாதிரியான கோபிச்சாரா இல்லையான்னு நமக்கு தெரியாதான். எப்படி, அதுக்கு வாரியாசாமி சொல்கிற உதாரணம் நல்லாயிருக்கும். அதாவது ஒருத்தர் சக்கரை பொங்கல் வச்சு வெள்ளிக்கிழமைனோரு எல்லோரும் கொடுப்பாராம். அப்போ பெரிய அண்டாவில் கொண்டு வந்து வச்சு கொடுக்குறாங்க. பக்கத்தில் எல்லாம் வச்சு வர்றவங்களுக்கெல்லாம் இப்போ இவரே நின்று மேல் தலைமை வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லோரும் வாங்குறாங்க. ஒருத்தர் வந்து வாங்கினார், சாப்பிட்டாரு, திருப்பி வந்தார். இவர் அவர் பார்த்துட்டு நல்லா இருக்கையா, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இன்னொருக்கா வந்தார், வாங்கினார், ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்கையா, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. மூணாவது வந்தார், என்னையா வீட்டுக்கு கொண்டு போகிறீங்களா, கொண்டு போங்கய்யா. நாலாவது வந்தார், ஓ என்ன சரியாக சாப்பிடல போட்டிருக்கே, பரவாயில்ல இன்னங்கய்யா. இப்போ அஞ்சாவது வரவும் இவர் கோவம் வந்துருச்சு, ஏயா என்னையா இப்படித்தான் இருப்பாங்களா, திரும்ப திரும்ப வர்றீங்களே. ஆறாவது வரவும், உனக்கு அறிவில்லை, இருந்தாலும் கொடுக்காதீங்க போ, சரி இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ அவரவர் கடவுள், நமக்கு முருகப்பெருமான்னு வச்சுக்கோங்க, அவரவர் கடவுள் அவரவர் மதம், போய் வேண்டுதல் வைப்போம். இப்போ ஒரு அம்மா என்ன செய்யுமா, முதல்ல போய் முருகப்பெருமான்கிட்ட சின்ன குழந்தையாக இருக்கப்ப பள்ளிக்கூடம் போகிறேன், நல்லா பாஸ் மார்க் வாங்கணும், எல்லாம் வேணும், சரி முருகன் பேசாமல் இருப்பார கேட்டுக்கிட்டு. அடுத்து ஹைஸ்கூல் போகிறப்ப நான் ஹைஸ்கூல் நல்லா படிக்கணும், சரி. அடுத்தது வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சிட்டா எனக்கு தான், அப்பவும் போய் முருகன்ட்ட கேட்டுருனேன், கிடைக்கும், நல்ல திருமண வாழ்க்கை அமையணும் அமையும், குழந்தை வேணும் முருகா கிடைக்கும். அப்புறம் பையன் அவன் நல்லா படிக்கணும் நடக்கும். இப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அது கொள்ளு பேரன் எடுத்து கொள்ளு பேரன்ட்ட அதை வந்து கேட்கும், என் பேரனோட மகன் தா இவன் தான், இவனுக்கு பள்ளிக்கூடத்தில் இடம் கிடச்சி இந்த பையன் டாக்டர் ஆகி இவன் கல்யாணத்தை என் கண்ணால் பார்த்து அப்போது முருகனுடைய முகத்தில் அதே புன்னகை இருக்கும். ஆறாவது முறை பொங்கல் கேட்டப்ப நல்ல காரியம் பண்ணவருக்கு கோபம் வருது. தலைமுறை தலைமுறையாக நான் போய் கடவுள்கிட்ட கேட்குறப்ப அவர் அந்த புன்னகைக்கிற முகத்தோடையே இருந்துக்கிட்டே இருக்கார். இப்போ நம்ம கூட கேட்கலாம், அவர் என்ன காதில் கேட்க போகிறாரா, நமக்கு என்ன இன்னும் செய்ய போகிறாரான்னு. செய்வாருங்கிற நம்பிக்கையிலையும் செஞ்சாருங்கிற அந்த ஒரு மன நிம்மதியிலையும் தான் திரும்ப போய் கேட்குறோம். 100 முறை கேட்கிற போது கூட கடவுள் பக்தரிடத்தில் கோபம் கொண்டதில்லை. 1000 முறை வேண்டுதல் வைக்கிற போது கூட அந்த வேண்டுதல்கள் நியாயமாக இருந்தால் அவற்றை இறைவன் அவர்களுக்கு செய்து முடிக்கக்கூடிய திறனை கொடுப்பான். அப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மாறுதலை அடைகிறோம், ஆனால் இறைவன் மாறுதலை அடைய மாட்டான் என்கின்ற நம்பிக்கை. ஏன் தினம் கோயிலுக்கு போயிட்டே இருக்க அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க. தினம் கோயிலுக்கு போகிறது நம்முடைய வேண்டுதலை புதுப்பிக்கிறதுக்காக மட்டுமில்லை, நமக்கு ஏற்படுகின்ற விஷயங்களோடு நம்முடைய பலத்தை பெருக்கிக் கொள்ள. வாலி என்கிறவன் ராமாயணத்தில் ஒரு வரம் பெற்றிருந்தான், யார் எதிரே வந்தாலும் யுத்தத்திற்கு அவர்களின் பலம் அவனுக்கு பாதி வந்து விடுமான். நாம் இறைவன்கிட்ட போகிறபோது துன்பம் குறையும் என்ற நம்பிக்கையும், அதே நேரத்தில்

0: இன்பம் பெருகும் என்ற நம்பிக்கையும் அடிப்படையாக கொண்டு இறைவனை வணங்க செல்கிறோம். வெறும் வேண்டுதல்களுக்காக மட்டும் கடவுள் இல்லை, மன நிம்மதிக்காகவும் கடவுள் தான். மனசு ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு கோயில் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறப்ப ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. ஆயிரம் தான் நமக்கு செய்யும் தொழிலே தெய்வம், நம்ம இருக்கிற இடம்தான் கோயில் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த மன நிம்மதியை தேடி செல்கிற போது கல்லோடாயினும் சொல்லி அழு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிற போது அந்த துன்பத்தையும் இன்பமாக மாற்றக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு உண்டு என்பதை வாரியார் சுவாமிகள் அந்த கதை மூலமாக சொல்கிறார். இது மாதிரியான செய்திகளை கேட்டதுனால அது இன்னைக்கு என்னுடைய மனசிலெல்லாம் பதிஞ்சு நிற்கிது. அதனால் தொடர்ந்து நல்லவற்றை சிந்தித்து செயலாற்றும் போது கோபத்தை குறைத்து கொண்டால் எத்தனையோ சாதனைகளை செய்யலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500 84820.
6: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
7: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
6: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
8: பொன்னியின் புதுப்பு நலிது அறிமுக நேயர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நீங்க அறிமுக நேயரா மட்டும் இருக்கணுங்க. நிகழ்ச்சிக்கு வரும் அறிமுக நேயரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம்.
9: பாலகோட்டிலிருந்து கௌதம் பேசுறேன்.
8: கௌதமி பேசுறீங்களா? சரிங்கம்மா. என்ன பண்றீங்க கௌதமி? கௌதமி பேசுறீங்களா இல்ல கௌதமனா? கௌதம். சரி கௌதம், சொல்லுங்க என்ன பாட்டு கொடுக்கலாம்?
9: இது பர்வசிவம் கழுத்துல இருந்து பாம்பு கேட்ட அந்த பாட்டு வருது.
8: சரிங்க, உங்களுக்காக ஒரு நல்ல பாடல் கொடுக்கலாம், கேளுங்க. ஸ்கூல் போலையா நீங்க?
9: இப்ப போனும்.
8: போணுமா? சரி, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கறேன், நீங்க கேட்டுட்டே போங்க, நல்லா பாடிங்க, சரியா? நன்றி கௌதம்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்பு நாள் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: இந்த உலகத்துல கருணை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம்தான். இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் கருணை காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி காட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம பாட ஆபத்து. ஒரு பெரியவர் வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். இருட்டி போச்சு. ஒரு அடர்ந்த காட்டு வழியாக தலையில் மூட்டையோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். புதர் மறைவில்

0: இருந்த புலி ஒன்று இவரை பார்த்துட்டுது. உடனே இவர் மேலே பாயறதுக்காக ஓடி வந்தது. பெரியவர் பார்த்தார், என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்பக்கமாக நின்று மறைஞ்சிக்கிட்டார். அந்த புலி ஓடி போய் அந்த மரத்துக்கு முன்பக்கமாக போய் நின்றுக்கிட்டுது. அந்த பக்கம் அவர், இந்த பக்கம் புலி, நடுவில் மரம். புலி நிமிர்ந்து நின்று முன்னங்கால் ரெண்டையும் மரத்துக்கு ரெண்டு பக்கமாக நீட்டுச்சு. அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்த பெரியவர் அந்த ரெண்டு முன்னங்காலையும் ரெண்டு கையால் கப்புன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். நடுவில் மரம், புலியும் அந்த பெரியவரும் மரத்தை சுற்றி சுற்றி வர்றாங்க, அக்கா அக்கா தம்பி சுற்றுறது மாதிரி. பெரியவர் பிடிச்ச புளியை விடலை, விட்டுவிட்டால் புலிக்கிட்ட வந்துடுமே. நல்ல வேலை மரம் நடுவில் இருக்குது, அதனால் விடாமல் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது, ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக ஒரு ஆள் வந்தான். அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. இனிமேல் எப்படியும் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துட்டுது அவருக்கு. தப்பாருப்பா, சீக்கிரம் இங்கே வாயேன் அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கூப்பிட்டார். அவன் கிட்ட வந்தான். இதை பாருப்பா, இந்த புலியை உன்னுடைய துப்பாக்கியால் சுட்டுப்பிடு அப்படின்னார். அந்த ஆள் ஜீவகாருண்யம் பேச ஆரம்பிச்சிட்டான். பெரியவரே, புலியும் ஒரு உயிர், நீயும் ஒரு உயிர், ஜீவனுக்கு வந்து கருணை காட்டுறவன் நான், அதனால் நான் வந்து புலியை சுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்படி இல்லைப்பா, இது ஒரு மிருகம், ஆனால் நான் ஒரு மனுஷன். இது பல பேரை கொல்லக்கூடிய பிராணி, நான் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷன். என்னை நம்பி வீட்டில் மனைவி மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் இந்த விலங்கை வந்து நீ கொன்னுடு. ஆறறிவு படைத்த மனுஷனும் ஐந்தறிவு படைத்த மிருகமும் ஒன்றா, எது உயர்வு எது தாழ்வுன்னு பகுத்தறிவுனால் பார்க்க வேண்டாமா? ஆபத்து வேளையில் எனக்கு நீ உதவி செய்யணும், அதுதான் நியாயம் அப்படின்னாராம் பெரியவர். அதெல்லாம் முடியாதுங்க, நான் எப்பவும் அறநெறியை விட்டு விலக மாட்டேன். புலிக்கும் உயிர் வாழணுங்கிற ஆசை உண்டு, அதனால் ஒரு உயிருக்காக இன்னொரு உயிரை கொல்ல மாட்டேன் அப்படின்னு விட்டான் அந்த ஆள். பெரியவர் யோசனை பண்ணார், சரி நீ புலியை கொல்ல வேணாம், எனக்கு ஒரு உதவியாவது செய் அப்படின்னார். அது வேணும்னா செய்கிறேன்னா. என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது, அதனால் கொஞ்ச நேரம் இந்த புலியோட காலை எனக்கு பதிலாக பிடிச்சிக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன், துப்பாக்கியை கீழே வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. சரி அது மாதிரி வேணா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போய் அதே மாதிரி புலியை பிடிச்சிக்கிட்டான். இந்த பெரியவர் போயிட்டு வந்தார். வந்தவர் மூட்டையை தூக்கி தலையில் வச்சுட்டு அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ஆளுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டது. என்னங்க இது, என்ன இப்படி மாட்டி விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களே, இது நியாயமானு கேட்டான். எனக்கு இன்னும் கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். இவன் பரிதாபமாக கெஞ்ச ஆரம்பித்தான். ஐயா, எங்கள் வீட்டில் மனைவி மக்கள்லாம் எனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு புலம்பினான். அது மட்டும் இல்லை, இந்த துப்பாக்கியை எடுத்து புலியை சுட்டுடுங்க பெரியவரே அப்படின்னு வேற கேட்டுக்கிட்டான். பெரியவர் பார்த்தார், இப்போ தான் உனக்கு நியாயம் எதுங்கிறது புரிஞ்சிருக்குது, ஆனால் எனக்கு சுட தெரியாது, அதனால் நான் வந்து புலியோட கையை, அதாவது முன்னங்கால பிடிச்சிக்கிறேன், நீ புளியை சுடு அப்படின்னார். உடனே அந்த பெரியவர் மூட்டையை கீழே வச்சுட்டு புளியை பிடிச்சிக்கிட்டார். அந்த ஆள் அந்த மிருகத்தை சுடுறதுக்காக சுட்டானா, அந்த சத்தத்தில் இதுவும் தப்பிச்சு போயிட்டு தான் புளியும். நல்ல வேலை நம்ம பிழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு வந்தாங்களாம். அதாவது அறிவுள்ள கருணைன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு கதை சொல்கிறது உண்டு. நம்ம ஆட்கள்லாம் வந்து கருணை காட்டுறதில் எத்தனையோ ரகம் இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு ஆள் வந்து குளத்தில் விழுந்துட்டார், நீச்சல் தெரியாது, தத்தளிச்சிக்கிட்டு இருந்தார். இன்னொரு ஆள் அதை பார்த்து இறக்கப்பட்டார். உடனே தண்ணியில் குதித்து அவரை கரைக்கு இழுத்துட்டு வந்துட்டார். என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிங்க, உங்களோட ஜீவகாருண்யத்தை பாராட்டி ஒரு 50 காசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட 1 ரூபா நோட்டாக இருக்குது, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாராம் அவர். அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், அப்படின்னா இன்னொரு தடவை இந்த குளத்தில் விழுந்துருங்க, காப்பாற்றுறேன், 1 ரூபாயை கொடுத்துருங்க அப்படின்றான். இந்த கருணையை வந்து எந்த ரகத்துல சேர்க்க முடியும்?
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை, விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஐந்து ஏற்காடு பண்பலை 103.7 இது பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக பங்கேற்காங்க ஒரு நேயர், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நாமக்கல் ராசிபுரத்திலிருந்து சங்கர் டெய்லர் பேசுறேன்.
1: ராசிபுரத்திலிருந்து சங்கர் பேசுறீங்க?
2: ஆமாங்க. ஆமாம்.
1: எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருக்கீங்க பண்பலை? கண்ணதாசனோட பிறந்த நாள் தின சிறப்பு நிரலை இருக்கு, தொடர்ந்து கேளுங்க ஐயா. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நாங்களே கொடுத்துட்டுமா? நிச்சயமா நிச்சயமா, நல்ல பாட்டா உங்களுக்காக போடலாம். நன்றி. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகறாங்க கொத்தாம்பட்டியிலிருந்து நித்யா கார்த்திகேயன். இவங்களும் ஏதாவது ஒரு பாடல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டு நேர்களுக்காகவும் ஒரு அழகான பாடல் கொடுத்துடலாம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ, எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்லே நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்பு நாள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தாவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: ஒரு தேநீர் கடைக்காரர் தான் உற்பத்தி செய்கிற தேநீருக்கும் சிற்றுண்டிகளுக்கும் அவரால் விலை நிர்ணயம் செய்ய முடிகிறது. ஆனால் இரத்தத்தை வேர்வையாக்கி, தன் வேர்வையை உழைப்பாக்கி விவசாயத்தில் உற்பத்தியில் ஈடுபடுபவன் தன்னுடைய உற்பத்தி பொருளுக்கு இனமும் விலை நிர்ணயம் செய்ய முடியாத நிலையிலேயே இருக்கிறான். இந்த நிலை மாற வேண்டும். அதுதான் விவசாயிகளின் கண்ணீர் வாழ்வை துடைக்கிற வாழ்வாக அமையும். அதேபோல் நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு வெளிநாட்டிற்கு வேலைக்கு போகிறார்கள். குறிப்பாக நாம் சிங்கப்பூர் சென்றபோது அங்கிருந்த சிங்கப்பூரைச் சேர்ந்த நண்பர் நம்மிடம் கேட்டார்,

0: உங்கள் இளைஞர்கள் எப்போதும் எங்களை நோக்கி பறந்து வருகிறார்களே, எங்கள் சிங்கப்பூரில் அப்படி என்ன இருக்கிறது? நாங்கள் ஒரு கோப்பை தேனிருக்கும் சில ரொட்டி துண்டுகளுக்கும் ஆறு நாடுகளை நம்பியிருக்கிறோம். ஒரு கோப்பை தேநீரை தயாரிக்க சில ரொட்டி துண்டுகளுக்காகவும் ஆறு நாடுகளை நாங்கள் நம்பியிருக்கிறோம். குடிக்கிற தண்ணீர் எங்களுக்கு மலேசியாவிலிருந்து தான் வருகிறது. பால் டென்மார்க்கிலிருந்து வருகிறது. சர்க்கரை பிஜித்தீவிலிருந்து வருகிறது. தேயிலை இலங்கையிலிருந்து வருகிறது. இதையெல்லாம் வைக்கப்படுகிற பீங்கான் பாத்திரங்கள் சீனாவிலிருந்து வருகிறது. ரொட்டி துண்டுகள் தாய்லாந்திலிருந்து வருகிறது. ஆக நாங்கள் ஒரு கோப்பை தேநீருக்கும் சில ரொட்டி துண்டுகளுக்கும் ஆறு நாடுகளை நம்பியிருக்கும். ஆனால் உங்கள் நாட்டில் உங்கள் காலுக்கு கீழேயே காப்பிக்கொட்டை முதல் கடல் முத்து வரை கிடைக்கிறது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்று பாடுகிற நீங்கள் ஏன் இன்னமும் எங்களை நோக்கி பறந்து வருவதிலேயே அக்கறையாக இருக்கிறீர்கள் என்று கேட்ட கேள்வி நம்மை சிந்திக்க வைத்தது. இந்த நாட்டை நாம் பொன்னாக மாற்ற வேண்டும். நம் மண்ணை பொன்னாக மாற்ற வேண்டும். இயற்கை தாய் வைத்திருக்கிற விவசாய செல்வத்தை மீட்டெடுக்க வேண்டும். அது ஒன்றே இன்றைய இளைஞர்கள் செய்ய வேண்டிய கடமை, கடப்பாடு. நாம் வேர்வையை சிந்தினால் இங்கேயும் வேர்வை பொன்னை தரும், மண்ணை பொன்னாக்க முடியும். அந்த நிலை நோக்கி இளைய தலைமுறை சிந்திக்க வேண்டும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: இசை தேன் சிந்தம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம்.
9: வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம்?
8: கண்ணதாசன் பிறந்த தின சிறப்பு நேரலையாக வளம் வர காத்திருக்கிறது நேர்களே. இன்னைக்கு மனதில் பதிந்த கவிஞரின் வரிகள், கண்ணதாசனின் வரிகளை பற்றி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி முழுக்க பேச போகிறோம்.
9: ஆமாங்க, அதாவது கவியரசர் கண்ணதாசன் வரிகள் உங்கள் மனதில் பல வரிகள் தைத்திருக்கும். அப்படிப்பட்ட வரிகளை நீங்களும் பகிர்ந்துக்கலாம் நம்ம பண்பலையோட. இப்போ
8: நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்கலாம். அறிமுக நேயர்களாக இருந்தீங்கன்னா 0 43 42 24 40 30, மற்றொரு எண் 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31, 94 86 65 20 25. இந்த எண்கள் அழைச்சி உங்களுக்கு பிடிச்ச கண்ணதாசன் அவர்களோட வரிகளை எங்க கூட நீங்க பகிர்ந்துக்கலாம்.
9: அதாவது கண்ணதாசன் அப்படின்னாவே பாட்டு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா? கண்ணதாசன் எங்க பிறந்தாரு, எப்ப பிறந்தாரு?
8: கண்ணதாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் சிறுகூடல்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் 1927 பிறந்திருக்காரு.
9: அதே இதே நாளில் ஜூன் 24 27 பிறந்திருக்காரு.
8: தமிழ் இலக்கிய உலகில்

0: திரையுலகில் அழியா புகழ் பெற்ற கவிஞர் அப்படின்னா கவியரசர் கண்ணதாசன் தாங்க.
1: ஆமாங்க,
0: ரொம்பவே அழகா ரொம்ப எளிமையா காதலை ஆழமாகவும் பாமரருக்கு புரியும் வகையிலும் தந்தவர் நம்ம கவியரசு கண்ணதாசன் சொல்லலாம்.
1: அதாவது அவர் வந்து திரைப்பாடலாசிரியர் அப்படின்னு தான் பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அவர் வந்து பன்முகம் கொண்டவர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதை எழுதுவார், கவிதை தனியாக வந்து புத்தகம் போட்டிருக்காரு, காப்பியங்கள் எழுதியிருக்காரு, தொகுப்பு நூல் எழுதியிருக்காரு, சிற்றிலக்கியங்கள் எழுதியிருக்காரு, கவிதை நாடகம் எழுதியிருக்காரு, மொழிபெயர்ப்பு நூல்கள் எழுதியிருக்காரு, புதினங்கள் எழுதியிருக்காரு, சிறுகதை எழுதியிருக்காரு, தன் வரலாறு அது கூட எழுதியிருக்காரு, தன்னை பற்றி வரலாறு எழுதியிருக்காரு, கட்டுரைகள், சமய நூல். அதில் வந்து நமக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அர்த்தமுள்ள இந்து மதன்ற ஒரு நூல், அது எல்லாத்தையும் பிடிச்சிருக்கும். அந்த நூல்
0: அவர் வந்து நாத்திகத்திலிருந்து ஆத்திகத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் காஞ்சி மகா பெரியவரோட ஆசையில அவர் அந்த நூலை
1: எழுதியிருக்காரு. அப்புறம் நாடகங்கள், உரை நூல்கள், பேட்டி கூட கொடுத்துருக்காரு. அப்புறம் வினாவிடை, இப்படி வந்து பல திறமைகள் கொண்ட பண்பும் கொண்ட
0: பண விஷயம் கூட சொல்லலாம் கார்த்தி. 8 நாள்ல ஏறத்தாழ ஒரு 96 மணி நேரம் குற்றாலத்துல தங்கி அவர் இயேசு காவியம் அப்படின்ற ஒரு மாபெரும் காவியத்தை இயற்றி மக்களுக்காக கொடுத்திருக்காரு. அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா?
1: ஆமா, அப்படிப்பட்ட கவியரசர் கண்ணதாசன் வரிகள் உங்களுக்கு பிடிச்ச வரிகளை இப்ப பகிர்ந்துக்கலாம். புதிய நேயர்கள் அழைக்கலாம். 0-43-42-24-40 அப்படிங்கிற எண்ணிலோ, அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்கள் 0-42-43-42-24-40-31 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். நேயர்களோட நம்ம வரிகளை கேட்டுருவோமா?
0: கேட்டுருவோம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நாமக்கல் மாவட்டம்
0: ராஜசேகர் ஐயா சொல்லுங்க.
2: நூறாவது இந்த பிறந்த நாள்ல வந்து அவர் புகழ் பாடுற மாதிரி இன்னைக்கு இந்த தலை கொடுத்தது மிக்க நினைச்சுமா, நன்றிமா.
0: உங்களுக்கு பிடிச்ச வரிகள் எதுங்க ஐயா?
2: நான் சொல்றேன் மாமா, கவியரசு கண்ணதாசன் என்றாலே கேட்பவருக்கு கடினமாகவோ அதன் அர்த்தம் புரியாமல் இல்லாதவாறு எளிமையான சொற்களில் ஆழமான வாழ்வுகளை அதன் உண்மைத்தன்மையை
0: நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலாம்.
2: பல பாடல் என்ன மிகுந்த கவர்ந்த ஒரு பாடல்மா, புகழ் பெற்ற புராண படங்களை இயக்கிய ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்த சரஸ்வதி படத்துல இடப்பட்ட பாடல்மா. அதுல அகர முதல் எழுத்துல பாடல்மா, அகர வரிசை படி எழுதிப்பாருமா கண்ணதாசன். படத்துல வந்து பிறவியிலே ஊமையா பிறந்திருப்பாரு சிவாஜி கணேசன். சரஸ்வதி அம்மா அருளால் வந்து பேசும் அருள் பெற்று பாடுவதாக அமைஞ்சிருமா அந்த பாட்டு.
0: சரிங்க, அந்த வரிகள் உங்களுக்கு பிடிக்கும்.
1: இதோ நீங்கள் கேட்ட வரியை கேட்டு விடுவோமே.
3: எல்லாம் அறிய வைத்தார்

0: தொடக்கமே பாத்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி திருக்குறளை நரம்பு அதாவது ஞாபகப்படுத்திட்டு
1: போயிட்டாரு.
0: அடுத்த நேரம் நம்ம சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: சத்யா.
1: உங்களுக்கு பிடிச்ச கண்ணதாசன் அவர்களோட பாடல் வரிகள் சொல்லுங்களேன், டக்குன்னு சுருக்கமா.
2: வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ.
0: அருமையான ஒரு தத்துவம் பாட்டு இல்லையா? அதாவது
1: நிலையாமையுமே எல்லாருக்குமே எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு வரிகள்.
0: ஆமா, அதுலயே கண்ணதாசன் அதுல எழுதியிருப்பாரு, அப்படியே சரணம் முடிஞ்சு, சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான் அப்படின்னு. வீடு வரை உறவு, வீதி வரை யாரோ, கடைசி வரை யாரும்
1: கிடையாது.
0: நன்றிங்கம்மா. இனிப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: அம்மா வணக்கம்மா, வாழ்க வளத்துடன். கேள்வி ஜெயசீலன் குறமாந்தப்பட்டிமா.
1: சொல்லுங்க ஐயா.
3: சுமதாங்கி வர சுமதாங்கி பட்டலம்மா, மயக்கமா கலக்கமா தத்துவ முழுவதுமே சிறப்பான வரிகள். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி,

0: உனக்கும் கீழே உள்ளவர் கோடி கிழித்து பார்த்து நிம்மதி நாடு.
1: சரிம்மா, இதோ அந்த பாடல் வரையை நம்ம கேட்டுருவோமா?
0: நன்றி, நம்ப
1: நன்றி நன்றி நன்றி.

0: ஓடுவதில்லை. அருமையான பாட்டை வரிகள்.
1: அதே மாதிரி காதல் பாடல்கள்ல பாத்தீங்கன்னா விரசம் இல்லாம எழுதக்கூடிய ஒரு
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: பெண்மைய ரொம்ப அழகா வர்ணிப்பார் பாடல்கள்ல.
0: அதாவது 18 வயசு கூட அவ்வளவு அழகா வந்து வர்ணிப்பார் பாட்டு வரிசையில. அடுத்து நேயரை நம்ம சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பிடிச்ச கண்ணதாசன் அவர்களோட பாடல் வரிகள்.
2: ஒரு அருமையான தலைப்பு. அப்படி அவர் பாட்டு என்ன பாத்துக்கீங்கன்னா, அவன்தான் மனிதன் படம். அது வந்து மே அப்படி கடைசி வரைக்கும் மேலே ஒரு பாட்டு வருங்க. அத பாத்தீங்கன்னா, நடமாடும் களை கூட
1: ஆசை மழை மேகமே அப்படி
2: பாத்தீங்கன்னா, அந்த பாட்டு கடைசி வரைக்கும் மேலே இருக்கிறது, அது ரொம்ப எனக்கு பிடிச்சது.
0: சரி சரி, அருமையா
1: அருமையான பாடல்.
0: அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
3: சேலம் மாவட்டம் வாழப்படி வட்டம் நீங்க.
1: சரிங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. பசுமை நிறைந்த நினைவுகளே இல்லையா, பறவைகளே. நிச்சயமா எல்லாரோட ஆண்டு விழாலையும் கண்டிப்பா இந்த பாட்டு போடுவாங்க. சரிங்க ஐயா, நன்றி. பசுமையா அவர் நம்மளோட மனசுல நின்னுட்டாரு. நன்றி நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
4: அற்புதமான பாடல. எந்த நேரத்திலும் கேக்கலாம், எப்பனாலும் கேக்கலாம். அந்த பாடல கேக்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும்.
1: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப அழகான பாடல் வரிகள், நல்ல இசையும் கூட இல்லைங்களா ஐயா?
4: ஆமாமா.
1: சரிங்க ஐயா, நன்றி. அதே மாதிரி கார்த்தி பார்த்தீங்கன்னா, அவர் 1968 குழந்தைக்காக அப்படின்ற திரைப்படத்திற்காக தேவன் வந்தான் பாடலுக்காக சிறந்த பாடலாசிரியருக்கான முதல் தேசிய விருது வாங்கியிருக்காரு. இந்த விருது வாங்கின முதல் தென்னிந்தியர் இவர்
0: தான்,
1: கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தான் வாங்கியிருக்காரு. அவ்வளவு அழகா, அவ்வளவு எளிமையா அவரோட பாடல்கள் மக்கள் மனசுல இன்னைக்கும் நீங்க அம்மா பசுமையா நிலைச்சிருக்கு. பாருங்க எப்படி டக்கு டக்குன்னு நம்ம நேயர்கள் வந்து சொல்றாங்க இல்லையா?
0: ஆமா ஆமா ஆமா. தொடர்ந்து நம்ம நேயர்ல சந்திக்கிறதுக்கு முன்னாடி,
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA/MTECH இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், சம் ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்குன?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: சரி சரி சரி சரி சரி சரி,
9: தட்ஸ் ரைட்,
8: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: தட்ஸ் ரைட்.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
11: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
12: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
13: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
14: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு. MNC

0: நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது வானலையில் வசந்தம். இன்று கண்ணதாசன் பிறந்த தின சிறப்பு நேரலையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்லே, மனதில் பதிந்த கவிஞரின் வரிகள் என்னும் தலைப்பில்
7: நிறைய நிறைய நிறைய வரிகள், அப்படியே மனதை தைத்த வரிகள்,
6: தச்சிருக்கு பசுமையா நின்னுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வரிகள், கார்த்திக் கண்ணதாசன் அவர்கள் நிறைய வரிகள் எழுதியிருக்காரு. எல்லாரோட மனசையும் தைக்கக்கூடிய வரிகள்னா, பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பின சொல்வது யாதென கேட்டேன் படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவின சொல்வது யாதென கேட்டேன் அறிந்து பாரென இறைவன் பணித்தான். அன்பினப்படுவது என்னென கேட்டேன் அழிந்து பாரென இறைவன் பணித்தான். மனையால் சுகமெனில் யாதன கேட்டேன் மணந்து பாரென இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதன கேட்டேன் முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன் இறந்து பாரென இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இது எனக்கு மிகவும் பிடிச்ச வரிகள்.
7: கண்டிப்பா இதை ஒட்டி கூட நிறைய பாடல், அனுபவம் புதுமை அப்படின்னு எழுதியிருப்பாரு. இப்ப இனிப்பில் வரக்கூடிய நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
8: கௌசல்ய ராஜா அவர்களுக்கும் ஏரியூர் கார்த்தி அவர்கள் இருவருக்கும் காலை வணக்கமா.
6: வணக்கம் ஐயா, சொல்லுங்க
8: சார். கார்த்திக சார், அமலாச்சர் சார், நல்லா சார்,
7: அருமையா இருக்கும். பாடல் வரிகளை சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச கண்ணதாசன்.
8: நான் அரசம்பட்டி காவாட்டி தென்னை விவசாயி ஏ முருகன். அதாவது கவிஞர் கண்ணதாசனுக்கு வந்து இணையே இல்லை. அதாவது அப்படியாப்பட்ட படத்துல வந்து பாட்டுல வந்து ஒரு அர்த்தம் சொல்றேன் சார். படம் வந்து சூரியகாந்தி. பரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பை கேட்டது கருடா சவைக்கமா, அந்த ரெண்டு லைன் போடுங்க சார், சூப்பரா அறிவா மறக்க முடியாத பாட்டு சார்.
7: சரிங்க, இதோ உங்களுக்காக அந்த வரி கேட்டலாமே.
8: வாய்ப்பு சார், வாய்ப்பு.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு

0: செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கைராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி

0: கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பல பாடல்கள் பல வரிகள் எல்லாருடைய மனதுமே தைத்திருக்கும். இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள். இந்த பிறந்தநாளில் அவர் பதித்த அந்த வரிகள், அதாவது மனதில் பதித்த வரிகளை பகிர்ந்து கொள்ளலாம் நேயர்கள். இப்பொழுது இனிப்பில் வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்தீங்க? வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: செம்மாண்டப்பட்டி காசு
1: சொல்லுங்க ஐயா.
2: அவரோட கடுமையை ஒண்ணு வாசிக்கிறமா. அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி, ஒரே தவறு திரும்ப திரும்ப செய்பவன் மூடன், தவறும் செய்யாதவன் மரக்கட்டை. தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்துக் கொள்பவனே மனிதன்.
1: நிச்சயமா நிச்சயமாங்க, நன்றி, அழகான வரிகள்.
0: இனிப்பில் இனியும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் இருவருக்கும்.
1: சொல்லுங்கம்மா.
3: எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வரும், ஆசை கோபம் களவு சொல்பவன் பேச தெரிஞ்ச அன்பு நட்பை கொண்டவன். இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குமா?
1: நன்றி.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடல் வரி

0: ஆறு மனமே ஆறு, ஆண்டவன் கட்டளை ஆறு அப்படின்னு.
1: அதே மாதிரி நிறைய தத்துவ பாடல்கள் எழுதுறதுல கூட அவர் வல்லவர்னு சொல்லலாம்.
0: ஆமா,
1: முக்கியமா சொல்லணும்னா வானம்பாடி திரைப்படத்துல அவர் பாடியிருக்காரு, மனிதன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. ஏன்னா மனிதர்கள் படுற வேதனைகள் எல்லாமே கடவுள் மனிதனா பிறந்தாதான் தெரியும் அப்படின்னு அவரோட பாணியில.
0: அதேதான் திரும்பவும் மற்றொரு பாடல்ல கூட காசேதான் கடவுளடா அப்படின்னு இருப்பாரு. இப்ப இணையக்கூடிய நேயர் வணக்கம.
1: வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து? இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. வணக்கம்,
0: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம் வணக்கம், உங்க பேர்
2: சொல்லுங்க. பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சாந்திமா சொல்லுங்க.
2: பாசமலர் படங்க, மலர்ந்து மலராதன்ற பாட்டு, அந்த பாட்டு பாடாதவங்க யாரும் இருக்க முடியாது, கேட்காதவங்களும் இருக்க முடியாது, ரசிச்சே பாக்குறோங்க. அந்த பாட்டை பாத்துட்டு வந்து என் பிறந்தன்னு சொல்லி அதே பேர் வச்சிருக்கிறாங்க, சாந்தி.
1: சரிங்க சாந்திமா, கேக்கலாமா அந்த பாடல் கூட?
2: கேளுங்க. அனைவருக்கும் நன்றிங்க.
1: நன்றி.

0: 8583.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: நேரம் 9:32. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: The Kaveri Engineering College, Autonomous.
8: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952493615.
9: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
10: Students, listen carefully.
11: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ், அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
12: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626

0: எல்லாமே லா லா லா லானே வருது.
1: ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கலாம் போல இருக்கு. எவ்வளவு ஸ்டைலிஷா, எவ்வளவு அழகா இந்த பாடல் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப அழகா,
0: அதாவது இலக்கணத்துல சொல்லுவாங்க தொடைன்னு சொல்லுவாங்க, எல்லாமே லா, அந்த முரண் தொடை அந்த தொடைன்னு சொல்லுவாங்களே, அதுல அப்படி அழகா அந்த ஒரே எழுத்துல வர்ற மாதிரி கோர்த்து.
1: இவருக்கு பிறப்பிலேயே அந்த ஞானம் அப்படின்னு நினைக்கிறேன். பாடல் வரிகள் கவிதைகள்
0: என்னமோ எட்டாவது தான் படிச்சாரு, ஆனா எட்டா கனியா இருக்காரு எல்லாத்துக்கும்.
1: நிறைய கவிஞர்களுக்கு அடித்தளம் இட்டவர் இவர்னு கூட சொல்லலாம்.
0: சரிங்க, இப்ப இனிப்பில் வரக்கூடிய யாரு அப்படின்னு பாத்திரலாம்.
1: வணக்கம். வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க,
1: பேசலாம்.
2: நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டாம், அந்த பாடல் நல்லா இருக்குங்க.
0: அந்த பாடல் வரி கேட்டுருவோமே.
2: நன்றிங்க.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம் இன்று கண்ணதாசன் பிறந்த தின சிறப்பு நேரலையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, மனதில் பதிந்த கவிஞரின்

0: வரிகள் என்னும் தலைப்பில்.
1: இணைப்பில் வரும் நேயர் வணக்கம்.
2: இருவருக்கும் காலை வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்தீங்க?
2: மாலபாடம், குமரேசன்.
1: சொல்லுங்க குமரேசன்.
2: கண்ணதாசன் பாடல்னாவே அவ்வளவு ஒரு தொடர் கதையில வந்துங்க, தந்த வீடு வீதி இருக்கிற பாட்டுங்க.
1: ஓஹோ, அந்த பாட்டுக்கு நிறைய கதைகள் கூட உண்டு இல்லையா?
0: ரொம்ப ஆழமான வரிகள், ஒரு சோகம் இழையோடும் அந்த பாடல்ல இல்லையா குமரேசன்?
2: ஆமா ஆமா, பாலச்சந்தர் போடுங்க.
0: ஆமா, அது கேட்கும் போதே
2: படம் எடுத்திருப்பாங்க அந்த படம்.
0: நிச்சயமா நிச்சயமா, நல்ல படம், நல்ல பாடல்.
1: சரிங்க, நல்லது. அடுத்த இனிப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
0: வணக்கம்
3: ஐயா. அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
3: நான் நல்லம்பள்ளி வட்டம் நாராயணபுரம் முருகன்மா.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பிடிச்ச வரிகள்.
3: அம்மா, நினைத்ததை முடிப்பில பூ மாலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த அந்த வரி நல்லா இருக்குதுமா.
0: எப்ப கேட்டாலுமே இன்னைக்குது இல்லையா?
3: ஆமாம்மா, அதை கொஞ்சம் போட்டு காட்டுங்கம்மா.
1: அதாவது நேத்து இரவு கூட அந்த பாட்டு போச்சு. தினமுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாடல்கள் வந்து
0: திருமண விழாக்கள்லயுமே இடம்பெறக்கூடிய பாடல்னா அதுவா தான் இருக்க முடியும். அதனாலதான் அவர் ஞாபகம் வச்சிருக்காரு.
1: சரி சரி சரி, இதோ அவருக்காக அந்த பாடல் வரி குற்றுவோமே.
0: கண்டிப்பா.
3: சரிங்க, நன்றி.

0: கச்சேரி மேளங்கள் முழங்க அப்படின்னு அழகாக வந்து பல வரிகள் இந்த மாதிரி மனதை
1: எல்லாரோட திருமணத்திலும் இந்த பாடல் அந்த காலத்தில் ஒலிக்கப்படும். ரொம்பவே அழகான பாடல். நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்.
0: இப்போது இனிப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
2: கரூர் மாவட்டம் நெரூர் தாம்பரம் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பிடிச்ச வரிகள்.
2: எனக்கு பிடிச்ச வரிகள்மா, தர்மம் தலைகாக்குங்கிற படங்க. தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும்.
0: பாத்தீங்கன்னா
2: மலை போல் வரும் கஷ்டங்கள் யாவும் பணி போல் நீங்க ஒண்ணு ஒரு
0: பணி எப்படி வந்து நீங்கதோ அந்த மாதிரி நீங்களும்
1: தர்மம் செய்யறவங்களுக்கு அது கண்டிப்பா தலை காக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு.
0: இனிப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர்
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: சேலம் தண்டபாணி.
1: தண்டபாணி ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச வரிகள்.
3: அதாவது எட்டாவது குழந்தையா பிறந்து எட்டாவது வரைக்கும் படிச்சு எட்டாத உயரத்தை தொற்றிருக்கக்கூடிய கண்ணதாசன் ஐயாவுடைய வரிகள் அத்தனையுமே மனசில் நிற்கக்கூடிய வரிகள்.
1: நிச்சயமா நிச்சயம்.
3: அது பாவமன்னிப்பு படத்துல வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவருடைய கவிதையை என்ன என்னைக்கும் நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த வரிகள்லாம் இருக்கு. வருங்கால சந்ததிகள் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்குல தான் அவர் எழுதி வச்சிருக்காரு.
1: கண்டிப்பாங்க ஐயா, அதுல கூட ஒரு வரிகள் வரும், பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு சொல்லி.
0: அந்த பாடல் வரிகளை கேட்டுடலாமே.

0: பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: பெண்ணகரம் ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறும்.

0: இருக்கிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். கண்ணதாசன் பிறந்த தின சிறப்பு நேரலையாக மனதில் பதிந்த கவிஞரின் வரிகள் என்னும் தலைப்பில். கார்த்திக், அடுத்ததா பாத்தீங்கன்னா பலே பாண்டியா படம் பார்த்துருக்கீங்களா நீங்க?
3: ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர் ராதாவும் சிவாஜி கணேசனும் ஒரு பாட்டு பயங்கரமா தலையாட்டிட்டே போயிடுவாங்க,
2: அடிச்சு தூள் பண்ணிருப்பாங்க அந்த பாட்டு.
3: ஆமா, அந்த படத்துல
2: எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும். அது வந்து எப்பவுமே எல்லா காலத்துக்குமே அது ஒரு மோட்டிவேஷன் தரக்கூடிய பாடல்னு சொல்ல. இது அதன் இல்லாம எல்லாத்துலயும் பூந்து சிக்ஸரா அடிச்சிருக்காரு நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்.
3: கண்டிப்பா கண்டிப்பா, சரி நீங்க சொல்லிட்டீங்க, அதனால உங்களுக்காக அந்த பாட்டுலயும் இருக்கிற வரிகள் கேட்டுக்கிட்டேன்.

0: ஆழக்கடலும் சோலையாகுமா.
1: ஆமா, எவ்வளவு ஆழமான வரிகள் இல்லையா.
0: கண்டிப்பா கண்டிப்பா, எவ்வளவு ஒரு துன்பமா இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேல வந்துடலாம்.
1: ஒரு பூச்சி புழு கூட தனக்கு ஒரு ஆபத்து வரும்போது அதை எதிர்த்து போராடுது. மனுஷன் அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. நிச்சயமா நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயரின் வரிகள் என்னன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் ஐயா.
2: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சினியம்பாளையம் சரவணன்.
1: சொல்லுங்க சரவணன் ஐயா.
2: எத்தனையோ பாடல்கள் நண்பர்கள் சொன்னாங்க, சோக பாடல்கள், தத்துவ பாடல்கள், காதல் பாடல்கள். ஆனா என்ன பொறுத்தளவுக்கு ஒரு பாடல் நம்ம மிகப்பெரிய புரட்சியை செஞ்சிருக்காரு.
1: சொல்லுங்க.
2: ஒரு மிகப்பெரிய காவியத்தை இரண்டு வரிகள் சொன்ன பாடல் அவளொரு தொடர்கதையில பாத்தீங்கன்னா, எல்லாரும் சூரியம்மா பாடியிருப்பாங்க, அடி என்னடி உலகம் இது எத்தனை கழகம்ங்கிற பாடல்ல, கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை எங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே, நடுவுல ரெண்டு வரிகள், ஒரு ராமாயணத்தை இரண்டே வரிகள்ல சொன்னது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: யாரு மிகப்பெரிய ஒரு கவிஞர், அவருனாலதான் முடியும். அதே மாதிரி மகாபாரதத்தையும் சொன்னார் நாலு வரியில, பாஞ்சாலி புகழ் காக்க கந்தை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவர்க்கு உரிய பங்கை கொடுத்தான், நமக்கு படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான, அது நாலு வரியில அந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில் பாடம்
0: பாடல் வரி கூட நம்ம கேட்டு

0: அருமையா அருமையா
1: நிச்சயமா அருமையான பாடல்கள். அப்படியே நேயர்கள் தாங்க கலக்குறாங்கன்னு சொல்லலாம். எப்படி நின்னிருக்கார் பாருங்க அவங்களோட மனசுல.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இனிப்பில் வரக்கூடிய நேயர்,
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
2: வணக்கம், தருமபுரி மாவட்டம் ஏழடி குணசேகரன்.
1: குணசேகரன் ஐயா சொல்லுங்க.
2: இதுக்கு முன்ன போட்டீங்களா பாட்டு, அவ்வளோ தொடர்கரை 1974 வந்தது.
0: சரிங்க,
2: அதே பாட்டுல இன்னொரு பாட்டு இன்னொரு விஷயம் வரும். தொக்க பாட்டு தெரிஞ்சுக்கணும்னுவாரு. உலகத்துல நல்லதும் கெட்டதும் இருக்கு, நல்லது மட்டுமே எடுத்துக்கணும்னு சொல்லுவாரு. அதே இன்னொரு பாட்டு, அது பாட்டுல வரும், கடவுள் அமைத்து வைத்த மேல என்ற பாட்டு. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. இதை விட ஒரு நல்ல கருத்தை சொல்ல முடியாது.
1: ஆமாங்க ஐயா, திருமணத்துல சொர்க்கத்துலதான் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான வரிகள். நன்றி நன்றி.
0: அருமையா சொன்னீங்க. இனிப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் ஐயா, யாரெங்கிருந்து?
2: வெள்ளார் ரங்கசாமிங்கம்மா.

0: ரங்கசாமி ஐயா சொல்லுங்க.
1: ஐயாவுக்கு வணக்கம்.
2: சொல்லுங்க.
1: அம்மா, இப்போ கண்ணதாசன் ஐயா எழுதின ஒரு பாடலுங்க, பார் மகளை பாருங்கிற படத்துலீங்க, பாடலே பார் மகளை பார், நீ இல்லா மாளிகையை பார் மகளை பாருன்னு வருங்க அம்மா அந்த பாடல் வரிய. அந்த பாடலின் வரியில இறுதியில வரும் ரெண்டு வரி வரும்.
0: சொல்லுங்க ஐயா.
1: தந்தை வாழ்வு முடிந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாயின் வாழ்வு முடிந்து போனால் தந்தை தந்தைக்கு என்றும் ஒன்றுமில்லை அப்படின்னு ஒரு வரி வரும்.
0: ரொம்ப ஆழமான ஒரு வரிகள் இல்லையா?
1: மஞ்சள் மட்டும்தான் நிலைக்கிறது இல்ல, தாயின் வாழ்வு முடிந்து பிறகு தந்தைக்கு என்று ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு.
0: நிச்சயமாங்க ஐயா, குடும்பத்தோட ஆணி வேற அவங்க தானே.
1: ஆமா,
0: நன்றிங்க ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTECH டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இது வானலில் வசந்தம் என்று கண்ணதாசன் பிறந்த தின சிறப்பு நேரலை மனதில் பதிந்த கவிஞரின் வரிகள் என்னும் தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நேர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்களை அழைக்கலாம். அறிமுக நேர்களாக இருந்தீங்கன்னா 0 43 42 44 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25 மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைச்சி நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
4: இன்னைக்கு காலையில 10:05 கூட பார்த்தீங்கன்னா காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசன் கண்ணதாசன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வர இருக்குது. இந்த சிறப்புரையை வழங்குகிறார் விசுவபாரதி அவர்கள். இப்பொழுது இணைப்பில் வரும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தனியாசலம் மேடம்.
3: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு பிடிச்ச வரிகள்?
5: வரிகள் வந்து சூரியகாந்தி படம் மேடம். அதுல வண்டி ஓடும் சக்கரங்கள் இரண்டும் மட்டும் வேடுன்ற பாடல் பாடி இருக்கிறாங்க மேடம். அதுல ஒரு ரெண்டு வரி போடுங்க மேடம்.
3: கண்டிப்பா கண்டிப்பா போட்டுடலாங்க. நன்றி நன்றி. உங்க மனசுல ஆழமான பதிஞ்ச அந்த வரிகளை எல்லாரும் கேட்கலாம்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
7: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
6: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
7: பாபு ஐயா சொல்லுங்க.
6: அதாவது கண்ணதாசன் பாடல எனக்கு வந்து சூரியகாந்தி படத்துல பரமசிவன் கழுத்துலதான்.
5: இது இப்பதானே கேட்டோம். பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டதுன்னு
7: எத்தனை முறை கேட்டாலும் நாங்க திரும்ப திரும்ப கேட்போம்.
6: எல்லாருக்கும் பொருந்தும்.
7: சரிங்க.
6: டாக்டர் சிவால வந்து மலரி குறிஞ்சி மலரி
8: சொல்லுங்கம்மா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் பாத்தீங்கன்னா மூன்றாம் சரிங்கம்மா, அதுல வந்து கண்ணே கரைமானே, அவரோட இறுதியா எழுதின பாடல், அது
7: கடைசியா எழுதின பாடல்.
8: ஆமாங்கம்மா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம இரவுல கேட்டோம்னா நம்ம கண்டிப்பா தூங்கிடுவோம், அந்த பாடல கேட்டா தூங்கிடுவோம்.
7: ஆமா, அப்படியே சோகமா அந்த அப்படியே
8: இருக்குங்கம்மா. ரெண்டு வரிகள் போடுங்கம்மா.
7: நிச்சயமா நிச்சயமாங்கம்மா, ரொம்ப நன்றி.

0: இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. நம்ம நிகழ்ச்சி
1: கிட்டத்தட்ட மக்கள் வரிகளை கேட்க
0: ஆர்வமா மக்கள் வந்து அவரோட வரிகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம். கங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
1: சொல்லுங்க தேன்மொழி, என்ன பாடல் வரி உங்களுக்கு பிடிக்கும்?
2: எனக்கு பாகப்பிரவணையில இருந்து தலையாம் பூ முடிக்கணும்னு ஒரு பாடல் வருங்கய்யா.
1: பாகப்பிரவணையா? தலையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடந்து
0: அடுத்த
1: நேயர். வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்
0: ஐயா. யார் இங்கிருந்து?
3: சொல்லுங்க.
1: வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.
3: படம் வந்து சுமை தாங்கி சார். அதுல மயக்கமா தயக்கமான்ற பாடல் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அதுல வரிகள்னா வாழ்க்கை தூரம், இது வாழ்க்கை தூரம் வேதனை இருக்கும், அது வரி ரொம்ப சூப்பரா இருக்கு சார்.
1: சரி சரி. இதோ அந்த படத்துல இருந்து அந்த வரி.
3: நன்றி.

0: ஓடுவதில்லை. நம்ம வாடினா எப்படி ஓடும், நம்ம துன்பம் நம்ம கூட தான் இருக்கும்.
1: நிறைய வரிகளை நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க நேயர்கள்.
0: இப்ப இனிப்புல வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: அருமையா பாடல் போட்டிருக்கீங்க. ஏற்கனவே நான் சொல்ல போற பாடல் போட்டுட்டீங்க, அதுல வரி எனக்கு ரெண்டு வரி ரொம்ப பிடிக்கும்.
0: சொல்லுங்க என்ன வரி.
2: வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் போதும், அந்த இரண்டில் ஒன்று சிறியது என்றால்
0: எந்த வண்டி ஓடும்? கண்டிப்பா ஓடாது.
2: ஆமா, மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானம் உள்ள மனிதருக்கு
0: அவ்வை சொன்னது.
3: சிறுகுடல்பட்டின்ற கிராமத்துல சாத்தப்பன் விசாலாட்சி தம்பதிக்கு மகனா
0: பிறக்கிறாருங்க.
3: சாகித்ரி அகாடமி பற்ற புதினம் சார். இது வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வரை காலை மணியோசை, கழுத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியர்க்கம் வளையலோசை.
0: அந்த பாடல் முழுசுமே வந்து ஓசை ஓசை வச்சே முடிச்சிருப்பாரு இல்லையா?
3: ஓசை நயத்தோட இருக்குங்க சார். முடிச்சிருப்பாருங்க சார். அதுவும் இல்லாம உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னை உன்னிடம் மயங்கும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும்.
1: நிறைய பாடல் வரிகளை அப்படியே அடிச்சுட்டே போறீங்க. நன்றி.
0: நன்றி. வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்தீங்கய்யா?
4: பழனிமுருகன், கம்பைங்களூர்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
4: எனக்கு பிடிச்ச பாடல் வந்து கல் எல்லாம் மாணிக்க கல்லமா, வந்து கல்ல வந்து மாணிக்கத்தோட ஒப்பிட்டு
0: கல் எல்லாம் மாணிக்கம் கல்லாகுமா கலையெல்லாம்
4: வந்து கல்லு குடிக்கிறது போகும்போது மேல இறக்குறது.
0: ஏங்க அவரு சொன்ன வேற, அவரு சொன்ன கல்லு வேறங்க.
4: மாணிக்கமா அப்பதான் அந்த பாட்டு கல் எல்லாம் மாணிக்க.
0: சரிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி நன்றி. அருமையா சொன்னீங்க. இனிப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க, உங்களுடைய வானொலி ஒளியளவு குறைச்சிருங்க.
1: சொல்லுங்க. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, அழகான வரிகளை பகிர்ந்துக்கோங்க எங்க கூட. வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்களா?
0: அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: இளங்கோ.
1: சொல்லுங்க.
0: இளங்கோ,
5: நானு சென்னை போய் கண்ணதாசனே பாத்துருக்கலாம், உயிரோட இருந்திருந்தா. அவன் ட்ரை பண்ணிட்டு
0: இருக்கேன். இப்ப வந்து கண்ணதாசன் வரிகள் மூலமாவே பாத்துரலாமே.
1: நிச்சயமா.
5: ஆமா ஆமா.
1: சொல்லுங்க.
5: காதலிக்கு நேரம் இல்லை படத்துல ஒரு பாடல் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் இவருக்கு எம்எஸ் விஸ்வநாதன் சொல்றாரு, எனக்கு வேலை இல்ல எம்எஸ் விஸ்வநாதா வாடா படம் தான் பேசிக்குவாங்க. ஏன்னா அவருக்கு பிறந்த நாள் எம்எஸ் விஸ்வநாதன் இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாரு, வேலை இல்லடா வேலை கொடுறானே, என்னடா வேலை தேவைன்னு விஸ்வநாதா எனக்கு வேலை வேணும் அப்படின்னு அந்த பாடல் காதலிக்க நேரம் படத்துல எழுதினாருங்க. அதே மாதிரி உரிமை குரல்ல வெளியே கதை எழுது ரெக்கார்ட்ல வந்து வந்து நம்ம வாலின் பேர் இருக்கும் அப்ப ரெக்கார்டு வந்துச்சப்ப. ஆனா படத்துல வந்து இதுல வந்து நம்ம கண்ணதாசன் பேர் இருக்கும். ஏன்னா அந்த பாடல வந்து எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லாதப்ப எழுதினாரு. ஆனா எம்ஜிஆர் சொல்லிட்டாராம், கண்ணதாசன் பேரே போடு பரவாயில்ல, கண்ணதாசன் அந்த பாட்டு அவரு மட்டும் தான் எழுத முடியும்னு சொன்னாராம். அதனால அந்த கூடிய அளவுக்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு புகழ்பெற்றவர் தான் நமது கவிஞர் கண்ணதாசன்.
1: சரிங்க. நன்றி நன்றி.
0: நன்றிங்க சொன்னீங்க. நன்றி. இனிப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். நிச்சயமா. ரொம்ப நன்றி. நன்றிமா.
6: நன்றிமா. தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க

0: மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் கார்த்திக். நிறைய வரிகள், கண்ணதாசன் அவர்களோட நிறைய வரிகளை நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. மனசுல விதைச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வரிகள் எல்லாம் காலகாலத்துக்கும் கொண்டாடப்பட வேண்டிய மாபெரும் கவிஞர் கண்ணதாசன். அவரே சொன்ன இரண்டு வரிகள், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு அவரே எழுதிட்டு போயிருக்காரு.
1: கண்டிப்பா இலக்கியங்கள்ல நம்ம எப்பவுமே போகும்போது ஒரு அளப்பரிய சந்தோஷம் வரும். அப்படி இன்றைக்கும் வந்து கண்ணதாசன் வரிகளை நம்ம பகிர்ந்துக்கிட்ட மகிழ்ச்சி.
0: ஆமாம், இந்த பூமி உள்ளவரை அவரோட புகழ் நிலைச்சிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
1: நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில ஒரு புதுவிதமான ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். என்ன புதுவிதமானது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க, நானே சொல்றேன். சக்கரவள்ளி கிழங்கு, அதை வச்சுதான் அல்வா செய்ய போறோம்.

சக்கரவள்ளி கிழங்கு நார்மலாவே டேஸ்டா தான் இருக்கும். அதை நம்ம அல்வாவா செய்யும் போது இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும். வேண்டாம் அப்படின்னு சொல்ற குழந்தைகள் கூட கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இப்போ சக்கரவள்ளி கிழங்குல அல்வா எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல 4 சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறமா வெல்லம் வந்து 3/4 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்க்கணும். முந்திரி, திராட்சை அதெல்லாம் நம்ம இஷ்டமா சேர்த்துக்கலாம். அது போக நெய் 1 கப் தேவை. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். பொருட்கள் ரொம்ப கம்மி, செய்யற நேரமும் கம்மி, ஆனா டேஸ்ட் மட்டும் அல்டிமேட்டா இருக்கும். சரி, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல சக்கரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு

0: வேக வச்சிடுங்க. ஆவியில நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அது ஆற வச்சு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா கட்டி இல்லாம நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல வெள்ளத்தை துருவி போட்டோ நசுக்கி போட்டோ கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அடுப்புல எடுத்து வச்சு கொதிக்க வைங்க. வெள்ளம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு விழுதுகளை அதுல சேர்த்து நல்லா கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்ததும் உங்களுக்கே தெரியும் அந்த சக்கரவள்ளி கிழங்கு வெள்ளம் நெய் இந்த கலவை பாத்தீங்கன்னா திரண்டு வரும். அந்த டைம்ல அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சுக்கு ஏலக்காவை போட்டுக்கோங்க. பக்கம் சைட்ல ஒரு கடையில கொஞ்சோண்டு நெய் விட்டு அதுல முந்திரி திராட்சை பாதாம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வறுத்து நம்ம கிளறி வச்சிருக்க அல்வா கூட இதையும் போட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பை விட்டு இறக்கி வச்சிருங்க. அவ்வளவுதாங்க நமக்கு தேவையான ஹெல்தியான டேஸ்டியான எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி. இத ஒரு டைம் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, கண்டிப்பா டக்கு டக்குன்னு காலி ஆயிடும். திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி வீட்டுல இருக்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டிஷ் தாங்க இது. இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு அல்வா எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: முதலில் நான் சொல்லுவதை எழுது, பிறகு விளக்கங்கள் கேள் என்றார் ஆசிரியர். சொல்லுங்கள் ஐயா என்றான் மாணவன் பணிவுடன். ஆசிரியர் சொல்லத் தொடங்கினார். வாழ்க்கை என்றால் பல தடைகள் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, உறவுகள் உண்டு, பிரிவுகள் உண்டு. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டால்தான் அது வாழ்க்கை. அதையும் அதனதன் போக்கிலேயே ஏற்றுக்கொள்வதுதான் முன்னேற வழி. எழுதிவிட்டாயா? ஆசிரியர் கேட்டார். எழுதிவிட்டேன் என்று தலையாட்டிய மாணவன் எழுதிய தாளை ஆசிரியரிடம் தந்தான். தாளை பார்த்த ஆசிரியர் திடுக்கிட்டு போனார். என்னப்பா இது, இப்படி எழுதியிருக்கிறாய்? கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி எதுவுமில்லை. சொற்களுக்கு இடையே இடவெளி, கேப் எதுவுமே இல்லை. இதை இப்படியே படித்தால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? இதைத்தானே ஐயா எழுதுவதற்கு முன்பேயே கேட்டேன். நாம் எழுதும் எழுத்துக்களில் கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி, கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி இவற்றையெல்லாம் எதற்காக இட வேண்டும்? இவை இல்லாமலேயே தகவல் விளங்கிவிடாதா? சொற்றொடர் அமையாதா? மாணவன் எதிர்கேள்வி கேட்டான். ஆசிரியர் பொறுமையாக விளக்கத் தொடங்கினார். தம்பி, உனது கேள்வி அருமையான கேள்வி, அடிப்படையான கேள்வியும் கூட. நமது வாழ்க்கையே சொற்றொடர் போலத்தான். அங்கங்கே கார்புள்ளி வரும், அரைப்புள்ளி வரும், முற்றுப்புள்ளியும் வரும். கேள்விக்குறிகள் இடையிடையே தோன்றும். வியப்புக்குறிகளும் ஆங்காங்கே தோன்றி நம்மை வியப்புக்களில் ஆழ்த்தும். சொற்களுக்கு இடையே வரும் இடவெளிகள் போல பிரிவுகளும் வரும். இக்கு இச்சு இப்பு இத்து என்பன போன்ற ஒற்றெழுத்துக்கள் வந்து உறவை பலப்படுத்துவது போல உறவுகளும் வரும். ஆசிரியர் சொற்றொடர் அமைப்பை விளக்குகிறாரா, இல்லை வாழ்க்கை தத்துவம் போதிக்கிறாரா? மாணவன் திகைத்தான். தம்பி, நான் சொல்ல சொல்ல நீ எழுதினாய், அல்லது நீயே சிந்திக்க சிந்திக்க எழுதவும் செய்வாய். நாம் சிந்திப்பதையெல்லாம் இடவெளி இல்லாமல் எழுத்துக்களை தொடர்ந்து ஒன்றின் மேல் ஒன்று எழுதினால் அது புரியுமா? இடையிலே கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி வைக்காமல் எழுதினால் சொற்றொடர் அமைப்பே வேறு மாதிரி பொருளையும் தந்துவிடும் அல்லவா? ஆசிரியர் பேச்சு லேசாக விளங்குவது போல் இருந்தது அவனுக்கு. தம்பி, வாழ்க்கை என்றால் பல தடைகள் உண்டு, அவை கார்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி போல வேலைகளை செய்யலாம். வாழ்க்கையே கேள்விகளால் தேடுதலை நிகழ்த்துவது, அதுவே கேள்விக்குறி. தேடுதலில் பல விடைகளை ஆச்சரியமாக பெறலாம், அதுவே வியப்புக்குறி. உறவு ஒற்றெழுத்து, பிரிவு இடவெளி. எல்லா தடைகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு தொடர்வது வாழ்க்கை. சொற்றொடர் போல இது நிகழ்வது என்றால் வாழ்க்கையும் புரியும், வாக்கியமும் பொருள்படும். ஆசிரியர் தமிழை போதித்தாரா, வாழ்க்கையை போதித்தாரா? நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.

0: அமது கானங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500 8488.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
0: நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்.
7: ஆகாஷ்வாணி காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன், கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தின உரை வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள்.
8: ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. பொருள் விடாமுயற்சி, நிறைந்த அறிவு ஆகிய இரண்டையும் கொண்டு ஒருவன் இடைவிடாமல் செயலாற்றினால் அவனது குடிமறை மரபும் புகழும் உலகத்தாரால் உயர்த்தி பேசப்படும். எழுத்துலகின் பேராசான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதிய இந்த மறைமொழி நம் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு எவ்வளவு கச்சிதமாக பொருந்துகிறது பாருங்கள். காலத்தின் கரங்கள் எத்தனையோ மனிதர்களை துடைத்து எரிந்திருக்கின்றன. ஆனால் ஒரு சில மனிதர்களின் காலடி சுவடுகளை மட்டும் காலம் தன் நெற்றியில் அழியாத திலகமாய் வைத்து கொண்டாடுகிறது. அப்படி தமிழ் திரையிசையையும் தூய தமிழ் இலக்கியத்தையும் தன் பேனாவின் முனையால் அரியணை ஏற்றிய கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு பதிவு இது. கண்ணதாசன் என்ற பெயரை கேட்டதும் நம் நினைவுக்கு வருவது கவிதை. ஆனால் இந்த பெயருக்கு பின்னால் ஒரு எளிய கிராமத்து தமிழனின் ஆன்மா ஒளிந்திருக்கிறது. காரைக்குடிக்கு அருகில் உள்ள சிறுகூடல்பட்டி என்ற சிற்றூரில் 1927 ஜூன் மாதம் 24 நாள் சாத்தப்பன் விசாலாட்சி தம்பதியினருக்கு 8வது மகனாக பிறந்தார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் முத்தையா. தமிழ் திரையுலகில் எத்தனையோ முத்துக்களை வாரி வழங்கப் போகும் ஒரு கவிஞனுக்கு பெற்றோர் முத்தையா என்று பெயரிட்டது காலத்தின் ஆகச்சிறந்த முரண்நகை அல்லவா? வறுமையின் காரணமாக சிறுவயதிலேயே 700 ரூபாய்க்கு தத்து கொடுக்கப்பட்டார். அங்கே அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் நாராயணன். ஆனால் அவர் சென்னை என்னும் மாயாபுரிக்கு வந்து திரையுலகில் தன் பேனாமுனையை சீவிய போது தனக்குத்தானே சூடிக்கொண்ட பெயர்தான் கண்ணதாசன். கண்ணனுக்கு ஒரு தாசன், கவிதைக்கு அவன் அரசன். கண்ணதாசன் அவர்களின் திரையுலக பிரவேசம் என்பது சாதாரணமானது அல்ல. 1949 கன்னியின் காதலி என்ற திரைப்படத்திற்காக கலங்காதிரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என்ற வரியை அவர் எழுதியபோது அது அந்த திரைப்படத்திற்கு மட்டுமல்ல, சோர்ந்து போயிருந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான ஆகச்சிறந்த ஊக்கமருந்தாக அமைந்தது. கண்ணதாசனின் ஆகப்பெரிய தனித்துவம் என்ன தெரியுமா நேயர்களே? அவர் தமிழை தடிமனான அகராதிக்குள் சிறை வைக்கவில்லை. சங்க இலக்கியங்களையும் கம்பனின் நயத்தையும் காவியங்களின் ஆழத்தையும் சாமானிய மனிதன் அருந்தும் தேநீர் கோப்பைகளுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். காதலை அவர் பாடினால்

அங்கே மலர்கள் பேசும். தத்துவத்தை பாடினால் அங்கே மரணம் கூட மண்டியிடும். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை தன் சொந்த வாழ்க்கையையே ஒரு திறந்த புத்தகமாக மாற்றி நமக்கு கற்றுக் கொடுத்தார். வனவாசம் மற்றும் மனவாசம் ஆகிய தன் சுயசரிதைகளில், "நான் தவறு செய்தேன், மது அருந்தினேன், என்னைப்போல் யாரும் கெட்டுப்போகாதீர்கள்" என்று பொதுவெளியில் ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் அந்த கவியரசனை தவிர வேறு யாருக்கும் வராது. அதனால்தான் அவர் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் மற்றும் இயேசுகாவியம் ஆகியவை மதங்களை கடந்து மனிதத்தை வளர்க்கும் காலப்பேழையாக இன்றும் திகழ்கின்றன. நேயர்களே, கவியரசு கண்ணதாசன் காதலை பாடிய விதம் அசாத்திய அழகியல் நிறைந்தது. இன்று நாம் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதற்கு காதல் வரிகளை தேடி அலைகிறோம். ஆனால் அன்றைக்கே பெண்களின் மனதை, அவர்களின் வெட்கத்தை, காதலின் தவிப்பை தன் வரிகளில் மந்திரப்பூக்களாக தூவியவர் அவர். ஒரு பெண் தன் காதலனின் நினைவால் தவிப்பதை நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் எப்படி வடித்தார் பாருங்கள். அழகிய கண்கள் நெஞ்சை கவர்ந்தது ஏனோ, நளினமான கைகள் தொட வந்தது ஏனோ, மறைந்திருந்தாலும் உன்னை காணச் செய்ததேனோ, மறக்கச் சொன்னாலும் நெஞ்சம் மறப்பதில்லை ஏனோ. அதேபோல பாசமலர் என்றும் திரைப்படத்தில் அண்ணன் தங்கை பாசத்தின் இலக்கணமாக அவர் எழுதிய வரிகள் இன்றும் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு திருமண வீடுகளிலும் ஒலிக்கும் கண்ணீர் சாசனம். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் என்ற வரிகள். பொதுவாக கண்ணதாசன் என்றால் சோகப்பாட்டும் தத்துவப்பாட்டும் மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனால் மனிதர்களின் போலித்தனத்தையும் இந்த உலகத்தின் அறியாமையையும் நகைச்சுவையாக நையாண்டி தொனியில் சாடுவதில் அவர் மிகச்சிறந்த வல்லுநர். இன்றைய அவசர உலகில் மனிதர்கள் பணத்தில் பின்னால் ஓடுவதையும் உறவுகளை தொலைப்பதையும் காதலிக்க நேரமில்லை படத்தில் எவ்வளவு யதார்த்தமான நகைச்சுவையோடு சொன்னார் பாருங்கள். "பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே, இதை பார்த்து ரசிப்பவர் பக்கத்திலே, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை வைப்பதே துன்பமடா, மனிதன் மாறிவிட்டான் காலத்திலே." அது மட்டுமா? மனிதர்கள் தங்களை பெரிய புத்திசாலிகள் என்று நினைத்து கொண்டு செய்யும் முட்டாள்தனங்களை சந்திரபாபுவின் குரலில் கவியரசு வடித்த வரிகள், "நான் ஒரு முட்டாளுங்க, அதை நல்லா படித்தவங்க நாலு பேர் சொன்னாங்க, எப்படியோ வாழ நினைச்சேன், இப்போ இப்படி வந்து நிற்கிறேங்க" என்று மனிதர்களின் குண மாறுபாடுகள் அன்றைக்கே தன் எளிய நையாண்டி வரிகளால் செதுக்கிச் சென்ற தீர்க்கதரிசி நம் கவியரசு. கண்ணதாசன் என்ற பெயரோடு எப்போதும் பிரிக்க முடியாத மற்றொரு பெயர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இவர்கள் இருவரின் கூட்டணியும் ஏவிஎம் ஸ்டுடியோவின் அந்த பாட்டுப்பதிவு அறைகளும் தமிழ் திரையிசையின் பொற்காலம். எம்.எஸ்.வி. சார் ஹார்மோனியத்தில் கை வைத்தால் கவியரசின் பேனாவிலிருந்து வார்த்தைகள் கங்கையைப் போல கொட்டும். ஒரு முறை எம்.எஸ்.வி. மிக கடினமான தாறுமாறான ஒரு மெட்டை கொடுத்து, "கவிஞரே, இதற்கு பாட்டெழுதுங்கள் பார்ப்போம்" என்று சவால் விட்டாராம். கவியரசு மென்னகை புரிந்தார், பேனாவை எடுத்தார். அந்த மெட்டின் வேகத்திற்கு இணையாக 5 நிமிடத்தில் உலக தத்துவத்தை எழுதி முடித்தார். அந்த பாடல்தான் பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் வந்த "புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோளா ஏழை நமக்காக" என்பது. அவர்கள் இருவருக்குள் இருக்கும் அந்த தொழில்முறை புரிதலும் பரஸ்பர மரியாதையும் தான் தமிழ்மொழிக்கு எண்ணற்ற முத்துக்காவியங்களை வாரி வழங்கியிருக்கின்றன. மனித மனம் எப்போது சோர்ந்து போகிறதோ அப்போதெல்லாம் கண்ணதாசன் ஒரு மனநல மருத்துவரைப் போல தன் வரிகளால் மருந்திட்டார். "நெஞ்சில் ஓர் ஆலயம்" திரைப்படத்தில் அவர் எழுதிய வரிகள் தோல்விகளால் துவண்டு கிடக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புதிய விடியல். "நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை" என்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை இதைவிட யாரால் அழகாக சொல்லிவிட முடியும் நேயர்களே? அதேபோல சுமைதாங்கி திரைப்படத்தில் அவர் எழுதிய இந்த வரிகள் இன்றும் நம் இதயங்களின் பாரத்தை இறக்கி வைக்கும் சுமைதாங்கிகள். "மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு" என்று 1981 அக்டோபர் 17 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் அந்த கவி சக்கரவர்த்தியின் மூச்சு நின்று போனது. ஆனால் அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் 3 திரைப்படத்திற்காக அவர் எழுதிய அந்த இறுதி பாடல் தமிழ் அன்னைக்கு அவர் சூட்டிய ஆகச்சிறந்த மகுடம். "கண்ணே கலைமானே, கன்னிமயில் என கண்டேன் உன்னை நானே, காதல் கொண்டேன் கனவினை

0: வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன். அந்த வரிகளின் மென்மையும் அதில் கவியரசு கையாண்ட தமிழ் அழகியலும் அவர் விடைபெறும்போதும் தமிழை எவ்வளவு ஆழமாக காதலித்தார் என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது. அவரே ஒருமுறை கம்பீரமாகச் சொன்னார், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று. ஆமாம் கவியரசரே, உங்களுக்கு மரணமே இல்லை. பிறக்கும் குழந்தைக்கு தாளாட்டாய், வளரும் இளைஞனுக்கு காதலாய், சோர்ந்து விழும் மனிதனுக்கு தத்துவமாய், வயோதிகத்தின் அமைதியாய், தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட உங்களை எப்படி காலம் மறக்கும்? கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பிறந்த என் நன்னாளில் அவர் தந்த வரிகளை நெஞ்சில் ஏந்தி, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா என்ற பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம் இலக்கை நோக்கி பயணிப்போம்.
1: காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
7: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
8: RBI சொல்கிறது,
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
11: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
12: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
11: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
12: பர்னிச்சருக்கு தனி டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
11: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
13: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு குரல் பதிவு செய்திருக்கும் நேயர்
1: சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூரிலிருந்து ரேவதி ரிஷபன் பேசுகிறேன். எனக்கு பிடித்த படம் பிரியமான தோழி படத்திலிருந்து காற்றே பூங்காட்டு.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியிற்கு உங்களுக்கும் பிடித்த பாடலை குரல் பதிவு செய்து கேட்கலாம். 0 43 42 24 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள்.

0: ஆபிரம் கல்வி சேவையில் இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்கும்?
5: அளவு முன்னப்பண்ண இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
8: டாட்கோ மேலாண்மை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சார்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. டாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராக இருக்க வேண்டும், 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும், வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும், குடும்ப வருமானம் ஆண்டிற்கு 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியில் சேர்வதற்கு டாட்கோ இணையதளமான www.taatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார்.
9: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கி

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
2: என் பெயர் பிரியா செந்தில்குமார், ஊர் நாம

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தர்மபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
1: வணக்கம். வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு இங்கனம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.
0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தர்மபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
2: விவசாயி வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.

0: ಆಕಾಶವಾಣಿ வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் அவசியம் உரை கேட்கலாம். வழங்குபவர் யோகா பயிற்றுனர் யோகினி எம் சண்முகப்பிரியா அவர்கள். நேர்களே, முதுமை என்பது வாழ்க்கையின் இறுதிக்கட்டம் அல்ல, அது அனுபவத்தின் அழகான பருவம். வயது கூடலாம், ஆனால் உடலும் மனமும் இளமையாக இருக்க முடியும். அதற்கு எளிமையான இயற்கையான வழி யோக முறை மட்டுமே.
1: யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது உடல் மனம் உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை ஒருங்கிணைக்கும் ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. ஆயிரக்கணக்கான

ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய பாரம்பரியத்தில் வளர்ந்த இந்த கலை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. யோகா என்ற சொல் யுஜ் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து வந்தது. அதற்கு இணைதல் அல்லது ஒன்றுபடுதல் என்று பொருள். உடலையும் மனதையும் இணைத்து சமநிலையான வாழ்க்கையை வாழ உதவுவதே யோகாவின் நோக்கம். பழங்கால முனிவர்கள் மனிதன் முழுமையான ஆரோக்கியத்துடன் வாழ இதன் முறைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் யோகாவை தினசரி வாழ்க்கையில் ஒரு பகுதியாக கடைபிடித்து வருகின்றனர். அன்றாட வாழ்க்கை முறையில் நாம் தூங்குவது போல், சாப்பிடுவது போல், அன்றாட நிகழ்வில் ஒரு நிகழ்வாக நாம் ஏற்படுத்தி கொண்டால் நமது மனமும் உடலும் முழுமையான ஆரோக்கியத்தில் இருப்பதை நாம் உணர முடியும். நம்மளுடைய உடல் இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த உடலோடு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த உடலை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். இப்போ உடற்பயிற்சிகள்லாம் செய்யும்போது அது வெறும் சதைக்கோளங்களுக்கு மட்டுமே செய்யப்படுறது. ஆனால் இந்த ஆசனங்கள் வந்து உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய ஒரு செயலை வந்து செய்து ஒரு 21 ஆசனங்கள் வந்து சித்தர்கள் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 21 ஆசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆசனங்கள் மூலியமாக நம்ம உடலில் உள்ள நாளமில்லா சுரபிகள், சக்ராசுன்னு சொல்லக்கூடிய அந்த நாளமில்லா சுரபிகளை வந்து நம்ம முழுமையாக இயக்க முடியும். அப்படி இயக்கும்போது உடலில் உள்ள அனைத்து வியாதிகளும் முழுமையாக சரி செய்யப்படுகிறது. அதுக்கு சில ஆசன முறைகள் இருக்கிறது. அதாவது பேசிக் சக்ரா, அதாவது மூலாதார சக்ராஸ்க்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு சில ஆசன முறைகள் இருக்குது. மச்சாசனம் அந்த மாதிரி ஆசனங்கள்லாம் அந்த சக்ராஸை முழுமையாக ஆக்டிவேஷன் பண்ணி அது சம்பந்தமான உடல் சார்ந்த பிரச்சனைகளை அது சரி செய்யக்கூடிய ஆசனங்களாக இருக்கும். புஜங்காசனம் அப்படிங்கிறது ஹார்ட் சக்ராவை வந்து இயக்கக்கூடியது. அந்த ஹார்ட் அன்பு அதிகமாக இருக்கும்பொழுது உடலில் வந்து ஒரு டோபமின் சுரப்பி வந்து அதிகமாக சுரக்கும். அதனால் அது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும். அனைத்து மக்களுடையும் நமக்கு ஒரு பிணைப்பு ஏற்படும். சமுதாயத்தில் நமக்கு அனைவரிடமும் அன்பாக இருக்கிறதுக்கான சில விஷயங்கள் நம்ம உடல் மூலியமாகவும் நம்ம கொண்டு வர முடியும். முதியவர்கள் என்று யோகா செஞ்சதுக்கப்புறம் அவங்கள சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த முதியவர்கள் வந்து முதியவர்களாக அதுக்கப்புறம் இருக்க போகிறது இல்லை. அந்த யோகா ஆசனங்கள் செய்யும்போது அவங்களோட வயது வேணால் முதியதாகலாம், ஆனால் அவங்க எப்போவுமே இளமையோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். யோகாவை முறைப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்களோட உடலுக்கு தகுந்த அளவில் அவங்க வளர்ச்சி செய்யணும். இப்போ வந்து இந்த சேரில் உட்காந்துட்டு கூட நீங்கள் செய்யலாம். சேரில் உட்காந்துட்டு கைகளை கீழே தொடுறது, சேரை பிடிச்சிட்டு பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுறது, சில இந்த மாதிரி ஆசனங்களை சேர் ஹெல்ப்போட, சேர் மட்டும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. இப்போது சில கயிறு மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் சில யோகா பிரிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் டூலாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இது மூலமா அவங்க அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஆசனங்களை படிப்படியாக மெதுவாக அவங்க அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி மெதுவாக வளர்ச்சி முழுமையாக அந்த ஆசனங்களை அவங்க செய்ய முடியும். அந்த அந்த போச்சஸில் அவங்க செய்யும்போது சில தலகாணிகள் கூட அவங்க யூஸ் பண்ணி செய்யலாம். அது மாதிரி செய்யும்போது அவங்க அந்த ஆசனங்களை அதோட இறுதி நிலையை முழுமையாக அடைய முடியும். அந்த மாதிரி அடையும் போது மற்றவங்க செஞ்ச அந்த ஆசனங்கள் என்ன பலன் வந்து கிடைக்கோ அதே பலன் வந்து அதை விடையும் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இளைஞர்கள் வந்து அவங்களுக்கு எப்போவுமே பிளட் சர்க்குலேஷன் வந்து இந்த ஏஜில் நல்லா இருக்கும். ஆனால் முதியவர்களுக்கு வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த பிளட் சர்க்குலேஷன் குறையிற நேரம். அந்த நேரத்தில் இவங்க யோகா செய்யும்போது இளைஞர்களுக்கு எந்த அளவு பிளட் சர்க்குலேஷன், அதாவது அந்த இரத்த ஓட்டங்கள் இருக்கிறதோ அதே அளவுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் முதியவர்களுக்கும் இளைஞர்கள் மாதிரியே பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் இந்த டூல்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணி முறையான வகையில் செய்யும்போது அவங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அவங்க வயது வந்து அவங்களுக்கு இதில் ஒரு பெரிய விஷயமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோணாது. அவங்களும் இளமையாகவே இருப்பாங்க. முக்கியமாக நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு இருக்கிற உடல்நிலை, அவங்களோட மன சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம யோகா வந்து செய்யும்போது அவங்களோட உடலையும் மனசையும் அவங்க முழுமையாக ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். சர்வ அங்க ஆசனம், இந்த சர்வ அங்க ஆசனம்ன்றது சர்வாங்க ஆசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வ அங்கங்களுக்கும் உரிய ஆசனம். இது அவங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு உரிய ஒரு ஆசனம். இந்த ஆசனத்தை அவங்க முழுமையாக ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்குள்ள அந்த மன மாற்றங்கள், 24 மணி நேரமும் அவங்களுடைய மனசு வந்து ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும். ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவங்களுடைய உடல் சார்ந்த சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால அந்த விஷயங்கள்

அவங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த ஆசனங்கள், சில பிராணாயாமா, சில முத்திரைகள், சில தியான முறைகள் செய்யும்போது சர்வாங்காசனம் சர்வ அங்கங்களுக்கும் உரிய ஆசனம், இந்த ஆசனத்தை அவங்க செய்யும்போது ஹார்மோன்ஸ் இம்பாலன்ஸ் அவங்க சரி பண்ண முடியும். அப்படி சரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மனநிலையிலையும் முழுமையாக ஒரு மாற்றம் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஏன் அவங்க இப்படி இருக்காங்கன்னு சுற்றி இருக்கிறவங்களும் யோசிக்கிறதில்ல, அவங்களும் யோசிக்கிறதில்ல. அவங்களுக்கு உடலில் சில ஹார்மோன்ஸுன்றது சயின்டிஃபிக்காக உண்மை. அந்த ஹார்மோன்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்க இந்த முறைகளை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் முழுமையான தீர்வு இதில் வந்து அவங்களுக்கு இருக்குது. பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரமும் எல்லா வேலைகளையும் முழுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆக்சிஜன் அளவு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கோவப்படாமல் அவங்களுடைய விஷயங்களை செய்கிறதுக்கு முழுமையாக உடலில் ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கு யோக ஆசனங்கள், பிராணாயாமா 10 to 15 நிமிஷம் செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு தேவையான ஆக்சிஜனை அவங்க இதிலிருந்து முழுசாக எடுத்துக்க முடியும். உடலில் வந்து ஆக்சிஜன், அதாவது பிராணம் அதிகமாக இருக்கும்போது அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் உயிர்ப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கும். அதை முழுமையாக அவங்க வந்து செய்ய முடியும். சில ஆசனங்கள், அதாவது சூரிய நமஸ்காரம், இதை அவங்க செய்யும்போது அவங்க உடம்புல இருக்கிற 72 நாடிகளும் முழுமையாக வேலை செய்யும். அதை வந்து இயக்கி அது மூலயமா பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், உடம்புல ஆக்சிஜன் ஃப்ளோ, அதாவது பிராணாவும் அதிகரிக்கும். இது போக புஜங்காசனம், அர்த்த சலபாசனம், தனுராசனம், சர்வாங்காசனம், மச்சாசனம், அர்த்த மச்சேந்திராசனம், ஜானு சிரசாசனம், இதுதான் பெண்களுக்கான சிறந்த ஆசனங்கள். பெண்கள் வந்து அவங்க வந்து முதல்ல ஆசனங்கள் வந்து ஒரு 10 வயசில் வந்து செய்கிற ஆசனங்களை வந்து ஒரு 16 வயசில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. 16 வயசில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஒரு 21 வயசில் செய்ய முடியாது. 21 வயசுலன்றது 36 வயசில் பண்ண முடியாது. 36 வயசுலன்றது 46 பண்ண முடியாது. 46ன்றது ஒரு 52 பண்ண முடியாது. இப்படி ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா நம்மளுடைய போன் வந்து அந்த மாதிரி வளர்ச்சி அடையும் போது அதை நீங்கள் சடனாக போய் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ முறைப்படி முதல்லேருந்து நம்ம பயிற்சி செய்யலை அப்படின்னு சொன்னால், நம்ம குழந்தைங்கள ஆரம்பத்திலேருந்தே இந்த மாதிரி விஷயங்களுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி வந்து நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால், ஒரு வயதிற்கு மேலே உங்களுடைய ஜாயின்ஸ், அதாவது மூட்டுகள், ஒவ்வொரு அசைவும், உங்களை உடலில் அசையக்கூடிய மணிக்கட்டு, மூட்டு, கால், இந்த அசைவுகள் கொடுக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸை வந்து நீங்கள் முதல்ல வந்து இயக்கணும். அந்த இடங்களை மட்டும் நீங்கள் இயக்கும் போதே உடம்புல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை கிடைக்கும். அதுக்கப்புறமா சில ஆசன முறைகளை நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். ஒரு இரும்பு கம்பி இருக்குது, அதை நீங்கள் வந்து ஹீட்டாக்காம டைரெக்டாக நீங்கள் வளைக்கும் போது அந்த இரும்பு கம்பி வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி உங்களுடைய போனை வந்து நீங்கள் முதல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வராமல் நீங்கள் பண்ணும்போது உடலில் சில சைட் எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு கிரியாசுன்னு சொல்கிற அந்த அசையும் நிலை ஆசனங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்தது சூரிய நமஸ்காரம், புஜங்காசனம், அர்த்த சலபாசனம், தனுராசனம், இந்த மாதிரி ஆசனங்களை நீங்கள் செஞ்சால் உடம்புக்கும் மனசுக்கும் முழுமையாக ஹெல்த் வெல்த் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உஷ்ட்ராசனம், இது வந்து பெண்களுக்குன்னே உரிய ஆசனம். அவங்க வந்து குழந்தை பேரை பெற்றெடுக்கும்போது அவங்களுக்கு வர்ற அந்த ஸ்ட்ரெச் மாஸை வந்து, வயிறில் உள்ள அந்த ஸ்ட்ரெச் மாஸை வந்து முழுமையாக அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். அவ்வளோ அற்புதமான ஆசனம். இதை அவங்க பெண்கள் செய்யும்போது அவங்களுக்கு அவங்க இளமை காலத்தில் வயிறு எப்படி இருந்ததோ அதே அளவு வயிறு வந்து அது கொண்டு வரும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஏஜ்லேயும் பெண்களுக்கு இடுப்பு சதைகள் விரிஞ்சிக்கிட்டே போகும். அதனால் அவங்க வயதான தோற்றத்தை வந்து கொடுக்கும். ஜானு சிரசாசனம், சிசுபாலாசனம், இந்த இரண்டு ஆசனங்களையும் செய்யும்போது அவங்களுடைய இடுப்பை வந்து ஒடுக்க முடியும். உடுக்கை போன்ற இடுப்பு இருக்கும்போது அவங்க பார்க்கறதுக்கு இளமையாக தெரிவாங்க. இந்த ஆசன முறைகளை அவங்க அந்த சரியான மூச்சு பயன்படுத்தி செய்யும்போது அந்த இடுப்பு சதைகளையும் நம்ம சரிவர கொண்டு வர முடியும். உடலே வந்து கோயில், உத்தமன் குடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த கோயிலுக்குள்ளே, அந்த கோயிலை வந்து எப்படி அவங்க பராமரிக்கணும், என்ன மாதிரி அந்த கோயிலை பார்த்துக்கணும், அந்த கோயிலை எப்படி சரியாக வச்சுக்கணும், இந்த மாதிரி வழிமுறைகள் யோகாவில் இருக்குது. அதை அவங்க சரியாக செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்குள்ளே இருக்கிற உத்தமன் இறைவன் அப்படிங்கிறவங்க, அதுக்குள்ளே இருக்கிற அந்த மனம், அந்த மனசை வந்து அவங்க முறையாக வந்து சரி பண்ணிக்கும் போது, அந்த மனசுக்கான சில விஷயங்களை தியான முறைகளில் அவங்க எடுத்துக்கும் போது அவங்க ஹெல்த்தையும் அந்த மனநிலையை சரி பண்ணும்போது, மனசு தான் ரொம்ப முக்கியம். ஸோ மனநிலைகளில் ஹெல்த் சரி பண்ணுறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்குது.

0: மருந்தே இல்லாமல் மருத்துவத்திற்கு அப்பால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது இந்த யோகா தியான முறைகளில் தான் இருக்குது. இது வந்து அவங்க பண்ணும்போது அவங்களோட இன்னர் இன்ஜினியரிங் சரியாகும் போது அவங்களோட உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உடல் வலிமையும் மன வலிமையும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. வலிமையான உடல் தெளிவான மனதை உருவாக்குகிறது. தெளிவான மனம் சிறந்த வாழ்க்கையை உருவாக்குகிறது. தினமும் அரை மணி நேரம் யோகா செய்வது மிகவும் சரியான ஒரு முறையாக இருக்கும். செல்வம் இழந்தால் சிறிது இழந்ததாகும், நேரம் இழந்தால் அதிகம் இழந்ததாகும், ஆரோக்கியம் இழந்தால் அனைத்தையும் இழந்ததாகும். இந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் எளிய பாதைதான் யோகா. இதை மன நிறைவோடையும், அதாவது பிரசன்ட் மூமெண்ட், ஃபாஸ்ட் ஃபியூச்சரில் இல்லாமல் இந்த நிமிடம் வாழக்கூடிய அனைத்து விஷயங்களும் யோகா தான். அதை நம்ம முழுமையாக கடைபிடிக்கும் போது யோகா வந்து உங்களுக்கு முழுமையாக உடல் மனதில் ஆரோக்கியத்தை கொடுக்கும். வயது அதிகரிப்பதை நம்மால் தடுக்க முடியாது, ஆனால் வயது அதிகரிக்கும் விதத்தை ஆரோக்கியமாக மாற்ற முடியும்.
1: முதுமை என்பது வயதின் எண்ணிக்கை மட்டுமல்ல, வாழும் விதத்தின் வெளிப்பாடும் கூட. யோகாவை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றினால் முதுமையும் மகிழ்ச்சியாக, சுறுசுறுப்பாக, நோயற்றதாக அமையும். பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். இன்று முதல் தினமும் சில நிமிடங்களாவது யோகாவுக்காக ஒதுக்குவோம். ஆரோக்கியமான இனிமையான முதுமையை வரவேற்போம். நன்றி நேர்களே. இதுவரை வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் அவசியம் குறித்த உரை கேட்டீர்கள். வழங்கியவர் யோகா பயிற்றுனர் யோகினி எம். சண்முகப்பிரியா அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். தியாகராஜன். அமைப்பில் உதவி எம். சுப்புலட்சுமி. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.

நேர்களை இன்று 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம். நிகழ்ச்சியில் அதிமான்கோட்டை தடகள வீராங்கனை கே பி மௌரிஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று பிற்பகல் 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியோர் கே கார்த்திக். நிலையத்தில் நேரம் 11 மணி, தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில ஒரு புதுவிதமான ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். என்ன புதுவிதமானது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க, நானே சொல்றேன். சக்கரவள்ளி கிழங்கு, அதை வச்சுதான் அல்வா செய்ய போறோம்.

0: சக்கரவள்ளி கிழங்கு நார்மலாவே டேஸ்டா தான் இருக்கும். அதை நம்ம அல்வாவா செய்யும் போது இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும். வேண்டாம் அப்படின்னு சொல்ற குழந்தைகள் கூட கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, இப்போ சக்கரவள்ளி கிழங்குல அல்வா எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல 4 சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறமா வெல்லம் வந்து 3/4 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்க்கணும். முந்திரி, திராட்சை அதெல்லாம் நம்ம இஷ்டமா சேர்த்துக்கலாம். அது போக நெய் 1 கப் தேவை. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். பொருட்கள் ரொம்ப கம்மி, செய்யற நேரமும் கம்மி, ஆனா டேஸ்ட் மட்டும் அல்டிமேட்டா இருக்கும். சரி, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல சக்கரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சிடுங்க. ஆவில நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அது ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா கட்டி இல்லாம நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல வெள்ளத்தை துருவி போட்டோ நசுக்கி போட்டோ கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அடுப்புல எடுத்து வச்சு கொதிக்க வைங்க. வெள்ளம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த சக்கரவள்ளி கிழங்கு விழுதுகளை அதுல சேர்த்து நல்லா கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டே வாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்ததும் உங்களுக்கே தெரியும் அந்த சக்கரவள்ளி கிழங்கு வெள்ளம் நெய் இந்த கலவை பாத்தீங்கன்னா திரண்டு வரும். அந்த டைம்ல அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க சுக்கு ஏலக்காவை போட்டுக்கோங்க. பக்கம் சைட்ல ஒரு கடையில கொஞ்சோண்டு நெய் விட்டு அதுல முந்திரி, திராட்சை, பாதாம், உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வறுத்து நம்ம கிளறி வச்சிருக்க அல்வா கூட இதையும் போட்டு நல்லா கிளறிட்டு அடுப்பை விட்டு இறக்கி வச்சிருங்க. அவ்வளவுதாங்க நமக்கு தேவையான ஹெல்தியான டேஸ்டியான எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு அல்வா ரெடி. இத ஒரு டைம் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, கண்டிப்பா டக்கு டக்குன்னு காலி ஆயிடும். திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி வீட்டுல இருக்க எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டிஷ் தாங்க இது. இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு அல்வா எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நல்ல டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
1: பிரிந்திடவும் இல்லை மௌனத்தின் மயக்கமிது.
2: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
8: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
7: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: Students, listen carefully.
11: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
12: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
13: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம்.

0: மருத்துவமனை சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்
6: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
7: God's Own Country-ஓட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
8: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கர வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
7: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
9: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு பிரசன்ட்ஸ் டெண்டர் கோகனட் வாட்டர்.
10: நியூட்ரிஷியஸ், டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி and delicious with the taste of natural goodness in every drop of it.
9: Enjoy nature's health drink, tender coconut water from Coconut Development Board.
11: இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம்.
12: எங்க இதுல வந்து 1000 விவசாயிகள் வந்து பங்குதாரர்களா இருக்காங்க. எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஆரம்பிச்சிருக்கேன் இந்த கம்பெனி.
13: எவ்வளவு நாள் ஆச்சுங்க ஆரம்பிச்சு?
12: இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆச்சுங்க.
13: என்ன ஒரு நோக்கத்துக்காக இந்த கம்பெனி நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க? தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனம்.
12: இடைச்சர்கள் இல்லாம தேங்காய் வந்துங்க விவசாயிகள் இருந்து வியாபாரிகளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இதை ஆரம்பிச்சோம். இப்போ ஒவ்வொரு தென்னை விவசாயிகளும் வந்து இடைச்சர்கள் இல்லாம நாங்களே எடுத்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக வாங்கி விற்கிறதுக்காக இது ஆரம்பிச்சோங்க. அது வந்து ஓரளவு போயிட்டு இருக்குங்க. தென்னை விவசாயிகள் எடுத்து வெளி மார்க்கெட்டுக்கு வந்து டைரக்டா வித்து கொடுக்குறாங்க, விலை அதிகமா கொடுத்துறாங்க. எங்க நிறுவனத்தின் மூலமா டெய்லி வந்து மார்க்கெட் ரேட் வந்து காங்கேயத்துல இருந்து வாங்கி டெய்லி அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருங்க
13: எல்லா விவசாயிகளுக்கும்.
12: இன்னைக்கு வந்து என்ன ரேட் மார்க்கெட், காங்கேய மார்க்கெட் என்ன ரேட்னு, அதுல என்ன உபயோகம்னா வியாபாரிகள் வந்து அவங்க வந்து ஏமாத்த முடியாதுங்க. என்ன ரேட்டுங்கிறது நாங்க எல்லாத்துக்குமே அந்த 1000 விவசாயிக்கு தெரிவிச்சிடறேங்க.
13: இன்னைக்கு என்னங்க ரேட்டு காங்கேய ரேட்டு?
12: இன்னைக்கு வந்து 39,000-40,000 பச்சை கிரீன் ஒரு ரேட் இருக்குங்க, கருப்பு ஒரு ரேட் இருக்கு, 3 ரேட் வருங்க, பிரவுன் ஒரு ரேட் வருங்க.
13: 39,000னா எத்தனை தேங்காய் வந்து?
12: ஒரு டன்னுங்க.
13: ஒரு டன்னு
12: உரிச்ச தேங்காய்ங்க.
13: உரிச்ச தேங்காய் ஒரு டன்னு.
12: 1000 கிலோ 2000 தேங்காய் இருக்குங்க.
13: அப்படிங்களா? 2000 தேங்காய் இருக்குங்கல்ல?
12: 2000 தேங்காய்
13: நெருக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா ரேட் போதுங்க விவசாயிகள்.
12: இன்னைக்கு ஆவரேஜ் 20 ரூபா ரேட்டுக்கு போயிட்டு.
13: இந்த மாதிரி இந்த நிறுவனம் ஆரம்பிச்ச பிறகு விவசாயிகள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நிச்சயமா இடைத்தரகர் இல்லாம நம்ம நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்குங்களா?
12: கண்டிப்பா இருக்குங்க. டெய்லி தகவல் தெரிஞ்சுக்காங்க, எல்லா விஷயம் எங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம் எங்க விவசாயிகளுக்கு. எந்த சந்தேகம் இருந்தா கூட எங்கிட்ட கேட்டுக்குவாங்க. இந்த விலையிலயோ எந்த மாற்றம் இருந்தாலும் எங்ககிட்ட கேட்டுக்குவாங்க. ரெண்டாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து கல்டிவேஷன் பிராக்டிஸ் சொல்லிட்டு யூனிவர்சிட்டி கூட டைப் வச்சிருக்குங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கூட 3 வருஷம் டைப் வச்சிருக்கிறேங்க.
13: சரிங்க.
12: இப்போ விவசாயிகள் மரத்துல வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக அதை நாங்க போட்டோ எடுத்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சு விட்டுறங்க.
13: சரிங்க.
12: அவங்க வந்து அதுக்கு உண்டான பதில் எங்களுக்கு கொடுத்துறாங்க. நான் அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க விவசாயிகளுக்கு. இப்போ இதுக்கு இந்த மருந்து கொடுக்கணும், இந்த நோய் இருந்தா இந்த மருந்து கொடுக்கணும், எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டியிலிருந்துங்க.
13: சரிங்க. இதெல்லாம் ரொம்ப அருமையான செயல்பாடுகள்ங்க. 8 வருஷமா செயல்பட்டு இருக்கீங்க. இன்னும் இதை தவிர வேற அடுத்த கட்டம் எப்படி செய்யலாம்னு இருக்கீங்க?
12: அடுத்து வந்து சென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து 8 வருஷமா நாங்க அவங்களோட டைஅப் வச்சுங்க, அவங்களோட இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சியா இருக்கிறேங்க.
13: என்ன செய்யறீங்க விவசாயிகளுக்கு?
12: இந்த 1000 விவசாயிகளுக்கு என்னென்ன ஸ்கீம் மத்திய அரசு என்னென்ன ஸ்கீம் அறிவிக்குதோ அந்த ஸ்கீம சென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலமா விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலை எங்களுக்கு.
13: ஒரு பாலமா இருக்கீங்க?
12: ஒரு பாலமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து போன 2025-26 எங்க கம்பெனிக்காக 1 கோடி ரூபாய்க்கு இது பண்ணியிருந்தாங்க.

0: கேட்டுங்க, ஒரு 250 விவசாயிகளுக்கு ஒரு விவசாயிக்கு வந்து 42,000 ரூபாய்க்கு உண்டான திட்டங்க, அந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் நாங்க தான் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுங்க, செகண்ட் இயர் இப்ப ஆரம்பிக்கிறேங்க.
1: அது என்ன திட்டங்க? 42,000 ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு என்ன செய்வீங்க?
0: இந்த திட்டத்தோட பேர் வந்து பிப்ஸ் சொல்லுவாங்க, PICCS. ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 21,000 ரூபாய்க்கு உண்டான ஃபெர்டிலைசர்ஸ் வந்து இலவசமா கொடுத்துறாங்க. மரத்துல வந்து நோய் வந்து அதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும், அதுக்கு உண்டான உரங்கள் என்ன, கரெக்டான உரம், சமமான உரம் மரத்துக்கு கொடுக்கணும். அது வந்து ஒரு விவசாயிக்கு வந்து மினிமம் ஒரு ஹெக்டேர்ல இருந்து 2 ஹெக்டேருக்கு வந்து இலவசமா கொடுத்துறாங்க. இலவசமா ட்ரைனிங் எங்க மூலமா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க. மரத்துல வந்து எப்படி ரவுண்ட் எடுக்கிறது, எப்படி உரம் கொடுக்கணும், அந்த உரம் இலவசமா கொடுத்துறாங்க 2 வருஷத்துக்கு. அந்த ஸ்கீம் வந்து இப்ப நல்ல முறையில எங்க உடுமலைப்பேட்டை பகுதியில என்னுடைய கம்பெனி மூலமா 250 விவசாயிகள் பயன்பட்டு இருக்காங்க.
1: 1,000 விவசாயிகள் இருக்கிற இடத்துல ஒரு 250 விவசாயிகளுக்கு இதை செஞ்சிருக்கீங்க. மீதி விவசாயிகள் வந்து ஆகா எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட மாட்டாங்களா?
0: கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் அலாட் பண்ணதாங்க. தமிழ்நாடு
1: தென்னை வளர்ச்சி வாரியம் வந்து நமக்கு தேவையான ஆலோசனைகளையும் சொல்றாங்க, நம்ம கூட
0: போயிடும். போதுங்க
1: 143 ரூபாய்க்கு காப்பீடுனா எத்தனை மரங்க அல்லது எத்தனை ஏக்கரா
0: மரம் இல்லங்க, கேரா சுரக்ஷான்னு ஒரு இன்சூரன்ஸ்.
1: சரி,
0: கேரா சுரக்ஷா
1: அது விவசாயிக்கு இன்சூரன்ஸ் இல்லைங்க?
0: விவசாயிகளுக்கு. அது வந்து இப்போ இந்த வருஷம் ஒரு 250 பேருக்கு கொடுத்துருக்குங்க. மீதி பணம் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு கொடுத்துருங்க. அவங்க ஒரு 857 ரூபாய் அவங்க போடுறாங்க. ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் மாதிரி 7 லட்சம்.
1: 7 லட்சம்
0: விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் எல்லாருக்குமே. ஒரு தோட்டத்துல வேலை செய்யறவங்களும் அந்த பணத்தை கட்டிடலாங்க. பண்ணினா அவங்க கொடுத்துறாங்க. எவ்வளவு பேர் அப்ளை பண்ணாலும் கேரா சுரக்ஷான்னு ஒரு திட்டத்தை வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் அறிமுகப்படுத்திருக்குங்க. அதுல ஒரு இந்த வருஷம் 250 விவசாயிகள் நாங்க இது
1: பண்ணியிருக்கோம்.
0: எங்க கம்பெனி மூலமா 750 விவசாயிகள் பயன்பட்டு இருக்காங்க இது வரைக்கும்.
1: அடுத்த கட்டம் வாங்கய்யா, எனக்கு இன்னொரு சந்தேகம். நீங்க ஒரு தென்னை சாகுபடியாளர் இல்லீங்களா?
0: ஆமா ஆமா.
1: எத்தனை ஏக்கர் தென்னம் தோப்பு இருக்கு? எவ்வளவு காலமா சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் இப்ப ஒரு 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 250 மரம் இருக்குங்க.
1: உங்களுடைய தென்னம் தோப்புல இருக்கிற அந்த தென்னை ரகம்னா என்ன ரகங்கய்யா?
0: அரசம்பட்டி ரகம்.
1: அரசம்பட்டி எல்லாம் நெட்டதான் இல்லீங்களா?
0: நெட்டை எல்லாமே நெட்டதான்.
1: இப்ப நெட்டை குட்டெல்லாம் சொல்றாங்களே, அது வேண்டாங்களா?
0: நெட்டை குட்டை அது இப்ப நான் தண்ணி பொறுத்திருக்கேங்க. நம்ம அரசம்பட்டி வந்து வறட்சியை தாங்கி வரும் கொஞ்சம். இப்ப நெட்டை குட்டை கொஞ்சம் தண்ணி அதிகமா வேணுங்க. குட்டை நெட்டைக்கும் தண்ணி ரொம்ப வேணுங்க. இது அரசம்பட்டிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 லிட்டர்னா, இதே வந்து குட்டை நெட்டைக்கு ஒரு நாளைக்கு 150 லிட்டர் வேணுங்க. அதனால எங்களுக்கு தண்ணி வறட்சி பார்த்து நாங்க எங்க ஏரியா தண்ணி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க இது பண்ணிக்கிறோங்க, நட்டிக்கிறேங்க, அந்த வெரைட்டி வாங்கி வச்சுக்கிறோம்.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் தென்னையில என்ன விளைச்சல் கிடைக்குதுங்கய்யா?
0: ஒரு மரத்துக்கு வந்து ஆவரேஜா 150 வருஷத்துக்கு 150 காய் வருங்க.
1: 150 நல்ல விளைச்சலுங்கய்யா?
0: நல்ல விளைச்சல 150 காய் வருங்க.
1: 180
0: வருங்க.
1: ஆமாங்க.
0: சுமாரானதுங்கமே 150 வருங்க. 150ங்கிறது ஒரு காய் 20 ரூபா இன்னைக்கு ரேட்னா ஒரு 3000 ரூபா, 75 ல இருந்து 100 ரூபா வரைக்கும் செலவு வந்து.
1: உங்களுடைய தென்னந்தோப்புல பொதுவான பராமரிப்பு முறைகள் நீங்க என்னென்ன கையாளுங்க?
0: சென்னை வளர்ச்சி வாரியம் என்னென்ன செய்தோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்ப மரத்துல நல்லா தண்ணி ரவுண்டா சுத்தி வரணும்னா ஒரு 3 அடி தள்ளி வட்டப்பாத்தி போடுவாங்க. அது வந்து அளந்து வட்டப்பாத்தி போட்டு தண்ணி கரெக்டா வேஸ்ட் இல்லாம வேருக்கு போய் சேர்றதுக்காக அந்த திட்டத்தை வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் அறிமுகப்படுத்துதுங்க. தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாம அந்த வேருக்கு கரெக்டா சென்னையோட மரத்தோட வேருக்கு போகணுங்கிறக்காக அந்த எங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி அதை நாங்க வந்து உபயோகிச்சுங்க. நாங்க இல்லாம மத்த விவசாயிகளுக்கும் சொல்றோங்க,
1: உரம் வைக்கிறதுலாம்
0: தென்னைக்கு வந்து யூரியா வந்து

0: ஒரு ஆறு மாசத்துக்கு தடவை அரை கிலோ யூரியா வைப்பாங்க, ஒரு கிலோ சூப்பர் வைப்பாங்க, ஒரு கிலோ பொட்டாசியம். ஆறு மாசத்துக்கு தடவை வச்சிருவாங்க.
1: இது வந்து ஒரு மரத்துக்கு
0: தென்னை நுண்ணூட்டம். தென்னை நுண்ணூட்டம் வந்து யூனிவர்சிட்டில இருந்து தென்னை டானிக் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில இருந்து.
1: அதை வாங்கி வச்சிருவீங்க.
0: அது வந்து ஆறு மாசத்துக்கு தடவை மரத்துக்கு 200 மில்லி கொடுத்துருவாங்க.
1: வேர்ல கட்டிடுறது,
0: வேர்ல கட்டிடுவாங்க. ஆளுங்க நாங்களே ட்ரைனிங் கொடுத்து 50 ஆளு வச்சிருக்கோம். எங்க கம்பெனி மூலியமாவே ஆளு இருக்காங்க, அவங்களே எல்லாம் கட்டி கொடுத்துருவாங்க.
1: தென்னை டானிக் வச்சிருக்கீங்க, உரம் வச்சிருக்கீங்க,
0: வச்சிருக்கோம். நாங்களே சேல்ஸ் பண்றாங்க. விவசாயி வந்து அங்க போய் எடுத்துட்டு வரணுமா? நாங்க கோயம்புத்தூர் போய், இங்க நிறைய விவசாயி இருக்காங்க உடுமலை பகுதியில.
1: ஆமா,
0: இவங்க எல்லாம் போய் அங்க போய் எடுத்துட்டு வர செலவாகன்ட்டு அதே ரேட்ல இங்க கொடுக்குறங்க.
1: நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுட்டு உங்க நிறுவனத்தின் மூலமா கொடுத்துறீங்க.
0: ஆமா ஆமா, விவசாயி வந்து இப்ப அங்க போகாம இப்ப இவ்வளவு நாள் அங்க போய் எடுத்துட்டு இருந்தாங்க, இந்த 3 மந்த்ஸா வந்து இங்கேயே வந்து எடுத்துக்கிறாங்க. விவசாயி இல்லாம எந்த விவசாயி இருந்தாலும் இங்க வந்து எடுத்து போயிருக்காங்க.
1: எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம்.
0: சென்டர் எங்க ஆபீஸ் வந்து சென்டரா இருக்குங்க, உடுமல்பேட்டையில மத்திய பகுதியில் இருக்குங்க ஆபீஸ்.
1: சரிங்க, யார் வேணா வரலாம்,
0: யார் வேணாலும் வந்து இங்க எடுத்து போயிருவாங்க.
1: நீராவில நீங்க இன்னும் கவனம் செலுத்தலையா?
0: நீரா நான் தான் பண்ணிட்டு இருந்தேங்க, 100 லிட்டர் டெய்லி பண்ணிட்டு இருந்தேங்க. இப்ப என்ன தெரியுங்களா, போன வருஷம் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல மழை வந்தது இல்ல, ஒரு சீசன் கை வெயில் வந்தது இல்லைங்க. அதுல நீரா வந்து எனக்கு மரத்து மேலேயே கெட்டு போச்சுங்க. ஒரு டெய்லி ஒரு 100 லிட்டர் ஒரு 15 நாள் கெட்டு போச்சு. அதுக்கு கொஞ்சம் எனக்கு நிறைய கொஞ்சம் அதுல வந்து நஷ்டமானதுனால இந்த வருஷம் உற்பத்தி கொஞ்சம் நிறுத்திட்டேன். நான் வந்து திருப்பூர் உழவர் சந்தையில முன்னாலேயே கடை இருந்ததுங்க, அங்க டெய்லி 50 லிட்டர் வித்துட்டு இருந்ததுங்க. டெய்லியும் திருப்பூர் உழவர் சந்தை அந்த சுற்றுப்பகுதியில் மட்டும் ஒரு 50 லிட்டர் டெய்லி சேல் பண்றதுங்க. அப்புறம் உடுமலைப்பேட்டையில டெய்லி 10-20 லிட்டர் ஒரு 100 லிட்டர் போயிட்டு இருந்ததுங்க. அந்த அந்த வெயில் அதிகமா எடுத்ததுங்க. அடுத்து முடிஞ்சதையுமே மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சுங்க போன வருஷம். இந்த வருஷம் அந்த பிரச்சனை, போன வருஷம் பாத்தீங்கன்னா முடிஞ்சதையுமே மழை வந்துருச்சுங்க. மழை வந்தாலும் விற்காதுங்க, நீரை விற்காது. ஆனா இப்பவும் ரெடியா இருக்குங்க, எப்போ இது பண்ணாலும் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிற கண்டிஷன்ல நம்ம தோப்பு பக்கத்திலேயே வச்சிருக்கிறாங்க.
1: ஒரு தென்னை விவசாயியா, ஒரு தென்னை விவசாயிகளின் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் தலைவரா நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்கய்யா?
0: ஆலோசனை, தென்னை பராமரிப்பு வந்து தினசரி கவனிக்கணுங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உரம் வைக்கிறது வந்து சரியான முறையா உரம் வைக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையே வருதுங்க. ரெண்டாவது வந்து தண்ணி வந்து டெய்லி 10 லிட்டர்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு கரெக்டா அந்த 100 லிட்டர் வைங்க, 100 லிட்டர் கண்டிப்பா கொடுக்கணுங்க நாட்டு மரங்களுக்கு. அதே வந்து உங்களுக்கு டி முட்டை நட்டைனா டெய்லி 150 லிட்டர், 3 நாளைக்கு ஒரு 500 லிட்டர் இந்த ரவுண்ட்ல நிக்கணுங்க கரெக்டா. முதல் தண்ணிங்க, தென்னை விவசாயிகளும் முதல்ல வந்து தண்ணி இருக்கா அதை தான் பாக்கணுங்க. ரெண்டாவது அந்த உரத்துக்கு போகணுங்க, என்பிகே, அது ஃபர்ஸ்ட் என்பிகேங்க. அடுத்தது டானிக், இந்த 3 தான் முக்கியம் கொடுக்க வேண்டியது இருக்கு. டானிக் இல்லைனா கூட நீங்க இதுல மண்ணிலையும் கூட கொடுக்கலாங்க, மைக்ரோ
1: நியூட்ரியன்ட்ஸ்
0: மண்ணிலையும் கூட கொடுக்கலாங்க. அது மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்.
1: மத்தபடி
0: 3 வந்து முக்கியமா கடைபிடிக்கணும்.
1: நோய் பூச்சி தாக்குதல் இருக்கான்னு அப்பப்ப நீங்க தினமும் பார்க்கணும்.
0: அதுக்கு உண்டான உடனடியா அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணிடுவாங்க. பேர்ல மருந்து கட்டுறதுங்க, மருந்து வந்து குருத்தலம் நோய் வந்து ஊத்தி விடுறது. அப்புறம் வெள்ளை பூச்சி தாக்குதல் இப்ப அதிகமா இருக்கு, அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்ப வாடல் நோய் தான் இப்ப கொஞ்சம் பரவிட்டு வருதுங்க எங்க ஏரியாக்கு. இப்பதான் கொஞ்சம் ஒருங்கிணைந்து பயன்படுத்தவங்க நோய் இல்ல. இங்க ஒரு தோட்டத்திலிருந்து 10 தோட்டம் போயிருந்தா நோய் தாக்குதல் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாதங்கிறதுக்காக எல்லாருமே ஒருங்கிணைந்து பண்ணணும். இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க.
1: ரொம்ப சந்தோஷம்.
2: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
4: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு,
5: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
6: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
4: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி

0: வாய்ப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
1: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்,
3: பெண்ணகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
4: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்,
7: திருச்செங்கோடு.
8: நேரம் 11:24. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த நிகழ்ச்சி பூவே பின் பூவே. இது பெண் தோழிகளுக்கான பிரத்யேக நேரலை நிகழ்ச்சி. தினம் தினம் புதுமலராய் பூக்கும் இந்நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளில் பேசுவோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டுகள் விளையாடுவோம். நமக்கான நேரம், நம்ம பண்பலை நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய நேரம், தோழிகளுக்கான நேரம். என்ன வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் நம்ம பண்பலைக்கு ஃபோன் பண்ணுறதே ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம் சொல்லலாம். நம்ம எல்லாருமே பேசும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் குறையுதுன்னு கூட சொல்லலாம். வானொலி உங்களின் தோழி தானே தோழிகளே. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, தோழிகள் வேலைக்கு போக விரும்புகிறீங்களா இல்லை வீட்டில் இருக்க விரும்புகிறீங்களா, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். அறிமுக சகோதரிகள் 0 43 42 24 40 30 மற்றொரு 94 86 81 10 25 இந்த எண்களில் வரலாம். மற்ற சகோதரிகள் 0 43 42 24 40 31 94 86 20 25 இந்த எண்களை அடித்து நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் சகோதரி, வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம் சார்.
8: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
9: வணக்கம் மேம்.
8: மகேஸ்வரியா? மகேஸ்வரி, என்ன பண்றீங்க மகேஸ்வரி?
9: வீட்டுல
8: இருக்கீங்களா? நீங்க வந்து வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களா இல்ல நான்லாம் வேலைக்கெல்லாம் போக மாட்டேப்பா, எனக்கு வீட்டுல இருந்தா தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளா நீங்க? வேலைக்கு இல்ல, வேலைக்கு தான் போகணுமா இல்ல வீட்டுல வீட்டு வேலை செஞ்சுட்டு எனக்கு வீட்டுல இருக்கிறது தான் பிடிக்குமா, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு? வீட்லயும் இருக்கணும், ரெண்டுமே. அதான் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்லயும் செஞ்சுதான் ஆகணும். அதனால தான் கேக்குறேன். சரிங்கம்மா, நன்றி நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு. என்ன பண்றீங்க நீங்க? விவசாயம் பண்றீங்க? அது அது மிகப்பெரிய வேலைமா விவசாயம். சரி, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் கேளுங்கம்மா.

0: நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிருவோம் போல இருக்கேன். சத்யா சொல்லுங்க. சத்யா
1: மேடம், லைன் ஓடிட்டே இருந்தது, கட் பண்ணுங்க மேடம்.
0: என்ன ஓடிட்டு இருக்கு? அப்படியா? சரிங்க. சத்யாவுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசையா, இல்ல வீட்டுல இருக்கணும்னு ஆசையா? சூப்பர் சூப்பர். ஏன் சத்யா இப்படி ஒரு ஆசை?
1: வேலைக்கு வேலைக்கு போனாலே வீட்டு வேலை செஞ்சுதான் மேடம்.
0: ஆமா, டபுள் ஒர்க். எதுக்கு
1: வீட்டுல இருந்து வீட்டுக்கு ஒரு வேலை பாத்துக்கிட்டு வீட்டுல இருந்துக்கலாங்க மேடம். மாடெல்லாம் இருக்குது மேடம்.
0: ஆமா. தெரியும்னு சொல்றத விட, இல்ல சத்யா, தெரியும்னு சொல்றத விட தெரியாதுன்னு சொல்றது ரொம்ப சேஃப். ஆமா தானே? சரி சரிங்க சத்யா, நன்றி.

0: அடுத்த சகோதரி வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சோகத்தூர்லேருந்து தீபிகா பேசுகிறோம்.
0: தீபிகா, சொல்லுங்க தீபிகா, உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசையா இல்லை வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசையா?
1: வேலைக்கு போகணும் மேம்.
0: வேலைக்கு போகணும். என்ன மாதிரி வேலைக்கு போகணும்னு ஆசை தீபிகாக்கு?
1: மெடிக்கல்ல.
0: மெடிக்கல்ல? டாக்டரா இல்லாமா? அப்படி ரொம்ப பாசமா பேசுவீங்களா நீங்க டாக்டர் ஆயிட்டு? என்ன ஒரு வெக்கம் தீபிகாக்கு, வேலைக்கு போகணும்னு தான் அப்ப ஆசை. சரிங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.
1: தேங்க்யூ மேம்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
1: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
5: நேரம் 11:30 ஆயிட்டு இருக்குங்க. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பூவே பின் பூவே. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க சகோதரிகள், நான் சொன்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணி என் கூட பேசலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ஒரு சில தோழிகள் இல்லை இல்லைங்க, நான்லாம் ஃபோனே பண்ணல, இவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் அப்படியே வீட்டில இருந்தே கேட்டுக்கிறேன் அப்படின்னு கூட நினைப்பீங்க. சரிங்க, சரி, அடுத்த சகோதரிகிட்ட பேசலாமா? வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், யார் எங்கிருந்து? சாந்தி எங்கிருந்துமா? சரிங்கம்மா. நீங்க சாந்திக்கு என்ன ஆசை? வேலைக்கு போகணுமா இல்ல வீட்டுல இருக்கணுமா? ஆமா, டபுள் வேலை, டபுள் வேலை பார்க்கணும்.
6: ஆமா.
5: இதுல உங்களுக்கு எது பிடிக்கும்?
6: ரிலாக்ஸேஷன் கோசம் போலாமே.
5: விவசாயம். சூப்பர் சாந்தி, என்ன போட்டிருக்கீங்க? நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு

0: சகோதரி வணக்கம்.
1: காலை வணக்கம் தோழி.
0: வணக்கம் தோழி.
1: கொஸ்டின் ஒன்ஸ் மோர் பண்ணுங்க தோழி.
0: ஒன்ஸ் மோர் எல்லாம் கிடையாது.
1: தப்பு தப்பா கேக்குறீங்க தோழி. கொஸ்டின் வந்தா
0: சரி சொல்லுங்க. நீங்க வேலைக்கு போகணும்னு ஆசையா இல்ல வீட்ல இருக்கணும்னு ஆசையா?
1: வீட்ல இருக்கணும் தான் ஆசை. அதை விட மோசமா வேலைக்கே போயிடலாம் பார்த்து.
0: அவ்வளோ வேலையா வீட்டுல?
1: பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த கரை பச்சையா இருக்குது அங்க போகலான்னு ஆசை இருக்கும். அங்க போய் நின்னு பார்த்தாலுமே தெரியும்
0: இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்வாங்களே, அந்த மாதிரியா?
1: ஆமா ஆமா, அதுக்கு இதுவே பரவாயில்லன்னு நினைச்சுக்கலாம்.
0: பரவாயில்லடா,
1: நம்ம வேலைக்கு போற பெண்கள் நினைச்சா கவலைதாங்க மேம்.
0: நிச்சயமா வேலைக்கு போனா நிறைய எக்ஸ்போஷர்
1: கிடைக்கும். சம்பளம் வாங்குறாங்க, ஜாலியா இருக்காங்க, ரிலாக்ஸா இருக்காங்க, அப்படின்னா அவங்களுக்குள்ளே 1008 பிரச்சனை இருக்கும்.
0: ஆமா நிறைய.
1: ஆனா பாக்குறதுக்கு வெளியே வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்குள்ள நிறைய இருக்கும் கவலைகள்.
0: சரி உங்க அழகான பேரை நீங்களே சொல்லிருங்க.
1: ராணி.
0: எந்த ஊரு?
1: ராணி.
0: எந்த ஊருக்கு? சரி ஓகே, ராணியாவே இருங்க. நன்றி, நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த தோழி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தருமபுரி மாவட்டம் குண்டமத்தி ஜோதி பேசுறேன்.
0: ஜோதி என்ன பண்றீங்க ஜோதி?
1: இல்ல தரசியா இருக்கேன்.
0: இல்ல தரசி, எவ்வளவு ஒரு இனிமையான தமிழ் வார்த்தை இல்லத்து அரசி. சரிங்க சரிங்க ஜோதி, உங்களுக்கு எப்படி, வீட்டுல இருக்கணுமா இல்ல வேலைக்கு போகணுமா?
1: கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும்.
0: போயே ஆகணும். கட்டாயத்துல இருக்கீங்களா இல்ல விருப்பமா போகணும் அப்படின்னு?
1: ரெண்டுமே தான்
0: மேம். ரெண்டுமே. இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில கொஞ்சம் வேலைக்கு போனா பொருளாதாரத்துல நம்ம கொஞ்சம் ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா மேம்.
0: சரிங்க ஜோதி, நல்ல பாடல் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து தோழிகள்கிட்ட பேசுவோமா?
1: ஓகே மேம்.
0: தேங்க்யூ
1: தேங்க்யூ.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: தருமபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தருமபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
8: வணக்கம். வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு இங்கனம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.
7: நேயர்கள், இதுவரை தருமபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தருமபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
9: நேரம் 11:42. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது உங்களின் தோழி வானொலி பூவே பெண் பூவே. இது பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி. நாம மட்டும்தாங்க இந்த நிகழ்ச்சியில பேச போறோம். நமக்கான நிகழ்ச்சி, நமக்கான நேரமும் கூட. இன்னைக்கு நிகழ்ச்சியில நீங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல வீட்டுல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, ஏன் அப்படின்ற கருத்தை என் கூட பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த சகோதரி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
10: வணக்கம் மேடம். நான் தள்ளி தோகணம் எல்லாம் ராணி மேடம்.
9: ராணி ராணி ராணி ராணி சொல்லுங்க, என்ன நீங்க வேலைக்கு போகணுமா இல்ல வீட்டுல இருக்கணுமா?
10: நான் வீட்டுலதான் வேலை இருக்கேன். அப்படின்னாங்களே எனக்கு வீட்லயே வேலை அதிகமா இருக்கு. வேலைக்கு போனா கூட ஒரே வேலையை செஞ்சுட்டு இருந்துடலாம்.
9: இல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
10: வீட்டுல
9: வந்து விவசாய வேலை, ஆடு
10: மாடு பாத்துக்கிறது, இதெல்லாம் கொத்தணும், அறுவடை வரும்போது அறுக்கணும்.

0: அது அடிக்கணும், அதை காய வைக்கணும், மாடு இருக்குது அது புல்லு போடணும், குளிச்சு போடணும், பால் கறக்கணும், எவ்வளவு வேலை, சாப்பாடு செய்யணும், துணி துவைக்கணும். மொதல் தூங்கும் போது மட்டும்தான் சும்மா கறங்க, வேலைக்கு போனா எப்படின்னா போய் ஒரே வேலையை செஞ்சுட்டு வந்து சாப்பாடு ஆயிட்டு முடிச்சு தூங்கிடலாம். வேலைக்கு போறதும் ஆசான, வேலைக்கு போக முடியாது.
1: நீங்க சொல்லும் போது எப்படி தெரியுமா இருக்கு, அப்படியே லிஸ்ட் ஒன் பை ஒன்னா அப்படியே பெருசா போய்கிட்டே இருக்கு.
0: இப்ப எப்படி தூங்கும் போது மட்டும்தான் ரெஸ்ட் கிடைக்குது, மற்ற இழந்த வீட்டுமே திரும்பி படுக்கிற வழியும் தொட்டதெல்லாம் வேலையே மேடம். எனக்கு வந்து எப்படின்னாக்கல எதுவுமே இல்லாம இருந்தா நம்ம நேரம் வேலைக்கு பைய தூக்கி நல்லாறு மாதிரி போய் ஒரே வேலையை செஞ்சுட்டு வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு தூங்கிடலாம்.
1: சரி, உங்களோட ஒரே ரிலாக்ஸ்னா வானொலி கேக்குறதா?
0: உங்க
1: வேலை கெடாம எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நன்றி சகோதரி, நம்ம நிகழ்ச்சியை கேளுங்க, எங்க கூட பேசுங்க. அப்ப உங்களோட அந்த வேலை பல்லு கொஞ்சம் தெரியாம இருக்கும், சரியா? சாப்பிட்டீங்களா?
0: விருப்பம் இப்ப நான் பேசுற மாதிரி இப்ப தலைப்பு கொடுத்தீங்கன்னா அந்த படம் பாட்டு அந்த நிகழ்ச்சி இப்ப நம்ம தென்னை பூ சொல்றது கூட எனக்கு படப்படப்பா இருக்கு. இது சொல்றதுல வந்து எனக்கு நல்லா புரியுற மாதிரி பேசுறதுல வந்து எல்லாமே பேசுவோம். அந்த பாட்டு கேக்குறது நீங்க சொல்றது இல்ல, அது கொஞ்சம் பேச முடியாதுல பேச மாட்டேன், கேட்டு மட்டும் நானே ரசிச்சுக்குவோம்.
1: சரிம்மா, என்ன சாப்பிட்டீங்க? நன்றி சகோதரி, நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம். வணக்கம். ஈஸ்வரி, நீங்க சொல்லுங்க. ஈஸ்வரி,
2: வேலைக்கு போறதா பிடிக்கும்?
1: வேலைக்கு போ, அதுவும் என்ன வேலைன்னு எனக்கு சொல்லி ஆகணும்.
2: ஏதோ
1: ஒரு வேலை ஆனா பட் எனக்கு ஒரு ரிலாக்ஸ் குடுங்க, அந்த வேலையிலயாவது கிடைக்கட்டும் அப்படின்றீங்க.
2: வேலைக்கு
1: போகும்போது நம்ம போகணுமே டைமுக்கு அப்படின்னு சட்டு சட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புவோம் இல்லையா? நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த தோழி. வணக்கம்.
3: உறுப்புகள் வணக்கங்கம்மா.
1: வணக்கங்கம்மா.
3: கௌசல்யம்மா, நான் ஐம்பது ஊர் கலைச்செல்விங்கம்மா.
1: கலைச்செல்விமா, நீங்க சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேன் கலைச்செல்விமா.
3: எனக்கு வேலைக்கு போறது தாங்கம்மா பிடிக்கும்.
1: வேலைக்கு போறது ஏன்?
3: சின்ன வயசுலயே எனக்கு வந்து ஒரு எப்படிங்கம்மா சொல்றது, ஒரு காவல்துறை ஆகணும்னு ஆசைங்கம்மா. இப்பவுமே பெண் காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் பார்த்தா எனக்கு மனசுக்குள்ள அந்த வேதனை இருக்குங்கம்மா. என்னை ஸ்கூலுக்கு அனுப்பாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க.
1: நீங்க ஒரு சிங்க பெண்.
3: ஆமாங்கம்மா, கண்டிப்பாங்கம்மா.
1: சரி, அப்படியே அந்த டிரஸ்
3: போட்டுனே சொல்ல கூடாதுங்கம்மா. நீங்க சொல்றதுனால ரொம்ப உங்களுக்கு நன்றிங்கம்மா.
1: இல்ல, அந்த டிரஸ் போட்டு அப்படியே
3: அதனால இங்க பாருங்கம்மா எப்படின்னு சொல்றேன்னா, இப்ப நம்ம பெண்கள் வந்து மத்தவங்க கைய நம்ம எதிர்பார்க்க
1: கூடாதுங்கம்மா.
3: நம்மளே சம்பாதிக்கணும், நம்மளே செலவு பண்ணணும், மத்தவங்களே நம்ம போய் செலவுக்கு காசு கொடுங்கன்னு கேட்க கூடாது.
1: அந்த ஒரு சுயமரியாதை,
3: சம்பாதிக்கிறோமா சம்பளம் வாங்குறோமா நம்ம என்ன செலவு தேவையானதான் பண்ணுவோம். பெண்கள் எல்லாம் தேவையான செலவு தான் பண்ணுவாங்க, தேவை இல்லாம பண்ண மாட்டாங்க.
1: அப்படியா?
3: நன்றி
1: கலைச்செல்விமா. தோழிகள்லாம் ரொம்ப ஆர்வமா ஒரு சிலர் வேலைக்கு போகணும் அப்படின்றாங்க, ஒரு சிலர் இல்லை இல்லைங்க நான் வீட்லேயே இருக்கேன், வீட்லேயே அவ்வளோ வேலை கிடக்குது, இதில் வேலைக்கு வேறையா அப்படின்னு நிறைய தோழி

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: பதினோரு மணி 55 நிமிடம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பூவே பின் பூவே. பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி, நமக்கான நிகழ்ச்சி, நமக்கான நேரம். இந்த நேரம் நம்ம மட்டும் பேசக்கூடிய நேரம். தோழிகள் நிகழ்ச்சியில் பேசலாம். இன்றைக்கி அழகான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம். நம்ம வேலைக்கு போகலாமா இல்லை வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? எத்தனை தோழிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கேட்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
11: வணக்கம் உமா, நான் தர்மபுரியில இருந்து உமா பேசுறேன்.
10: தர்மபுரியில இருந்து உமா?
11: ஆமாங்க.
10: உமா என்ன பண்றீங்க?
11: நான் டெய்லரா இருக்கேன் மேம்.
10: டெய்லரா இருக்கீங்க?
11: டெய்லர் ஷாப் வச்சிருக்கேன்.
10: டெய்லர் ஷாப் வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க ஆல்ரெடி நீங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கீங்க?
11: பார்த்துட்டு இருக்கேன் மேம். ஆனா எனக்கு வீட்ல இருக்க பிடிக்கும்.
10: ஏன் உமா? இந்த வேலைய முடிச்சிட்டு போனாவே டயர்ட் ஆயிடும், அப்படியே போய்
11: படுத்துக்கலாம். நினைச்சளவுக்கு வீட்டை மெயின்டெய்ன் பண்ண முடியல.
10: சரி, நிச்சயமா அதுக்காக
11: நல்லா இருக்கும்.
10: அப்படியா? சூப்பர் உமா.
11: தேங்க் யூ மேம்.
10: நிச்சயமா நீங்க உங்களுக்கான நேரத்தை பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க சொந்த தொழில் தானே செய்றீங்க, டெய்லரிங் பண்றீங்க, அதனால உங்களுக்கான நேரத்தை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. உங்க வேலைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உமா. நன்றி.
11: என்ன பிளான் பண்ணாலும் இதுல வந்து அவாய்ட் பண்ணவே முடியறது இல்ல.
10: ஆமா,
11: அதனால சரி மெயின் இதுவா இருக்கு.
10: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி வணக்கம். ராஜேஸ்வரிமா,
12: நல்லா இருக்கிறோமா?
10: ராஜேஸ்வரிமா நீங்க நல்லா இருப்பீங்க?
12: வேலைக்கு போறதாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
10: வேலைக்கு போறதாம்ப்பா? அட போங்கப்பா, வேலைக்கு தான் நான் போவா அப்படின்றீங்களா?
12: எனக்கு 71 வயசு ஆயிடுச்சு. அந்த பழைய நினைப்பெல்லாம் வருது. வேலைக்கு போறதுனால வீட்லயும் வேலையை கரெக்டா அந்த டைம் செஞ்சுட்டு,
10: சரி
12: அந்த வேலைக்கு போற டைம் கரெக்டா எந்திரிச்சு போயிடுறோம்.
10: அந்த டைம்
12: அங்க போயிட்டு எல்லாருக்கூடையும் பழகுறோம். அங்க அதுவும் அதுவும் பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க கிட்ட ஸ்கூல்ல வேலை செஞ்சோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நமக்கு எவ்வளவு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாத வீடு கிடையாது. வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா கூட அங்க போய் நமக்கு மனசு ரொம்ப சந்தோஷம்.
10: டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளால கீப் அப் பண்ண முடியும் வேலைக்கு போனோம்னா, இல்லையா?
12: அது டைம் இது பண்ணலாம். அப்புறம் நம்ம கையில பணம் இருக்குது, அதனால நம்ம ஒருத்த அவங்க வந்து என்னதான் நம்ம வீட்டுக்காரர் இருந்தா கூட ஒரு பைசாவும் அவங்ககிட்ட கேக்குறது நல்லா இருக்குதா? இப்போ இதுல வர்ற சம்பளத்தை நாம கொஞ்சம் எடுத்து நம்ம இல்ல நம்ம போகணும்.
10: நிச்சயமா நிச்சயமா ராஜேஸ்வரிமா ரொம்ப

0: தொடர்ந்து சொல்றீங்க.
1: ஆமாமா, எனக்கு
0: சரி,
1: வயசாயிடுச்சு இல்ல, எல்லாம் அனுபவம் தானே.
0: பரவாயில்ல, ஜஸ்ட் ஏஜ் இஸ் ஏ ஜஸ்ட் நம்பர் தான்மா. ராஜேஸ்வரிம்மா நன்றி,
1: நன்றிமா.
0: நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த தோழி.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: நல்லா இருக்கோம். யார், எங்கிருந்து?
2: தருமபுரி மாவட்டம் புளியம்பட்டில இருந்து பொட்டியம்மாள் பேசுறேன் மேடம்.
0: பொட்டியம்மாள், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆசை?
2: தலைப்பு என்னன்னு தெரியலங்க மேடம். நாங்க 100 நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்.
0: வேலை செஞ்சுட்டே கேட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன கொடுத்தன்னா
2: தோழிகளுக்கு வேலைக்கு வந்துட்டு இருக்கிறோம் மேடம். ஏறி வேலை.
0: சரிங்கம்மா, நீங்க வேலைக்கு போகணும்னு விருப்பமா இல்ல வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா?
2: வேலைக்கு போகணும் தான் மேடம் ஆசைப்படுறோம்.
0: வேலைக்கு போகணும்னு தான் ஆசை. ஏன்
2: வீட்டுல இருந்து என்ன பண்ண போறோம்? வீட்டு வேலை செய்யறோங்க, அதுவும் பாக்கணும். வேலைக்கு போனா காசு 15 கையில வரும்.
0: உங்க செலவுக்காக நீங்க
2: தேவைப்பட்ட செலவு பண்ணிக்கலாம்.
0: உங்களுக்கு பிடிச்சதை வாங்கலாம்.
2: யாரும் எதிர்பார்க்காம நாம வச்சுக்கலாம். எது நம்ம தேவை, என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம் மேடம்.
0: சரிங்கம்மா, நமக்கு பிடிச்சதை நம்ம சுதந்திரமா வாங்கலாம் இல்லையா?
2: ஆமாங்க மேடம்.
0: சரிங்க பொட்டியம்மா, நன்றி உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த சகோதரி. வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க.
3: சசிகலா, திருப்பூர் கணக்கம்பாளையங்க.
0: சசிகலா சொல்லுங்க. சசிகலா, நீங்க
3: வேலைக்கு போறதா எனக்கு பிடிக்குங்க.
0: ஏன் சசி அப்படி சொல்றீங்க?
3: வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்படி டைம் இருக்கும்? அப்ப நம்ம டைம் சும்மாவே இருந்தோம்னா உடம்பும் மனசும் வேஸ்ட் ஆயிடும்,
0: தூங்கிடுவோம்.
3: ஆமா, உடம்பு கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் ஏஜ் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா உடம்பு சரியில்லாம போகும். உடம்ப நம்ம உடம்ப நாமளே கெடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்.
0: சோம்பேறித்தனம் இல்லாம வச்சுக்கலாம் வேலைக்கு போகும்போது.
3: ஆமா ஆமா, மனசும் ஆரோக்கியமா இருக்கும். வேலைக்கு போனோம்னா நாலு பேர்த்து பாக்கவும் பேசும் போது உடம்பு மனசு ஆரோக்கியமா இருக்கும். புதுசா ஏதாவது செய்யலாம் அப்படிங்கறது தோணும்.
0: நீங்க என்ன பண்றீங்க சசி?
3: நான் வீட்லயே வந்து ஓவர்லாக் மிஷின் போட்டு தைச்சிட்டு இருக்கேன்.
0: ஓ சூப்பர் சசி.
3: வீட்டு, ஆமா, வீட்டு வேலை செஞ்சுட்டு தைச்சு கொடுத்துருவேன்.
0: சரிங்க சசி.
3: வெளிய போய் வேலை செய்யறதை விட வீட்டிலேயே இது செய்யறது எனக்கு நல்லா இருக்கு. ஆமா, புடிச்சிருக்கு. இப்ப யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம பாத்துக்கலாம். வெளிய வேலைக்கு போயிட்டோம்னா அதை பாக்க முடியாது.
0: நிச்சயமா.
3: அதனால
0: ரொம்ப அழகா மெயின்டைன் பண்றீங்க ரெண்டுமே, அப்படிதானே? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினது. ரொம்ப நன்றி.
3: எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி நன்றி சசி.
3: நன்றி சகோதரி.
0: தோழிகளே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பூவே பெண் பூவே, நீங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா, வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு ஒரு தலைப்பை கொடுத்து கருத்துக்களை கேட்டிருந்தேன். நிறைய சகோதரிகள் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பொருளாதார சுதந்திரம், அதற்காக தாங்க தோழிகள் வந்து வெளியே போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா பொருளாதாரம் இல்லைன்னா அவங்களுடைய ஆசைகள் அவங்களுக்குள்ளேயே சுருங்கி போகுது. அதனால தான் நிறைய பெண்கள் வந்து சுயமாக சம்பாதிச்சு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா தன்னோட தேவைகளை தானே பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம்தான். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் கேட்டு ரசித்த தோழிகளுக்கும் வாழ்த்துக்கள். நிறைவு பெற்றது பூவே பின் பூவே.

நேரம் பகல் 12:01. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கலாம் தொடர்ந்து நம் பண்பலையில் வளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். 12:10 களத்தில் சந்திப்போம். அதியமான் கோட்டை தடகள வீராங்கனை கே பி மௌரி ஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 நிகழ்ச்சி குறிப்புகள் தொடர்ந்து மெல்லிசை சூழல் கப்பம் ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 2 விவசாய அரங்கம். கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் பேராசிரியர் டாக்டர் ஜே ராஜேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து திரையிசை பாடல்கள் வளம்பரம். 3:00 கட்சிவில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல் திரையிசை பாடல்களாக. 6:00

தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறை திருக்கோவில். 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம், கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். ஏழு மணிக்கு திரைசை, 7:10 மாவட்ட செய்திமலர். இன்று திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் லாபம் தரும் நன்னீர் மீன் வளர்ப்பு, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவீத் இப்ராஹிம் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து அல்லுபோமா அரளி சாகுபடியில் சேலம் மாவட்டம் கங்காணிப்பட்டி வி ரமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக வலம் வரும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச்சுடர். 9:30 இடைவிடாத இசை மழை. 10:00 சுகமான ராகங்கள். இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் வலம் வரும்.

பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருங்கள். நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: Vice Chairperson of Niti Aayog, Dr. Ashok Kumar Lahiri, has said that the total trade of India has grown by 5.4% in the last quarter. He said this while releasing the latest edition of the Trade Watch quarterly report in New Delhi. Dr. Lahiri added that India's exports reached $1.84 trillion and imports grew by 6.5% in the last quarter. The Enforcement Directorate, ED, is conducting search operations at five locations in Delhi in connection with a money laundering case linked to 3,000 kilogram Mundra port drug import case. ED officials said that the searches have been conducted at the premises linked to Harpreet Singh Talwar, Samshuddin and the associates. The officials added that the drug money was allegedly invested in nightclubs in Delhi. Harpreet Singh Talwar had earlier been arrested by the National Investigation Agency, NIA, in the same case and was recently released on bail. Further investigation is underway. Housing and Urban Affairs Minister Manohar Lal today inaugurated the commencement of construction work at the Central Secretariat Metro Station for the Central Vista Corridor in the national capital. Speaking to the media, the minister described the moment as historic and highlighted that the project will significantly streamline daily transit for government employees and all professionals. The Indian Meteorological Department has said that conditions are favourable for further advance of southwest monsoon into parts of Maharashtra, Chhattisgarh and Madhya Pradesh during the next 2 days. It forecast heavy to very heavy rainfall over coastal Karnataka, Konkan and Goa over the next 3 days. Assam, Meghalaya, interior Karnataka, Madhya Maharashtra, Odisha, Sub-Himalayan West Bengal, Sikkim and Telangana are expected to witness heavy rainfall today. In the FIFA World Cup 2026, Portugal crushed Uzbekistan by 5-0 in the Group K at Houston in the United States. The 41-year-old Cristiano Ronaldo scored 2 goals to help Portugal roll to a 5-0 win over Uzbekistan. Ronaldo became the first player to score in 6 different World Cup tournaments, with his goals adding another impressive accomplishment to his storied career. And that is the end of this news bulletin.
1: நேரம் பகல் 12:10 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: Students, listen carefully.
4: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
5: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
6: வணக்கம் இளைஞர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5 உங்கள் களம். இந்த நிகழ்ச்சியில் களத்தில் சந்திப்போம். ஆமாங்க, மனிதர்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடியது விளையாட்டு. இப்போ இருக்கிற காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து விளையாட்டில் நிறைய சாதனைகள்லாம் படிக்கிறாங்க. குறிப்பாக நம்ம தருமபுரி மாவட்டம் சேர்ந்த நிறைய பள்ளி கல்லூரி மாணவிகள்லாம் நிறைய விளையாட்டு போட்டிலாம் பங்கேற்கிறாங்க. தருமபுரி மாவட்டங்களுக்குரிய பள்ளிகள், அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவிகள் கோகோ போட்டி விளையாண்டுட்டுருக்காங்க. அந்தமாரி கோகோ போட்டி விளையாடக்கூடிய, அதையும் தாண்டி தடகள போட்டியில் பங்கேற்கக்கூடிய பள்ளி மாணவி நம்மோடு இருக்காங்க. நம்ம அவங்க கூட பேசலாம். வணக்கம்மா.
7: வணக்கம்.
6: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
7: கேபி மௌரி ஸ்ரீ.
6: எந்த ஊருங்க மௌரி ஸ்ரீ?
7: அதியமான் கோட்டை.
6: சரி, என்ன படிக்கிறீங்க நீங்க?
7: 8th.
6: சரி, இப்போ 8th-னா எங்க படிக்கிறீங்க?
7: அதியமான் கோட்டை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
6: சரி, ஓகேங்க. ஆரம்பத்துல இருந்து இங்க தான் படிக்கிறீங்களா, வேற எங்கயாவது படிச்சீங்களா?
7: 6th-ல இருந்து தான் இங்க படிக்கிறேன்.
6: சரி, இப்போ நிறைய விளையாட்டுலாம் நம்மால பார்க்க முடியுது, டிவிலாம் பாக்குறோம் செய்யறோம். நீங்க எப்படி இந்த கோகோ போட்டியில உங்களுக்கு அது மேல ஆர்வம் வந்துச்சு?
7: என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, அதை பார்த்து ஆர்வம் வந்து.
6: ஒரு கோக்கோனா எப்படி விளையாடணும்?
7: 8 பேர் உட்காந்துப்பாங்க, 3 பேர் ஓடணும், ஒருத்தர் சேஸ் பண்ணணும்.
6: சேஸ் பண்ணணும். இப்போ எத்தனை பாயிண்ட் அதிகபட்சம் நம்ம இதில் எடுக்கலாம்?
7: எவ்வளோ வேணால் எடுக்கலாம், அவுட் ஆகும்.
6: ஏன்னா எல்லா விளையாட்டு போட்டிலும் நமக்கு ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த போட்டில் என்ன மாதிரி வகையான விதிமுறைகள்லாம் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது?
7: மைனஸ் போடக்கூடாது. அந்த பாக்ஸில் கால் வச்சு கோ கொடுக்கணும், கால் வைக்கலைன்னா அது மைனஸ்.
6: சரிங்க. இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி ஊருக்குலாம் விளையாட போயிருக்கீங்க?
7: தருமபுரி, சிவகங்கை.
6: எப்போ ப்ராக்டிஸ் எடுப்பீங்க நீங்கள் இந்த பயிற்சி, எப்போ எடுப்பீங்க இந்த விளையாட்டு போட்டிக்கு?
7: மேட்சுக்கு 1 மாதம் முன்னாடி.
6: அப்படிங்களா? என்ன மாதிரி ப்ராக்டிஸாக இது எடுப்பீங்க?
7: கொக்கோ ப்ராக்டிஸ்.
6: எத்தனை பேர் எடுப்பீங்க ப்ராக்டிஸ்?
7: 12 பேர்.
6: சரி, உங்கள்

0: டீமுக்குனா டீம் எத்தனை பேர் இருக்கீங்க கோகோல?
1: டீம் 12 பேர்.
0: இப்போ நீங்க எத்தனை வருஷமா விளையாடிட்டு இருக்கீங்க இந்த மேட்ச்?
1: 2 வருஷமா.
0: அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோகோ பாத்துருக்கீங்களா, விளையாடறதெல்லாம் பாத்துருக்கீங்களா?
1: இல்ல.
0: அப்ப எப்படி திடீர்னு இது மாதிரி விளையாடலாம் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு?
1: 7th இருந்து தான் விளையாடுறேன்.
0: 7th விளையாடுறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்களா? சரி, இப்போ நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம காலையிலே போகணும், இல்லை சாயந்தரம் வரைக்கும் இருக்கணும், இடையில படிக்கணும், உங்களுக்கு எப்படி இது செய்யறதுக்கு டைம் கிடைக்குது? இந்த மாதிரி டைம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க?
1: காலையில் 7:30 ப்ராக்டிஸு, 8:30 விட்டுருவாங்க, திருப்பியும் மாதிரி சாயந்தரமா 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும்.
0: இப்போ 7:30 நீங்கள் ப்ராக்டிஸ் போகணும், அதுக்குள்ளே சாப்பாடெலாம் செஞ்சு எட்டுன்னு போயிடுவீங்களா சாப்பிட்றதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு, இல்லை வந்துட்டு போவீங்களா வீட்டுக்கு?
1: வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் போவேன்.
0: எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க?
1: 2 மணி நேரம், 1 மணி நேரம்.
0: இப்போ காலையில் விளையாடுவீங்க, யார் உங்களுக்குலாம் இந்த மாதிரி பயிற்சி கொடுப்பாங்க?
1: பிடி சார், பிடி மிஸ்
0: கொடுப்பாங்க. எல்லாம் உங்கள் பள்ளிக்கூட சார் வந்துடுவீங்க இல்லைங்களா? இப்போ பொதுவாக நமக்கு ஒவ்வொரு இதுக்கும் ட்ரெஸ்ஸிங் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸிங் கோட் அப்படி இது இருக்கா இந்த போட்டிக்கு? கோகோக்கு
1: டிஷர்ட், லோயர், ஷார்ட்ஸ்
0: இருக்கும். இப்போ நிறைய நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களால் மறக்க முடியாத விஷயம் எதுனா இது இருக்கா? இப்போ இந்த இன்றைக்கி நான் விளையாடுனுங்க அந்த விளையாட்டு படி என்னால் மறக்க முடியல, அந்தமாதிரி ஏதாவது சம்பவங்கள் இருக்கா உங்கள் ஞாபகம் இருக்கு?
1: அப்படியெல்லாம்
0: இல்லை. அந்த விளையாடுறீங்க சார்மாக விளையாடுக்கிறீங்க. சரி, இப்போ கோகோ தவிர வேறு என்ன நீங்கள் விளையாடுறீங்க?
1: அத்லெட்டிக்.
0: அத்லெட்டிக் போகிறீங்க, தடகளம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போது எங்கே அது பயிற்சி போவீங்க?
1: தர்மபுரி ஸ்டேடியம்.
0: அதுக்கு எப்போ போவீங்க பயிற்சிக்கு?
1: காலையில் ஈவினிங்.
0: காலையில் அதுக்கு போவீங்க?
1: அது 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும், திருப்பி ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டோடனே போயிட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வரும்.
0: அப்படிங்களா? இப்போது அன்டைம்லாம் வந்து போகிறீங்களா, எப்படி உங்களால் வீட்டில் யாராவது வந்து கூட்டின்னு போவாங்களா, நீங்களே வந்துடுவீங்களா?
1: இல்லை, பஸ்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து
0: வீட்டில் எதுவும் சொல்கிறதில்ல. இப்போ லேட்டாக வரீங்க, கொஞ்சம் பயப்படுவாங்களா? அது கொஞ்சம் ஏதாவது
1: இல்லை, அங்கேயே ஃபோன் பண்ணிட்டு வந்துடுவேன்.
0: அப்படிங்களா? இப்போ படிக்கிறது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? இப்போ விளையாட்டுக்கு போட்டிக்கு போகணும், எப்போ சமயத்தில் படிப்பீங்க?
1: ஸ்கூலில் பாதி டைம் படிப்பேன், அதுக்கப்புறம் வீட்டில் படிப்பேன்.
0: இப்போ அத்லெட்டிக்னா என்ன மாதிரி வகையான, இப்போ 100 மீட்டர்லேயே போவீங்களா, 400, என்ன மாதிரி வகையான கேட்டகிரியில் போவீங்க?
1: 400, 600 ரிலே.
0: என்ன மாதிரி வகையான ஃபுட் ஐட்டில் நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்துப்பீங்க?
1: அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, தண்ணி நிறையா குடிக்கணும், டைமுக்கு சாப்பிட்ணும்.
0: இப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க இது மாதிரி, நீ எப்போ நான் விளையாட்டு போட்டிக்கு போகிறோம், அம்மா விளையாட்டு போட்டி போகிறோம், அவங்க என்ன சொல்லுவாங்க உங்கள்கிட்ட?
1: போயிட்டு வந்தால் சொல்லுவாங்க,
0: சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை ஒரு சில பேர் வீட்டிலாம் எதுக்கெல்லாம் நீங்கள் விளையாடலாம் போகாத வேணாம் படி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறீங்க?
1: இல்லை, அவங்க தான் சேர்த்து விட்டாங்க.
0: ஓ, அவங்க தான் வீடு சேர்த்து விட்டாங்க போய் விளையாட போ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி போட்டில் உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு?
1: என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, அதனால் சேர்த்து விட்டாங்க.
0: அப்படிங்களா? இப்போ நீங்கள் அத்லெட்டிக்கு பயிற்சிக்கும் போனோம், இப்போ கோகோ பயிற்சிக்கும் போனோம், இப்போ ரெண்டுக்குமே எப்படி டைமிங் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, பயன்படுத்துகிறீங்க?
1: மார்னிங் வந்து கொக்கோ விளையாடுவேன், ஈவினிங் வந்து அத்லெட்டிக்கு போயிடுவேன்.
0: அத்லெட்டிக் எங்கெல்லாம் போயிருக்கீங்க, பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கீங்க?
1: நான் இப்போ தான் சேர்ந்ததுனால ஜோன் மட்டும் தான் போயிருக்கேன்.
0: ஜோனல் லெவலில் போயிருக்கீங்க. இப்போது நார்மலாக இப்போது நிறைய பேருக்குலாம் பிடிச்சது ஓட்டப்பந்தயம், அதாவது அத்லெட்டிக்னாவே நமக்கு உசைன் போல்ட் தான் அவர் தான் ஞாபகம், பயங்கரமான ஸ்பீடாக ஓடவர். இந்தியாவை பார்த்தீங்கன்னா பிடி உஷா நிறைய எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், அழகாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியவங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யார் ரொம்ப இம்ப்ரெஷனாக இருக்காங்க, இவங்க எனக்கு இவங்க மாரி நான் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
1: பிடி உஷா தான்.
0: அவங்க மாரி வந்து இது பண்ணணும் ஆசைப்பட்றீங்க இல்லைங்களா? சரி, வேறு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இப்போ நீங்கள் இது படித்து முடிச்சுட்டு இல்லை ஸ்போர்ட்ஸ் லைன் போகலாமா, இல்லை இது படிச்சுக்கலாமா, என்ன மாதிரி பிளான் வச்சுருக்கீங்க ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு?
1: படித்து முடிச்சுட்டு போலீஸ் ஆகணும்னு.
0: போலீஸ் ஆனால் எப்படி ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு?
1: எங்கள் தாத்தா போலீஸாக இருந்தார், அவரை பார்த்து.
0: உங்கள் தாத்தா மாரி போலீஸானு ஆசைப்பட்றீங்களா? சரிங்க, இப்போ நம்ம பொதுவாக கிளாஸ் ரூம்லாம் இப்போ போகிறோன்னு வச்சுக்கேன், ஃப்ரெண்ட்ஸுங்களாம் உங்கள்கிட்ட விளையாட போட்டியில் ப்ரைஸ் வாங்கிட்டு வரும்போதுலாம்
1: நீ எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர்ற அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க.
0: அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா?
1: ஆ, சந்தோஷமா இருக்கும்.
0: சரிங்க, இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட ஏதோ ப்ரைஸ் வாங்கினீங்களா ஓட்டப்பந்தய போட்டியில், என்ன அது என்ன போட்டிங்க?
1: 400, 600 ரிலே ஃபர்ஸ்ட் பிளேஸ்.
0: இப்போ டீச்சர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணலாம், இப்போ நீங்கள் இதுமாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இடையிலே எழுந்து போகணும், இப்போ ஏதாவது நீங்கள் கேம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கோகோ போயிட்டில் இப்போ சிவகங்கை போயிருக்கீங்க இல்லை வேறு மாவட்டத்தில் போயிருக்கீங்க, அப்போ நிறைய உங்களுக்கு அந்த பள்ளிக்கூட இதெல்லாம் தடைப்படும், இப்போ கிளாஸ் ஹவர்ஸ்லாம் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு, அந்த விடுபட்ட சப்ஜெக்டில் எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க?
1: போயிட்டு வந்தால் சொல்லுவாங்க, கொஞ்சம் திட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டு வந்தோடனே என்கரேஜ் பண்ணுவாங்க.
0: சூப்பர், பரவாயில்லமா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு அதிமன் கோட்டை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, இதை தாண்டி உங்களுக்கு என்ன மாதிரி வகையான உங்களுக்கு ஸ்பெசிலிட்டி வசதியெலாம் வேணும் விருப்பப்படுறீங்க, இந்த வசதியெலாம் இருந்தால் நான் இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு என்ன நினைக்கிறீங்க?
1: அந்த மாதிரி அதுவும் எல்லாமே இருக்குது,
0: எல்லாமே இருக்கு, வசதி இருக்குது. ஓகேங்களா? சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சியமாக, வாழ்த்துக்கள், நன்றி. உங்கள் பேர் என்னங்கம்மா?
2: உமா மகேஸ்வரி.
0: சரிங்க, எந்த ஊர் நீங்கள்?
1: அதியமான் கோட்டை.
0: நீங்களும் அதியமான் கோட்டை. என்ன படிக்கிறீங்க?

0: பதினொன்னாவது.
1: பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறீங்க. நீங்கள் என்ன மாதிரி விளையாட்டில் விளையாடுறீங்க?
0: கொக்கோ, அத்தலட்டு ரெண்டுமே விளையாடுறோம்.
1: ரெண்டு விளையாடுறீங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கோக்கோவில் விளையாடுறீங்க?
0: அஞ்சு வருஷமா.
1: அத்லெட்டிக்,
0: அத்லெட்டிக்கு அஞ்சு வருஷமா.
1: சரிங்க. இப்போ இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா, நம்ம கோக்கோ போட்டியில் என்ன மாதிரி வகையான நமக்கு பயிற்சிகள்லாம் நல்லா நுணுக்கமாக தேவைப்படும்?
0: ஃபஸ்ட்டு வார்ம் அப் வந்து நல்லா செய்யணும். ரன்னிங்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரன்னிங் வந்து நல்லா செய்யணும். அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் தான் ரொம்ப கொடுக்கணும். மேட்ச் வந்து நம்ம விளாட்றோன்னா மேட்ச் வந்து கொஞ்ச நேரம் தான் விளாடணும். ஒர்க் அவுட்டு தான் ரொம்ப நிறையா நேரம் பண்ணணும்.
1: இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள் இதை கேட்டுட்டுருக்கணும் வச்சு அந்த நிகழ்ச்சியை. இப்போ பொதுவாக நமக்கு அந்த கோக்கோ போட்டி விளையாடுறது என்ன மாதிரி வகையான நமக்கு தகுதிகள் இருக்கணும், கொஞ்சம் நல்லா ஓட தெரியணும், இந்த மாதிரி விஷயம் ஏதாவது இருக்குதுங்களான்னு கேட்குறோம்.
0: ஓட தெரியணும், அப்புறம் ஃபிட்டாக இருக்கணும், அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்தோங்கன்னா அதே ப்ராக்டிஸ் ஆயிரும்.
1: ஒரு டீமுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? டீமு
0: ஒரு டீமில் வந்து 12 பேர். அதில் வந்து 9 பேர் வந்து மெயினு, அதில் 3 பேர் வந்து சப்ஸ்டிட்யூட்டாக இருக்காங்க.
1: ஓ, சப்ஸ்டிட்யூட்டாக இருப்பாங்க. அந்த 9 பேர் தான் ஒரு டீம், ஆக்டிவ் டீம், விளையாடுறதுக்கு டீம் இல்லைங்களா?
0: ஓகே.
1: எப்படி செலக்ட் பண்ணுறாங்க உங்கள் பள்ளிக்கூடத்துலாம்? இந்த
0: அவங்க விளையாடுறத பொறுத்து செய்வாங்க. அதில் அவங்க சப்ஸ்டியூட் போகிறதே யாருன்னு தெரிய அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும்.
1: எல்லாம் ஒரே மாதிரி விளையாடுவாங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஊருக்குள்ள போய் விளையாடி இருக்கிறீங்க?
0: நாங்கள் இதுவரை 4 டைம் ஸ்டேட் பண்ணிக்கிறோங்க. நிறையத்தை வின் பண்ணிக்கிறோங்க. 4 டைம் ஸ்டேட் பண்ணிக்கிறோம்.
1: 4 டைம் ஸ்டேட். என்ன ஊருக்கு போனீங்க?
0: கொங்கு நாடு, சேலம், கோயம்புத்தூர், நிறைய தாள் பண்ணுங்க.
1: பொதுவாக அந்த விளையாட்டு போட்டிகள் நிறைய இப்போ சமீபத்தில் நிறைய இந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவங்களுக்கு நிறைய அரசு வேலையெல்லாம் வந்திருக்கு, அரசு வேலை கொடுக்குறாங்க. இப்போது நீ உங்களுக்கு எப்படி இந்த கோகோ மேலே ஆர்வம் வந்துச்சு? இந்த விளையாட்டு நம்ம விளையாடுனா எப்படி உங்களுக்கு தோணுச்சுமா?
0: ஃபஸ்ட்டு நான் 6th வந்து ஸ்கூல் சேர்ந்தோடனே எதுனா ரொம்ப நிறைய விளையாட்டு விளையாடுவாங்க, இல்லைன்னா ஒரு விளையாட்டில் நம்ம சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டாக விளையாடுவாங்க, ரொம்ப இதாக இருக்கும், அதனால் அந்த இதில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம்.
1: இப்போ உங்கள் பள்ளிக்கூடத்தில் பயிற்சி செய்கிறீங்களா, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா?
0: ஆ, ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க.
1: நீங்கள் என்ன டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க?
0: நாங்களும் அதே டைம் தான், காலைல 7:30 போயிட்டு 9:00 வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும், அதனால் 9 மணிக்கு விட்டுருவாங்க காலையில். அப்புறம் ஈவினிங் செக்ஷன் வந்து 4:10 வந்து ஸ்கூல் முடியும். அப்புறம் 4:10 ஒன்றரை நாளைக்கு 5:30 ஆயிரும்.
1: பொதுவாக நமக்கு இப்போ நீங்கள் 10th வகுப்பு கடந்து வந்துக்கிறீங்க, பொது தேர்வு கடந்து வந்துருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ எப்படி உங்களுக்கு இந்த பொது தேர்வு எழுதுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொஞ்சம் தேவைப்படும், கூடுதலாக படிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ராக்டிஸும் பண்ணுறீங்க, பொது தேர்வும் எழுதுறீங்க, எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணீங்க?
0: ப்ராக்டிஸ் முடிஞ்சோடனே டியூஷன் இருக்கும், உடனே டியூஷன் போய் அங்கேயும் படிக்குவேன். நைட்டு உடனே போய் வீட்டில் சாப்பிட்டு வீட்லேயும் போய் படிக்குவேன். அப்புறம் காலையிலேயே எழுந்து திருப்பி அதே தான் ரொட்டீனாகும். ஃபுல்லாக விளையாட்டு டைம் தவிரும் இது எல்லா டைமும் படிச்சுனே தான் இருக்கும்.
1: உங்களுக்கு ரொம்ப ஆர்வம்னா இப்படி படிக்க ஆர்வப்படுவீங்களா இல்லை விளையாடுறது ரொம்ப ஆர்வம்?
0: படிக்கிறதும் நல்லா படிக்குவேன், விளையாடுறதும் நல்லா பண்ணுவேன்.
1: வீட்டில் என்ன சொல்லுவாங்க? இப்போ நீங்கள் இந்தமாதிரி விளையாட்டு போட்டிக்கு போகும்போதும் என்ன சொல்லுவாங்க? பரவாயில்லைங்க போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை இல்லை படிங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எதுவும் சொல்லுவாங்களா?
0: படிங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போயின்னே நம்ம செஞ்சுனே இருக்கிறனால ஆனால் அவங்களே சரியா நல்லா பண்ணுவாங்களாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுடுவோம்.
1: உங்கள் பள்ளிக்கூடத்தில் பயிற்சி கொடுப்பாங்களா அப்படிங்க?
0: ஆ, ஸ்கூல்லே சாரும் மிஸ்ஸும் ரெண்டு பேருமே ப்ராக்டிஸ் கொடுக்குவாங்க.
1: வேறு எதாவது வெளியில் போயிருக்கீங்களா பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு, இல்லை பள்ளிக்கூட அளவில் தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு?
0: ஆ, கமலம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போய் நிற்கிறேங்க.
1: அப்படிங்களா? அங்கே என்ன மாதிரி பயிற்சிலாம் உங்களுக்கு கொடுப்பாங்க?
0: அங்கே வந்து மற்றவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அவங்களோட நம்ம வந்து எப்படி பண்ணுறங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குவாங்க.
1: மாவட்ட அளவில் எந்த ஊர் பள்ளிக்கூடத்து மாணவிகளோட நீங்கள் போட்டி போடுறீங்க?
0: ரொம்ப ஃபைனலாக டஃப் வரைக்கும் வருது அலை தருமபுரி தான் வரும் மாவட்ட அளவில் எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வாட்டி டஃப்பாக வந்து ஸ்டான்லி வின் பண்ணிவிட்டு செமிஃபைனலில், அப்புறம் ஃபைனல் வந்து அலை தருமபுரி தான்.
1: எத்தனை டீம் வருவாங்க ஒரு மேட்ச்? இப்போ மாவட்ட அளவில் நடக்குது இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்குதுன்னா எத்தனை டீம் வருவாங்கம்மா விளையாடுறதுக்கு?
0: 10 டீம் விளையாடுவோம்.
1: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் போயிருக்கீங்க, சேலம் போயிருக்கீங்க, சிவகங்கை போயிருக்கீங்க, இப்போ நிறைய வேறு மாவட்ட மாணவிகளோடு விளையாடக்கூடிய உங்களுக்கு அந்த அனுபவம் கிடச்சிருக்கோம். இப்போ நம்ம தருமபுரி சார்ந்த மாணவிகளுக்கும் இப்போ அங்கே விளையாடக்கூடிய மாணவிகளுக்கும் எப்படி நீங்கள் விளையாடுற திறன் எப்படி பார்க்குறீங்க, வித்தியாசம் எப்படி வெளிப்படுது?
0: நான் எல்லாருமே பண்ணுவாங்க, ஆனால் அவங்க வந்து நம்மளோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க அவ்வளோதான். நாமளும் அந்த ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னா நாமளும் வின் பண்ணிடுறோம்.
1: எந்த மாவட்ட மாணவிகள் இந்த இந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த மாணவிகள் விளையாடும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, சூப்பராக விளையாடினாங்க.

0: அவங்க மாதிரி நான் விளையாடுறது ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு யார் உங்களுக்கு இம்ப்ரெஷனாக இருந்தாங்க?
1: சிவகங்கை.
0: எப்படி விளையாடினாங்க அவங்க?
1: செம்ம டஃப்பாக விளாண்டாங்க. ஒரே பொண்ணு மட்டும் 9 நிமிஷம் ஓடினே இருந்துச்சு.
0: 9 நிமிஷம்? இப்போ எப்படின்னா அந்த அந்த குறிப்பிட்ட கிரவுண்டுக்குள்ளே ஓடுனுங்களா அந்த மேட்ச் இருக்கு பண்ணும்போது எப்படிங்கிறது?
1: ஆ, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து கொடுத்துருவாங்க, ஒரு இடம் கொடுத்துருவாங்க. அதில் வந்து 9 பேர் உட்காந்து, அப்புறம் வந்து ஒரு கேம்னா 7 நிமிஷம் இருக்கும், இல்லைனா 9 நிமிஷம் இருக்கும். அதில் வந்து சேஸ் பண்ணினே இருக்குவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஓடினாவே மூச்சு எடுத்துக்கும். ஆனால் அவங்க ஓடினே இருக்குவாங்க. 9 நிமிஷம் ஓடிட்டு வந்து நிச்சாலையும் மூச்சு எடுக்க மாட்டாங்க அவங்க, அவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கும் அவங்ககிட்ட.
0: இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேம் ஒரு செஷன் விளையாடுறதுக்கு 7 நிமிஷம் இல்லை 9 நிமிஷம் இல்லைங்களா? அந்த 9 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு எத்தனை பேர் அவுட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நமக்கு பாயிண்ட்ஸ் வந்துடும் இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு எத்தனை பேர் உள்ள களத்துக்குள்ளே இறங்குவாங்க? இப்போ ஆப்போசிட் டீம்
1: இப்போ ஒருத்தர் வந்து சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூணு பேட்சாக பிரிச்சிடுவாங்க. மூணு பேட்சு, அதில் ஃபஸ்ட்டு பேட்சு செகண்ட் பேட்சு, ஒரு பேட்சில் வந்து 3 பேர் இருக்குவாங்க.
0: இப்போ 3 பேர் நம்ம 3 பேரையும் அவுட் பண்ணால் தான் அடுத்த பேட்ச் இறங்குவாங்களா எப்படிங்க?
1: ஆமாம்.
0: இல்லை 3 பேர் யாராவது ஒருத்தர் அவுட் பண்ணாமல் நின்றுக்கிறாங்க, ஸ்டாண்டர்டாக நின்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த அவங்க அவுட் பண்ணுற வரைக்கும் நம்ம அடுத்த பேச்சு இறங்க மாட்டாங்க இல்லைங்களா?
1: ஆஹா, யாரும் இறங்க மாட்டாங்க. அவங்க அவுட் ஆனால் தான் அடுத்த பேச்சு இறங்கும்.
0: இப்போ அந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு மட்டும் ஓடிட்டே இருந்தாங்க இல்லைங்களா? இப்போ நம்ம இப்போ விளையாடும் போதும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபவுல் அப்படின்னு சொல்லுவோம், நமக்கு எந்த மாதிரி செஞ்சால் ஃபவுல் வரும் நமக்கு?
1: நம்ம வந்து அந்த பாக்ஸ் இருக்குன்னா கோ கொடுக்கறது வந்து அந்த பாக்ஸை விட்டு தாண்டி கொடுக்கக்கூடாது, காலை தூக்கி இருக்கக்கூடாது, அந்த கோட்டை வந்து கிராஸ் பண்ணிருக்கக்கூடாது, அது மாதிரி இருந்தால் அதெல்லாம் ஃபவுலு. அது ஃபவுலு மைனஸ் பண்ணுற வரைக்கும் திருப்பியும் அவங்கள எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது.
0: அப்படிங்களா? இப்போ மைனஸும் இருக்குல்லா?
1: ஆ, இருக்கு.
0: இப்போ அது எப்படி நம்ம இது பண்ணுறது, ஃபவுல் எப்படி மைனஸ் பண்ணுறது? இது பண்ணுறது
1: திருப்பி யார் ஃபவுல் பண்ணாங்களோ அவங்களுக்கு அப்படியே ஒரு சைன்கோ கொடுக்கணும்.
0: ஓ, சைன். 3 பேர் மறுபடியும் ரிட்டனாக வரணும் இல்லைங்களா? அது வரைக்கும் நம்ம அவங்கள தீண்டக்கூடாது, ஆப்போசிட் இருக்கிறவங்களை இல்லையா? அதை முடிச்ச பிறகு நம்ம அவங்க தீண்ட ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? சரிங்க. இப்போ நம்ம இந்த கோகோ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டீமில் 12 பேர் போகிறோம், 3 பேர் நம்ம சப்ஸ்டியூட் இருப்போம். இப்போது இவங்க எல்லாருக்குமே விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை அந்த 8-9 பேர் மட்டும் விளையாட முடியுமா நமக்கு?
1: 9 பேர் விளாடுவாங்க. அதில் யாருன்னா அவங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா மாற்றிடுவாங்க, இல்லைனா அவங்களால விளையாட முடியல அப்படின்னா அந்த 3 பேருக்குள்ளே மாற்றிடுவாங்க.
0: இப்போ நீங்கள் அதிகபட்சம் நிறைய டீம் கூட விளையாண்டுக்கிறீங்க, எந்த டீமு கூட நீங்கள் அதிகபட்ச பாயிண்ட் வாங்கினீங்கன்னா இருக்கு ஏதாவது?
1: அலை தர்மபுரி கூட விளையாடுக்குள்ளே 20 வாங்கினுங்க. அவங்க 10 என்பது வாங்கினாங்க.
0: ஆ, பாதி பாதி கிட்டத்தட்ட டஃப் டீமானால் அவங்க கூட நீங்கள் அவ்வளோ வாங்கியிருக்கீங்க இல்லைங்களா? சரி, இப்போது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பொதுவாக இப்படி விளையாடும் போதும் அதிகபட்சம் இந்த 7 நிமிஷத்துக்குள்ளே 20 பாயிண்ட் வாங்குவோம். இப்போது எத்தனை செஷன் இருக்கும்? ஒரே செஷன் மட்டும்தான் இருக்குமா, 2 செஷன் இருக்குமா?
1: இல்லை, அவங்க டைமை பொறுத்து விடுவாங்க.
0: இப்போ அவங்களுக்கு 7 நிமிஷம், நமக்கு 7 நிமிஷம், அவ்வளோதான். இந்த 7 நிமிஷம் யார் அதிகமாக பாயிண்ட்ஸ் வேணும் அவங்க வின்னிங் டீம்.
1: ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு விடுவாங்க 7 நிமிஷம் அவங்களுக்கும் நம்மளுக்கும், அதுக்கப்புறம் திருப்பி முடிஞ்சிட்டு இன்னொரு ரவுண்டு 7-7 நிமிஷம் விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் யார் வின்னு.
0: 2 ரவுண்ட் போகும், ஃபஸ்ட் ரவுண்டு 1 பாயிண்ட், செகண்ட் ரவுண்ட் பாயிண்ட். இன்கேஸ் 2 பேரும் 2 டீமும் ஒரே பாயிண்ட் வாங்குறான்னு வச்சுக்கா, அதுக்கு பிறகு எப்படி நம்ம அவங்க செட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க?
1: அவங்க வந்து ஒரு 1 நிமிஷம் எடுத்துக்குவாங்க டைமு. அந்த 1 நிமிஷத்துக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டீம் இருக்கிறவங்க வச்சுக்கோ, அவங்க வந்து ஒருத்தர் சேஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே இப்போ அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு அவங்க ஒருத்தர் முடிஞ்சிடும், அவங்களுக்கு இன்னொரு டீம் வருவாங்க. அவங்க வந்து இன்னொரு டீம் வரக்குள்ள யார் திருப்பி அவங்க வந்து இப்போ 1 நிமிஷத்துக்குள்ளே அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வின்னு.
0: அவன் தான் வின்னு. சரிங்க.

0: இப்போ பொதுவாக எல்லாருக்குமே பெரிய விஷயம் என்ன அப்படின்னா விஷயம், மிகப்பெரிய எல்லாருக்கும் ஒரு ஒரு மிகப்பெரிய கனவு இல்லை லட்சியம் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்காக விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்றாங்க. இப்போ அதிகபட்சம் நீங்கள் இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் விளையாடினுக்கிறீங்க, அதுக்கடுத்து என்ன மாதிரி வகையான பிளான் வச்சுருக்கிறீங்கன்னா இதெல்லாம் விளையாடணும் ஆசைப்பட்றாங்க, இவ்வளோ தூரம் போகணும் ஆசைப்பட்றேன், என்ன உங்களுக்கு பிளான் வச்சுருக்கீங்க?
1: ஸ்டேட்டில் வின் பண்ணும்.
0: ஸ்டேட்டில் வின் பண்ணும். எப்போயாவது நம்ம வின் பண்ணுற பள்ளிக்கூடம், நம்ம பள்ளிக்கூடம் வின் பண்ணிருக்கா ஸ்டேட் லெவலில்? எப்போயாவது
1: ஸ்டேட்டில் வின் பண்ணல, பார்ட்டிசிபேஷன் பண்ணிருக்கீங்களா?
0: பார்ட்டிசிபேஷன் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அதே பெரிய விஷயம் தான் இல்லைங்களா. இப்போ எப்படி ஸ்டேட் லெவலில் போகிறதுக்கு என்ன மாதிரி வகை எங்கெல்லாம் விளையாட்டு ஜெயிச்சுட்டு போக வேண்டியது இருக்கும்?
1: ஸ்டேட் லெவலில் வந்து 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து ஜோனல் வின் பண்ணோம், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணோம், அப்புறம் தான் ஸ்டேட் போக முடியும். அதில் வந்து 38 மாவட்டத்து கூட வின் பண்ணோம், அதான் ஸ்டேட் வின் பண்ணோம்.
0: இப்போ நீங்கள் ஸ்டேட் லெவலில் விளையாடுக்கிறீங்களா?
1: ஆ, விளையாடுங்க.
0: எத்தனை டீமாக, 38 டீம் அங்கே வந்தாங்களா?
1: ஆ, 38 டீமும் வருவாங்க.
0: எந்த ஊர் கூட நீங்கள் மொதல் மேட்ச் போட்டாங்க உங்களுக்கு?
1: கோயம்புத்தூர்.
0: கோயம்புத்தூர் கூட போட்டாங்க. எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் வாங்கினீங்க, அவங்க பாயிண்ட்ஸ் வாங்கினாங்க?
1: நாங்கள் 7 வாங்கினுங்க, அவங்க 10.
0: ஜஸ்ட் லைக் 3 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு இல்லைங்களா. எப்படி ஃபீல் ஆச்சு உங்களுக்கு கேடலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு? எப்படிங்க,
1: நாம் இன்னும் டஃப் கொடுத்து விளாடணுந்தா வாங்கிங்களாம் அப்படின்னு சொன்னேன்.
0: ஆ, இப்போ நீங்கள் இன்கேஸ் கோயம்புத்தூர் கூட ஜெயிச்சிருந்தீங்களா, அடுத்த டீம் யாருக்கும் கூட ஜெயிச்சு போட்டிருப்பாங்க?
1: திண்டுக்கல்.
0: அப்படியே ஒவ்வொரு ரவுண்டும் நம்ம வின் பண்ணி போகும்போது ஃபைனலாக போகும் இல்லைங்களா. சரிங்க, இப்போ பொதுவாக நமக்கு நமக்கு தெரிஞ்சு இந்த தருமபுரி மாவட்டத்தில் நிறைய இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் அந்த கோகோ போட்டியில் விளையாடுறாங்க. இதை தவிர நமக்கு மாணவர்களும் விளையாடுறாங்களா அந்த போட்டி? எப்படிங்க,
1: மாணவர்களும் விளையாடுறாங்க?
0: இதுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் நமக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் எடுத்துக்க மாரி இருக்குது, இல்லை காமனாக பள்ளிக்கூடம் கொடுத்த அந்தளவு போதுமா நமக்கு?
1: இல்லை, காமனாக டெய்லியும் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து 12 மெம்பர் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், தனியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சியமாக அழகாக இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, கோகோ எப்படி விளையாடுன்னு சொன்னீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம தருமபுரி மாவட்டமும் அதுவும் நீங்கள் இடம்பெறக்கூடிய அந்த அணி வந்து ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள், நன்றிங்கம்மா.
1: தேங்க்யூ.

நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய உங்கள் களம். இன்று களத்தில் சந்திப்போம் அதியமான் கோட்டை தடகள வீராங்கனை கே பி மௌரிஸ்ரீ அவர்களுடன். நேர்முகம் கேட்டீர்கள். ஆம் நேர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் பேராசிரியர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். மூன்று மணிக்கு கட்ச வியில் கலக்கல் பாடல்கள். உங்கள் பாடல் வாட்ஸ்அப் வழியே கேட்க நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் அலைபேசியின் வாட்ஸ்அப்பிலிருந்து பிடித்த படம், பிடித்த பாடல் எந்த பகுதி என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு எமது நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0343 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் பாடலும் வானொலி வழியே வளம் பெறும். நேயர்களே, நான்கு மணிக்கு விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள். நேர்கள் பொது அறிவு வினாக்களுக்கு பதிலளிக்கும் நேரலை நிகழ்ச்சி இது. நேர்களே, பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஸ்போர்ட் சேவையை வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்களும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி அனைத்து பாஸ்போர்ட் அலுவலக ஊழியர்களுக்கும் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1967 ஆண்டு ஜூன் மாதம் 24 தேதி பாஸ்போர்ட் சட்டம் கொண்டுவரப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் பாஸ்போர்ட் சேவை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ ரயில் நிலைய பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மெட்ரோ ரயில் சேவை மூலம் அரசு ஊழியர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று கூறினார். இந்த மெட்ரோ ரயில் சேவை தில்லி ஆர்கே ஆசிரம் சாலையிலிருந்து இந்திரபிரஸ்தா ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்றும் திரு மனோகர் லால் தெரிவித்தார். கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது கவிதைகளாலும் தத்துவ சிந்தனைகளாலும் மனித உணர்வுகளை தமிழில் மக்களின் இதயங்களில் பதித்த மாபெரும் படைப்பாளி அவர் என்று பாராட்டியுள்ளார். அவரது படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி என்றும் வழிகாட்டும் ஒளியாக திகழும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தென் மாநிலங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழகம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கேரளத்தில் போதைப்பொருள் பயன்

0: பயன்பாட்டிற்கு எதிராக சிறப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இயக்கத்தின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சதீசன் கேட்டுக் கொண்டுள்ளார். முந்த்ரா துறைமுக போதைப்பொருள் பறிமுதல் வழக்கு தொடர்பாக தில்லியில் உள்ள பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை தில்லியில் புழக்கத்தில் விட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய புலனாய்வு முகமை ஹர்ப்ரீத் சிங் என்பவரை கைது செய்தது. புதுதில்லியில் உள்ள அவரின் அலுவலகங்கள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பெத்தனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்பும் இணைந்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பெத்தனி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி ஐசிம் இப்டிகார் அகமது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கேள்வி எழுப்பியது தவறானது என்று தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாகவும் திரு ஹரீஷ் குற்றம் சாட்டினார். ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ள போதிலும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள அனைத்து இந்தியர்களும் உடனடியாக இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கான இந்திய தூதரகத்தின் சமூக வலைதளத்தையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான தீர்மானத்திற்கு 50 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 48 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். ஆளும் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ள போதிலும் அக்கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இருப்பினும் மேற்காசியாவில் அமெரிக்க ராணுவத்தை நிறுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மற்றும் கூட்டணி நாடுகள் மீதான தாக்குதலை எதிர்கொள்ளவும் இந்த தீர்மானத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சிக்னல் கோளாறு காரணமாக நாடு முழுவதும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் தேசிய ரயில்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிஜிட்டல் தகவல் தொடர்பு கோளாறு காரணமாக ரயில்வே சிக்னல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புதுமை படைப்பு போட்டியில் 6 புத்தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற்றுள்ளன. ஐநாவின் மேம்பாட்டுத் திட்டமும் அட்டல் புதுமை படைப்பு இயக்கம் நித்தி ஆயோக் உள்ளிட்ட நிறுவனங்களும் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் பங்கேற்றனர். நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை பிரபலப்படுத்தும் இந்த போட்டியில் 28 மாநிலங்களிலிருந்து 350 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 50 நிறுவனங்கள் தேர்வாகின. அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் உள்பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்குள்

தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர கர்நாடகா, கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, கர்நாடகா, ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 14-21, 21-13 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பவுலா லூசியா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மலாய்கா ரபோலோவை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. பிரிட்டனில் அடுத்த மாதம் தொடங்கவுள்ள ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய இளையோர் மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, பெல்ஜியம் அணிகள் விளையாடவுள்ளன. அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மதியம் 12:50. நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: செவந்தி, செவந்தி எங்க இருக்க?
2: சமையல் கட்டில தாங்க இருக்கேன், என்னன்னு சொல்லுங்க.
1: நேத்தே சொன்னாங்க, மறந்துட்டேன். இன்னைக்கு எங்க ஆபீஸ் மூலமா எல்லாரையும் குடும்பத்தோட டூர் கூட்டிட்டு போறாங்களாம். பசங்களை கூப்பிடு, மதியமா பஸ் வருதான், எல்லாம் ரெடி ஆகுங்க.
2: அதான பார்த்தேன், நீங்களாவது டூர் கூட்டிட்டு போறதாவது. டே பசங்களா, உங்க அப்பா டூர் கூட்டிட்டு போறாரா நம்மள எல்லாம்? எல்லாரும் வந்து சீக்கிரம் ரெடி ஆகுங்க, பஸ் சீக்கிரம் வந்துருமா.
3: என்னம்மா டூரா? அதிசயமா இருக்கு. எங்க போறோம்? பார்க்கு போறோமா இல்ல கோயில் குளம் அப்படின்னு எங்காவது போறோமா? பார்க்கு தானம்மா போறோம்.
2: ஆமாடா, பார்க்குக்கு போற மாதிரி தான் உங்க அப்பாவும் சொன்னாரு. சீக்கிரம் வா.
3: ஜாலி ஜாலி பார்க்கு போறோம்.
1: சொன்ன மாதிரியே பஸ் வந்துருச்சு, எல்லாரும் பஸ்ல ஏறி இந்த 4வது சீட்ல போய் உட்காருங்க.
3: நான் ஃபர்ஸ்ட் போறேன், நான் ஃபர்ஸ்ட் போறேன்.
1: மெதுவாடா, பார்த்து விழுந்துடாதீங்க, மெதுவா போ.
2: சரிடா சரிடா பசங்களா, பொறுமையா போய் உட்காருங்க பாக்கலாம். என்னங்க பஸ் போய்கிட்டே இருக்கு, இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்?
3: அம்மா எனக்கு ஒரே போர் அடிக்குதுமா, எப்பதாம்மா போக வேண்டிய இடத்துக்கு போவோம்?
1: நாம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, பசங்களை கூட்டிட்டு பத்திரமா இறங்குமா.
3: எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட் வேணும். அம்மா அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டம்மா.
2: என்னங்க, நானும் பசங்களும் பூங்கா, முதல்ல பண்ண, பாம்பு பண்ண, விளையாட்டு திடல்னு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க போய் சாப்பாடு, ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க, சரியா?
1: இதுக்கு தான் நான் உங்களை எங்கேயுமே எதுக்குமே கூப்பிட்டு வரதில்ல, இப்படி செலவு வைக்கிறதுக்கு. சரி சரி, நான் போயிட்டு சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்.
2: என்னங்க சாப்பாடு எங்க வாங்கினீங்க? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க.
3: சாப்பாடு உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்குமா.
1: ஆமாண்டா, இன்னைக்குதான் முத முதல்ல என்ன அதிசயம், உங்க அம்மா மற்றவங்க சாப்பாட்டெல்லாம் புகழ்ந்து இன்னைக்குதான் சொல்லியிருக்கிறா.
3: ஆமாப்பா.
2: என்னங்க உண்மையதானே சொல்றேன், இதுல போய்

0: என்ன இருக்கு? ஏன் என்னோட சமையல்லாம் நான் நல்லா சமைக்கிறது இல்லையா என்ன?
1: ஆமாமா, நல்லா சமைச்சிட்டாலும்.
0: சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உங்க இலை ஸ்நாக்ஸ் கவர் எல்லாம் கொடுங்க, எடுத்துட்டு போய் அந்த மூளைக்கா போட்டுட்டு வந்துடுறேன்.
1: ஏய், என்ன பண்ற? நல்ல விஷயங்களை எல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்காத.
0: ஏங்க, நான் என்ன பண்ணேன்?
1: இந்த மாதிரி குப்பைகளை பொது இடங்கள்ல போடக்கூடாது. அப்படி போடுறதுனால பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க நீர்நிலையில கலக்குது. இதனால நீர்நிலைகள் மாசுபடுறது இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அவதிக்குள்ளாவுது.
0: ஏங்க, என்னமோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி பேசுறீங்க. போங்க, இதுக்குதான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல.
1: நாம் பண்ணு பேசக்கூடாது. இப்ப பொதுவா வந்து எல்லாருமே இந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது. இப்படி நாம போட்டு போறதுனால நீர்நிலைகள் பாதிப்படைறது இல்லாம இது காத்துனால அடிச்சிட்டு போய் வயல்வெளிகளில் பிளாஸ்டிக் சேரும் போது அங்குள்ள கால்நடைகள்லாம் அதை சாப்பிட்டு இறக்க கூட செய்யுது. இதனால காகித குப்பைகளை பொது இடங்கள்ல நாம போடக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும். மற்றவங்க செய்யறாங்கன்னு அதே தப்ப நீயும் செய்யறது சரியா?
0: சரிங்க சரிங்க, தப்புதான். இனிமேல் நான் அந்த மாதிரி தப்ப பண்ணல. பசங்களா, அம்மா செஞ்ச தப்ப இனிமேல் நீங்களும் செய்யக்கூடாது சரியா?
2: சரிம்மா.
1: குப்பைகளை வந்து பொது இடங்கள்ல போடக்கூடாது. அதுக்குன்னு வச்சிருக்கிற குப்பை தொட்டிகள்ல தான் போடணும். மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டிலையும், மக்கா குப்பைகளை சிவப்பு நிற தொட்டிலையும் போடணும். என்ன, புரிஞ்சுதா?
0: புரிஞ்சது புரிஞ்சது. ஆமா ஆமா, இவரே இங்கெல்லாம் நல்லா தான் பேசுவாரு. எங்கேயாவது நாலு இடத்துக்கு வெளியே கூப்பிட்டு போனா தானே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியும்.
1: என்ன சொன்னீங்க?
0: ஒண்ணும் இல்லங்க.
3: சுற்றி இருப்பவர்களை காப்போம். இது சூழல் காப்போம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: தர்மபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தர்மபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
8: வணக்கம். வருகின்ற ஜூன் 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு இங்கனம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.
7: நேயர்கள், இதுவரை தர்மபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தர்மபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள். நேயர்கள் கவனத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கிருஷ்ணகிரி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026-27 கல்வியாண்டில் 5 தொழிற்பிரிவுகளில் கலந்தாய்வு முடிந்து காலியாக உள்ள இடங்களுக்கு நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறுகின்றது. இதில் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இப்பயிற்சியில் சேர 14 முதல் 40 வயது உடையவர்களும் மகளிருக்கு உச்ச வயது வரம்பும் கிடையாது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதி உடையவர்கள் சேர்ந்து பயன்பெறலாம். இதில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன், இன்ஃபிளண்ட் லாஜிஸ்டிக் அசிஸ்டன்ட் ஆகிய ஓராண்டு கால பயிற்சி பிரிவுகளும், மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கல், டெக்னீஷியன் மெக்கட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ஸ் ஆகிய 2 ஆண்டு கால பயிற்சி பிரிவுகளும் உள்ளன. இப்பயிற்சிக்கு பயிற்சி கட்டணம் ஏதும் இல்லை. இந்த பயிற்சியின் போதே வளாக நேர்காணல் மூலம் நிறுவனங்களில் 100% வேலைவாய்ப்பு மற்றும் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் பெறும் வகையில் ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சியும் பெற்று வழங்கப்படுகின்றது. எனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கட்டுமான பணியாளர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சார்புடையவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், இறுதியாக பெற்ற மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் ஆகிய அசல் சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மற்றும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரி பதிவு செய்துள்ள அடையாள அட்டையுடன் 117 ஈடன் கார்டன் வளாகம், சேலம் தேசிய நெடுஞ்சாலை, அவதானப்பட்டி, கிருஷ்ணகிரி எனும் விலாசத்தில் செயல்படும் அரசு தொழிற்பயிற்சி நிலைய நேரடி சேர்க்கை உதவி மையத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்குமாறும், இது குறித்த மேலும் விவரங்களுக்கு 94-43-08-14-54 என்ற எண்ணிலோ அல்லது 97-87-97-02-27 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு

0: தெரிந்து கொள்ளலாம் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: இனிய மதிய வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மதியம் 1:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைகிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: கவிஞர்களுக்கெல்லாம் அரசர் கவியரசர் கண்ணதாசன் பிறந்த தினம் இன்று. ஆம் நேர்களே, யதார்த்தமாய் கடிதம் எழுதி எதிர்பாராத விதமாய் தங்களின் கடித வழி விருப்பம் நிறைவேறும் நேரம் இது. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஏலகிரி பகுதியிலிருந்து குணசேகரன். இவர் கேட்டிருக்கும் பாடல் தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் கண்ணதாசன், பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், பாடலை பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன்.

நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா.

0: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: வானிலையில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மதியம் 1:18. ஆம் நேர்களை, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கெங்கு செட்டிப்பட்டி பகுதியிலிருந்து பீமராஜன் கல்யாணி, இவர் கேட்டிருக்கும் பாடல் கிழக்கே போகும் ரயில்.

0: என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் கண்ணதாசன், பாடலுக்கு இசை இளையராஜா. பாடலை பாடியிருக்கிறார்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ.
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம்.

0: அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா ஒரு லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க ஒரு லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட் தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: நாளும் இன்னிசையால் நம் மனதை வருடிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 1:24. ஆம் நேர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் பேராசிரியர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மாலகாபாடி பகுதியிலிருந்து குமரேசன். இவர் கேட்டிருக்கும் பாடல் நீலவானம் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் கண்ணதாசன், பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். பாடலை பாடியிருக்கிறார்கள் P. சுசீலா.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: காற்றலையில் ஓர் கானக்குயில். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:30. நேர்கள் இனி கேட்கலாம்.
7: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
8: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நேத்து வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ். ஆக்சுவலா அவருக்கு வந்து ரத்த சோகன் வந்தாரு. பார்த்தாக்க வந்து ரொம்ப ஹீமோகுளோபின் வந்து 4.5 தான் இருந்தது. அப்புறம் செக் பண்ணி பார்த்ததுல நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்த்து ஈரெல்லாம் கடுமையாக வீங்கியிருந்தது. காமாலையெல்லாம் கிட்டத்தட்ட வந்து 12-13 பக்கம் இருந்தது. செக் பண்ணி பார்த்ததுல நல்லா அசைட்டிஸ் இருந்தால் ஈரல் சுத்தமாக வேலை செய்யவில்லை. அந்த வந்து வயிற்று பகுதியில் வந்து நல்லா தண்ணி ஏற்றுக்கிட்டு செஞ்சது. உடனடியாக வந்து நாங்கள் வந்து எல்லாம் ஸ்கேன் இதெல்லாம் பண்ணி பார்த்தோம். அப்புறம் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஈரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து உணவு குழாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நல்லா உணவு குழாயில் உள்ளே வந்து எல்லாம் சுருங்கிடும். ஈரல் சுருங்கி இருக்கிறதுனால வந்து உணவு குழாயில் இருக்கக்கூடிய ரத்த குழாய் எல்லாமே வந்து வீக்கமாயிட்டு அதிலிருந்து வந்து ரத்தம் வந்து கசிய ஆரம்பிச்சிடும், செஞ்சிடும், பண்ணிடும். அதனால் மோஷன் வந்து கருப்பாக போகும். அதனால தான் யூஸ்வலாக வந்து ரத்த சோகம் வரும். அந்த மாதிரி தான் நாங்களும் எதிர்பார்த்து இது பண்ணோம், செஞ்சோம், எண்டாஸ்கோப் பண்ணோம். எண்டாஸ்கோப்பில் வந்து பெருசாக ஒன்றும் அந்த ரத்த குழாயிலேருந்து கசிகிற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அப்புறம் அவர்கிட்ட செக் பண்ணி பார்த்து செஞ்சும்போது மோஷன் போனால் கடுமையான ப்ளீடிங் வருது அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஈரல் பிரச்சனை வந்து எப்படி நமக்கு வந்து உணவு குழாயில் வந்து ரத்த நாளங்களை வந்து வீக்கமடைய வைக்குமோ அதே மாதிரி வந்து ஆசன வாயில் பகுதியிலையும் வந்து அந்த பைல்ஸ் மாதிரி வந்து ரத்த நாளங்களை வீக்கமடைய வச்சு அதுலேருந்து வந்து ரத்த கசிவை கொடுக்கும். எப்படி மேலே போகுதோ அதே மாதிரி கீழே வந்து வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவருக்கு செக் பண்ணி பார்த்தா சும்மா அந்த டியூப் மாதிரி போட்டு பார்த்தா அங்கேருந்து அப்படியே பைப்பில் அடிக்கிற மாதிரி சரன்னு ஒரு இடத்துலருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு, செய்து பண்ணுது. அப்புறம் கேட்டாக்க ஆமாம், 15 நாட்களாகவே வந்து அவருக்கு வந்து அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யணும். அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு அவருக்கு வந்து உடல்நிலை தாங்காது. கண்டிப்பாக மயக்கம் கொடுத்தாக்க வந்து காமாலை 12:13 வச்சுக்கிட்டு ரத்த சோகையும் வச்சுக்கிட்டு மயக்கெல்லாம் கொடுத்து அவர் உடல்நிலை தாங்காது. உடனடியாக நாங்கள் வந்து என்ன பண்ணோம், அவரை வந்து அப்படியே படுக்க வச்சு செஞ்சு பண்ணி அந்த பேண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த பேண்டை வந்து நாங்கள் வந்து டக்குன்னு வந்து அந்த ரத்தம் எந்த இடத்துல ரத்த கசிவு ஆகிட்டு இருக்குதோ, எந்த இடத்துல அந்த ரத்த நாளங்கள்லாம் வீங்கிட்டு இருக்குதோ அந்த இடத்துல வந்து அந்த பேண்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பேண்டு மாதிரி இருக்கும், அதை வந்து டக்குன்னு போட்டு விட்டோம். அந்த பேண்டிங்கன்றது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நம்ம வந்து அந்த இடத்த சுற்றி இருக்கிற ரத்த நாளங்கள் எல்லாத்தையுமே அது வந்து ஒரு சின்ன ரப்பர் பேண்டு மாதிரி இருக்கும், அது போட்டு விட்டோம்னா அப்படி இறுக்கி அந்த ரத்த ஓட்டங்களை வந்து கம்ப்ளீட்டாக தடை பண்ணி அந்த பைல்ஸை வந்து சுத்தமாக மறைய

0: ஏற்றிவிடும். அதுதான் வந்து நம்ம பேண்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மெத்தடு. இது ஆரம்ப காலகட்டங்கள்லயும் இருந்தது, பட் இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செய்யும் பண்ணோம், டக்குன்னு பேண்டிங் போட்டு விட்டோம், ரெண்டு பேண்டேஜ் பேண்டிங் போட்டு விட்டோம், உடனடியாக வந்து ரத்த கசிவு கம்ப்ளீட்டா நின்றுடுச்சு. அவருக்கு பிளட் போட்டு உடனடியே வந்து ஈரலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று வந்ததுக்கு இன்னைக்கு வந்து அவர் எவ்வளவோ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாரு, நல்ல கம்ஃபர்டபுளா இருக்காரு, செய்யறாரு. இனிமேலும் அவர் வந்து மெயினா வந்து உணவு பழக்க வழக்கங்களை நம்ம வந்து கொஞ்சம் மாத்தணும், பிளஸ் வந்து அந்த ட்ரிங்க்ஸை மெயினா வந்து மாத்தணும். அதுக்கு வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஒப்பீனியன்லாம் வாங்கி அவருக்கு வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து கம்ப்ளீட்டா விடுறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை வந்து விட வச்சுட்டு நம்ம கொஞ்சம் டயட்டை மாடிஃபை பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ஈரலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம்னாவே இந்த சுற்றி இருக்கிற ரத்த நாளங்கள் வீங்கி இருக்கிறது எல்லாமே வந்து சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பிச்சதுனாவே அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். இதை பற்றி விலாவரியாக ஒன்றும் மறு நாட்களில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

நாளும் இன்னிசை மழையால் நம்மை நினைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மதியம் 1:35.

அம்நேர்களே, இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக, லாபம் தரும் நன்னீர் மீன் வளர்ப்பு. கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரையினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அல்லுவோமா அரளி சாகுபடியில் சேலம் மாவட்டம் கங்காணிப்பட்டி வி ரமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர், கரூர் மாவட்டம் புலியூர் பகுதியிலிருந்து மனோகரன் சாந்தி இவர் கேட்டிருக்கும் பாடல் ஆண்டவன் கட்டளை என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி,
3: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது ராஜபாட் ரங்கதுரை திரைப்பட பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மேட்டூர் காளையனூர் பகுதியிலிருந்து ரங்கசாமி. இவர் பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு பாடல்கள் தந்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் மலையனூர் எஸ் கார்த்திக் செல்வராஜ். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்தே இருங்கள் நேயர்களே.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் எரிசக்தித்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மின்சார வாரியத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண 70,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளதே காரணம் என ஆய்வுக் கூட்டத்தின் மூலம் அறியப்பட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடப்பு ஆண்டிற்குள் இத்துறையில் 15,000 பணியிடங்கள் நிரப்ப வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் 25% மின்மாற்றிகள் பழமையானவை என்றும் இதனை புதுப்பிக்க மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் தெருவோர கடைகளில் சுகாதார உணவு தயாரிக்க கடனுதவி வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களில் சாலையோர உணவு தயாரிக்கவும் ஆரோக்கியமான சுகாதாரமான ஃபுட் ஸ்ட்ரீட்டுகளை உருவாக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக எடுத்துரைத்தார்.
1: தொற்று நோய் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டைஃபாய்ட் வேக்சின்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பிளான் பண்ணிருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல இருக்கிற உணவு விற்பனையாளர்கள், அவங்க உணவு சர்வ் பண்றவங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாகவே அந்த டைஃபாய்ட் வேக்சின்ஸ் எப்படி கொடுக்கலாங்கிறத பத்தியும் நாங்க ஒரு விரைவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்த ஒரு மாதத்திற்கு எவ்வளவு ஆய்வு பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் அதிகம் பண்ண சொல்லியிருக்காங்க.
0: பெரம்பலூரில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் 10-12 வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணாக்கருக்கும், 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் விருதுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அமைச்சர் வழங்கினார். பெரிய வெண்மணியில் கட்டப்படும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மற்றும் விடுதி கட்டிடப் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டமும் இடம்பெற்றது. திருப்பத்தூரில் உலக போதைப்பொருள் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார். 2,500 மாணாக்கர் இதில் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரசுரங்களும் பொதுமக்களிடையே விநியோகிக்கப்பட்டது.

0: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனத்திற்கான டிக்கெட் விலை உயர்த்தப்படவில்லை என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் விலையை உயர்த்துவது குறித்து பக்தர்களிடம் கருத்துக்கள் மட்டுமே கேட்கப்பட்டதாகவும், பெறப்படும் கருத்துக்களுக்கு மாற்றாக எந்த முடிவையும் அரசு எடுக்காது எனவும் தெளிவுபடுத்தினார். கவியரசர் கண்ணதாசனின் 100வது பிறந்தநாளை ஒட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், தமிழ் மொழி, இலக்கியம், திரையுலகிற்கு அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்புகளை போற்றுவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில், காலங்களை கடந்தும் தலைமுறைகளை வழிநடத்தும் இலக்கிய பொக்கிஷங்களாக அன்னாரது படைப்புகள் திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பதினான்காவது பாஸ்போர்ட் சேவை தினத்தை ஒட்டி பாஸ்போர்ட் ஆணைய அலுவலர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை 2வது கட்டத்தின் கீழ் ஸ்ட்ரிப் பொருத்தப்பட்ட மின்னணு பாஸ்போர்ட் அறிமுகம், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் மற்றும் அஞ்சல் பாஸ்போர்ட் சேவை மையங்களை திறப்பது, அதிக அளவில் பாஸ்போர்ட் விநியோகிப்பது, இலகுவான பயணத்தை உறுதி செய்வது, உலகளாவிய வாய்ப்புகளுக்காக பாஸ்போர்ட் சேவையை விஸ்தரிப்பது, குடிமக்களுக்கு ஆளுமை வழங்குவது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதில் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக கூறினார். 1967 கடவுச்சீட்டு சட்டம் இயற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 24 இந்நாள் கொண்டாடப்படுகிறது. கேந்திரிய வித்யாலயாக்களுக்கான 36வது தேசிய இளம் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர் மற்றும் பள்ளிகளுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் நாளை பரிசுகளை வழங்குகிறார். நாடாளுமன்ற போட்டி திட்டத்தின் கீழ் சென்ற ஆண்டு 200 பள்ளிகளுக்கு இடையே சுய ஒழுக்கம், மாறுபட்ட கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மை, ஜனநாயக வாழ்க்கை முறையின் நற்பண்புகள் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. நாட்டின் எஃகுத்துறை எதிர்கால வளர்ச்சிக்கு மின்னணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எஃகுத்துறை மின்மய நிலைப்பாடுகள் குறித்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இத்துறையில் இந்தியாவின் வலுவான வளர்ச்சியை எடுத்துரைத்தார். 2018 உலகளாவிய 2வது பெரிய எஃகு உற்பத்தி நாடாக இந்தியா தனது நிலையை பராமரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு கச்சா எஃகு உற்பத்தி கடந்த 3 13% அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு, இயந்திரமயம், ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்பங்களால் உற்பத்தி தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் கூறினார். இதனால் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு பயன்பாடு அதிகரித்து விலை குறைப்பிற்கு வழிகோலப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். ஊரக வளர்ச்சிக்கான மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எஃகுத்துறை பங்குதாரர்களுக்கு இக்கூட்டம் புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோலாக அமைந்துள்ளது என்றார். திருச்சி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு, கல்வி, பாலின விகிதத்தை மேம்படுத்தும் நோக்கில் LED விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இன்று தொடங்கி வைத்தார். இவ்வாகனம் முசிறி, தொட்டியம், மணப்பாறை, புள்ளம்பாடி உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் பயணித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நிரந்தர மண்புழு உற்பத்தி கூடம் அமைக்க 50% மானியம் வழங்கப்பட உள்ளதாக தோட்டக்கலை துணை இயக்குநர் சிந்தியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் சுமன்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து மண்ணின் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் நிரந்தர மண்புழு உர உற்பத்தி கூடம் அமைக்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. ஒரு நிரந்தர மண்புழு உர உற்பத்தி அலகிற்கான மொத்த திட்ட செலவு 1,00,000 ஆகும். இதில் 50,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நல ஆவணங்கள், ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தக நகல் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் அருகிலுள்ள தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விண்ணப்பித்து பயன்பெறலாம்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆணித் திருவிழாவின்

0: முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த ஆண்டுக்கான உற்சவம் கடந்த ஜூன் 16 கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் கடந்த 8 பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய ஸ்ரீ பெரியாழ்வார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பெரியாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டில் 6 பாடப்பிரிவுகளில் பட்டப்படிப்பிற்கான முதலாம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலமான விண்ணப்பங்கள் இளங்கலை காட்சிக்கலை பிரிவுகளுக்கு வரும் 27 மாலை 5 வரை விண்ணப்பிக்கலாம் என்று செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெறும் US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் ட்ரீசா இணை ஸ்பெயின் இணையை 21-12, 14-21, 21-13 என்ற செட்களில் வென்றது. பல்கேரியா சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை 167 மில்லிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.4°C, உதகமண்டலம் பகுதியில் 12.4°C பதிவானது. கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் 2.1°C முதல் 4°C வரை குறைந்து காணப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 5.1°C அல்லது அதற்கு அதிகமாக வெப்பநிலை பதிவானது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மணிக்கு 40-50 km வேகத்தில் காற்று வீசக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30-40 km வேகத்தில் வீசக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது

மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும்.

மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: Students, listen carefully.
1: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
2: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மதியம் 2 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம்.
7: இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் பேராசிரியர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
8: மர்தானி, இங்க பார்ப்புள்ள, நாளைக்கு நீ ஊருக்கு போகும்போது மறக்காம இந்த பையை எடுத்துக்கிட்டு போ.
9: என்னக்கா வச்சிருக்கீங்க அந்த பையில?
8: அதுல ஊறுகாய் பாட்டில் வச்சிருக்கேன், கூடவே பருப்பு பொடியும் ஒரு டப்பால நெய்யும் ஊத்தி வச்சிருக்கேன். கொண்டுகிட்டு போ. என்ன?
9: ஆமாக்கா, நெய்யை எங்க வாங்கினீங்க?
8: அட, நாம ஏன் புள்ள நெய்யை வெளியில வாங்க போறோம்? நம்ம கிட்டதான் 4-5 கறவை மாடு இருக்கே, அது கிட்ட இருந்து கிடைக்கிற பாலை மதிப்பூட்டி நெய்யா நான் மாத்தி வச்சிருக்கேன்.
9: அப்படியாக்கா? அக்கா, நம்ம பண்ணையில இருக்கிற கறவை மாடுகள்ல பால் உற்பத்தி அதிகமா இருக்கா? ஏன் கேக்குறேன்னா, எங்க மாமியாரும் சொல்லுவாங்க, நம்ம தொழுவத்துல இருக்கிற கறவை மாடுகள்லாம் முன்ன மாதிரி பால் வரதே இல்லைன்னு. என் அத்தை கிட்ட கேட்டேன், ஏன் அத்தை என்னாச்சுன்னு. அத்தை சொல்றாங்க, இப்பெல்லாம் மாடுக சரியா தீவனம் எடுக்க மாட்டேங்குதுன்னு.
8: மருதாணி, அவங்க சொல்றதும் சரிதான், மாடுகளுக்கு சத்தான தீவனத்தை கொடுக்கலன்னா எப்படி உடல் ஆரோக்கியமா திடகாத்திரமா இருக்கும் சொல்லு? ஆரோக்கியமா இருந்தாதானே பால் வரத்து நமக்கு அதிகமா இருக்கும்.
9: ஆமாக்கா, மேய்ச்சல்ல இருந்த நம்ம மாடுகளை பார்த்தேன், எல்லாம் நல்ல ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருந்தது. அதோட மாடுகளை பார்த்தா பளபளப்பா இருக்கு.
8: ஆமா மருதாணி, முன்னாடி எல்லாம் நாங்க இலை தழை புல் வகைன்னு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்பெல்லாம் ஊட்டச்சத்து நிறைஞ்ச தீவனத்தை அதோட சேர்த்து கொடுக்கறோம். இப்படி நாங்க மாடுகளை பார்த்து பார்த்து பராமரிக்கிறதால மாடுங்க நல்ல வளர்ச்சி அடைஞ்சு திடகாத்திரமா இருக்கு, நோய்களும் எளிதில எதுவும் வரதில்ல.
9: அடடா, கேட்கவே ஆச்சரியமா இல்ல இருக்கு. ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படிக்கா இம்புட்டு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தீவனங்களை பத்தி?
8: மருதாணி, ஒரு காலத்துல எனக்கும் கால்நடைகளை எப்படி பராமரிக்கணும், என்ன மாதிரியான தீவனத்தை கொடுக்கணும்னு தெரியாம தான் இருந்தேன். ஆனா இப்ப நம்ம வாழ்வாதாரமா இருக்கிற கால்நடைகள் மூலமா நாம எப்படி வளர்ச்சி அடையணும்னு பல பயனுள்ள தகவல்களை நம்ம ஊரு சமுதாய கூடத்துல கூட்டம்

0: போட்டு சொல்றாங்க. நாங்களும் பல முறை அந்த கூட்டத்துல போய் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பண்ண வேலைகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு அது மூலமா நல்ல லாபமும் எடுக்கிறோம்.
1: அடடா, நம்ம ஊர்லயே நம்ம கால்நடைகளுக்கு தேவையான விவரங்களா?
0: ஆமா மருதாணி, இப்ப கூட அங்கனே ஒரு கூட்டம் நடக்க போகுது. நானும் அங்கதான் போக போறேன். நீயும் வா, உனக்கு அது நிச்சயம் உதவியா இருக்கும்.
1: கண்டிப்பாக்கா, வாங்க இப்பவே அங்க போவோம். வெண்பாக்கா, என்ன கூட்டத்துக்கு இம்புட்டு பேர் வந்திருக்காங்க?
0: ஆமா பிள்ளை, எல்லாரும் நம்மள போல கால்நடைகளை வளர்க்கறதுல ரொம்ப ஆர்வமா உள்ளவங்க. இவங்க சொல்ற தகவல்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு தான் இங்க வந்திருக்காங்க.
2: அன்பார்ந்த பணியாளர்களே, தனுவாத் கிராண்ட் ஊட்டச்சத்து இந்த கறவை மாடுகளுக்கானது. இந்த ஊட்டச்சத்தானது கறவை மாடுகளின் அசையூன் வயிற்றில் உள்ள நுண்ணுயிர்களுக்கான ஊட்டச்சத்தாக விளங்குவதால் கறவை மாடுகளின் செரிமான தன்மை மேம்பட்டு உடல் நலனை பேணி காப்பதுடன் பால் உற்பத்தியையும் அதிகரிக்கின்றது. எனவே முதலில் இந்த மாடுகளின் செரிமான மண்டலம் குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். மாடுகள் உண்ணும் அடர்த்தீவனம், உலர் மற்றும் பசுந்தீவனம் ஆகியவை செரிமானமாகும் முறை நம் மனிதர்களின் செரிமான முறையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஏனெனில் மாட்டின் வயிறானது மொத்தம் 4 பகுதிகளை கொண்டது. இதில் முதல் வயிற்று பகுதி அசையூன் வயிறு என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு மாடுகள் உண்ணும் தீவனங்கள், அதில் காணப்படும் நுண்ணீர்கள் செரிமானப்படுத்துகின்றன. இவ்வகை நுண்ணுயிர்கள் மாடுகள் உண்ணும் தீவனத்தை செரிமானப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த நுண்ணுயிர்களும் வயிற்றின் பின்புற குடல் பகுதிக்கு சென்று அவையும் செரிக்கப்படுவதால் மாட்டின் பால் உற்பத்திக்கு தேவையான புரதச்சத்தை அளித்து பால் உற்பத்தி பெருகுவதற்கு வழிவகை செய்கின்றது. இவ்வகை நுண்ணுயிர்களும் ஒரு உயிரினம் என்பதால் அவை உயிருடன் இருப்பதற்கு மற்றும் இவற்றின் வளர்ச்சிக்கும் நுண்ணூட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. இவற்றின் விளைவாகவே இந்த ஊட்டச்சத்தை இப்பொழுது இந்த கால்நடை உணவு நிலையத்தில் கண்டுபிடித்துள்ளனர். இந்த தனுவாஸ் கிராண்ட் எனும் ஊட்டச்சத்து, தனுவாஸ் என்பது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தை குறிக்கின்றது. இந்த ஊட்டச்சத்தை வடித்த கஞ்சி சார்ந்த தீவனத்தில் சேர்ந்து அளிக்கும் பொழுது இந்த ஊட்டச்சத்து அந்த நுண்ணீர்களுக்கு தேவையான நுண்ணிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்றது. இது ஒரு நீர்த்த கரைசலான மருந்தாக கிடைக்கின்றது. இந்த ஊட்டச்சத்து நம் மாடுகளுக்கு அளிக்கும் தீவனத்தில் இல்லாத நுண்ணூட்டச்சத்துக்களை கொண்டது. இந்த ஊட்டச்சத்தை அளிப்பதனால் கறவை மாடுகளின் அசையூன் வயிற்றிலுள்ள நுண்ணுயிர்கள் பெருகி எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. இந்த நுண்ணுயிர்கள் அதிகரிப்பதால் அது கெடுதலை விளைவிக்காது. அந்த நுண்ணுயிர்கள் அந்த மாடுகளுக்கு நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் ஆகும். இந்த நுண்ணுயிர்கள் தான் மாடுகளுக்கு கொடுக்கப்படும் தீவனத்தை செரிமானம் செய்கின்றன. இந்த தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்தை கொடுப்பதால் இந்த நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை பெறுகின்றது, தீவனத்தின் செரிமானமும் அதிகரிக்கின்றது. தீவனத்தின் செரிமானம் அசையூன் வயிற்றில் அதிகரித்து பின்புற குடல் பகுதிகளுக்கு நுண்ணீர்களும் சேர்ந்த செரித்த தீவனம் செல்வதால் அந்த நுண்ணீர்களின் புரதச்சத்தும் அதிக அளவு மாடுகளுக்கு கிடைக்கின்றது. இதனால்தான் மாட்டின் பால் உற்பத்தி அதிகரிக்க வழிவகை செய்கின்றது. பொதுவாகவே கறவை மாடுகளில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டு. அது என்னவென்றால் வயிற்று அமில நோய். பண்ணையாளர்கள், விவசாயிகள் அந்த அதிக தானிய பொருட்களையும் தானிய உபப்பொருட்களையும் தொடர்ந்து தீவிரமாக கொடுத்தால் அந்த அசையூன் வயிற்றில் கார அமிலத்தன்மை பாதிக்கப்பட்டு அமில நோய் உருவாக வாய்ப்படலாம். அவ்வாறு ஏற்படும் அந்த அமில நோயை தடுப்பதில் இந்த கிராண்ட் ஊட்டச்சத்து மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. பொதுவாகவே அதிக அளவு மாவுச்சத்து பொருட்களை உண்ணும் போது அசையூன் வயிற்றில் காணப்படும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் நொதிக்க செய்து அதிக அளவு லாக்டிக் அமிலம் மற்றும் குறைந்த அளவு எளிதில் ஆவியாகக்கூடிய கொழுப்பு அமிலங்களை உருவாக்குகின்றது. இதன் விளைவாக அசையூன் வயிற்று கார அமிலத்தன்மையின் அளவு 5.5 கீழே மிகவும் குறைந்து அந்த லாக்டிக் அமிலம் உற்பத்தியானது அசையூன் வயிற்றில் உள்ள இரத்த குழாய் வழியாக இரத்தத்திற்கு சென்று இரத்தத்தின் கார அமிலத்தன்மை பாதிக்கப்பட்டு குடலில் அதிக அளவு நீர் சுரக்கும். அப்படி சுரக்கும் பொழுது சாணம் வெளியேறும் சாணமானது தளர்ந்த மாதிரி உருவாகின்றது. அதாவது கெட்டியாக சாணம் இருக்காது, தளர்ந்த சாணத்தை அந்த கறவை மாடுகள் வெளியேற்றும். மேலும் இரத்தம் எடுத்து செல்லும் பிராணவாயுவின் அளவும் குறைந்து மாடுகள் மூச்சு வாங்குவதை நீங்கள் காணலாம். தீவனத்தின் செரிமானம் குறைந்து விடுவதால் உடல்நலமும் பாதிக்கப்படுகிறது, பால் உற்பத்தி மற்றும் பாலின் தரமும் குறைந்து விடுகின்றது. இந்த தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த மிகுந்த தீவிர அசையூன் வயிற்று அமில நோயை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கிய பொருளாக இருக்கின்றது. இந்த தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்தில் காணப்படும் நைட்ரஜன், தாமிரம், கோபால் மற்றும் கந்தகம் ஆகியவை நன்மை செய்யும் நுண்ணுயிர்களுக்கு தேவைப்படும் சத்துக்களை கொடுத்து மாவுப் பொருட்களின் எரிசக்தியை பயன்படுத்தி நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகமாக்குகின்றது. எனவே அந்த

0: நான் ஏற்கனவே சொன்ன லாக்டிக் அமிலம் உருவாவதை தடுத்து அதிக அளவு தானிய வகை மாவுப் பொருட்களை பயன்படுத்தி நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் பெருக்கத்தை ஊக்கப்படுத்தி தீவனத்தின் செரிமானத்தை அதிகமாக்குகின்றது. இதன் மூலம் அசையுன் வயிற்றின் கார அமிலத்தன்மையை சீர் செய்து மாடுகளை அறிகுறிகளிலிருந்து பாதுகாத்து பால் உற்பத்தியை அதிகமாக்குகின்றது. இந்த ஊட்டச்சத்தின் பயன்பாடுகள் என்ன என்று பார்த்தால், இந்த ஊட்டச்சத்து கொடுப்பதால் செரிமானத்தை அதிகப்படுத்துவதால் மாட்டுடைய பசித்தன்மை அதாவது உணவு உட்கொள்ளும் திறனை அதிகரிக்கின்றது. எனவே மாடுகளின் உடல் ஆரோக்கியம் பேணி காக்கப்பட்டு அவற்றின் தோலின் தன்மையும் பளபளப்பாக இருக்கின்றது. அதிக அளவு தானியங்களை மாவு வகைகளாவோ அல்லது வேகவைத்தோ கொடுக்கும் பொழுது அசையூன் வயிற்றில் பிரச்சனைகளை உருவாக்கி மித தீவிர அசையூன் வயிற்று அமில நோயை உண்டாக்குவதை இந்த ஊட்டச்சத்து தடுக்கின்றது. இந்த மித தீவிர அசையூன் வயிற்று அமில நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு ஏற்படும் மூச்சு வாங்குதலை அந்த இழைப்பு என்று சொல்வார்களே, இழைப்பு எடுப்பதை சரி செய்கின்றது. மேலும் இந்த மித தீவிர அசையூன் வயிற்று அமில நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகள் வெளியேற்றும் சாணத்தின் தன்மையை கெட்டியாக மாற்றுகின்றது. அதாவது தளர்ந்த சாணம் கெட்டியான சாணமாக மாற்றப்பட வாய்ப்புண்டு. மேலும் இந்த மித தீவிர அசையூன் வயிற்று அமில நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு 4 கால் குழம்புகளுக்கு மேல் வீக்கம் காணப்படும். அதனால் கால் குழம்புகளில் மையம் கொண்ட வரி வரியான திட்டுக்கள் இருக்கும். இந்த வீக்கத்தால் மாடுகள் நடக்கும் பொழுது தள்ளாட்டம் ஏற்படும். இந்த ஊட்டச்சத்தை கொடுப்பதால் கால் குழம்புகளின் மேல் காணப்படும் வீக்கம் மறைந்து மாடுகள் சீராக நடக்க ஏதுவாக அமைகின்றது. இன்னொரு மிக முக்கியமான நன்மை பயன்பாடு என்னவென்றால், இந்த மித தீவிர அசையூன் வயிற்று அமில நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு இந்த ஊட்டச்சத்தை அளிப்பதால் பருவத்திற்கு வராத மாடுகளில் சில மாடுகள் பருவ சுழற்சிக்கு வந்துவிடும். இந்த பயன்களை தவிர மிக முக்கியமாக ஒரு மாட்டிற்கு நாளொன்றிற்கு 500 மில்லி அதாவது 1.5 லிட்டர் முதல் 700 மில்லி வரை பால் உற்பத்தி அதிகரிக்க இந்த ஊட்டச்சத்து உதவி செய்கின்றது. இந்த ஊட்டச்சத்தை எந்தெந்த நிலையில் செயல்படுகின்றது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கறவை மாடுகள் கன்று ஈன்று 7 மாதத்துக்குள் இருக்க வேண்டும். அந்த பருவத்தில் இருக்கும் கறவை மாடுகளில் இந்த ஊட்டச்சத்து சிறந்த பயன் கொடுக்கும். கறவை மாடுகளின் பால் உற்பத்தியும் 10 லிட்டருக்குள் இருக்க வேண்டும். அதாவது இதை நம்ம வந்து ஒரு அதிக பால் கொடுக்கும் 15 லிட்டர் 20 லிட்டர் பால் கொடுக்கும் கலப்பின பசு மாடுகளில் இந்த ஊட்டச்சத்தினுடைய பயன் குறைவாகவே இருக்கும். கறவை மாடுகளுக்கு அளிக்கும் தீவனம் கழிநீர் அல்லது புளித்த தண்ணீர் அல்லது நீச்சத் தண்ணீர் அல்லது வெறும் தண்ணீர் ஆகியவற்றுடன் கலந்து குடிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீர்த்த கரைசலாக இந்த ஊட்டச்சத்தை ஒரு தண்ணீர் கலந்து கொடுக்க வேண்டும். கன்று ஈன்று 7 மாதம் வரையுள்ள பால் தரும் சினை மாடுகளுக்கும் இந்த ஊட்டச்சத்தை கொடுக்கலாம். மேலும் சில பண்ணையாளர்கள் 4 மாடுகளுக்கு குறைவாக 2-3 வைத்திருக்கும் பண்ணையாளர்களுக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும் கறவை மாடுகளில் இந்த ஊட்டச்சத்தை கொடுக்கும் பொழுது அது மிகுந்த பயனளிக்கும். கறவை மாடுகளுக்கு இந்த ஊட்டச்சத்தை வழங்குவதில் சில வழிமுறைகள் உண்டு, அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்தானது கறவை மாடுகளுக்கு மட்டுமே ஆனது, மனிதர்களுக்கானது அல்ல. இந்த குழந்தைகளுக்கு எட்டாத இடத்தில் இந்த ஊட்டச்சத்தை வைக்க வேண்டும். இந்த ஊட்டச்சத்து கறவை மாடுகள் வளர்ந்த கறவை மாடுகளுக்கு மட்டுமே கன்றுகளுக்கு அளிக்கக்கூடாது. ஒரு பாட்டிலில் 600 மில்லி தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்திற்கும் அதை காலை 10 மில்லி மாலை 10 மில்லி என்று தினமும் 20 மில்லி கொடுத்து வந்தால் ஒரு மாட்டிற்கு ஒரு பாட்டில் ஊட்டச்சத்து 30 நாட்களுக்கு வரும். இந்த ஊட்டச்சத்தை உள்ள பாட்டிலை நன்றாக குலுக்கிய பிறகு பின்னரே பயன்படுத்த வேண்டும். மாடு உண்ணும் போது ஒரு முறை இந்த ஊட்டச்சத்து கலந்த தீவனம் உறவித்த அரிசி கஞ்சி அல்லது புளித்தண்ணீர் அல்லது கலநீர் ஆகியவற்றை நன்கு கலக்கிவிட வேண்டும். இந்த மருந்தை ஊட்டச்சத்தை உபயோகப்படுத்த முடித்த பின் காலி பாட்டிலை அந்த குடுவையை மாடுகளின் அருகாமையில் போடக்கூடாது. பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துதல் அவசியம். இந்த ஊட்டச்சத்து மருந்து இருக்கும் குடுவையை அறை வெப்பநிலையில் பாதுகாக்கலாம். தயாரிக்கப்பட்ட தினத்திலிருந்து 6 மாதங்கள் வரை இந்த ஊட்டச்சத்தை பயன்படுத்தலாம். இந்த ஊட்டச்சத்து மருந்தானது ஒரு பாட்டில் 600 மில்லி அளவு இருப்பது 100 ரூபாய்க்கு கிடைக்கின்றது. மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய பல்கலைக்கழக பயிற்சி மையங்கள் மற்றும் கால்நடை உணவு நிலையம் காட்டுப்பாக்கம் ஆகியவற்றை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நாம எப்படி ஊட்டச்சத்து உள்ள உணவா எடுக்கிறோமோ அது மாதிரிதான் நம்ம கால்நடைகளும் ஆரோக்கியமா வளர ஊட்டச்சத்து உள்ள உணவா கொடுக்கணும்னு இவங்க சொன்னதை கேட்டியா?
2: கேட்டுக்கிட்ட வெண்பக்கா, நல்லாவே கேட்டுக்கிட்டேன். நாளைக்கே ஊருக்கு போனதும் முத வேலையா அத்தை கிட்ட இத பத்தி எடுத்து சொல்லி இங்க பண்ணையில இருக்கிற கால்நடைகளை நல்ல திடகார்த்தமா வளர்க்க போற.
1: சரி மருதாணி, அப்ப நம்ம புறப்படுவோம். உங்க மாமா இந்நேரம் பண்ணையில இருந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு. நாம போய் சமையல் வேலைகளை பாப்போம். அதோட வேற நீ காலையில நேரத்துக்கு ஊருக்கு கிளம்பணும்.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: கொள்ளுப்பயிரின் மருத்துவ குணங்களும் சாகுபடி தொழில்நுட்பங்களும் குறித்து தெரிந்து கொள்வோம். கொள்ளுப்பயிரை ஆங்கிலத்தில் ஹார்ஸ் கிராம் என்று அழைப்பர். ஏனென்றால் இது குதிரையின் முக்கிய தீவனமாகும். அது மட்டுமின்றி தென்னிந்திய உணவில் இடம்பெற்ற முக்கிய பயிர் வகையாகும். கொள்ளு குறைந்த மழையளவு உள்ள பகுதிகளிலும் 20 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் நன்கு வளரக்கூடியது. இப்பயிர் வறட்சி மற்றும் உப்புத்தன்மையை தாங்கி வளரக்கூடியது. இது அனைத்து பருப்பு வகைகளை காட்டிலும் மலிவானது. கொள்ளுப்பயிர் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் திறன் கொண்டுள்ளது. இதனை பசுந்தாள் உரமாகவும் மூடு பயிராகவும் பயன்படுத்துவதால் மண்ணின் வளத்தை பாதுகாக்கலாம். இது இந்தியாவில் 0.32 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 1 ஹெக்டேருக்கு சராசரியாக 326 கிலோ உற்பத்தி செய்யப்படுகிறது. மாநில வாரியாக சாகுபடி செய்யப்படும் பரப்பளவில் கர்நாடகா முதலிடமும் அதனைத் தொடர்ந்து சத்தீஸ்கரும் உள்ளது. அதேபோல் உற்பத்தியில் தெலுங்கானா முதலிடமும் அதனைத் தொடர்ந்து பீகாரும் உள்ளது. தமிழ்நாட்டில் 0.92 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் 0.68 லட்சம் டன் உற்பத்தி மற்றும் 1 ஹெக்டேருக்கு 742 கிலோ உற்பத்தி செய்யப்படுகிறது. மாவட்ட வாரியான பரப்பளவில் கிருஷ்ணகிரி முதலிடமும் இதனைத் தொடர்ந்து தர்மபுரியும் வேலூரும் உள்ளன. கொள்ளின் மருத்துவ குணங்களை அறிந்து கொள்ளலாம். கொள்ளு மருத்துவ குணமிக்க உணவாகும். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு என்பது பழமொழி. கொழுப்பை கரைப்பதில் கொள்ளு பெரும் பங்கு வகிக்கிறது. உடலில் உள்ள நச்சுத்தன்மையை போக்குகிறது. சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு அசைவ உணவுகளின் மூலம் கிடைக்கின்ற உயர்ந்த புரதத்தை அள்ளி கொடுக்கும் ஒரே தானியம் கொள்ளு. மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் காய்ச்சல், சளி மூலம் தொண்டை தொற்று ஆகியவற்றை கட்டுப்படுத்த மற்றும் உடல் உறுப்புகளை பலப்படுத்த கொள்ளு பயன்படுகிறது. இது ஆயுர்வேதத்தில் சிறுநீரக கற்களை குணப்படுத்தவும் பயன்படுகிறது. ஆல்கஹால் காரணமாக ஏற்படும் இரைப்பை வியாதியை குணப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது. கொள்ளும் அரிசியும் கலந்து செய்யப்படும் கஞ்சி பசியை தூண்டுவதுடன் தாதுவை பலப்படுத்தும். நம் உடல் எடையை குறைக்க இது பயன்படுகிறது. கொள்ளை நீரில் இட்டு கொதிக்க வைத்து அந்நீரை அருந்த சளித்தொல்லை நீங்கும். வயிற்றுப்போக்கு, வயிற்று பொறுமல் போன்றவற்றையும் கொள்ளு நீர் குணப்படுத்தும். மேலும் இதில் அதிகளவு மாவுச்சத்து உள்ளது. கொள்ளுப்பருப்பை முளைக்கட்டியும் வறுத்தும் சாப்பிடலாம். குழந்தைகள் முதல்

0: வயதானவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தலாம். கொள்ளை அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மானாவாரி பயிராக பயிரிடலாம். இது ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தீவன பயிராகவும் விதைக்கப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கோ 1, பையூர் 1, பையூர் 2 ஆகிய ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கொள்ளு அனைத்து வகையான மண் வகைகளிலும் பயிரிட ஏற்றது. இது தென்னிந்தியாவில் செம்புரை மண்ணில் பயிரிடப்படுகிறது. நிலம் தயாரிப்பது எவ்வாறு? நிலத்தை புழுதிப்பட நன்கு உழ வேண்டும். விதை அளவு மற்றும் இடைவெளியை தெரிந்து கொள்வோம். பொதுவாக கொள்ளு கை விதைப்பு மூலம் தூவ வேண்டும். இந்த முறைக்கு விதை அளவு ஹெக்டேருக்கு 40 கிலோ வரை தேவைப்படும். வரிசை விதைப்பு முறையில் 20 கிலோ விதை தேவைப்படுகிறது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டரும் பயிருக்கு பயிர் 10 சென்டிமீட்டரும் இருக்க வேண்டும். விதை நேர்த்தி எவ்வாறு செய்வது? 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டைஆக்சைடு அல்லது 2 கிராம் திரம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அல்லது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா உயிர் பூஞ்சான கொல்லி கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். 1 ஹெக்டேருக்கு தேவையான விதையுடன் ரைசோபியம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா ஒவ்வொன்றும் 200 கிராம் என்ற அளவில் அரிசி கஞ்சியுடன் சேர்த்து விதை நேர்த்தி செய்யலாம். உர மேலாண்மையை அறிந்து கொள்வோம். விதைப்பதற்கு முன் அடி உரமாக ஹெக்டேருக்கு 12.5 டன் தொழு உரம் அல்லது மக்கிய உரம் இட வேண்டும். இதை தவிர ஹெக்டேருக்கு தழைச்சத்து 12.5 கிலோ, மணிச்சத்து 25 கிலோ மற்றும் சாம்பல் சத்து 12.5 கிலோ கொடுக்கக்கூடிய ரசாயன உரங்களையும் அடி உரமாக இட வேண்டும். களை கட்டுப்பாடு எவ்வாறு? 25 முதல் 30 நாட்களுக்குள் களை கொத்து மூலம் ஒருமுறை களை எடுக்க வேண்டும். அறுவடை காலம் வினையியல் முதிர்ச்சி அடைந்த விதைகளை கொண்ட காய்கள் மஞ்சள் கலந்த மரப்பட்டை நிறத்தினை கொண்டு இருக்கும். 70 முதல் 80% காய்கள் முற்றியவுடன் சரியான நேரத்தில் பயிரை அறுவடை செய்தல் வேண்டும். காய்கள் நன்கு காய்ந்த பிறகு அறுவடை செய்தல் வேண்டும். காய்கள் முதிர்ச்சி அடையும் தருணத்தில் மழை அல்லது அதிக ஈரப்பதம் கொண்ட தட்ப வெப்பநிலை இருப்பின் காய்களின் நிறம் அடர்மரப்பட்டை அல்லது கருப்பு நிறமாக மாறும். இதனால் விதையின் தரம் பாதிக்கப்படும். கொள்ளு விதை அல்லது தானியமாக சாகுபடி செய்யும் போது ஹெக்டேருக்கு 500 முதல் 600 கிலோ வரை விதை உற்பத்தி செய்யலாம். தீவன பயிராக நட்டு 45வது நாள் கழித்து அறுவடை செய்யும் போது 2 முதல் 5 டன் வரை உற்பத்தி கிடைக்கும். விதை 70 முதல் 80% முதிர்ச்சி அடைந்த பிறகே அறுவடை செய்ய வேண்டும். விதை 10% ஈரப்பதத்திற்கு உலர வைத்த பிறகே சேமிக்க வேண்டும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய கொள்ளுப்பயிர் மானாவாரி பயிராக சிறு மற்றும் குறு விவசாயிகளால் சாகுபடி செய்யப்படுகிறது. மேலும் இப்பயிர் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் நன்கு வளரக்கூடிய தன்மை கொண்டது. பயறு வகை பயிர்களின் மருத்துவ பயன்கள் கொண்ட கொள்ளை நாமும் சாகுபடி செய்து பயன்பெறுவோம்.
1: நேயர்கள், இதுவரை கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் பேராசிரியர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்கள் தந்த தகவல்களை கேட்டீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம் ஆகும். எனவே அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தருமபுரி தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி விதை பரிசோதனை அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கோடை காலத்தில் உழவு செய்வதால் பெய்யும் மழை நீரானது

நன்கு நிலத்தில் ஊடுருவி நிலத்தின் அடிப்பகுதிக்கு சென்று அடிப்பகுதியில் தங்கும். இதன் மூலம் நிலத்தின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. உழவு செய்யப்படாத நிலத்தில் மேற்புறம் இறுகி காணப்படுவதால் நீர் உட்புகாது. கோடை உழவு செய்வதால் நிலத்தில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள், கூட்டு புழுக்கள் மற்றும் களைச்செடிகளின் விதைகள் நிலத்தின் அடிப்பகுதியிலிருந்து மேல்புறத்திற்கு கொண்டு வருவதால் அதிக வெப்பநிலையின் காரணமாக அவைகள் அழிக்கப்படுகின்றன. கோடை உழவினை சரிவுக்கு குறுக்காக உழ வேண்டும். இதனால் கோரை போன்ற கிழங்கு வகை களைகள் பிடுங்கப்பட்டு களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கோடை உழவினால் அறுவடை போக எஞ்சியுள்ள பயிர்கழிவுகள், களைச்செடிகளின் எஞ்சிய பகுதிகள் நிலத்தில் மடக்கி உழப்படுவதால் நன்கு மட்கி பயிருக்கு தேவையான சத்துக்களை அளிப்பதால் மகசூலும் நிலத்தின் மண்வளமும் அதிகரிக்கின்றது. மேலும் கோடை உழவு செய்வதால் மண்வளமும் மகசூலும் அதிகரிக்கும் என்பதால் கோடை உழவினை பருவம் தவறாது மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. நல் விதையே நல் விளைச்சலுக்கு வித்தாகும் என்பதற்கு ஏற்ப விவசாயிகள் பயன்படுத்தும் விதைகள் சரியான முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிறரக கலப்பு இல்லாமல் இருத்தல் அவசியமாகும். ஆகவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை அறிய விதைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு விதை மாதிரிக்கு ₹80 செலுத்தி புற தூய்மை, ஈரப்பதம், பிறரக கலப்பு மற்றும் முளைப்பு திறன் அறிந்து பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம் என தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக
1: தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வலை கட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்கிறது. இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்பு கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை தண்டு மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்தி கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாப்பாரப்பட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி அவர்களால் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.

இதனால் பழங்கள் அழுகி சந்தை மதிப்பினை இழக்கின்றன. மேலும் இந்த புழு இனங்கள் தண்டுகளையும் துளைத்து செல்வதால் செடியின் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த சேதத்தை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் பழங்களை சேகரித்து ஆழமான குழியில் போட்டு புதைக்க வேண்டும். மேலும் தக்காளிக்கு பிறகு கத்தரி அல்லது மிளகாய் போன்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர்களை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பூச்சி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்வது அவசியமாகும். மேலும் இனக்கவர்ச்சி பொறிகள் மூலம் இந்த பூச்சி இனத்தை அழிக்கலாம். அதாவது ஏக்கருக்கு 16 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து ஆண் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதன் மூலம் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறை கரைசலிலும் இப்பூச்சி இனத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது சோற்று கற்றாழை, துளசி மற்றும் ஆடு தின்னபானை ஆகியவற்றின் சாற்றை தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சி இனத்தை கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் தக்காளியை தாக்கும் அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் என சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
0: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. இசைப்பாக்களை கோர்க்கும் பூக்களாய் இசைக்க வருகிறது புத்தம் புதிய நிகழ்ச்சி பூங்கொத்து. ஆமாங்க, பூங்கொத்து நிகழ்ச்சியில் நமக்கு பிடித்த ரெண்டு பாடல்கள், ரெண்டு திரைப்படங்களினுடைய பாடல்களை தான் நம்ம கேட்க போகிறோம். முதலாவதாக நாம் கேட்கக்கூடிய திரைப்படம் வந்து 1995 வெளிவந்த ஆசை என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த ஆசை திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமார், சுவலட்சுமி, பிரகாஷ்ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் வசந்த். வசந்த் பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறார் தேவா. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது வாடியின் வரிகளில் தேவாவின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் குழுவினரோடு ஹரிஹரன்.

காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:37. ஆம் நேர்களை, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது நிகழ்ச்சி பூங்கொத்து. இந்த நிகழ்ச்சியில் 2 திரைப்பட பாடல்கள் தான் நம்ம கேட்க போகிறோம். 2 திரைப்படங்களிலிருந்து இருக்கக்கூடிய பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்த பாடலாக வருகிறது வாடி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன், அனுராதா, ஸ்ரீராம்.

எட்டுதிக்கும் இசை முழக்கம். தருமபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7. இதுவரை ஆசை திரைப்பட பாடலை கேட்டு ரசித்தோம். நேர்களே, இனி குசி திரைப்பட பாடலை கேட்டு ரசிப்போமா? இரண்டாயிரமாவது ஆண்டு வெளியானது குசி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் வந்து விஜய், ஜோதிகா மற்றும் பலர் நடித்திருக்காங்க. இசை அமைத்திருக்கிறார் தேவா, படத்தை இயக்கியிருக்கிறார் எஸ் ஜே சூர்யா. குசி திரைப்பட

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: வானலையில் வர்ண ஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:51. நேர்லே நாம் குசி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மொட்டு ஒன்று என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலுக்கு இசை தேவா. பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா.

ஆம் நேர்களே, இன்று 7:25 வயல்வெளி, லாபம் தரும் நன்னீர் மீன் வளர்ப்பு, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரையினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அள்ளுவோமா அரளி சாகுபடியில் சேலம் மாவட்டம் கங்காணிப்பட்டி வி ரமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களே, இன்று 10:00 சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளமர காத்திருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெறலாம். நேயர்களே, நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் குசி ஆசை என்ற 2 திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டோம். இந்த பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படிங்கிற மனநிறைவோடு விடைபெறுகிறோம். நன்றி நேயர்களே.

நேர்களே, நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் கட்சவியில் கடக்கல் பாடல்கள். நேர்களே, கட்சவியில் கடக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்கள் பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் அலைபேசியின் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து பிடித்த படம், பிடித்த பாடல் எந்த பகுதி என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு எமது நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள் உங்கள் பாடலும் வானலை வழியே வளம் வரும். நேயர்களே, அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு முதல் பாடலுக்கு SMS மூலம் வாட்ஸ்அப் மூலம் விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பெண்ணாகரம் பகுதியிலிருந்து கவின், இவர் கேட்டிருக்கும் பாடல் காதலர் தினம் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் வாழி, பாடலுக்கு இசை AR ரகுமான், பாடலை பாடியிருக்கிறார் உன்னி கிருஷ்ணன்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக், டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ, எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
5: வானிலையில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:08. நேர்களே, உங்கள் விருப்ப பாடலும் நீங்கள் கேட்க நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வாட்ஸ்அப்பிலிருந்து பிடித்த படம், பிடித்த பாடல் எந்த பகுதி என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு எமது நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0-43-42-24-40-30 என்ற எண்ணிற்கு எஸ்எம்எஸ் எனும் குறுஞ்செய்தியை அனுப்பி வையுங்கள். உங்கள் பாடலும் வானிலை வழியே வளம் பெறும். நேயர்களே, அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கம்பைநல்லூர் பகுதியிலிருந்து ராணி முருகன், இவர் கேட்டிருக்கும் பாடல் விடுதலை என்ற திரைப்படத்திலிருந்து.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தட

0: ங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:15. ஆம் நேர்களே, இன்று 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக. நேர்களே, 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். நேர்கள் பொது அறிவு வினாக்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கீங்களா? நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேயர்கள் 0-43-42-24-40-30 அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ வரலாம். பண்பலையின் வழக்கமான நேயர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ வரலாம். நேயர்களே, நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் SMS இல் இனிய கீதங்கள். கட்சியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சிக்கு நீங்களும் உங்கள் பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் அலைபேசியின் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து பிடித்த படம், பிடித்த பாடல் எந்த பகுதி என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு எமது நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0-43-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்கள் வாட்ஸ்அப்பிலிருந்து SMS அனுப்பி வையுங்கள். உங்கள் பாடலும் வானொலி வழியே வளம் வரும். நேயர்களே, வாட்ஸ்அப் என்னும் குறுஞ்செய்தி வாயிலாக அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஓமலூர் பகுதியிலிருந்து பாரதி ஸ்ரீனிவாசன், இவர் கேட்டிருக்கும் பாடல் தேவதையை கண்டேன் என்ற திரைப்படத்திலிருந்து

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: ஆமேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு மாலை தென்றல் இடைக்கால கானங்களை கேட்டு மகிழும் நேரம் இது. ஆறு மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். அடுத்ததாக வாட்ஸ்அப் எனும் குறுஞ்செய்தி வாயிலாக பாடலை கேட்டு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர், சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து ஓமலூர் பகுதியைச் சார்ந்த ராஜேந்திரன் லோகேஸ்வரன் என்ற நேயர்கள் கேட்டிருக்கும் பாடல்

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி.
4: காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் 3:29. நேர்லே நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் பாடலும் வாட்ஸ்அப் ஒடியே வர வேண்டும் என்றால் நீங்கள் பிடித்த படம், பிடித்த பாடல் எந்த பகுதி என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு எமது நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு SMS எனும் குறுஞ்செய்தியை அனுப்பி வையுங்கள். உங்கள் பாடலும் வானொலி வழியே வளம் பெறும் நேயர்களே. நேர்களே, நாம் இணைகிறோம் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சுவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. அடுத்தது வாட்ஸ்அப் வழியாக பாடல் கேட்டிருக்கும் நேயர் நாகதாசம்பட்டி பகுதியிலிருந்து கோகுலமித்ரன். இவர் கேட்டிருக்கும் பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: நேர்களை, நாம் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சுவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:38. வாட்ஸ்அப் வழியாக அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் குமத்தம்பட்டி பகுதியிலிருந்து செல்வி, இவர் கேட்டிருக்கும் பாடல் வசீகரா என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் பா விஜய், பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார் பாடலை பாடியிருக்கிறார். சங்கர் மகாதேவின் குழுவினரோடு எங்கள் மேரேஜ் தினம் என்று அதனால இந்த பாட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த நேயர். இதோ அந்த நேயர் கேட்ட பாடலை நாமும் கேட்டு விடுவோமே.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பைசுகள் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சுவையில் கலக்கல் பாடல்கள். நேர்களை உங்கள் பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அலைபேசியின் வாட்ஸ்அப்பிலிருந்து பிடித்த படம் பிடித்த பாடல் எந்த பகுதி என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு எமது நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு. அனுப்பி வையுங்கள் உங்கள் பாடலும் வானொலி வழியே வளம் பெறும். நேயர்களே, நேர்களே நாம் இணைந்திருக்கிறோம் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சுவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. கட்சுவையில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சேலம் வனவாசி பகுதியிலிருந்து ராஜசேகரன். இவர் கேட்டிருக்கும் பாடல் கருணா திரைப்படத்திலிருந்து மலரே மௌனமா என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலுக்கு இசை வித்யாசாகர். பாடலை பாடியிருக்கிறார்கள் SB பாலசுப்ரமணியம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி வைசூரடி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நெருப்பூரான் கொட்டாய் பகுதியிலிருந்து கு வெள்ளையன் இவர் கேட்டிருக்கும் பாடல் சர்க்கரை தேவன் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருக்கிறார்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலெண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க. உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலெண்ணெய்.
8: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.

நாம் இதுவரை இணைந்திருந்தோம் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சபியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேர்களே, நிலையத்தில் நேரம் மாலை 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள்.

0: நேரம் மாலை 4:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக குறிப்புகள் கேட்கப்படும். குறிப்புகளுக்கேற்ற சரியான பதிலை சொல்பவர்கள் வெற்றியாளராக கருதப்படுபவர்கள். அவர்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசிகள் புதிய நேர 0043 42 என்ற முன் அணைப்பினோடு 24 40 30 என்ற எண்ணிலும் 94 86 81 10 25 என்ற எண்ணில் புதிய நேரவலாம். மற்ற நேரம் 0043 42 என்ற முன் அணைப்பினோடு 24 40 31 என்ற எண்ணிலும் 94 86 65 20 25 என்ற எண்ணில் மற்ற நேரம் வரலாம். வணக்கம் எஸ் கார்த்திக்.
2: வணக்கம் பிரபாகரன். வணக்கம் நேர்களே.
0: சரி, அருமையாக சொல்லிட்டீங்க. சரி, விடை தேடு வினாக்கள் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியோடைய விதிமுறை என்னன்னு தெரியுமா? ஒரு வாரம், அதாவது இன்றைக்கி என்ன கிழமை? புதன்கிழமை. போன புதன்கிழமை வெற்றி பெற்று பரிசு பாடலை பெற்ற நேயர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடாது. இது பல புதிய நேயர்கள் பங்கேற்க ஏதுவாக இருக்கும். இதுதான் விதிமுறைங்க. சரிங்க, நான் நிகழ்ச்சிக்கு தயாராகிட்டேன், நீங்களும் தயாராகிட்டாங்க. நேயரும் இருக்காங்க, நினைச்சலாங்களா?
2: நினைச்சிடலாம் பிரபாகரன்.
0: முதல் நேயர் வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா வாழ்க வளத்துடன். கேள்வி ஜெயசீலன்.
0: சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள்ங்க.
3: பண்றேன்.
0: இவர் வந்து ஒரு இலக்கியவாதி, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல. மத்திய அரசின் விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. என்னங்க? இல்லைங்க, அவர் இல்லைங்க. தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க
4: சார்? வணக்கம் சார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தனாங்கன்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ஜெயச்சந்திரன் தங்களோடு உரையாடுகிறேன். தர்மவழி பண்பலை இங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்லா எடுக்குதுங்க.
0: சரிங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கு பதில் தெரியுமா?
4: புதிய நேயருங்க நானு.
0: சார், உங்களுக்கு வந்து 3 குறிப்பு கொடுத்தேன். இலக்கிய வழங்கப்பட்டுள்ளது. தலைமை ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் அப்படின்னு உங்களுக்கான குறிப்புங்க.
4: சீராமன்களா சார்?
0: இல்லைங்க, அவர் இல்லைங்க. தவறு. நன்றிங்க.
4: நன்றிங்க.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண்.

0: பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி, பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA/MTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
4: நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
4: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாலப்பட்டி கோபாலுங்க.
4: வாங்க கோபால், வந்துட்டீங்களா?
5: வந்துட்டேன்.
4: கல்லூரியில விரிவுரையாளராகவும் பணியாற்றியவர்.
5: எந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்தவர்னு சொல்ல மாட்டீங்க? அடுத்த
4: தமிழ்நாடுல பின்னாடி வருங்க, அங்கதான் முக்கியமா இருக்கு. சரிங்களா?
5: தென்னிந்தியாவை
4: சேர்ந்தவர் தான்.
5: வாழ்த்துக்கு. நன்றி.
4: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: ஹலோ.
4: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: புதுவெல்ல பேசுறேன்.
4: என்ன பேருங்க?
6: அர்த்தநாரி.
4: அர்த்தநாரி?
6: ஆமா சார்.
4: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
6: புதுவெல்ல சாராபுரம்
4: சார். உங்களுக்கு பதில் தெரியுமா?
6: என்ன ஒரு குறிப்பு கொடுங்க.
4: 40 மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டுள்ளார் இவர்.
7: குறிப்பு
4: சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவர்.
7: ஒன்னு
4: தாங்க, ஒருத்தருக்கு ஒண்ணு தாங்க.
7: தமிழ்நாடு தானே?
4: தமிழ்நாடு இல்லைங்க.
7: யாருங்க?
4: தவறு. நன்றி.
7: நன்றி.
4: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க.
7: பாலசுப்ரமணியம்.
4: பாலசுப்ரமணியம் என்பது தவறான பதில். நன்றி.
7: நன்றி.
4: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: ஐயா வணக்கம்.
4: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? அகில இந்திய வானொலி நிலையத்தில் தயாரிப்பாளராகவும் பணியாற்றிருக்காரு.
8: வேற மாநிலத்தை சேர்ந்தவர் சொன்னீங்க இல்லீங்களா? நூல் எல்லாம் நிறைய.
4: ஆமாங்க, நூலுக்கு தான் இவர் வந்து ஒரு இலக்கியவாதி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல கவிதை எழுதுவர் அப்படின்னு சொல்லலாம். யாருங்க? இவருடைய சாதனையை பாராட்டி அஞ்சல் துறை இவரை நினைவு அஞ்சல் முத்திரையை 23 ஆண்டுகளுக்கு முன்பே வெளியிட்டது. கக்கன் என்பது தவறான பதில். நன்றி.
9: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
10: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
12: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
12: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
14: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ ₹200 முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் ₹700 முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.

0: நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணங்க, யார் எங்க பேசுறீங்க?
1: என்ன துறை நாகசமுத்திரன் பேசுறேங்க
0: சார். உங்களுக்கு பதில் தெரியுமா?
1: குறிப்பிடுத்தாதான் பதில் தெரியும்.
0: மாநிலவை உறுப்பினராகவும் பணியாற்றுகிறார்.
1: ஜவஹர்லால் நேரு
0: இல்லைங்க, தவறுங்க. நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணங்க, யார் எங்க பேசுறீங்க?
2: சேலம் வேப்படி தடத்துல தண்டபாணிங்க.
0: சரி, தண்டபாணியா, சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா
2: இந்த கவிஞருக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா? இன்னைக்கு
0: சிறப்பு இன்னைக்கு இல்லைங்க, ஆனா இவர் அந்த மாநிலத்துக்கே சிறப்பு.
2: இப்போ நம்ம இந்தியாவை சேர்ந்தவரா?
0: ஆமாங்க, இந்தியாவை சேர்ந்தவர், தென்னிந்தியாவை சேர்ந்தா, நம்ம தமிழ்நாட்டின் அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர் தான்
2: கவிஞருக்கு. கா அப்பாதுரை அப்படிங்கிறது அவருக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள், அதனால அவரா இருக்குமோன்னு.
0: இல்லைங்க, தவறு. நன்றி.
2: நன்றி. நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நல்லமலை ஒன்று மாசி என்ஆர் முத்து.
0: சரி, சொல்லுங்க.
3: குறிப்பு கூட போகலாம்.
0: சாகித்ய அகாடமியின் தலைவராகவும் பணியாற்றிருக்கார்.
3: அவர் நம்ம கூட இருக்கிறாங்க சார் இப்ப?
0: இல்லைங்க, மறந்து விட்டாங்க.
3: சரி, வாய்ப்பு. நன்றி சார்.
0: சரி, நன்றிங்க.
3: நன்றி. நன்றி.
4: மேச்சேரி தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
5: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
11: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
0: நேரம் மாலை 4:13. கார்த்திக் நிகழ்ச்சியில ஒரு எழுத்தாளர் தான், இலக்கியவாதி தான் கேட்டிருக்கோம். ஒரு எளிமையான வினாதான், ரொம்ப என்ன ஒன்றும் ஆராய தேவையில்லை. சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு, மாநிலங்கள் உறுப்பினராக இருந்திருக்காரு, அகில இந்திய வானொலி நிலையத்தில் தயாரிப்பாளராக பணியாற்றிருக்காரு, 40 புத்தகங்களை எழுதியிருக்காரு, சிறு இளம் வயதிலேயே தலைமை ஆசிரியராக பணியாற்றிருக்காரு, கல்லூரியில் விரிவுரையாளராகவும் பணியாற்றிருக்காரு, மத்திய அரசின் பல விருதுகளை வென்றிருக்காரு. இப்படி பல சிறப்புகள் கூறியவர். நம்ம அண்டை மாநிலத்தை சேர்ந்தவர் தான், சரிங்களா? ஒரு முக்கியமான எழுத்தாளர் தான். இதை பற்றி வந்து அதிகம் தேட தேவையில்லை, நிறைய எழுதியிருக்காரு. ஒரு பரிச்சயமான ஒரு எழுத்தாளர் தான். ஆழ்ந்து போக மேலோட்டமாக பார்த்தா இவருடைய பதிலை கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்த நேயத்தை கேட்போம். வருக. வணக்கம்.
12: வணக்கம். மாலை வணக்கம்.
0: வரங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
12: நான் பண்பலும் கிறிஸ்தவ மாவட்டம் அரசம்பட்டி காவக்கட்டி ஏமுருகன் சார்.
0: சரி, உங்களுக்கான அந்த குறிப்பு கொடுத்துடலாமா?
12: கொடுங்க சார்.
0: சாகித்ய அகாடமியின் தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார்.
13: மாதவன்
0: என்பதும் தவறுங்க. நன்றி.
13: நன்றி.
0: நேரம் மாலை 4:15.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: மாலை வணக்கம்.
1: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: சண்முக சுந்தரம், சரி. உங்களுக்கு பதில் தெரியுமா?
0: ஐயா, எனக்கு ஒரு குறிப்பிட்டாங்க.
1: பத்மபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது.
0: நம்ம பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்காயா? கேரளா ஆல் இண்டியா ரேடியோல வேலை பார்த்துருக்காங்கயா? அதாவது மகாகவி ஜி சங்கரா கருப்பு.
1: சங்கரா, சொல்லுங்க சொல்லுங்க. சரி,
0: KURUP குருப்பு.
1: சங்கரா குருப்பு, அதான் சரியான பண்ணிட்டாங்க. சரியா தான் சொல்றீங்க. சரி, மதுரை மாநகர சோ சண்முக சுந்தரனா? சரி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப தேட தேவையில்ல, எளிமையான ஒரு குறிப்பு தான். சரி, சரியா சொல்லிட்டீங்கயா. சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: அதுக்கு முன்னாடி
1: சரிங்க, மகிழ்ச்சிங்க.
0: ஆமாங்க, நான் ரொம்ப விதிமீறலாம் கீழ மாட்டேன். வந்தா ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வருவேன்.
1: சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: வந்து மாஸ்கோவின் காதலி, மாஸ்கோவின் காவிரி படத்துல இருந்து கூட்டு போட்ட போகின்ற பாடுத்தாங்க.
1: மாஸ்கோவின் காதலியா?
0: மாஸ்கோவின் காவிரி.
1: சரி, அதுல இருந்து
0: பூட்டு போட்ட பூவின் ஒரு பாட்டு இருக்கீங்க.
1: பூட்டு
0: பூட்டு போட்ட பூவி.
1: சரிங்க, கொடுத்துறாங்க. நன்றி.
0: நன்றி.

சரிங்க, சரியாக தான் சொல்லிட்டாரு ஜி சங்கர குருப். இவர் எந்த யாருன்னா, முதல் ஞானப்பீட விருது பெற்ற ஒரு மலையாள எழுத்தாளர். முதல் ஞானப்பீட விருது பெற்ற ஒரு மலையாள எழுத்தாளர் இவர் தான் ஜி சங்கர குருப். முதல் ஞானப்பீட விருது இவருக்கு தான் வழங்கப்பட்டது. சரி, அதை ஒட்டி தான் நம்ம கேட்டிருந்தோம். மறைந்து விட்டார். இலக்கிய விமர்சகராகவும் இருந்திருக்காரு. பத்மபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சாகித்ய அகாடமியின் தலைவராக பணியாற்றியார். கேரள சாகித்ய அகாடமியில் இந்திய அஞ்சல் துறை இவரின் நினைவு அஞ்சல் முத்திரையை 23 ஆண்டுகளுக்கு முன்பே வெளியிட்டது. நேயர் வந்து அழகாக சொல்லிட்டாரு, அவர் கேட்ட பரிசு பாடல் இதோ.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: Students, listen carefully.
7: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
8: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
12: நேரம் மாலை 4:25. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இணைந்திருக்கிறோம் விடை தேடுவனாக நிகழ்ச்சியில். கார்த்திக்
13: சொல்லுங்க. பிரபாகரன்
12: முதல் கேள்வியே, ஒரு இலக்கியவாதி, ஒரு கவிஞர், முதல் ஞானப்பீடு விருது பெற்ற மலையாள எழுத்தாளர் ஜி சங்கர குருப் அவரை பற்றி நம்ம கேட்டிருந்தோம். நேயர் அட்டகாசமாக பதில் சொல்லிட்டு பரிசு பாடலை வாங்கிட்டாரு. நீங்கள் குறிப்போடு தயாராக இருக்கீங்க. நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி என்னங்க?
13: புதிய நேர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு, 24-40-30 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ வரலாம். வழக்கமான நேயர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலோ, அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ வந்து நிகழ்ச்சியில் பதில் சொல்ல வரலாம்.
12: அடுத்த குறிப்பு என்ன? முதல் 3 குறிப்புகள்.
13: அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு புத்தகத்தை வச்சு கேட்க போகிறோம். ஒரு முக்கியமான புத்தகம், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம்.
12: அப்படி என்ன புத்தகம்? நேயர்கள் பதில் சொல்லுவாங்க. முதல் 3 குறிப்பு என்ன தரீங்க?
13: இது வந்து ஒரு புத்தகம்னு சொன்னால்,
12: சரி,
13: அதாவது ஊரினுடைய அந்த அழகிய தோற்றங்களை, அந்த கவர்ச்சிகரமான ஒரு காட்சி அமைப்பை எடுத்து அளிக்கக்கூடிய ஒரு புத்தகம். மேலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய விழாக்களையும் பற்றியும் சொல்லும் இந்த புத்தகம்.
12: அப்படிங்களா? பல செய்திகள் சொல்லக்கூடிய புத்தகமாக இருக்கு. சரிங்க, தொடர்ந்து கேட்கலாம்.
14: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
15: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
16: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
17: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
18: தொடர்புக்கு 9500-84-8820.
19: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி,
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: நேயர்ஷினியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
4: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
5: அதாவது
4: தெய்வங்களுடைய வழிபாட்டை பத்தி அழகா சொல்லும் இந்த நூல்.
3: தரீங்களா? சார், ஒரு புத்தகத்தை பற்றி கேட்டாருங்க, அதை பற்றி நீ என்ன புத்தகம் அப்படி சொல்லுங்க. சரியா சார், பரவாயில்லைங்க,
4: நன்றி. திருக்குறள் புத்தகமா? நன்றிங்கம்மா, நல்லது, ஒரு முயற்சி.
3: நன்றி,
4: நன்றி.
3: நேரம் மாலை 4:30.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேயர் ஷேனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சந்திரசேகர் ஐயா, குறிப்புகள் எல்லாம் கேட்டீங்களா?
1: ஆமா ஐயா, இப்பதான் நீங்க தெய்வங்களுடைய வழிபாடு அப்படின்னு அந்த அம்மா கிட்ட பேசுறதுதான் இப்ப வருது.
2: இது வந்து ஒரு புத்தகம்யா, விழாக்கினுடைய பங்கினை வந்து சொல்லுதுன்னு
1: சொன்னா,
2: அழகிய ஊர் காட்சி அமைப்புகளும் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு.
1: ஓகே.
2: இந்த கவிஞரனுடைய அந்த

0: நீங்க வைக்கிற குறிப்பு பார்க்கும்பொழுது அர்த்தமுள்ள இந்து மதம் அந்த புத்தகம்,
1: அர்த்தமுள்ள இந்து மதம் இல்லைங்கய்யா. நன்றி, நல்லது ஒரு முயற்சி. நன்றி,
0: சரி, நன்றி.
2: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: வணக்கம், நான் பாப்பாடுப்பட்டி நவீன் பேசுறேன்.
1: நவீன், குறிப்புகள் கேட்டீங்களா?
3: சார் கேட்டேன், எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
1: அதாவது மக்களினுடைய இயல்பான வாழ்க்கை, விவசாய செழிப்பை பத்தியும் உழவர்களுடைய மேம்பாட்டை பத்தியும் சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல.
3: கண்டுபிடிக்கிறது இருக்கு, தெரிஞ்சத சொல்றேன். கோவல்லபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் எழுதின அந்த இதுங்களா?
1: அதுவும் கிராமத்து சாயல் புத்தகம் தான்யா. நான் கேட்டது வந்து இன்னைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கவிஞரோட புத்தகம்.
3: சரிங்க, நன்றி. நன்றி,
1: நன்றிங்க.
2: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: இது வந்து அதாவது ஒரு திருவிழா நடக்குதுன்னா தொடக்கம் முதல் முடிவு வரை, இப்ப நம்ம மாரியம்மன் பண்டிகை எல்லாம் இருக்குன்னா தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் அந்த செய்திகளை வந்து அப்படியே சொல்றது. ஒரு கிராமத்து நதியா? இல்லைங்க. நன்றி, ஒரு நல்லது ஒரு முயற்சிமா.
2: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம், சொல்வது யாருங்க?
4: அஞ்சட்டி வட்டம் கோட்டையூர் இருந்து ஆறுமுகம்.
1: ஆறுமுகம் யா, சொல்லுங்க.
4: ஒரு புத்தகத்தை எடுத்து கேட்டீங்க, பக்த விஜயம்.
1: பக்த விஜயமா, யார் எழுதியிருக்காங்க இந்த நூல்
4: சார்?
1: இந்த நூல் யார் எழுதியிருக்காங்க?
4: பக்த விஜயம் கேள்விப்பட்டிருக்கிறங்க, படிச்சிருக்கிறங்க, அது யார் எழுதுன்னு தெரியல.
1: இல்லைங்க, அந்த புத்தகங்கள் எல்லாம் நன்றி இணைப்பில் வந்து.
2: முத பக்கம் மட்டும், முத பக்கம் மட்டும் படிக்கல, மற்ற எல்லா பக்கம் படிச்சுட்டாச்சு. நன்றிங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: ஹலோ,
2: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: சேலம் ஆத்தூர்ல இருந்து கோபிநாத் பேசுறேன்.
1: கோபிநாத், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
5: கேட்டேன்
1: சார். பதில் சொல்லாமே.
5: ஒரு கடலோர கிராமத்தின் கதையா சார்?
1: கடலோர கிராமமா?
2: ஒரு விழா, அந்த விழாவை பற்றிய ஒரு புத்தகம்.
1: சரிங்க, நன்றி.
2: அடுத்த நேயர் வருக, வணக்கம். வருக, வணக்கம். வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாகாவதி டேம் ராஜா. சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா? மொத்த குறிப்பும் சொல்ல சொல்றாரு. இது வந்து ஒரு புத்தகங்க, ஒரு விழா சம்பந்தப்பட்ட புத்தகம். சரிங்களா?
1: விவசாய
4: இன்னைக்கு
1: கவிஞர் கண்ணதாசன் பிறந்த நாள்.
4: கண்ணதாசன் பிறந்த நாள் ஒரு குறிப்போடு
1: கேட்டீங்க.
4: கிராமத்து கீதம்னு ஒரு புத்தகம் ஐயா.
1: கிராமத்து கீதம்னா? இல்லைங்க. நன்றி,
2: நன்றி,
4: நன்றிங்க.
2: ஒரு விழா புத்தகம், ஒரு திருவிழா புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த புத்தகத்தை படித்தா இந்த திருவிழா எப்படி நடத்துகிறாங்க, எந்த காலத்தில் நடப்பாங்க, அந்த திருவிழாவில் என்னென்ன நடக்கும் அனுப்பி அந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்குது.
1: அது வந்து ஒரு புதினமாகவே வெளியிட்டிருக்காரு.
2: இன்னும் பல நூற்றாண்டுகள் கழித்து திருவிழாக்குனா எப்படி கொண்டாடணும், இந்த புத்தகத்தை வாயில் தான் கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுவரை இந்த மாதிரி கொண்டாடிருக்காங்களா அப்படின்னு வர சந்ததிகள் கூட அந்த புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
2: சரிங்க, அழகாக சொல்லிட்டீங்க. அடுத்ததாக,
6: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
7: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: நேரம் மாலை 4:35. இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் விடை தேடு வினாக்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.

0: வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: அரசம்பட்டியிலிருந்து அருள் பேசுறேங்க.
0: அரசம்பட்டியிலிருந்து அருள், சார் சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
1: ஐயா, கண்ணதாசன் எழுதிய புத்தகங்களாங்கய்யா?
2: கண்டிப்பாங்கய்யா,
1: ரெண்டு புக்கு இருக்குங்கய்யா. ஒன்று சொல்கிற பாருங்கய்யா, அர்த்தம் உள்ள இந்து மதம்
0: ஒன்று தான் சொல்லுங்க. தவறு
2: இல்லைங்க, அந்த புத்தகங்கள். நன்றிங்க, நன்றிங்க,
1: நன்றி,
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வரைக்கும் வணக்கம்.
3: ஹலோ, ஹலோ,
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சார், விகாசம்பட்டியிலிருந்து வெங்கடேச பெருமாள் சார்.
0: வெங்கடேச பெருமாள், எங்கிருந்துங்க?
3: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
2: உங்களுக்கான குறிப்பா? இந்த திருவிழா பேர்லேயே இந்த புத்தகம் அமைஞ்சிருக்குங்க.
3: சேரமான் காதலி.
2: சேரமான் காதலி, அதாவது சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு, அதுவும் ஒரு அழகான நூல் தான். அது இல்லைங்க, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு அதுக்கு பதில் இல்லைங்க. நன்றிங்க, நல்லது ஒரு முயற்சி, நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்,
2: வணக்கம். சொல்வது யார்
4: சார்? ஒரு என்ன கூப்பிடுங்க சார்.
2: ஐயா, உங்க பேர் சொல்லுங்கய்யா.
4: கடுத்தூர்ல இருந்து பழனி டைலருங்க சார்.
2: பழனி டைலர், உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா?
4: கொடுங்க.
2: அதாவது தமிழ்நாட்டில் தாங்கய்யா, நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த விழா வந்து கொண்டாடப்படுது.
4: வேளாங்காட்டூர் விழா.
2: வேளாங்காட்டூர் விழாவா?
0: வேளாங்காட்டூர்
2: விழா, அந்த புத்தகத்தினுடைய பெயர் அது அந்த திருவிழாவினுடைய பெயர்லேயே இருக்குன்னு சொன்னோம்.
4: ஆமாங்க ஐயா, தவறுங்களா?
2: வேளாங்காட்டூர் விழா அப்படிங்கிறது, அதாவது நீ கிட்டத்தட்ட பாதி இது சொல்றீங்க, அதை முழுசா சொல்லுங்க.
4: வேளாங்காட்டூர் விழா.
0: வேளாங்காட்டூர்.
4: சரி சார், நன்றி,
2: நன்றிங்க, நன்றி.
0: அடுத்த நேயர் வரைக்கும் வணக்கம். அடுத்த நேயர் வரைக்கும் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: வீரதுரை அரியலூர்ல இருந்து பேசுறேன்.
0: வீரதுரை அரியலூர் சார், சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா?
5: வேளங்குடி திருவிழா.
2: வேளங்குடி திருவிழா, எப்படி சொல்றீங்க?
5: அது நீங்க திருவிழான்னு சொல்லும் போதே அவரு காலையிலேருந்து அவரை பத்தி பேசிக்கிட்டாங்கல்ல, ரேடியோல.
2: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
5: எனக்கு சிம்லா ஸ்பெஷல் சார்.
0: சிம்லா ஸ்பெஷலா?
5: ஆமா. அதுல வந்து தஞ்சாவூர் மேளமடிச்சு.
0: தஞ்சாவூர் மேளமடிச்சு, சரிங்க, கொடுத்துடலாங்க. அழகா சொன்னீங்க, நன்றி,
5: ரொம்ப நன்றி சார்,
0: நன்றி, நன்றி. சரிங்க,
2: இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் வந்து பொன்னமராவதி அப்படிங்கிற இடத்துல வேளங்குடி கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தான் இந்த திருவிழா வந்து நடக்குது. புகழ்பெற்ற உரங்காப்புலி கருப்பர் அப்படிங்கிற கோயிலில் வந்து மாசி திருவிழாவை அது வந்து கொண்டாடுறாங்க. இந்த திருவிழாவை பார்த்தீங்கன்னா சிவனுடைய அதிகாரபூர்வமான, அதாவது பக்தர்கள் அனைவரும் சிறப்பு காணிக்கைகளை செலுத்தி அதில் வந்து நடைபெற்று வர்றதா, இன்னமும் கருப்பனுக்கு நாங்கள் அந்த காணிக்கை செலுத்தினா நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தினுடைய இன்னமும் நடைபெற்று வருது இந்த விழா வந்து. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த விழாவினுடைய கருப்பொருளை வச்சு இவர் வந்து இந்த நூலை வந்து எழுதியிருக்காரு.
0: விழாவோட கருப்பொருள் வச்சு, சரி.
2: இது வந்து பார்த்தீங்கன்னா 1972 வந்து புதினமாக வெளியே வந்திருக்குது. இதுக்கு இவருக்கு வந்து பெருமை சேர்த்த நூல்களில் ஒன்றுன்னு சொல்லலாம்.
0: ஒன்று, சரி, வேளங்குடி திருவிழா,
2: கண்டிப்பாக.
0: சரி, அருமையாக சொல்லிட்டீங்க. நேயர் அழகாக சொல்லிட்டது, நேயர் கேட்ட பரிசு பாடல் இதோ.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்.
1: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன்

0: நிறுவனங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848820.
3: நேரம் மாலை 4:46. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எல்லாம் இணைந்திருக்கிறோம். விடை தேடும் அக்கள் நிகழ்ச்சி. கார்த்திக்
4: சொல்லுங்க.
3: இரண்டு கேள்விகள் நம்ம கேட்டிருந்தோம். இரண்டு கேள்விக்கும் நேயர்கள் அற்புதமாக பதில் சொல்லிட்டாங்க.
4: கண்டிப்பாங்க.
3: அடுத்து நிறைவு உத்தரவை நம்ம வந்துட்டோம். நிறைவு உத்தரவாயின்னு சொன்னோடனே நம்ம விளையாட்டுக்கு தான் போவோம்னு எல்லாருக்கும் தெரியும். விளையாட்டு சம்மந்தமான கேள்வி தான் நேயர் வந்துட்டார், அவர்கிட்ட நம்ம கேட்போம். வருக, வணக்கம். சரி, இவர் வந்து ஒரு கால்பந்து வீரர் தான். நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர் அல்ல. தற்சமயம் நடந்தவரும் ஃபீஃபா உலக கோப்பை போட்டியில் விளையாடி வருகிறார். சரிங்களா, இதுதான் மூன்று குறிப்பு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பல்வேறு கிளப் அணிக்காக ஆடியுள்ளார்,
4: உள்ளூர் போட்டிகள்.
3: ஆமாம், கிளப் அணிக்காக பல ஒரு முக்கியமான வீரனை பார்த்தீங்கன்னா ரொனால்டோ அந்த மாதிரி வீரனை பார்த்தா கிளப் அணிக்காக ஆடுவாங்க. சரிங்களா, பல கூடி ஏழு எடுத்து அவங்க வந்து கிளப் அணிக்காக ஆடுவாங்க. அந்த மாதிரி இவரும் பல்வேறு கிளப் அணிக்காக ஆடியவர் தான்.
4: சமீபத்தில்
3: அமைதியில் அவங்க நாட்டு அணிக்காக ஆடிக்காரு. அமெரிக்காவில் பிறந்த வீரர் தாங்க, அமெரிக்காவில் பிறந்த வீரர் தான். 2020-21 சீசனில் லில்லி அணிக்காக பிரெஞ்சு லீக் 1 என்ற பட்டத்தை வென்றுள்ளார் இவர். சரிங்களா, தான் சார்ந்த அணிக்காக அதிக கோல்கள் அடித்தவர்கள் ஒருவராக இவர் இருக்கிறார். முக்கியமான வீரராக இருக்கார் டீம்ல.
4: அப்படின்னு
3: சொல்லலாம். யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குறிப்பும் கொடுத்தோம், பதில் மட்டும் சொன்னா சரி. சரிங்களா, அடுத்த நேயர் வர அவர்கிட்ட நம்ம பேசுவோம். வருக, வணக்கம். சரிங்க, சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியுமா? எல்லா குறிப்பும் கொடுத்தாச்சு. அதிக கோல் அடித்த வீரரா இருக்காரு இவர் அணியில, இவர் ஆடக்கூடிய அணியில.
5: நன்றி,
3: நன்றி. சரி, அண்மையில் நடந்த கர்த்தார் அணிக்கு எதிரான போட்டியில் சாதனை ஒன்றை நிகழ்த்தியுள்ளார் இவர். அந்த போட்டியில் ஒரு முக்கியமான ஒரு சாதனையை நிகழ்த்திருக்காரு. சரிங்களா, 2018 அவருடைய நாட்டு அணிக்காக விளையாடிட்டு வர்றாரு இவர். அடுத்த நேயர் வருக, வணக்கம். தன்னுடைய 10th வயதிலிருந்தே கால்பந்தை விளையாடிட்டு இருக்காரு இந்த வீரர். சரிங்களா, அணியில் கோல் அடிக்கும் முக்கிய வீரராக இருக்காரு. தற்சமயம் சில சாதனை பண்ணிருக்காரு. கிரிக்கெட்டில் ஒரு பந்து வீச்சாளர் எப்படி ஒரு சாதனை நிகழ்த்துறா, அந்த மாதிரி ஒரு சாதனையும் கால்பந்தில் இவர் பண்ணியிருக்காரு. அதை வச்சு நாம் அவர் கேட்டோம். குறிப்புகள் எல்லா குறிப்புமே கிட்டத்தட்ட கொடுத்தாச்சு. எந்த நாட்டுக்கு சேர்ந்தவர் அது அதை மட்டும் தான் கொடுக்கல, மற்ற எங்கே பிறந்தார் அப்படின்னு எல்லாமே கொடுத்தாச்சு. என்ன சாதனை பண்ணார் எல்லாமே கொடுத்தோம். அடுத்த நேர் வர அவர்கிட்ட பேசுவோம். வருக, வணக்கம்.
5: ஐயா, வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேலும் ஒரு குறிப்புனா அமெரிக்காவில் பிறந்த வீரர் இவர். சொல்லுங்க,
5: என்ன
3: பேரு? பிலிப்ஸ் எல்லாம் இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: என்ன
3: சாதனை பண்ணாரு தெரியுமா அண்மையில?
6: அண்மையில ஒரு விளையாட்டு சாதனை பண்ணாரு.
3: அவர் வந்து ஹாட்ரிக் கோல் அடிச்சார் கர்த்தார் அணிக்காக. ஹாட்ரிக் கோல் அடிச்சாரு கனடா கால்பந்து வீரர். அருமையா சொல்லி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: சின்ன கவுண்டர் படத்துல முத்துமணி மாலை.
3: சின்ன கவுண்டர் படத்துல இருந்து
4: முத்துமணி மாலை சாங் வேணுங்களா?
3: சரிங்க, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
6: நன்றி,
3: நன்றி. சரிங்க, ஜோனாதன் டேவிட் இவர் தான் கனடா கால்பந்து வீரர். கத்தார் அணிக்கு எதிரான போட்டியில் ஆட்

0: ட்ரிக் கோல் அடித்தார்
1: தொடர்ந்து மூன்று கோல்.
0: ஆமாம், தொடர்ந்து மூன்று கோல் அடிச்சிருக்காரு. ஒரு முக்கியமான வீரராக அந்த உலகக்கோப்பையில் பார்க்குறோம். கிறிஸ்டினோ ரொனால்டோ அவரும் அடிச்சிருக்காரு. இந்த உலகக்கோப்பையில் அடித்தவர் இவர் தான். சரிங்களா,
1: நிறைய சிறிய அணிகள்லாம் வந்து
0: ஆமாம்
1: சாதனையை செஞ்சுட்டு வர்றது குறிப்பிடத்தக்கது. இந்த
0: பரபரப்பாக நடக்குது. விளையாட்டுகளின் ராஜா அப்படின்னு சொன்னாவே இந்த கால்பந்து தான். கோடிக்கணக்கான ரசிகர்கள் பார்த்துட்ருக்காங்க, ஒரு விறுவிறுப்பாக போயிட்டுருக்குங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு கோல் அடித்தாலே இவ்வளோ ஆரவாரம் பண்ணுவாங்க. ஆனால் இவர் தொடர்ந்து மூன்று கோல் அடிக்கும்போது அந்த மைதானமே எப்படி இருக்கும், ஆரவார காட்சியெலாம் நிறைந்திருக்கும். சரி, நேயர் அழகாக பதில் சொல்கிறார். அவர் கேட்ட பரிசு பாடல் இதுவும்

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: நேரம் மாலை 4:57 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய இரவு 8 மணிக்கு இளம் தண்டா நிகழ்ச்சி. இன்றைய இளம் தண்டா நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. விளையாட்டு சம்பந்தமான கேள்விகள் இடம்பெற இருக்கின்ற நிலையில் இன்றைய இரவு 8 மணிக்கு இது விட இது இடமனாக்க நிகழ்ச்சி. கார்த்திக்
1: சொல்லுங்க பிரபா.
0: நிகழ்ச்சியோட நிறைவு தருவையில் நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி 3 வினாக்கள் நம்ம கேட்டிருந்தோம். 3 வினாக்களுக்குமே நேயர்கள் சரியாக பதில் சொல்லி 100க்கு 100 மதிப்பெண் பெற்றாங்க. இது மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். சரி, முதல் கேள்வியாக என்ன கேட்டிருந்தோம்னா, முதல் ஞானப்பீடு விருது பெற்ற மலையாள எழுத்தாளர் ஜி சங்கரகுருப்பி அவரை பற்றி கேட்டிருந்தோம். இலக்கியவாதி, கவிதை எழுதக்கூடிய வல்லவர், இலக்கிய விமர்சகராகவும் இருந்திருக்காரு, சாகித்ய அகாடமி விருது பெற்றவர், இளம் வயதிலேயே தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர், அகில இந்திய வானொலி நிலையத்தில் தயாரிப்பாளராகவும் பணியாற்றியவர், 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டவர், மாநிலங்களவை உறுப்பினராகவும் பணியாற்றினார், சாகித்ய அகாடமியின் தலைவராகவும் பணியாற்றினார். கேரள சாகித்ய அகாடமியில் பத்மபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்திய அஞ்சல் துறை இவரின் நினைவு அஞ்சலை முத்திரையை 23 ஆண்டுகளுக்கு முன்பே வெளியிட்டது. இவருடைய இந்த குறிப்புகளாம் சொந்தக்காரர். முதல் ஞானப்பீட விருது பெற்ற மலையாள எழுத்தாளர் ஜி சங்கரகுருப்பி அவரை பற்றி நம்ம கேட்டிருந்தோம். இரண்டாவது கேள்வியாக யாரை கேட்டிருந்தோம்?
1: இரண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா, ஒரு புதினம், அதாவது வேளங்குடி திருவிழா அப்படிங்கிற புதினம், கவிஞர் கண்ணதாசன் இன்றைக்கி பிறந்த நாள் இல்லையா, அவரோட நினைவாக அந்த கேள்வி கேட்டிருந்தோம். இது பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம திருவிழாவினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை உள்ள அனைத்து செய்திகளையும் சொல்லியிருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் பொன்னமராவதி அருகில் உள்ள வேளங்குடி கிராமத்தில் புகழ்பெற்ற உரங்காப்புலி கருப்பர் கோயிலில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் வந்து இந்த புத்தகத்தின் மூலம் சொல்லியிருக்காரு. நல்ல அழகிய காட்சி அமைப்பையும் அந்த புத்தகத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, ஆரம்பிங்க. நிறைவு கேள்வியாக ஜோனதன் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு கனடா கால்பந்து வீரரை பற்றி நம்ம கேட்டிருந்தோம். பல்வேறு கிளப் அணிக்காக ஆடியவர், அமெரிக்காவில் பிறந்த வீரர், 2020-21 சீசனில் லில்லி அணிக்காக பிரெஞ்சு லீக் 1 என்ற பட்டத்தை வென்றுள்ளார். தான் சார்ந்த அணிக்காக அதிக கோல்கள் அடித்தவர்களில் ஒருவராக இவர் இருக்கிறார். கத்தார் அணிக்கு எதிரான போட்டியில் அண்மையில் ஹாட்ரிக் கோல் அடித்து சாதனை புரிந்தார். 2018 கனடா அணிக்காக விளையாடி வருகிறார். தன்னுடைய 10வது வயதிலிருந்து கால்பந்து விளையாட தொடங்கியவர். அணியில் கோல் அடிக்கும் முக்கிய வீரராக இருக்கிறார். கர்த்தார் அணிக்கு எதிராக ஹாட்ரிக் கோல் அடித்த கனடா கால்பந்து வீரர் ஜோனாதான் டேவிட். இந்த 3 கேள்வி தான் நம்ம கேட்டோம். 3 கேள்விக்கும் நேயர்களாக பதில் சொன்னாங்க. இந்த கேள்விகளோட நிகழ்ச்சி நிறைவு பெறுது. இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வார் உங்கள் அன்பு அறிவிப்பாளர்கள் ஈ.ஏ. பிரபாகரன் மற்றும்
1: எஸ். கார்த்திக். நன்றி நேர்களே.

கம்மீர்களே. நித்தமும் சுட்டெரித்த சூரியனும் இலைப்பாறும் மாலை நேரம், தனி பறவைகளாய் திரிந்த நாமும் வீடு திரும்பும் மாலை நேரத்தில், காதிற்கினிய பாடல்களை தரும் மாலை தென்றல், நேர்களை நாம் இணைகிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். ஆமாங்க, நாம் மாலை நேரத்தில் இனிமையான பாடல்களை கேட்க ரெடி ஆயிட்டோம். மாலை தென்றல் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கலைஞன் என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் மனு சித்ரா.

0: Valguin பனியன் சன் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி. வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.

நேர்லே நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது பிரதாப் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலுக்கு இசை மரகதமணி, பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: பெண்ணகரம் ரோடு ஆட்டக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி, பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். ஆம் நேர்களே, நாம் இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் மாலை 5:18. மாலை தென்ற நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் வேடன் என்ற திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் SB பாலசுப்ரமணியம், சித்ரா.
2: I love you. I love you. I love you. I love you.

0: love you.
1: என் காதுகள் கேட்பது உண்மையா?
0: I love you.
1: நான் பூத்தது இன்றுதான் இல்லையா?
0: I love you.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848482.

0: Viking Bunions and Briefs.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஜே என் மருத்துவமனை, ராமாபோத் எதிரில், தர்மபுரி.
9: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள் உங்கள்

0: நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்ஏ எம்டெக்கில் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்
2: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட். 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

Viking Bunions and Briefs. நேர்லே நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் ஆத்மா என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணாலே என தொடங்கும் பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை எழுதியிருக்கிறார் வாலி, பாடலை பாடியிருக்கிறார்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

நேர்களே, நாம் இதுவரை இணைந்திருந்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதமான பாடல்களை தரும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். மாலை தென்றல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் ஐ லவ் இந்தியா என்ற திரைப்படத்திலிருந்து அடி ஆடி வரும் என தொடங்கும் பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார் எஸ் ஜானகி.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக் கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500-84-8820.
0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
8: ஆம் நேர்களை, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதமான இடைக்கால பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். மாலை தென்றல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் கோகுலம் என்ற திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிமேனன், பி சுசீலா.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தீராத இடுப்பு வலி, கை

0: வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதமான இடைக்கால பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. இனிமையான இடைக்கால பாடல்களில் அடுத்ததாக வருகிறது காத்திருக்க நேரமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

மாலைத்தென்றல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் புதிய தென்றல் என்ற திரைப்படத்திலிருந்து தென்றலிலே என தொடங்கும் பாடல். பாடலுக்கு இசை ரவி தேவேந்திரன், பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா.

0: തിരുച്ചങ്കോട് വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ്, ബി ഇ ബി ടെക്കിൽ ഇലക്ട്രോണിക്കൽ മെക്കാനിക്കൽ, ഇസിഇ കമ്പ്യൂട്ടർ സയൻസ്, ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റാ സയൻസ്, സൈബർ സെക്യൂരിറ്റി, എം ഇ എം ടെക്കിൽ ഡിസൈൻ എഞ്ചിനീയറിംഗ് ആൻഡ് ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റാ സയൻസ്, എം സി എ എം ബി എ പോണ്ട പാഠപിരിവുകൾക്ക് അഡ്മിഷൻ നടപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. മുതലാം ആണ്ട് മുതലേ എം എൻ സി കമ്പനികളിൽ ചേരവും ഇംഗ്ലീഷ് ഫ്ലുവൻസിക്കും സിവിൽ സർവീസസ് തേർവുകളിൽ വെറ്റി പെറവും പേഴ്സണാലിറ്റി മേമ്പടവും സിറപ്പ് പരീക്ഷകൾ വഴങ്ങപ്പെടുകിറ്റ്. ഉയർ മതിപ്പൻ പെട്ട മാണവുകൾക്കും മറ്റും തേവയാണ് തകുതിയുടെ മാണവുകൾക്ക് സിറപ്പ് സ്കോളർഷിപ്പ് വസതിയും ഉണ്ട്. വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ്, തിരുച്ചങ്കോട്.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நிலையத்தில் நேரம் மாலை 6 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் ஆலயம் திருத்திணை நகர் என்னும் ஊரில் அமைந்துள்ள சிவகொழுந்தீஸ்வரர் ஆலயம். இத்திருத்தலம் தேவார பாடல் பாடப்பெற்ற நடுநாட்டு திருத்தலமாகும். இத்தல இறைவன் சிவகொழுந்தீஸ்வரர் என்றும் இறைவி உப்பிலா நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றனர். கோவில் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. கோபுர வாசலுக்கு முன்பாக கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை காணலாம். இத்தலத்தில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக சதுர பீடத்துடன் காட்சி தருகிறார். அவர் நிலத்தை உழ பயன்படுத்திய ஏர் மற்றும் நீர் இறைக்கும் களம் கோவிலில் வைக்கப்பட்டுள்ளன. கோவில் வெளிப்பிரகாரத்தின் வலது புறத்தில் ஒப்பிலா நாயகி அன்னை தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். ஆலயத்தில் சண்டிகேஸ்வரர் மனைவியுடன் காட்சி தருகிறார். விநாயகர் புடைப்பு சிற்பமாக காணப்படுகிறார். அவரை நான்கு பூதகணங்கள் வணங்கியபடி உள்ளனர். விஷ்ணு துர்கைக்கு தனி சன்னிதி இருக்கிறது. நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடிய கோலத்தில் தனி சன்னதியில் காட்சி தருகிறார்.

அவருக்கு கீழே திருமால் சங்கு ஊதியபடியும் பிரம்மா மத்தளம் வாசித்தபடியும் இருக்கின்றனர். திருமால் பிரம்மா இருவரது இசைக்கேற்ப சிவன் நடனமாடும் இக்காட்சியை காண்பது மிகவும் அபூர்வம். இருவரும் இசைத்துக் கொண்டிருப்பதால் இருவரையும் இசையமைப்பாளர் என்று அழைக்கும் வழக்கமும் உள்ளது. இசை நடனம் பயில்பவர்கள் இவருக்கு பூஜை செய்து வேண்டிக் கொள்கின்றனர் என்றால் கலையில் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. ஆலயத்தில் வைகாசி மாதம் 13 நாள் பிரம்மோற்சவம், சிவராத்திரி, அன்னாபிஷேகம், பிரதோஷம், நவராத்திரி, ஆருத்ரா தரிசனம் ஆகியவை வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாக அனைத்து கோவில்களிலும் தட்சிணாமூர்த்தி ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்க விட்டிருப்பார். ஆனால் இந்த கோவில் கோஷ்டத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி வித்தியாசமான தோற்றத்தில் இரு கால்களையும் மடக்கி பீடத்தின் மீது அமர்ந்து காட்சி தருகிறார். இக்கோவிலின் நடை காலை 6 முதல் 12 மணி வரையும் மாலை 5 முதல் 8 மணி வரையும் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இத்திருத்தலத்திற்கு செல்ல கடலூரில் இருந்து புவனகிரி செல்லும் சாலையில் சென்றால் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப் வரும். அங்கிருந்து உள்ளே சுமார் 5 தொலைவில் தீர்த்தனகிரி சிவகொழுந்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. நாமும் நமது வாழ்வில் வளம் பெற இறைவன் சிவகொழுந்தீஸ்வரர் அவர்களையும்

0: இறைவி ஒப்பிலானாகி அவர்களையும் சென்று வழிபட்டு நலமும் வளமும் பெற வணங்கி வழிபடுவோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:15 இசையால் இறைமனம் கமழும் பக்தி மாலை. பக்தி மாலை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
3: மேலே இன்றைய இரவு 8 இளம் தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தண்டல் நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. இரவு 10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன. இனி பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தின் செய்திகள். தில்லி அஞ்சலாக.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது மஜ்னு என்ற திரைப்படத்திலிருந்து ஹாரி ஜெயராஜ் இசையில் பாடலை பாடியிருக்கிறார்கள் சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.

0: ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: நேர்லை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மாலை 6:18. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசை மின்னல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது சங்கமம் என்ற திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடலை பாடியிருக்கிறார் ஹரிஹரன்.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
2: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியை. நிறைவு செய்ய வரும் பாடல் நீ வருவாய் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னி கிருஷ்ணன்.

நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை.

0: தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார்.
1: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளிமாநிலிருந்து அதிகமான பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் வர்றாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர்றவங்களுக்கு தங்கும் வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது. திருவண்ணாமலைக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட 3000 ஹோட்டல்ஸ் தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. அது நம்மளுடைய ஊருக்கு பெருமை, நம்முடைய திருவண்ணாமலைக்கு பெருமை. அந்த அளவுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வசதியினையும் செய்து கொடுக்க வேண்டியது. இங்க இருக்கிற போது இந்த பகுதியில டூரிசம் இன்னும் அதிகமாக பெருகும். டூரிசம் பெருகும்போது இந்த பகுதியில வேலை வாய்ப்பு பெருகும். இந்த வேலை வாய்ப்பு பெருகும்போது இந்த பகுதியுடைய மக்களுடைய பொருளாதாரம் முன்னேறும்.
0: திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காவல்துறை அத்துமீறி கைது செய்ய முயற்சி மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதேபோல் தவேகவினர் திமுகவினர் மீது தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் கட்சியை எதிர்த்து பேசினால் காவல்துறையை அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்வதாகவும் அவர் குறை கூறியுள்ளார். இதனை திமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தவேக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும், இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவேகவினர் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவேகவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவேகவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சரின் பிறந்த தினத்தையொட்டி புதிய பேருந்துகள் இயக்கத்தின் தொடக்க விழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டுள்ள 300 பேருந்துகள் 3 நாட்களாக எவ்வித பயன்பாடுமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். அறிவிப்பு பலகைகளில் கல்வி கட்டணங்களை வெளியிட வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு அதற்கான இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவை

எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கு நீதிபதி திரு தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தகவல் உரிமைச் சட்டம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று பார்வையிட்டார். திருப்பத்தூரில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் சார்பில் தென்மண்டல ஆட்சி மொழி மாநாடு இன்று மதுரையில் நடைபெற்றது. சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக திரு ஜோஷி நிர்மல்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியை பசுமையுடன் எழில்மிகு நகரமாக உருவாக்க தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் ஆணையாளர் திருமதி பிரியங்கா வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சாளர் பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மயோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 13-11 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜிசிக் குரோவேஷியாவின் நிக்கோலா மெக்டிக் இணையை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஸுவில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரமான 6:40. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரில் நிகழ்ச்சி நீ கேட்கலாம். நேரில் வேலை காத்திருக்கு வேலை வாய்ப்பு செய்தியுடன் கூடிய நிகழ்ச்சி இது. நேரில் அதன்படி நிகழ்ச்சியின் முதல் வேலை வாய்ப்பு செய்தியாக, எய்ம்ஸ் மருத்துவமனையில் 1484 பணியிடங்கள் உள்ளன. இந்தியாவில் மதுரை உட்பட 28 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் டெக்னிக்கல் ஆபீசர் பணியில் 253 இடங்களும், மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் பணியில் 137 இடங்களும், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணியில் 68 இடங்களும், அசிஸ்டன்ட் பணியில் 36 இடங்களும், நூலக உதவியாளர் பணியில் 12 இடங்கள் உட்பட 57 பதவிகளில் மொத்தம் 1484 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி +2 டிப்ளமோ பட்டப்படிப்பு எம்எஸ்சி, வயது வரம்பு 18-30 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ₹3000, எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணமாக ₹2400, விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/6/2026. மேலும் அவர்களுக்கு aims.exam.ac.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக, பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் காலி பணிகளுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் காலி பணியிடமாக 100, பணி நிறுவனம் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட், இதற்கான பதவி ஜூனியர் டெலிகாம் ஆபீசர்.

0: கல்வி தகுதி பிஇ பிடெக் எம்எஸ்சி வயது 3/7/2026 அன்றைய தேதிப்படி குறைந்தபட்ச வயது 20 அதிகபட்ச வயது 30 அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு தேர்வுமுறை கம்ப்யூட்டர் அடிப்படையிலான தேர்வு ஆவண சரிபார்ப்பு தேர்வு மையம் சென்னை விண்ணப்பிக்க கடைசி தேதி 3/7/2026 நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு செய்தியாக இந்திய ரயில்களில் காலியிடனுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதில் டெக்னீஷியன் கிரேட் சிக்னல் பிரிவில் 323 இடங்களும் டெக்னீஷியன் கிரேடு 3 பிரிவில் 6,242 இடங்கள் என மொத்தம் 6,565 இடங்கள் உள்ள இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிஎஸ்சி வயது வரம்பு 18-33 வயதிற்குள் இருக்க வேண்டும் தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு மருத்துவ சோதனை விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் விண்ணப்ப கட்டணம் ₹500 பெண்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு கட்டணமாக ₹250 விண்ணப்பிக்க கடைசி நாள் 29/7/2026 மேலவர்களுக்கு ஆர்ஆர்பி சென்னை .gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சி நடத்த வேலைவாய்ப்பு செய்தியாக சென்னை துறைமுக கழகத்தில் காலியாக உள்ள எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் பணியாளருக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான கல்வி தகுதி பிஇ பிடெக் வயது வரம்பும் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும் தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் பதிவிறக்கி பூர்த்தி செய்து சான்றிதழ் நகல்களுடன் தபால் அல்லது நேரில் விண்ணப்பிக்கலாம் முகவரி த செக்ரட்டரி சென்னை போர்ட் அத்தாரிட்டி ராஜாஜி சாலை சென்னை 6/1 விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/6/2026 மேலும் அவர்களுக்கு சென்னை போர்ட் .gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து அறிந்து கொள்ளலாம் நேரில் இத்துடன் இனிதே நிறைவு பெற்றது வேலை காத்திருக்க நிகழ்ச்சி
1: நம்ம முதலாளி நல்ல முதலாளி நல்ல மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி
2: அண்ணா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க
3: தம்பி ஊருக்கு புதுசோ
2: ஏன் அப்படி கேக்குறீங்க
3: இல்ல நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே
2: என்ன சொல்றீங்க புரியலையே
3: இல்ல தம்பி இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான் உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன் அதான் இந்தாங்க டீ குடிங்க
2: என்னமோ சொல்றீங்க சரி குடுங்க
3: டீ எப்படி
2: நல்லா இருக்கு நல்லா இருக்கு
3: சரி தம்பி நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்
2: என்ன விஷயம்னா
3: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க
2: ஆமா ஏன் அப்படி கேக்குறீங்க ஒருவேளை இப்படி இருக்குமோ
3: என்ன தம்பி யோசிக்கிறீங்க சொல்றத கவனிங்க
2: அண்ணா சொல்லுங்கண்ணே பதறது இல்ல
3: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம் 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம் பார்த்து போங்க
2: இதான் விஷயமா அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது நான் வரேன்
3: இந்த வழியா அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க வடையும் போட்டு வச்சிடுறேன்
2: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே

நேரம் மாலை 6:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வேலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு தம்மம்பட்டி பகுதியில் 44 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கம் கடலூர் பகுதியில் 38.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.5 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதியில் உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். 25 தேதி நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய

லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். 26ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடியும் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 29ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மற்றும் தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். 30ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38-39°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவருக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் இன்று முதல் 26ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதியில் சுழலிக்காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும், இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். 27 மற்றும் 28 ஆகிய தேதியில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சுழலிக்காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும், இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் 27 மற்றும் 28ஆம் தேதியில் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளிக்காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும், இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். இப்போது கூறப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை வானிலை அறிக்கையை கேட்டீர்கள்.

0: நேரம் மாலை 6:50.
1: தர்மபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தர்மபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
2: வணக்கம். வருகின்ற June 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு இங்கனம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி மாவட்டத்தில் வருகின்ற 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது குறித்து தர்மபுரி மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள். நேர்கள் கவனத்திற்கு கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கிருஷ்ணகிரி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 2026-27 கல்வியாண்டில் 5 தொழிற்பிரிவுகளில் கலந்தாய்வு முடிந்து காலியாக உள்ள இடங்களுக்கு நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறுகின்றது. இதில் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இப்பயிற்சியில் சேர 14 முதல் 40 வயது உடையவர்களும் மகளிருக்கு உச்ச வயது வரம்பும் கிடையாது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேற்பட்ட கல்வி தகுதி உடையவர்கள் சேர்ந்து பயன்பெறலாம். இதில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன், இன்ஃபிளண்ட் லாஜிஸ்டிக் அசிஸ்டன்ட் ஆகிய ஓராண்டு கால பயிற்சி பிரிவுகளும், மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கல், டெக்னீஷியன் மெக்கட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்ஸ் ஆகிய 2 ஆண்டு கால பயிற்சி பிரிவுகளும் உள்ளன. இப்பயிற்சிக்கு பயிற்சி கட்டணம் ஏதுமில்லை. இந்த பயிற்சியின் போதே வளாக நேர்காணல் மூலம் நிறுவனங்களில்

0: சதவீத வேலைவாய்ப்பு மற்றும் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் பெறும் வகையில் ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சியும் பெற்று வழங்கப்படுகின்றது. எனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கட்டுமான பணியாளர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சார்புடையவர்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், இறுதியாக பெற்ற மாற்றுச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் ஆகிய அசல் சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மற்றும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள அடையாள அட்டையுடன் 117 ஈடன் கார்டன் வளாகம், சேலம் தேசிய நெடுஞ்சாலை, அவதானப்பட்டி, கிருஷ்ணகிரி எனும் விலாசத்தில் செயல்படும் அரசு தொழிற்பயிற்சி நிலைய நேரடி சேர்க்கை உதவி மையத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்குமாறும், இதுகுறித்த மேலும் விவரங்களுக்கு 94 43 08 14 54 என்ற எண்ணிலோ அல்லது 97 87 97 02 27 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: மேலே இன்று இரவு 8 மணிக்கு இளந்தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா, விளையாட்டு சம்பந்தமான கேள்விகள் இடம்பெற இருக்கின்றன. இரவு 9:30 இடைவிடாதை செய்யவில்லை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள். திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
3: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தருமபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
4: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். திருவிளையாடல் படத்துல கதைப்படி ஞானப்பழத்தை கொண்டு வருவார் நாரதர், பிரிச்சு கொடுக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. இதை பெற தகுதி இருக்கிறதான்னு பாக்கணும்னா பிள்ளைகள் ரெண்டு பேரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்பாங்க, முருகனும் விநாயகரும். உடனே ஒரு போட்டி வைப்பாரு, யார் முதலில் உலகை சுற்றி வருகிறாரோ அவர்களுக்கு இந்த கடி. உடனே முருகன் மயில் ஏறி கிளம்பிடுவார். விநாயகர் பெருமான் உடனே பண்ணுவாரு, உலகம் என்றால் என்ன, அம்மையப்பள் என்றால் என்னன்னு நாரதத்தை கேட்பாரு. ரெண்டு ஒண்ணுதான். அப்படி என்றால் அம்மையப்பளின் சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்தது தானே அர்த்தம்? ஆமாம் என்று எல்லாரும் சொல்ல அவர் சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் கொள்வார். முருகப்பெருமான் வேகமாக வந்தவுடன் தந்தையே என்ன நாடகம் இது என்று கோபத்தோடு கேட்பார். கேட்டவுடன், இனி நான் உங்களோடு ஒரு கடம் இருக்க மாட்டேன், எனக்கென்று ஒரு நாடு, என் மக்கள், என் வீடு என்று சொல்லிக்கொண்டு உடனடியாக ஆடைகளை எல்லாம் களைந்து கோவணத்தோடு பழனிமலையிலே சென்று நின்று விடுவார். அப்போதுதான் பார்வதி தேவியார் வந்து சிவபெருமானுடைய சோதனைகள் எல்லாம் எடுத்து சொல்லி, அப்பா பக்தர்களை சோதிப்பது பரமனுக்கு வழக்கம் என்று சொல்வார்கள். இந்த நிலையில் முருகப்பெருமான் நின்ற போது அவ்வை வந்து அவரை சமாதானப்படுத்துகிற முயற்சியிலே இறங்குவார். அப்படி சமாதானப்படுத்துகிற முயற்சியில் இறங்குகிற போது, எனக்கு அந்த கனியை பெற தகுதி இல்லையா, அந்த பழம் எனக்கு கிடைக்கக்கூடாதா என்று முருகன் கேட்க, அப்போதுதான் ஞானப்பழத்தை பிழிந்து என்ற இந்த பாடலை அவ்வை பாடுவதாக சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதியிருப்பார். ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் அன்பினோடு நாம் உண்ணவும் கொடுத்த முருகாணி, பிரணவ ஞானப்பழத்தை பிழிந்து ரசம் அன்பினோடு நாம் உண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கென்ன இவ்விதம் இக்கனியை நாம் ஈவது என்று நாணித்தான் அப்பணித்தலையன் தரவில்லை. ஆதலால் முருகா உனக்கு சாரும் ஒரு பிழை இல்லையே, சக்தி வடிவேலிடும் தத்துமையிலேறிடும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ, ஏனிப்படி கோவணத்துடன் தண்டுகொண்டு இங்குற்றோர் ஆண்டியானாய், முருகாணி ஏனிப்படி கோவணத்துடன் தண்டுகொன்று இங்குற்றோர் ஆண்டியானாய், எமது வினை படிபடவும் அல்லவோ.

0: ஓ வந்து நீ இப்படி இங்கு இருக்கலாம் என் ஆசான் அப்பன் அம்மையாம் என்னவும் எண்ணினேன். தருவையறு பழனி மலையில் சந்ததம் குடிகொண்ட சங்கரன் கும்பிடும் என் தண்டபாணி தெய்வமே, நீ ஏன் ஞான பழம், உனக்கு இந்த பழத்தை கொடுப்பது என்று நாணம் கொண்டுதான் உன் தந்தையாகிய பணித்தலையன். அப்பணித்தலையன் தரவில்லை ஆதலால் சார் ஒரு பிழை இல்லையே. இது ஒரு இதில் ஒரு குறை ஒன்று இருப்பதாக தெரியவில்லையே. சொல்லி சமாதானப்படுத்துவாங்க, அவர் எதையும் கேட்க மாட்டார். அப்போ தான் கண்ணஹாசனுடைய பாட்டு, பழம் நீயப்பா ஞானப்பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா என்கின்ற அந்த பாட்டை அவங்க பாடுற மாதிரி அந்த படத்தில் வரும். இன்னைக்கு இந்த பாடலை கேபி சுந்தராபாள் அவர்கள் பாடிய இந்த பாடலை, சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றிய இந்த பாடலை மேடைகள் தோறும் போட்டிக்கு வர்றவங்க பாடி ஜெயிக்கிறதும் அதை மக்கள் ரசிக்கிறதையும் பார்க்குற போது தாங்க ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலேயே இசைஞானம் உள்ளவர்களும் இந்த குரலிலே ராக ஆலாபனைகளை அவர்கள் செய்கிற போது ஒரு வித்தை காட்டுவது போல நமக்கு வியப்பளிக்கிறது. இந்த பாடலை கேட்கிற போதெல்லாம் மகிழ்வும் நெகிழ்வும் ஏற்படக்கூடிய வகையில் சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதியிருக்கிறார், கேபிஎஸ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். தற்காலத்திலும் மற்றவர்களும் பாடும்போது நாம் முருகனை நினைத்து மெய் சிலிர்த்து போகிறோம். இந்த பாடலை நீங்கள் இசைவடிவிலே கேட்டு பாருங்கள், முருகப்பெருமானுடைய பெருமை உங்களுக்கு புரியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: நேரம் இரவு 7 மணி. மேலே இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைகிறோம் தரை இசை நிகழ்ச்சிகள். இனிமையான காலங்களை காற்றலியில் கேட்கும் நேரம் இது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது அப்பு என்ற திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலுக்கான இசை தேவா, பாடலை பாடியவர் சுஜாதா ஹரிஹரன் ஹரிணி.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சேலம்,
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நேர திரையிசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலாக உன்னருகே நான் இருந்தால் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரலை ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரையசை நிகழ்ச்சி. இனி பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலா கேட்கலாம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள்.
1: திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் ₹10 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உலக தரத்திலான செயற்கை ஹாக்கி மைதானத்தை தமிழ்நாடு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள உடற்பயிற்சி கூட பராமரிப்பு பணிகளையும் பார்வையிட்டார். விளையாட்டு விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள், வழங்கப்படும் உணவு, அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் விடுதியில் பயிலும் மாணவிகளுக்கு சர்வதேச அளவிலான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் பிசியோதெரபிஸ்ட் நியமிக்கப்பட்டு 10 நாட்களுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மாணவிகள் பயிற்சி பெற்று சர்வதேச அளவிலும் மாநில அளவிலும் சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளாக வர வேண்டும் என்று மாணவிகளை கேட்டுக்கொண்டார். பின்னர் நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி பெறும் மாணவிகளும் மல்லர் கம்பம் விளையாடும் நிகழ்ச்சியும் அமைச்சர் ஆதவர்ஜுனா பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் உள்ளிட்ட அரசுகளோடு உடனிருந்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிரியர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிரியர் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க பக்தர்கள் எளிய முறையில் சாமி தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் இந்து அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பக்தர்கள் அமைதியான முறையில் சாமி தரிசனம் செய்ய கியூ லைன் வசதி அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளர்கள், மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தையுடன் வரும் தாய்மார்கள் ஆகியோர் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்ய தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனாக்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.

0: திருக்கோயிலுக்குள் கோடை வெப்பத்திலிருந்து பக்தர்களை பாதுகாக்க தேவையான இடங்களில் நேர்பந்தல் மற்றும் தரைவிரிப்புகள் அமைக்கப்படுவதையும் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் ராமபிரதீபன், திருக்கோயில் இணை ஆணையர் பரணிதரன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு முழுவதும் பழங்குடியின மக்களின் பிரச்சனைகளை தீர்வுக்கான ஆய்வு செய்யப்பட்டு பழங்குடியின மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு உருவாக்க வகையில் தமிழக அரசின் 5 ஆண்டு கால தொலைநோக்கு திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமத்திற்கு வருகை தந்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அப்பகுதியில் வசித்து வரும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கணிக்கர் இன மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வன்னியரசு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐயம்பாளையம் பகுதியில் 65 ஆண்டுகளாக குடுகுடுப்பை தொழில் செய்யும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கணிக்கர் இன மக்கள் வாழ்ந்து வருவதாகவும், இவர் நீண்ட காலமாக பழங்குடியின ஜாதி சான்று கேட்டு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இவர்களுக்கு சாதி சான்று வழங்குவதுடன் மேலும் இவருக்கு கல்வி வேலைவாய்ப்பு வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பழங்குடியின மக்களின் பிரச்சினை போக்கு ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும், இம்மக்களின் பிரதான கோரிக்கையான வீட்டுமனை பட்டா, சாதி சான்று இவற்றை வழங்கி பழங்குடியின மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு வழங்க தமிழக அரசின் 5 ஆண்டு கால தொலைநோக்கு பார்வையாக செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். பெண் குழந்தை திருமணம் தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் ஆதவர்ஜனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜனா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலருடன் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் திருவண்ணாமலை நகராட்சி சமுத்திரம் பகுதியில் இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்வையிட்டார். பின்னர் கிரிவலப்பாதையில் உள்ள இலங்கை தமிழர் முகாமுக்கு சென்ற அமைச்சர் அங்கு வசிக்கும் மக்களோடு சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி ஆய்வுக் கூட்டங்கள் மாவட்டங்கள் தோறும் நடைபெற்று வருவதாகவும், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு பௌர்ணமி தினங்களில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை பக்தர்கள் வருவதாகவும், தீப திருவிழாவின் போது 25 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவதாகவும், வரும் நாட்களில் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் 12 அரசு துறைகளை ஒருங்கிணைத்து விரிவான திட்டம் தயாரிக்கப்படுவதாகவும் கூறினார். திருவண்ணாமலை மாநகருக்கு வரும் சென்னை சாலை உள்ளிட்ட அனைத்து இருவழி சாலைகளும் 4 வழி சாலையாக மாற்றப்படும் என்றார். தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் அரசியல் பின்புலத்துடன் கஞ்சா கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாகவும், இவற்றை தடுக்க கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதாகவும், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாகவும், அதனால் பெண்கள் இளம் வயதில் கருவுறுதல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதுடன் பெண்களின் உயர்கல்வி தடைபடுவதாகவும், குழந்தை திருமணத்தை தடுக்க சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுவதற்காக திரைத்துறையினர் விளையாட்டு வீரர்களை கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி.
2: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீட் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது குறித்தும், மக்கள் சார்ந்த அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வது குறித்தும் இப்புத்தகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்ற அடையாளத்தை இந்தியா பெற்றுள்ளது குறித்தும், இந்நிலையில் சமத்துவம், சுதந்திரம், நீதி உள்ளிட்ட மாண்புகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்கிறார் என்று குறிப்பிட்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் மறுத்தேர்விற்கு மாணவர்கள் குறித்த நேரத்தில்

0: செல்ல வேண்டும் என்பதற்காக பிரதமர் தமது பயணத்தை 45 நிமிடங்கள் தாமதப்படுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் செல்போன் பயன்படுத்தும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முகாம்களை நடத்துவது மற்றும் சிம் பாதுகாப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிம் கார்டு முறைகேடுகளை விரைந்து கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கூறியுள்ளார். நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மத்திய போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப் பொருள் தடுப்பு அமைப்புகளின் உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இக்கூட்டத்தில் வரும் 4 ஆண்டுகளுக்கான போதைப் பொருள் தடுப்பு தொலைநோக்கு ஆவணத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிடவுள்ளார். தேசிய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் கடந்த 2025 ஆண்டிற்கான ஆய்வறிக்கையையும் அமைச்சர் வெளியிடவுள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க பிரதிநிதி திரு ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை சமநிலையிலும் இருதரப்பிற்கும் பயன் தரக்கூடிய வகையிலும் செயல்படுத்தும் ஒரு முயற்சியாக திரு ஜேமிசன் பயணத்திட்டம் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வர்த்தக விரிவாக்கம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மின்னணு வர்த்தகம், தடையற்ற ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி நீக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்தும் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்துவதை தடுப்பதற்கான பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுப்பது, பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை பாதுகாப்பானதாகவும் தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 595 அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் விபத்து நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் மாநில அரசுகளுடன் இணைந்து மாவட்ட அளவிலான சாலை பாதுகாப்பு படையை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நிர்வாக கட்டமைப்பை கண்காணிப்பதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மூத்த ராணுவ அதிகாரி பிரிகேடியர் ஜமால் இப்ராஹிம் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி தொழிலில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள், புதுமையான திட்டங்கள், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா தலைமையில் பெங்களூருவில் நடைபெற்ற பிரிக்ஸ் விண்வெளி முகமை தலைவர்களின் இரண்டு நாள் மாநாடு இன்று நிறைவு பெற்றது. மத்திய விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு நாள் நிகழ்ச்சி

பங்கேற்று விண்வெளித் துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், 10 நாடுகளைச் சேர்ந்த 26 பேர் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறினார். இந்தியாவின் தொலையுணர்வு செயற்கைக்கோள், சமூக பொருளாதார மேம்பாட்டு பணிகள், பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை கண்காணிப்பு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நீடித்த விண்வெளி திட்டங்கள் மற்றும் விண்வெளி மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக திரு நாராயணன் தெரிவித்தார். மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள தாராத்தலா பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 5 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் உள்ளவர்களை மீட்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ராணுவமும் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலார்கோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்சிலோ டெமோலைனர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌகான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஜூவில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் இரவு 7:25. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: வயல்வெளி.
3: பூஞ்சோல எப்பில பூஞ்சோல, என்ன இம்புட்டு கத்து கத்துறேன், வரவே இல்லையே ஆளு, ரொம்பதான் மெதப்புல இருக்காளோ.
4: என்னடா, ரொம்ப நாள் ஆளை காணமேன்னு இப்பதான் யோசிச்சேன், அதுக்குள்ள வந்து நிக்கிறான். என்ன பாஞ்சால, என்ன சமாச்சாரம், எதுக்கு வீட்டு முன்னாடி நின்று இப்படி கூவிக்கிட்டு இருக்கேன் என் பேரை?
3: உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சோறு கூட இறங்க மாட்டேன்ப்ல, அதனாலதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.
4: விஷயம் இல்லாம நீ இந்த பக்கம் வரமாட்டேயே, என்ன சமாச்சாரம்? வயல்ல போட்டு எதுவும் விளைச்சல் எடுக்க முடியலையா, இல்ல மாடுகளுக்கு

0: காடுகளுக்கு ஏது உடம்பு முடியாம போயிருச்சா? என்ன சமாச்சாரம்? இப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா தானே நீ இந்த பூஞ்சோலிய தேடி வருவ?
1: என் மாமன் ஆமனுக்கு பயிர் போட்டிருக்குது. அதுக்கு நடுவுல ஏதாவது போட்டா நமக்கும் கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும்ல. அதுக்குதான் பிள்ளை உன்னை கேட்டு போலான்னு வந்த. நீ தான் எப்ப பாரு ரேடியோ கேட்கற ஆளாச்சே. அதுலதான் நிறைய விஷயம் சொல்றாங்களாமே. என்கிட்ட தான் ரேடியோ இல்ல, சரி உங்ககிட்டயாவது கேட்டுட்டு போலான்னு வந்தேன்.
0: நல்ல விஷயம்தான். எண்ணெய் வித்து பயிர் என்னைக்கு பண்ணாலும் லாபம் தான் போகும். அதுவும் ஆமணக்கெல்லாம் நல்ல விலைக்கு போகுதாம்ல. அது பண்றதுல என்ன உனக்கு தயக்கம்?
1: அந்த விஷயமெல்லாம் எனக்கே தெரியும். அந்த ஊடு பயிரில் என்ன போடலான்னு தான் ஒரு யோசனையும் வரமாட்டேன் பிள்ள. அதுக்குதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ரேடியோவில் அதை பத்தி ஏதாவது சொல்றாங்களா என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல.
0: அதெல்லாம் எல்லா விஷயமும் புட்டு புட்டு வைப்பாங்க நம்ம வானொலியில. ஆமணக்கில் ஊடு பயிரா நிலக்கடலை போடலாம், பருத்தி கூட போடலாம். இன்னும் நிறைய சமாச்சாரம் இருக்காம்ல. நிறையா பயிர் பயிர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐயா விளக்கமாக சொல்ல போகிறாரு. என்னன்னு கேட்டு தெரிஞ்சிட்டு வருவோம். ஆமணக்கில் ஊடு பயிர் சாகுபடி. ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி வீரமணி அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம்.
2: அனைத்து விவசாயிகளுக்கும் இனிய வணக்கம். ஆமணக்கு செடியில் வந்து ஊடு பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள். ஆமணக்குங்கிறது வந்து ஒரு எண்ணெய் வித்து பயிர். இது வந்து அதிக அளவு மானாவாரி நிலங்களில் வந்து அதிக அளவு பயிரிட்டு வராங்க. சில ஏரியாக்களில் வந்து இரவை நீர்ப்பாசன பகுதிகளிலும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா மற்ற பயிர்களை காட்டிலும் இது ஒன்று வயது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இதனோட இடைவெளியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பயிரை ஊடு பயிராக பயன்படுத்துகிறப்ப நமக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர் முறையும் இருக்குது. ஊடு பயிர் என்பது ஒரு பயிருக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக மட்டும் இல்லாமல் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலில் தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஈரப்பதத்தை காக்கிற மாதிரி இருக்கும். மண் வளத்தையும் அதிகரிக்கும். எனவே இந்த ஊடு பயிர் சாகுபடி வந்து விவசாயிகளுக்கு நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு பயிர் நுட்பம் தான். இந்த ஊடு பயிர் சாகுபடியில் பார்த்தோம்னா 60% வந்து வருமானத்தை அதிகரிக்கும் ஒரு வழிவகை செய்யும். ஒரு பயிரை மட்டும் உற்பத்தி செய்யாமல் அதிக லாபம் பெற முடியாது. எனவே 1 மடங்கு நிலம், 2 மடங்கு உற்பத்தி, 3 மடங்கு லாபம் என்ற விகிதத்தில் ஒரு நிலத்தை வந்து ஒரு முக்கிய பயிர், ஊடு பயிர், வரப்பு பயிர், சால் பயிர் என்று பிரித்து பயிர் செய்வதனால் அதிகளவு லாபம் நம்மளால் பெற முடியும். இந்த ஊடு பயிர்கள் வந்து முக்கிய பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. முக்கிய பயிருக்கு வரக்கூடிய இடையூறுகளையும் நோய்களையும் பூச்சிகளையும் தடுக்க ஒரு முக்கியமான ஒரு தடுப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து குறைந்த இடத்தில் அதிக வருமானம் தரத்துக்கும் இந்த ஊடு பயிர்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு பயிர் அமைப்புக்கு தகுந்த மாதிரியும் நம்ம ஊடு பயிர்களுடைய பயிர் சாகுபடி முறைய பார்த்துக்கலாம். அடுத்த கதா பார்த்திங்கன்னா பருத்தி ஊடு பயிர்ப்பாக உளுந்து, பாசி, தட்டைப்பயிர், வெண்டைக்காய், கொட்டவரை போன்றவற்றில் பயிர் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த எண்ணெய் வித்து பயிர்களில் வந்து முக்கியமான பயிரான ஆமணக்கு பயிர் சாகுபடி செய்கிறப்பையும் நாம் ஊடு பயிர்களை பயன்படுத்துறதுனால அதிக அளவு வருமானத்தை நாம் பயன்படுத்த முடியும். இந்த ஊடு பயிர்கள் வந்து மண் வளம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் போன்ற பிரச்சனைகளையும் தீர்வு காண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிர் அமைப்பு. ஸோ ஆமணக்கு வந்து ஒரு மதிப்புமிக்க எண்ணெய் வித்து பயிர். இது வறண்ட மற்றும் மிதவெப்ப நிலங்களில் வந்து வளரக்கூடிய ஒரு பயிர். ஆமணக்கு வந்து பார்த்திங்கன்னா வரிசைக்கு இடையே வந்து பயன்படுத்தாத நிறைய இடைவெளிகள் வந்து சும்மா இருக்கும். அந்த இடைவெளிகளில் வந்து நாம் இந்த ஊடு பயிர்கள் மூலம் நிரப்புறதுனால நமக்கு அதிக அளவு ஒரு மகசூலும் கிடைக்கும். நமக்கு அந்த இடங்களை வந்து நாம் உபயோகப்படுத்துறதுனால அது தேவையில்லாமல் முளைக்கக்கூடிய களைகள் இருந்தும் நாம் பயிர்களை காப்பாற்ற முடியும். ஸோ அதனால் களைவெட்டு ஆகக்கூடிய செலவுகளையும் இந்த ஊடு பயிர்கள் மூலம் நாம் குறைக்கலாம். இப்போ ஆமணக்கில் வந்து ஊடு பயிர்னால் என்ன நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்குறப்ப ஊடு பயிர்கள் மூலம் இந்த பூச்சி நோய் தாக்குதல் பரவலை குறைக்கலாம். ரெண்டாவது, இந்த ஆமணக்கு பாதிக்கும் பயிர்களுக்கு இயற்கையான ஒரு பூச்சி விரட்டியாகவும் இருக்கும். சில ஊடு பயிர்கள் வந்து மண்ணினுடைய ஆரோக்கியத்தை பங்களிக்கும். உதாரணமாக வந்து பருப்பு வகை பயிர்களை வந்து நம்ம மண்ணில் வந்து பயிர் பண்ணுறப்ப அதுக்கு மண்ணுக்கு தேவையான நைட்ரஜனை வந்து நமக்கு மண்ணுக்கு தேவையான சத்துக்களை அது நிலைநிறுத்தி கொடுக்கும். எனவே வந்து ஊடு பயிர்கள் வந்து மண் வளங்களை மிகவும் திறமையாக பயன்படுத்த அனுமதிக்கிறது. ஏன்னா சில பயிர்கள் வந்து ஆழமான வேர்கள் அமைப்புகள் இருக்கும், சில பயிர்கள் வந்து மேலோட்டமான வேர் அமைப்புகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து மண்ணினுடைய ஊட்டச்சத்துக்களை வந்து பல்வேறு மட்டங்களில் இருந்து எடுக்கிறதுக்கும் இந்த ஊடு பயிர்கள் வழிவகை செய்யும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆமணக்கில் வந்து என்னென்ன ஊடு பயிர்கள் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ வந்து நம்ம முக்கியமாக வந்து ஊடு பயிர்னு பார்க்குறப்ப இந்த சொட்டு

உபாசனம் கொண்டு நம்ம ஆமனுக்கு பயிர் செய்யக்கூடிய பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம், நாமக்கல், தருமபுரி மாவட்டங்களில் எங்கெல்லாம் சொட்டுநீர் பாசனம் கொண்டு ஊடுபயிர்கள் வந்து பண்ணுறாங்களோ, ஊடுபயிர்கள் சொட்டுநீர் பாசனம் கொண்டு ஆமனுக்கு எங்கே பயிர் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊடுபயிராக வந்து வெங்காயம் பயிர் பண்ணலாம். எங்கெல்லாம் வந்து சொட்டுநீர் பாசனம் பண்ணுறாங்களோ அங்கே வந்து வெங்காயமும் பயிர் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 டன் நமக்கு ஆமணக்கு சாகுபடியும் கிடைக்கும். ஒரு ஹெக்டேருக்கு மினிமம் வந்து ஒரு 5 டன் வந்து நமக்கு வெங்காயம் சாகுபடி நமக்கு கிடைக்கும். இதனால் வந்து ஒரு ஹெக்டேருக்கு ஒரு 1 லட்சத்து வரைக்கும் நமக்கு வந்து நிகர வருமானம் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஊடுபயிர் வந்து முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது. இதனால் வந்து ஆமணக்கும் நமக்கு ஒரு மகசூல் கொடுக்குது, வெங்காயத்திலிருந்து நமக்கு ஒரு மகசூல் கிடைக்குது. அதே மாதிரி சில இடங்களில் வந்து நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்படிப்பட்ட பகுதிகளில் வந்து நம்ம வந்து பச்சை பயிறு, நம்ம வந்து உளுந்து இல்லைன்னா அப்புறம் கடலை, நிலக்கடலை, சோயாபீன் போனவற்றை நம்ம ஊடுபயிராக நம்ம பயன்படுத்தலாம். இல்லை முக்கியமாக பார்க்குறப்ப ஆமணக்கு கூட உளுந்து பயிர் பண்ணுறப்ப நமக்கு நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா நம்ம உளுந்து வந்து 65-70 நாளில் நமக்கு வருமானம் கொடுத்துரும்.

0: அப்போ என்னாகுன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஊடுபயிர் சாகுபடி தொழில்நுட்பமாக இருக்குது. ஆமணக்கு வந்து ஒரு வரிசை, நிலக்கடலை மூணு வரிசை இப்படி பயிர் பண்ணணும். ஸோ இப்படி பயிர் பண்ணுறப்ப நமக்கு நிலக்கடலை வந்து 100 நாள் 105 நாள் 60 வந்துடும், ஆமணக்கு அதுக்கப்புறம் 60 வரப்போகுது. ஸோ அதனால் வந்து நமக்கு மண்ணுக்கு தேவையான சத்துக்களும் கிடைச்சிரு, களைகள் வெட்டுற பிரச்சனையும் நமக்கு கம்மியாகுது. ஸோ அதே மாதிரி சில இடங்களில் வந்து உளுந்து மொச்சை போனெல்லாம் வந்து நல்ல ஒரு மகசூல் தரக்கூடியதாகவும் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த பூச்சி மேலாண்மை, இயற்கையான ஒரு பூச்சி மேலாண்மைக்கு பயிர் பாதுகாப்புக்கு இந்த ஊடுபயிர் சாகுபடி வந்து ஒரு முக்கிய அமைப்பை உருவாக்குது. ஏன்னா சிலந்திகள், வண்டுகள், குலவிகள் போன்ற இயற்கை எதிரிகளை உருவாக்குறதுக்கும் இந்த ஊடுபயிர்கள் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆமணக்கு, உளுந்து, நிலக்கடலை கூட நம்ம பயிர் பண்ணுறப்ப இந்த ஆமணத்தில் வரக்கூடிய பச்சைத்தட்டு பூச்சிகள், அதே மாதிரி காவடி புழுக்கள், காய் தொழிற்பாளர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரு. அதே மாதிரி ஆமணக்கும் துவரையும் நம்ம ஊடுபயிர் பண்ணுறப்ப ஆமணத்தில் வரக்கூடிய வாடல் நோய்களும் நமக்கு கட்டுப்படுத்த முடிகிறது. அதே மாதிரி ஆமணக்கு கூட சில கம்பு வகைகளை பயன்படுத்துகிறப்ப நமக்கு இந்த ஆமணக்கு பச்சைத்தட்டு பூச்சி, ஆமணக்கு காவடி புழுக்கள், வெட்டு புழுக்கள்லாம் நமக்கு கம்மியாகுது. ஸோ இது மாதிரி ஒரு சில பயிர்களை வந்து ஒரு சில பயிர்களோட ஊடுபயிர் பண்ணுறப்ப நமக்கு இது மாதிரி சில இயற்கையாகவே சில பூச்சிகளை நம்மளால் கணிசமாக கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி சில இடங்களில் வந்து களைகளையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஆமணக்கு தனிப்பயிராக பண்ணியிருக்கீங்களோ அங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா களைகளுக்கு செய்யக்கூடிய செலவு அதிகமாக இருக்கும். அதே ஆமணக்கு கூட நிலக்கடலையோ உளுண்டோ பச்சைப்பயிரோ தட்டப்பயிரோ ஏதோ ஒன்று ஊடுபயிர் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே வந்து களைகள் வெட்டுறது செலவு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து விவசாயிகளுக்கு அதிக அளவு மகசூலும் இருக்கும், செலவு பண்ணுறது நமக்கு கம்மியாயிரும். அதனால் வந்து நிகர லாபம் நமக்கு அதிகமாக இருக்கும். எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊடுபயிர் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து மண்ணினுடைய ஈரப்பதத்தையும் நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ ஏன்னா மண்ணினுடைய மேற்பகுதி நம்ம மூடுறதுனால மண்ணிலிருந்து ஆவியாகக்கூடிய நீரினுடைய தேவைகள் குறையுது. ஸோ அதனால் வந்து ஈரப்பதத்தையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு இந்த ஊடுபயிர்கள் வந்து ஒரு முக்கியமான அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா காய்கறி பயிர்களையுமே சில இடங்களில் ஊடுபயிராக நாம் பயன்படுத்தலாம். ஸோ ஆமணக்கு வந்து 2 வரிசை, வெண்டைக்காய் வந்து போடலாம், ஆமணக்கு 1 வரிசை, வெண்டைக்காய் 2 வரிசை பயன்படுத்தலாம். இப்போ உளுந்து, பச்சைப்பயிறு, கேழ்வரகு, சோயா மிச்சை, குதிரை மசால், இது மாதிரி எல்லா பயிர்களையுமே நமக்கு ஆமணக்கு கூட ஊடுபயிராக நம்ம பயன்படுத்த முடியும். சில முக்கியமான சவால்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊடுபயிரில் வந்து ஆமணக்கு பயிர் வந்து செடிகள் உயரமாக இருக்கும், அதனால் வந்து ஒளி, நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் வந்து ஊடுபயிர்களுக்கு போட்டி போடுற மாதிரி சில இடங்கள் இருக்கலாம். ஆனால் பட் என்னுடைய அகன்ற இடைவெளி இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு பிரச்சனையே இல்லாமல் ஊடுபயிர்களும் தன்னுடைய வளர்ச்சியை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இந்த ஊடு ஆமணக்கில் வந்து பயிர் பண்ணுறப்ப பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பூச்சி நோய்களை எதிர்த்து வளரக்கூடிய பயிர் சுழற்சி முறையும் உருவாக்க முடியும். எனவே விவசாயிகள் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஆமணக்கு வந்து தனிப்பயிராக பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து தனிப்பயிராக பண்ணுங்கள். பட் எங்களுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு அடிஷ்னலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படிங்கிற விவசாயிகள் வந்து வருமானம் வேணுங்கிற விவசாயிகள் வந்து ஆமணக்கு கூட சில ஊடுபயிர்களை பண்ணுறப்ப நமக்கு வருமானமும் அதிகரிக்கும், நிலத்தில் வந்து நம்முடைய மண் வளமும் அதிகரிக்கும், நிலத்தில் வந்து நம்ம களைகள் வெட்டக்கூடிய செலவு குறையுது, நமக்கு வந்து வருடம் ஃபுல்லாக வயலில் வந்து நமக்கு பயிர்கள் இருக்கும், அதனால் வந்து மண்ணினுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மண்ணில் வந்து நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். எனவே விவசாயிகள் வந்து முடிந்த அளவுக்கு ஆமணக்கு பயிர் பண்ணுற இடத்துல வந்து ஊடுபயிர்கள் வந்து பயன்படுத்தினால நல்ல வருமானம் வரும். எனவே இந்த வரக்கூடிய பருவத்தில் வந்து விவசாயிகள் ஆமணக்கு பயிர் பண்ணுறப்ப ஊடுபயிர்களையும் சேர்ந்து பயன்படுத்தி அதிக வருமானம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: இதுவரை ஆமணக்கில் ஊடுபயிர் சாகுபடி, ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி வீரமணி அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள். என்ன பாஞ்சால, ஆமணக்குல ஊடுபயிரா என்னென்னலாம் பயிருங்களை போடலாம்னு சொல்லி நல்லா விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? இல்ல இதுல எதுவும் சந்தேகம் இருக்கா?
2: எந்த சந்தேகமும் வராது பிள்ளை, அம்புடு தெளிவா சொல்லிருக்காரு. சரி நான் வரட்டா?
1: இப்ப என்ன அவசரம்? கால்ல சுடுதண்ணி ஊத்திட்டு நிக்கிறவ, நீ வரதே எப்பவாச்சும்தான், அதுவும் இந்த மாதிரி விஷயம் இல்லாம வரமாட்ட. முக்கியமா இன்னொரு ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அது நம்ம ஊர்ல யாருமே பண்ணாதது, அத பண்ணா நல்ல லாபம் எடுக்கலாம். என்ன சொல்ற?
2: அந்த ரகசியம் என்னன்னுதான் கொஞ்சம் சொல்லாம்ல, ரொம்பதான் பீடிக்கு போடுற.
1: அது ஒன்னும் இல்ல, நம்ம ஊர்ல எல்லாம் விவசாயிங்க என்ன பண்றாங்க, ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, இந்த வயலுங்களில் கோழி வளர்க்குறாங்க, அவ்வளோதானே. இது இதே மாதிரி

0: இன்னொரு ஒரு விஷயம், அது என்ன தெரியுமா? காடை வளர்ப்பு கேள்விப்பட்டிருக்கியா?
1: காடை வளர்க்குறது என்ன, இது புதுசா? எல்லாம் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதை லாபகரமாக வளர்க்குறதுன்றது தான் பிள்ளை யாருக்கும் தெரியறதில்ல. அதை பற்றி ஏதாவது சொல்கிறாங்களா என்ன?
0: அட ஆமா, இப்போ ஜப்பானிய காடை வளர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வந்திருக்கு. அது நம்ம அது நல்ல விலைக்கு போகுதான். அதோட முட்டையும் சரி அந்த காடையும் சரி நல்ல முறையில் வளர்த்து வெளியில லாபத்துக்கு விற்கலாமா. அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க கோழி வளர்க்குற மாதிரி காடையும் வளர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ.
1: போடு பிள்ள, அதையும் கேட்டுப்பட்டு போயிடுறேன்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜப்பானிய காடை வளர்ப்பு. ஜப்பானிய காடை வளர்ப்பு ஓசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மேகலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக நம்ம வந்து இப்போ கால்நடை வளர்க்குறவங்கள பொறுத்த வரைக்கும் முதல்ல எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ ஆடு மாடு வளர்க்குறதை தாண்டி வீட்டில் இருக்கவங்களுக்குன்னா கோழி தான். ஆனால் கோழியை தாண்டியும் நமக்கு குறைந்த நாட்களில் ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருப்பது ஜப்பானிய கடை. ஜப்பானிய கடையை பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னும் அதை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா? ஏன்னா கோழினா வளர்த்தோம்னா நமக்கு தெரியும்ப்பா, இங்கே தான் பக்கத்தில் இருக்கே யாராவது ஒருத்தர் வாங்கிக்குவாங்க, இதில் என்னென்ன வருன்றது தெரியும். ஜப்பானிய கடை எப்படி வளர்க்குறது அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கும். அதை வந்து நம்ம என்ன முறையில் என்ன தொழில்நுட்பங்களை வந்து சரியான முறையில் கடைபிடித்தோம்னா லாபகரமாக இருக்கும். கோழி வளர்க்குறத விட இந்த காடை வளர்க்குறது எந்த அளவுக்கு நன்மை, இதில் நமக்கு சந்தை செய்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ அதுவும் நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேலம் நாமக்கல் எல்லா பகுதியிலுமே குறிப்பாக இந்த கிராமப்புற பெண்களுக்கு வந்து கோழி வளர்க்குறதுல பெரும் ஆர்வம் இருக்குது. அரசாங்கத்துலேயும் அதுக்கான சில திட்டங்கள்லாம் இருக்கிறனால கோழிலாம் வளர்க்குறாங்க. வீட்டில் நம்ம பாரம்பரியமாக அந்த வளர்த்த ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்த ஒரு 10 கோழி குஞ்சை கொடுத்து வளர்த்துக்குங்கன்னா கூட வளர்த்துருவாங்க. ஆனால் இப்போ இந்த ஜப்பானிய கடை அப்படிங்கிறது வந்து நம்ம அங்கங்கே பார்க்குறோம், குறிப்பாக கடைகள்லாம் கிடைக்குது, அந்த இறைச்சிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இருந்தாலும் அது பெருமளவுக்கு நிறைய பேர் எடுத்து செய்கிறதுக்கு தயங்குறாங்க. இந்த ஜப்பானிய கடை வளர்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடிகிற அளவுக்கு வாய்ப்புள்ளதா? கோழி வளர்க்குறவங்களால ஜப்பானிய கடை வளர்க்க முடியுமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஜப்பானிய காடையை வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் வளர்க்க முடிய ஒன்று தான். கோழி வளர்ப்பில் என்னென்னா, நம்ம வந்து எல்லாம் வந்து புறக்கடையிலையும் வளர்ப்போம், இல்லை வந்து பண்ணை முறையிலையும் வளர்க்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடியது, குறைந்த எண்ணிக்கையிலையும் வளர்க்கக்கூடியது. கோழி வளர்ப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோழி, பிராய்லர் கோழி, அதுக்கு அடுத்தபடியாக இந்திய அளவிலேயே வந்து பார்த்தோம்னா காடை வளர்ப்பு தொழில் தான் அதிக அளவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில். ஏன் முக்கியமாக சொல்ல போகணுன்னா, வந்து இது ஒரு எக்ஸாம்பிள், நம்ம எப்போவுமே மாத வருமானம் வரணுன்னா வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவோம், மாதம் மாதம் நம்மளுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய தொழில். அதை போல தான் வந்து காடை வளர்ப்பு. என்னென்ன இப்போ ஒரு பிராய்லர் கோழி வளர்க்கணுன்னாலும் 6 வாரம் ஆகுது, இல்லையே அந்த மாதிரி சூழலை, இல்லை முட்டைக்கோழி வளர்க்கணுனாலும் அதே மாதிரி, நாட்டுக்கோழின்னா 4 மாதம் 5 மாதம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில், அதே வளர்ப்பு முறைகளை பொறுத்துமே அந்த வந்து 4 மாதமா 6 மாதமாங்கிறதும் மாறுபட்டு இருக்கு. இதே புறக்கடையில் வளர்த்தோம்னா அது 7-8 மாதம் கூட மாறக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த காடை வளர்ப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து முழுக்க முழுக்க பண்ணையில் மட்டும்தான் வளர்ச்சி வளர்க்க முடியும், நீங்கள் திறந்த வழியிலலாம் வளர்க்க முடியாது. ஆனால் மாதந்தோறும் வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருக்கு கருதப்படுது. அதனால தான் இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் மத்தியிலையும் சரி பண்ணையாளர்களிடையும் சரி நல்லா வந்து வரவேற்பு பெறக்கூடிய ஒன்றாக இருக்குது. குறைந்த அளவில் வந்து அதிகம் வந்து எண்ணிக்கையிலையும் வளர்க்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறது. இப்போ வந்து கோழிக்கு வந்து இருக்கக்கூடிய இதுலேருந்து ஒரு 4 காடை வளர்க்கலாம், ஒரு கோழி வளர்க்குற இடத்துல 4 காடை 5 காடை வளர்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இடவசதியும் கம்மியாக தான் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது.
2: எவ்வளோ நல்ல இது நமக்கு வந்து ரெடியாகும் மேம், விற்கிறது சந்தனைக்கு வர்றதுக்கு எத்தனை நல்ல இது ரெடியாகும்?
3: இப்போ கறிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா 1 மாதத்திலே நம்ம வந்து விற்பனைக்கு ஏற்படுத்தலாம். இன்னும் முக்கியமாக இதில் வந்து சிறப்பம்சங்கள் எப்படி வளர்க்குறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோழிகளில் வந்து பார்த்தோம்னா அதிக நோய் தாக்கம், நிறைய வந்து தடுப்பூசிகள் போடக்கூடிய சூழலெல்லாம் இருக்குது. ஆனால் காடையில் வந்து அந்தமான ஒரு நோய் தாக்கங்களும் கம்மி, தடுப்பூசிகள் போட வேண்டிய அவசியங்களும் இல்லை.
2: ஒரு கோழி வளர்க்குற இடத்துல 4 காடை வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு இது எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்கும்? எவ்வளோ இப்போ ஒருத்தங்க இப்போ தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சின்னதாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஏற்கனவே கோழி பண்ணை வச்சுருக்கிறாங்க, அதை வந்து காடை பண்ணையாக மாற்றுறாங்க அப்படின்னா எந்த அளவு எண்ணிக்கையில் அவங்க ஆரம்பிக்கலாம், என்னென்ன விஷயத்தை அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம் மேம்? தேர்ந்தெடுக்கும் போது என்ன மாதிரியான ரகங்களோ இல்லை ஏதோ எங்கேருந்து அவங்க முதல் தகவல்களை பெறலாம், அதை பற்றி கொஞ்சம்?
3: அதாவது வந்து சிறு குறு விவசாயிகளுக்காக அதை மெயினாக சொல்கிறதுக்காக தான், ஏன்னா முக்கால்வாசி பார்த்தோம்னா நம்ம வந்து பெரிய விவசாயிகள் அவங்கெல்லாம் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம வந்து

0: பிராய்லராக இருந்தாலும் சரி, இன்டகிரேட்டட் பேட்சில் போகிறது, ஏன்னா அது மொத்தமாகவே பண்ணக்கூடியது, பெரிய முதலீடு தேவைப்படுகிற ஒன்று. ஆனால் இதே வந்து இந்த காடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சதுரடியிலேயே வந்து 4-5 காடை அளவுக்கு கூடமே வளர்க்கக்கூடிய ஒன்று. அப்போ வந்து நீங்கள் ஒரு பண்ணை அமைக்கக்கூடியதுக்கு ஒரு நாமளே வந்து முழுக்க முழுக்க எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தி தரக்கூடியது ஒரு 500-1000 காடை வளர்க்குறதுவே நல்ல விஷயங்கள் தான். ஆனால் சிறுவா முதல்ல தொடங்குறப்ப எனக்கு வந்து அந்தளவுக்கு அனுபவம் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு 100 காடையிலிருந்து ஆரம்பித்தாலே அது நல்ல ஒரு அனுபவத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். மேலும் அதற்கான தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அருகில் உள்ள பல்கலைக்கழக பயிற்சி மையங்களையோ இல்லை கால்நடை மருத்துவ கல்லூரிகளிலையோ அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அனுபவங்களையும் அதற்கான தகவல் தொழில்நுட்பங்களையும் தெரிஞ்சுக்கலாம்.
1: இப்போ நம்ம வந்து இந்த காடையை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்பொழுது ஒன்று இறைச்சிக்காக விற்கிற மாதிரியும் இருக்குது, ஏன்னா நம்ம அதை கோழிக்கடைகள்லையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த காடை முட்டைகளும் இப்போ சந்தைகளில் பார்க்க முடியுது, ஒரு பெரிய ஸ்டிக் மாதிரி வச்சு அதில் குத்தி அதை வந்து சாப்பிட்றாங்க, இது பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்கா? ரெண்டுமே வெவ்வேறு ரகங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இல்லை, அதாவது வந்து ஜப்பானிய காடைகள், அதாவது இதுக்கு பேரே வந்து ஜப்பானிய காடை தான். முன்னொரு காலத்திலலாம் வந்து இந்த காடைகள் வந்து வளர்ப்பு பறவைகளாக இல்லாமல் வெறும் வந்து காட்டு பறவைகளாக இருந்தது. அப்போ காட்டு பறவைகளாக இருந்தப்போ வந்து ரொம்ப நம்ம ஃபாரஸ்ட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு 80s அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து இது கவர்மெண்ட்டே முன் வந்து இதை காடை வளர்ப்பு, அதாவது ஜப்பானிய காடைகளுக்காகவே முன் வந்து அதை பண்ணையகமாக ஏற்படுத்தி நிறைய இடத்துல வந்து இந்திய ஆராய்ச்சி கழகமே அவங்களே ஏற்படுத்தி கொடுத்தது தான் இது எல்லாமே. அப்படி வந்த ரகங்கள் தான் இதில். இதிலே வந்து பார்த்தோம்னா ஜப்பானிய காடைகள் தான் வந்து வளர்ப்பு பறவைகளாக இருக்கக்கூடிய கருதப்படுகிற ஒன்று. இந்த ஜப்பானிய காடைகள் வந்து முட்டைக்காகவும் உற்பத்தி பண்ணலாம், அதாவது வளர்க்கலாம், இறைச்சிக்காகவும். 4 வாரம் வரைக்கும் வளர்க்கறது இறைச்சிக்காக. 4 வாரத்துக்கு மேலே, அதாவது 6வது வாரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா முட்டையிட தொடங்கக்கூடிய ஒன்று. ஸோ அதனால் இருக்கிறதுலையே மற்ற எல்லா கோழி இனங்கள்லேயும் இது தான் வந்து குறுகிய காலத்திலேயே முட்டைக்கு தொடங்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. மற்றதெல்லாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோழி இனங்கள்லாம் வந்து 18-20 வாரத்தில், அதாவது வீரிய ரகை கோழி இனங்கள்லாம் 18 வாரத்தில் முட்டையிட ஆரம்பிக்குது. நாட்டுக்கோழிகள்லாம் வந்து 24 வாரம் அந்த மாதிரியெல்லாம் போகக்கூடிய ஒன்று இருக்குது. ஆனால் இது காடை பார்த்தீங்கன்னா 6 வாரத்திலே முட்டையிட தொடங்க ஆரம்பிச்சிடும்.
1: இப்போ நம்ம வளர்க்குறது அப்படின்னா இந்த ஜப்பானிய கடைகளை பொறுத்த வரைக்கும் பண்ணைகளில் வளர்க்கும்போது எந்தெந்த முறைகளை பின்பற்றி நம்ம வளர்க்கலாங்க மேம்?
0: அதாவது ஜப்பானிய காடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீவிர முறையில் மட்டும்தான் வச்சு வளர்க்க முடியும். நீங்கள் வெளியிலேயோ இல்லை வச்சு வளர்க்க முடியாது. காரணம் என்னென்னா பறந்துடும். ஸோ அதனால் ஒன்று ஆள்கூல முறையில் வளர்க்கணும், இல்லாட்டினா கூண்டு முறையில் வளர்க்கணும். இந்த ரெண்டு வகை
1: பறவை சின்னதாக இருக்கனால இப்போ மிச்சது ஏதாவது பறந்துக்கிறது மாதிரி தூக்குறதும்
0: அது பறக்கிறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளார போகும்போதே நம்ம வந்து ஒரு ஷெட்டுக்குள்ளார போகிறோம், உள்ளுக்குள்ளாரனாலே வேகமாக பறக்க தான் போகும். அது எல்லாமே அந்த இது அதிகமாக இருக்கிற ஒன்று. அதனால் கூண்டு இல்லை ஆள்கூல முறை தான் கரெக்டாக உள்ளது.
1: இப்போ நம்ம இந்த காடை குஞ்சுகள் வாங்கும் பொழுது என்னென்ன விஷயத்தை கவனித்து வாங்கணும் மேம்? எத்தனை நாள் குஞ்சுகளாக நமக்கு கிடைக்கும் மேம்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதை எப்படி பராமரிக்கிறது, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இப்போ நம்ம காடை குஞ்சுகள் வந்து 1 நாள் குஞ்சுலேருந்தே நம்ம வாங்கலாம். இந்த 1 நாள் குஞ்சுகளே வந்து நம்ம முறையாக அதுக்கான ப்ரூடிங் ஏற்படுத்தி, அதாவது செயற்கையான வெப்பம் கொடுக்கணும். செயற்கையான வெப்பம் கொடுத்து அதற்கான அந்த வெப்பத்தை, ஏன்னா ஒரு இந்த காடை குஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்த குஞ்சுகளோட எடை வந்து 10-12 கிராம் மேக்ஸிமம் ஆகுது தான், அதாவது 8-கிராம் இருக்கும் அந்த முட்டையோட தரத்தை பொறுத்து. 10 கிராம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அந்த 4 வாரத்தில் இருக்கும்போது 200 கிராம் ஆகுது. அப்போ எத்தனை மடங்கு அது வந்து பெருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ அந்த சின்னதாக இருக்கிறது 8 கிராம் 10 கிராம் இருக்கிறதுக்கு தேவையான அளவு வெப்பம் கொடுக்கும் பொழுது தான் வளர்ச்சிகளும் அதிகமாக இருக்கக்கூடியது, அந்த தீவனம் உண்ணும் இதுவும் இருக்கும். அதனால் எப்போவுமே அந்த மற்ற காடையில் வந்து மற்ற சவால்களே அதிகமாக கிடையாது. இந்த குஞ்சு பருவத்தில் எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாத்து இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துகிறோமோ அதுதான் முக்கியமான ஒன்று. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு பாதுகாப்போ இல்லை மேலாண்மை முறைகளையோ கையாண்டுட்டோம்னா நம்ம இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்திடலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடைக்காப்பான் முறையில் பண்ணலாம், அதாவது செயற்கையாக வெப்பம் கொடுக்கலாம். செயற்கை வெப்பம் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பல்பு மூலயமா குண்டு சவுண்டு பல்பு மூலயமாவும் வெப்பம் கொடுக்கலாம், இல்லை வந்து எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் கொடுக்கலாம், இல்லை நம்ம அடுப்பு கறி மூலயமா அதனாலையாவும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு வந்து இதன் மூலயமா தேவையான அளவு வெப்பம் கொடுத்து சரி விகிதமான தீவனத்தையும் கொடுத்து தண்ணீரையும் கொடுக்கும்போது வளர்ச்சி விகிதம் நன்றாக இருக்கும்.
1: இப்போ தீவனத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ நம்ம இது வரைக்கும் கோழி தீவனம் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும், காடைகளுக்குன்னு தனி தீவனம் இருக்கா?

0: இல்ல, இதுக்கான தீவனங்கள் எப்படி நம்ம கொடுக்கணும், குஞ்சுகளா இருக்கும்போது தனி தீவனமா, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற தீவனம், அது எப்படி நம்ம திட்டமிடுறது, அதை பத்தி கொஞ்சம் செலவுங்க சொல்லுங்க. எவ்வளவு சாப்பிடும் ஒரு நாளைக்கு? இந்த நமக்கு வந்து இந்த தீவனம் வந்து இறைச்சியாக மாறக்கூடிய கன்வர்ஷன் இது வந்து எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளவு செலவு இருக்கும், அதை பத்தி.
1: அதாவது வந்து தீவனம் வந்து குறிப்பா பார்க்க போனா வந்து கோழி தீவனங்களே யூஸ் பண்ணலாம், அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதுல அதை டைரக்டா யூஸ் பண்றதுக்கு இல்லாம அதுல தேவையான அளவு திரும்பியும் நம்ம வந்து புரதத்தை அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்கு. ஆனா வந்து காடைக்குனே பிரத்யேகமாகவும் தீவனங்கள் வந்து தீவன ஆலைகள் மூலியமாகவும் கிடைக்கக்கூடிய ஒன்று இருக்கு. அப்போ வந்து என்னன்னா வந்து காடை குஞ்சு தீவனம் இருக்கு, அப்புறமா அது 2 வாரம் கொடுக்கறோம், அதன் பிறகு வந்து 3-4 வாரத்துல இருந்து காடை சொல்லக்கூடிய காடை வளர்க்காடை தீவனம்னு கொடுக்கறது. இதே நம்ம வந்து 4 வாரம் வரைக்கும் வளர்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா காடை வந்து 200 கிராம் எடை வந்து 4 வாரத்தில் வரணும்னா ஒரு 500 கிராம் அளவுக்காவது தீவனம் வந்து செலவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப வந்து அது ஓகே. இதுக்கு மேற்பட்டு இருக்கும்போது தான் வந்து அதிகமான தீவனம் உட்கொள்ளும் திறனோ இல்லை கிடைக்கும், அதிக திறன் வந்து மாற்றுத்திறன் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நீங்கள் சொல்லப்போனால் வந்து நிறைய இடத்துல வந்து என்னென்னா தீவனம் கிடைக்காத பட்சத்தில் இந்த ப்ரீஸ்டார்டர் பாய்லர் ப்ரீஸ்டார்டர் தீவனம் கூட வாங்கி அதில் ஒரு 50 கிலோ தீவனம்னா அதில் ஒரு 5 கிலோ வந்து புண்ணாக்கை வந்து சேர்ந்து கலந்து கொடுத்துட்டோம்னா, ஏன்னா காடை தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கால தீவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு புரதம் இருக்கும், குறைந்த அளவுக்கு எரிசக்தி இருக்கக்கூடியதாக இருக்கும். இறுதிக்கால தீவனத்தில் அதாவது அந்த இதில் வந்து ஃபினிஷர் ஸ்டேஜில் பார்த்தோம்னா வந்து புரதம் கம்மியாகவும் அதிக அளவு எரிசக்தி இருக்கக்கூடிய, ஏன்னா அப்போ வந்து நல்ல வெயிட் ஏறுறதுக்காக. ஆரம்ப காலத்தில் வந்து தேவையான அளவு புரதம் இருந்துச்சுன்னா தான் அதோட வளர்ச்சிகளுக்கு அதோட உறுப்புகளோட வளர்ச்சி எல்லாத்துக்கும் தேவையானது அந்த ஆரம்ப கால தீவனம்ங்கிறது தான்.
0: இப்போ நம்ம இந்த காடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் கவனத்தில் வச்சுக்கிறோங்க மேம். இறைச்சிக்கு அப்படின்றப்ப எவ்வளோ நாளில் நம்ம இதை இறைச்சிக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது?
1: இறைச்சிக்குன்னா நீங்கள் வந்து 4 வாரங்கள் நம்ம வந்து 30 நாட்களுக்குள்ளார கொடுத்துட்டோம்னா நம்ம தீவனமும் எடையும் நம்ம வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். தீவனத்துக்கும் தகுந்த அளவுக்கு எடையும் வரும்போது அதற்கு மேற்பட்டு போகும்போது தீவனம் செலவு அதிகமாகும், எடை வந்து மாற்றுத்திறன் வந்து கம்மியாக வாய்ப்புண்டு.
0: இப்போ இதில் வந்து நமக்கு இந்த கோழியில் வர மாதிரியான கழிச்சலோ இல்லை மித்த மாதிரியான நோய்களோ பெருமளவுக்கு வராதா மேம்? இதுக்கு நம்ம வந்து தடுப்பூசி ஏதாவது போடுற மாதிரி இருக்குமா? அந்த குடப்புழு நீக்கம் இந்த மாதிரிலாம் அதில் செய்வோம்ல, அதெல்லாம் எதுவுமே இதுக்கு செய்ய தேவையில்லையா?
1: இல்லை, இதில் கோழிகளுக்கு வந்து இது இந்த எவ்வளோ காலங்கள் எதன் பொருட்டு இருக்கப்படும் தான். இப்போ 4 வாரத்துக்குள்ளார இருக்கிறப்போ நீங்கள் எந்த விதமான தடுப்பூசி போக்குவரத்துகளும் தேவையில்லை. ஆனால் இதே முட்டைக்காக வளர்க்குற போது பார்த்திங்கன்னா வந்து முட்டை இடுறதுக்கு தகுந்ததுக்கு முன்னாடி வந்து ஒரு குடப்புழு நீக்கம், அதன் பிறகு இடைப்பட்ட அதாவது இது கூண்டு முறையில் இருந்துச்சுன்னா இந்த நாட்கள் வந்து இடைவெளியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கலாம், அதுக்கப்புறமா ஒரு தடவை கொடுக்கணும். ஆனால் வந்து இதே ஆள்குல முறையில் வளர்க்கும் போது என்ன ஆகும்னா எப்படினாலும் வந்து நம்ம நீண்ட காலம் வந்து குடற்புழு நீக்கம் மருந்து கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா ரத்த கழிச்சல் நோய்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு, இல்லை ஆள்குல பராமரிப்பு சரியாக கவனிக்கலைனாலும் வாய்ப்புகள் உண்டு ரத்த கழிச்சல் நோய், இல்லை ஏதாவது நம்ம தீவனத்தை சரிவர பாதுகாக்கலைன்னா பூஞ்சான் நோய்கள் இந்த மாதிரி நோய்கள் தான் வர அதிகமான வாய்ப்பு உண்டு.
0: இப்போ இனப்பெருக்க காடைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இனப்பெருக்கத்துக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா என்னென்ன விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் டாக்டர், அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறீங்களா?
1: இனப்பெருக்க காடைகள்னு பார்த்தோம்னா வந்து ஒரு நார்மலாக வந்து 3 வாரத்துலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதாவது வந்து ஒரு அந்த காடையோட வெளி தோற்றத்திலேயே வந்து நம்ம ஆண் பெண் காடைகளையும் கவனித்து கண்டுபிடிச்சிடலாம். 3 வாரத்துலேயே இப்போ ஒரு ஆண் காடை அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நெஞ்சு பகுதியில் பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இறகுகளில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே வந்து பெண் காடைகளாக இருந்துச்சுன்னா வந்து கரும்புள்ளிகளோடு இருக்கக்கூடிய ரெக்கைகளை இருக்கக்கூடியதாக இருக்கும் பெண் காடைகள். எடை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லா மற்ற கோழி இனங்கள்லாம் வந்து சேவல் பெருசாக இருக்கும், பெட்டை சின்னதாக இருக்கும். ஆனால் இங்கே அதே வந்து ரிவர்ஸ், அதாவது வந்து பெட்டையோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும், சேவலோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து இங்கே இன்னும் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து சேவல் அதாவது இந்த காடை ஆண் காடை இருக்கிறது வந்து சத்தம் வந்து வித்தியாசமாக ஒரு சத்தம் வரும், அந்த ஒரு சத்தமே வந்து நல்லா லவுடராக சவுண்டு விடும், நல்ல சத்தம் விடுறதுக்கு வந்த சத்தம் அந்த ஒன்று. ஆனால் பெண் காடையில் ரொம்ப கீச்சுன்னு சின்னதாக இருக்கக்கூடிய இதெல்லாம் தான் மெயினாக இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இந்த வெயிட்டும் முக்கியமானது, அதே நேரத்தில் இந்த ஆண் பெண் இந்த விகிதாச்சாரம், அதே நேரத்தில் நம்ம அவன் இனப்பெருக்கத்துக்காக ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா வந்து 3 காடைக்கு ஒரு அதாவது 3 பெண் காடைக்கு 1 ஆண் காடை அப்படிங்கிற விகிதத்தில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து முட்டைகளும் வந்து தேவையான ஃபெட்டைகள் அதாவது வந்து கரு உள்ள முட்டைகளாக கிடைக்கும்.
0: பொதுவாக வந்து நம்ம பார்க்க முடியுது அங்கங்க உணவகங்கள்ல இந்த ஜப்பானிய கடை வந்து கிடைக்குது, சில இடங்கள்ல இந்த முட்டை கூட விரும்பி சாப்பிடுறாங்க.

0: இருந்தாலும் இதுக்கு ஒட்டுமொத்தமான சந்தை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க மேம்? இது இப்போ வந்து பண்ணையாக செஞ்சு எடுத்து செஞ்சாங்கன்னா லாபகரமாக செய்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்காது சார்?
1: லாபகரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக தீவன செலவுகள் தான் அதிகம். ஏதாவது வந்து கோழி பண்ணை தொழில்னாலே 70% 75% அளவுக்கு வந்து தீவன செலவுகள் தான் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிற இந்த தீவன செலவுகளை வந்து எந்த அளவுக்கு திறன்பட தானே தயாரித்து, இப்போ ஒரு 1000 காடைக்கு மேலே வச்சுருக்கிறாங்க, 1000 காடை வச்சுருக்காங்கன்னா அவங்களே சொந்தமாக உற்பத்தி செய்கிறதுக்கு முற்பட்டு அவங்களே மூலதன பொருட்களையும் வாங்கி அந்த உற்பத்தி செய்யும் போது அந்த தீவனத்துக்கான செலவை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு பங்கு மேலே போனோம்னா வந்து குஞ்சு பொரிப்பகம் இல்லை தாய்க்காடைகளை அவங்களே வளர்த்து அதுலேருந்து குஞ்சு பொரிப்பகத்து பண்ணி குஞ்சு பொரிப்பானையும் அமைச்சு குஞ்சு பொறிச்சு விற்று இருக்கிற போது அதற்கான லாபமும் அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி செய்யும் போது பண்ணையாளர்கள் தேவையான அளவு அதை இனப்பெருக்கமும் செய்ய முடிகிறது, அந்த செலவுகளையும் குறைத்து லாபமும் ஈட்ட முடியும்.
0: பொதுவாக வெறும் நம்ம கோழி மட்டும் வளர்க்கலாம் இல்லை இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க விவசாயிகளுக்கு புதிதாக இந்த ஜப்பானிய கடையும் ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கு. இதுலயும் நம்ம வந்து செலவு கம்மியாக ஒரு மாசத்துக்குள்ளேயே கூட நம்ம விற்பதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிக்க நன்றி.
1: நன்றிங்க சார்.
2: இதுவரை ஜப்பானிய காடை வளர்ப்பு குறித்து ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் மேகலா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். என்ன பாஞ்சால, என்ன நல்லா விவரமா கேட்டுக்கிட்டியா? கோழி ஆடோட சேர்த்தி காடையும் வளர்க்க போறியா என்ன?
3: அட, நல்ல யோசனையா தான் இருக்கு, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதையும் நம்ம முயற்சி பண்ணி தான் பாப்போமே. சரி புள்ள, நேரமாச்சு, நான் வரேன்.
2: சரி சரி, நானும் போய் பிள்ளைங்களுக்கு சமைக்கிற வேலையை பாக்குறேன், நான் வரேன்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: வணக்கம் நேயர்களே, நேரம் இரவு 8:01. இதே தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களை இணைந்திருக்கிறோம் இளந்தண்டா நிகழ்ச்சியில். இன்றைய இளந்தண்டா நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. விளையாட்டு சம்பந்தமான கேள்விகள் இடம்பெற இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து 3 கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொன்னால் வெற்றியாளராக கருதப்படுவீர்கள். அவர்களுக்கு பரிசு பாடல் உண்டு. அதன்படி நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்கள் 0 43 42 என்ற முன் இணைப்பினோட 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 என்ற முன் இணைப்பினோட 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். இனிய நிகழ்ச்சியில் இனியும் முதல் அன்பு நேயர் வருக. வணக்கம் தொடர்புடையவர். அவர் வந்து என்ன விளையாட்டு விளையாடுவர்? கிறிஸ்டியானோ ரொனால்டோ? கிரிக்கெட் என்பது தவறுங்க. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? கண்ணியப்பன். உங்களுக்கான கேள்வி, மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் எந்த நாட்டில் நடைபெற்று வருகிறது? தவறு. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
5: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: மங்கள பிரகாசர்.
5: மங்கள பிரகாசர், உங்களுக்கான கேள்வி,

0: சமீபத்தில் இந்திய ஏ அணியில் 11 பந்தில் அரை சதம் அடித்த வீரர் யார்? வைபவ் சூரியவன்சி என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா? எந்த விளையாட்டு போட்டி சுல்தான் அஸ்லாம் ஷா கோப்பை என்று அழைக்கப்படுகிறது? என்ன ஹாக்கிங்க? மலேசியா என்பது மிக சரியா, ஃபீல்ட் ஹாக்கி தான் மலேசியாவில் தான் நடைபெறுது. அருமையாக சொல்லிட்டீங்க, அருமையான பதில். உங்களுக்கான பரிசு கேள்வி, 79வது தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் சந்தோஷ் கோப்பையை வென்ற அணி எது? என்னங்க?
1: மோகன் பகான்.
0: இல்லை, அணி கேட்டோம்.
1: நினைக்கிறேன்.
0: இல்லை, இல்லைங்க, தவறு. நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: இனி இரவு வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மேச்சேரி கச்சராயின்னு ஒரு ஜெயராமங்கய்யா.
0: ஜெயராமன், உங்களுக்கான கேள்விங்க.
2: சொல்லுங்க.
0: 2025 நடைபெற்ற முதல் பார்வையற்றோர் மகளிர் T20 உலகக்கோப்பையை வென்ற நாடு எது?
2: இந்திய மகளிர் அணி.
0: இந்தியா தானா?
2: ஆமாங்கய்யா.
0: இந்தியா என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி
2: சொல்லுங்க.
0: பேக் ஹேண்ட் என்பது எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய சொல்? பேக் ஹேண்ட் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, ஒரு விளையாட்டு சொல். எதுங்க?
2: குண்டு எறிதல்.
0: இல்லைங்க, குண்டு எறிதல் என்பது தவறு. நன்றி,
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரி, உங்களுக்கான கேள்விங்க.
3: கேளுங்க.
0: ஏக்னா கிரிக்கெட் மைதானம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது?
3: ஏக்னா?
0: ஆமா ஆமா.
3: நான் நினைக்கிறேன் இது வந்து கொல்கத்தா.
0: கொல்கத்தா என்பது தவறு. நன்றி,
3: நன்றி.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
0: நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
11: பண்பலோடு எழுந்தே இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டியோ தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: சார், உங்களுக்கான கேள்விங்க
11: சார்.
0: கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ற கால்பந்து வீரர் எந்த நாட்டை சேர்ந்தவர்?
11: இங்கிலாந்து.
0: இங்கிலாந்து இல்லைங்க, தவறு. நன்றி,
11: நன்றி சார், கேட்கறேன் அப்புறம்.
0: நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
12: ஐயா வணக்கம்.
0: வணக்கங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
12: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
0: சரி, உங்களுக்கான கேளுங்க.
12: கேளுங்க.
0: 200 T20 போட்டிகளில் விளையாடிய இந்திய கிரிக்கெட் வீராங்கனை யார்?
12: பிடி உஷா.
0: பிடி உஷா இல்லைங்க, அவங்க கிரிக்கெட்டு. தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.

0: மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்
6: ஐயா. வணக்கம் ஐயா.
5: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: ராஜேஷ்கனா, அப்புறம் சேலம் மாவட்டம், இந்த நாட்டாமங்கலம் வில்லேஜ்.
5: சரி, உங்களுக்கான கேள்விங்க.
6: சொல்லுங்க சார்.
5: மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் தொடர் எந்த நாட்டில் நடைபெற்று வருகிறது?
6: டொரண்டோ.
5: இல்லைங்க, தவறு. நன்றி, தேங்க்யூ. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: ஹலோ.
5: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கான கேள்வி, வரலாற்று ரீதியாக இந்தியாவுக்கு எந்த விளையாட்டில் அதிக ஒலிம்பிக் பதக்கங்களை தந்தது, வென்றது?
7: எந்த?
5: கபடி. இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
8: ஹலோ.
5: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
8: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டத்துறை அண்ணாமலை.
5: உங்களுக்கு அனுப்பிங்க. இந்திய விளையாட்டு வரலாற்றில் பையோலி எக்ஸ்பிரஸ் என்று பிரபலமாக அறியப்படும் வீரர் யார்?
8: இந்தியாவுங்களா?
5: ஆமா, இந்திய விளையாட்டு வீரர் தான் பையோலி எக்ஸ்பிரஸ் அழைப்பாங்க அவங்கள. அவங்க பேர் என்ன, அவங்க யார்?
8: கிரிக்கெட் விளையாடுறாங்களா? இல்ல
5: கிரிக்கெட் இல்லைங்க.
8: கிரிக்கெட் இல்லைங்களா?
5: சரிங்க.
8: யாரா?
5: சரி, பரவாயில்ல, நன்றி. நேர நிகழ்ச்சி நடந்தாக ஓர் இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
2: பெனஹரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: நேரம் இரவு 8:17. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் இளந்தண்ட நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக விளையாட்டு வினாடி வினா. நிகழ்ச்சியம் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: என்ன துறை? நாகசமுத்திரம் பேசுறேங்க.
4: சரிங்க, உங்களுக்கான கேளுங்க.
5: கேளுங்க.
4: இந்திய கிரிக்கெட் அணி அடுத்த கிரிக்கெட் போட்டியை எந்த நாட்டோடு விளையாட இருக்கிறது?
5: ரஷ்யா.
4: ரஷ்யா இல்லைங்க, தவறு.

0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் தேனாமரத்து
1: சார், உங்களுக்கான கேள்விங்க. ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? 5 ஆண்டு என்பது தவறான பதில். நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஈஸ்வரி சார். சார், உங்களுக்கான கேள்விங்க. இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் துணை பயிற்சியாளர் யார்? விராட் கோலி. இல்லைங்க, தவறு. நன்றி. நேரே இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம் நேர்களே. இனி நிகழ்ச்சியினும் அடுத்த நேயர் வருகை, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார், உங்களுக்கு விளையாட்டுல வருங்களா? சார், உங்களுக்கான கேள்விங்க. புகழ்பெற்ற ஈடன் கார்டன் கிரிக்கெட் மைதானம் எந்த மாநிலத்தில் உள்ளது? நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சார், உங்களுக்கான கேள்விங்க. குத்துச்சண்டை வீரராகவும் கிரிக்கெட் வீரராகவும் இருக்கக்கூடிய இங்கிலாந்து வீரர் யார்? ஒரு வீரர் வந்து இருந்தார், குத்துச்சண்டை வீரராக இருந்தார், கிரிக்கெட் வீரராக இருந்தார். அவர் வந்து இங்கிலாந்துக்காரர். அவர் பேர் என்ன? தரீங்களா? சார், நன்றிங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
5: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
1: உங்களுக்கான கேள்விங்க. இதுவரை ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறாத கண்டம் எது?
5: இதுவரை ஒலிம்பிக் போட்டி நடைபெறாத கண்டங்களா?
1: ஆமா.
5: ஐயா, அது எந்த? ஐரோப்பாவா ஆசிய கண்டம் கேக்குறீங்க இல்லையா?
1: ஆமா, அந்த மாதிரிதான். ஆசிய கண்டமா ஐரோப்பா கண்டமா அந்த மாதிரி கேக்குறோம்
5: ஐயா. அமெரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா கண்டத்தில் தான் விளையாடல.
1: இல்லைங்க, தவறு.
5: நன்றி.
1: நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு தொகுப்பாளருக்கு மலிவான முன்னேற வணக்கம்.
1: சரி, உங்களுக்கான கேள்விங்க. கேட்கலாமா? அடுத்த ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஏதன்ஸ். இல்லைங்க, தவறு. நன்றி.
7: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணங்க, இணைப்பில் இருக்கீங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க? யாருமா? இணைப்பு சரியா இல்லை. இணைப்பு சரியா இருக்குன்னு நின்று பேசுங்க, தெளிவாக கேட்க மாட்டேது. பிரவீனா? சார், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கிரிக்கெட்டில் உலகக்கோப்பை ஆட்டம் எந்த ஆண்டு ஆரம்பமானது? இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க. யார் எங்க பேசுறீங்க? வணக்கம்.
8: ஹலோ,
1: வணக்கங்க, யார் எங்க பேசுறீங்க? அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
9: ஹலோ,
1: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? சார், உங்களுக்கான கேள்விங்க. தாதா என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் யார்?
9: சௌரவ் கங்குலி.

0: சௌரவ் கங்குலி என்பது அருமையான பதில், சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, கிரிக்கெட்டின் உலகக்கோப்பை முதல் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது?
1: இங்கிலாந்து.
0: இங்கிலாந்து என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, 2025-26 ஆண்டுக்கான விஜய் அசாரா கோப்பையை வென்ற அணி எது? இல்லைங்க, அது இல்லைங்க, தவறு. நன்றி. நன்றி. அடுத்து நெய்யர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்குது பேசுறீங்க? சரி, உங்களுக்கான கேள்விங்க, கால்பந்து போட்டியின் கால அளவு என்ன? எவ்வளவு நேரம் நடக்கும் இந்த கால்பந்து போட்டி? 45. அவ்வளவுதான் நடக்குங்களா? தவறு. 45 நிமிடம். தவறு. நன்றி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நெயல் சனியும் அடுத்த நெயல் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் தருமபுரி பேசுறேன்.
0: நிலையத்தில் அனைவரும் நலங்க. உங்களுக்கான கேள்விங்க,
3: எளிமையா கொடுங்க, முயற்சி பண்ணுவோம்.
0: நீரஜ் சோப்ரா என்ற தடகள வீரர் எந்த தடகளத்தில் எந்த பிரிவில் பிரபலமானவர்? தடகளத்தில் எது விளையாடுவார்? ஓட்டப்பந்தயம் என்பது தவறான பதிலுங்க. நன்றிங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: ஐயா வணக்கம், கருப்பன்மட்டிலிருந்து மணி.
0: மணி ஐயா, உங்களுக்கான கேளுங்க.
4: சொல்லுங்க ஐயா.
0: ஐசிசியின் சர்வதேச ஆட்ட நடுவர் பட்டியலில் இடம்பெற்ற முதல் பெண் யார்?
4: ஐசிசி நடுவர்.
0: ஆமா, சர்வதேச ஆட்ட நடுவர் பட்டியலில் இடம்பெற்ற முதல் பெண் யார்? நடுவர்
4: பெண்ங்களா?
0: ஆமா.
4: தெரியலங்க ஐயா.
0: சரி, நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் தருமபுரி மாவட்டம் குறும்பாட்டியிலிருந்து பிரணயா பேசுறேன்.
0: பிரணயா, உங்களுக்கான கேள்வி, தனிநபர் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்?
5: ஒலிம்பிக்.
0: அபினவ் பிந்த்ரா என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, 1930 நடைபெற்ற ஃபிஃபா உலக கோப்பையை சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகளை எந்த நகரம் நடத்தியது? ஆமா, அந்த நகரத்தோட பேர். ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகளை சரியான பதில் தான். அட்டகாசமா சொல்லிட்டீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: என்ன
0: பாடுங்க?
5: நீங்க
0: நாங்களே கொடுத்துடலாமா? நன்றி.
5: நன்றி.
0: அருமையா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
1: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
3: நேரம் இரவு 8:36. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.6 இணைந்திருக்கிறோம். இளம் தண்ட நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் விளையாட்டு வினாடி வினா. இந்த நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் எங்கிருந்து
4: பேசுறீங்க?
3: யாருங்க? ஐயா, இணைப்பு சரியா இல்லை. இணைப்பு சரியா இருக்கிறதால நின்று பேசுங்க. உங்களுக்கான கேளுங்க. குளோபல் செஸ் போட்டி அண்மையில் எங்கு நடைபெற்றது? எங்கீங்க? மும்பையா? மும்பை என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் துணை பயிற்சியாளர் யார்? சரிம்மா, இருக்கீங்களா? இல்லைங்க, அவர் இல்லைங்க. தவறு. நன்றி. அடுத்த நெய்ய வருகை. வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: காரியமங்கலம் வட்டம் கெண்டிச்செட்டி பீமராஜன்.
3: சரி பீமராஜன், உங்களுக்கான கேள்விங்க.
5: கொடுங்க, எளிமையா கொடுங்க.
3: எளிமையான கேள்வி தாங்க. சரியா, கால்பந்து போட்டியின் கால அளவு என்ன?
5: கால்பந்து போட்டி கால அளவு
3: எவ்வளவு நேரம் நடக்கும்?
5: 11 நிமிஷம்
3: நடக்க. தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: தீபக்.
3: உங்களுக்கான கேள்வி, குளோபல் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக கிராண்ட் மாஸ்டர் யார்?
6: தெரியல.
3: நன்றிங்க.
6: நன்றி சார்.
3: அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
7: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: நான் மதுரை மாவட்டம் அணியினர் சண்முகசுந்தர்.

0: சரி, சண்முக சுந்தரம் உங்களுக்கான கேள்விங்க. உலக புகழ்பெற்ற ஆசிஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது?
1: உலக புகழ்பெற்ற
0: ஆசிஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது?
1: இங்கிலாந்து ஆஸ்திரேலியா.
0: இங்கிலாந்து ஆஸ்திரேலியா என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிக பழமையான கிரிக்கெட் மைதானம் எது?
1: ஈடன் கார்டன்.
0: ஈடன் கார்டன் என்பது மிக சரியான பதில். உங்களுக்கான பரிசு கேள்வி, பேக் ஹேண்ட் என்பது எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய சொல்?
1: டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், பிக் பால்.
0: இல்லைங்க, தவறு. டேபிள் டென்னிஸ் என்பது தவறு.
1: டென்னிஸ்ங்க?
0: டென்னிஸ் இல்லைங்க, தவறு. நன்றி. அடுத்த நேயர் வருகை வணக்கம். வருகை வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நாகலாபுரம் மாரியப்பன்.
0: மாரியப்பன், உங்களுக்கான கேள்வி
2: கொடுங்க சார், பார்க்கலாம்.
0: ஒரு ஒலிம்பிக் போட்டியில் இரண்டு பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பெண்மணி யார், வீராங்கனை யார்?
2: ரெண்டு பதக்கம் வென்றா வீராங்கனையா?
0: ஆமாம், இரண்டு பதக்கம் வென்றிருக்காங்க ஒரே போட்டியில்.
2: நன்றி சார்,
0: தெரியல. சரி, நன்றி. அடுத்த நேயர் வருகை வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: மதிகன் பத்திந்தர் ரமணி.
0: சரி, உங்களுக்கான கேள்விங்க
3: எளிமையா கொடுங்க.
0: 2026 தாமஸ் மற்றும் உபேர் கோப்பை எந்த நாட்டில் நடத்தப்பட்டது? தாமஸ் மற்றும் உபேர் கோப்பை எந்த நாட்டில் நடத்தப்பட்டது இந்த வருஷம்?
3: டென்மார்க்.
0: டென்மார்க். டென்மார்க் என்பது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி 79வது சந்தோஷ் கோப்பையை வென்ற அணி எது? இங்க இருக்கீங்களா, தெரியுமா எந்த அணின்ட்டு?
3: கேரளா.
0: கேரளா இல்லைங்க, தவறு. நன்றி.

0: நிகழ்ச்சியினும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கூர் ஜெயராம் பேசுறேன்.
0: ஜெயராம், உங்களுக்கான கேளுங்க. எக்னோ கிரிக்கெட் மைதானம் எங்கு அமைந்துள்ளது இந்தியாவில்? எக்னோ கிரிக்கெட் மைதானம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது?
1: கொல்கத்தா.
0: கொல்கத்தா இல்லைங்க, தவறு. நன்றி. நேரலை நிகழ்ச்சி நடந்தாக ஒரு இனிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
5: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நேரம் இரவு 8:47. நேர இன்றைய இரவு 10 சுகமான ராகுங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகுங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழம் நிலை. இது இளந்தண்ட நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தலைப்பு விளையாட்டு வினாடி வினா. நிகழ்ச்சியும் அடுத்த நேயர் வருகை வணக்கம். வருகை வணக்கம். கால்பந்து வீரர் எந்த நாட்டை சேர்ந்தவர்?
7: ஆப்பிரிக்கா.
6: இல்லைங்க, தவறு. நன்றி
7: நன்றி சார்.

0: அடுத்து நேயர் வருக, வணக்கம். வணக்கங்க, இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், பன்னந்தூர்லேருந்து
0: பன்னந்தூர்ல ராஜேஸ்வரி. சரி, உங்களுக்கான கேள்விங்க. இதுவரை ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறாத கண்டம் எது?
1: தெரியலீங்க. நன்றி.
0: சரி, நன்றிமா.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:15 இசையால் இறைமனம் கமழும் பக்தி மாலை.
1: பக்தி மாலை
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நேரம் 8:56. மேலே இன்றைய 10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி, இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழ்ச்சி. இது இளந்தண்டல் நிகழ்ச்சி, இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினா. நேர இதுவரை நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகள் நாம் கேட்டோம். கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலை இப்பொழுது அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ற வீரர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் என்று கேட்டதும் அதற்கான பதில் கால்பந்து. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் எந்த நாட்டில் நடைபெற்று வருகிறது என்று கேட்டதும் அதற்கான பதில் இங்கிலாந்து. சமீபத்தில் இந்திய ஏ அணியில் 11 அரைசதம் அடித்த வீரர் யார் என்று கேட்டதும் அதற்கான பதில் வைபவ் சூரியவன்சி. 200 T20 போட்டியில் விளையாடிய இந்திய கிரிக்கெட் வீராங்கனை யார் என்று கேட்டதும் அதற்கான பதில் ஹர்மன்பிரீத் கவுர். இந்திய அணி அடுத்த கிரிக்கெட் தொடரை எந்த அணியுடன் விளையாட உள்ளது என்று கேட்டதும் அதற்கான பதில் இங்கிலாந்து. ஹாரிகேன் என்ற நட்சத்திர கால்பந்து வீரர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று கேட்டதும் அதற்கான பதில் இங்கிலாந்து. கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ற கால்பந்து வீரர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று கேட்டதும் அதற்கான பதில் போர்ச்சுகல். மகா ஓப்பன் பேட்மிண்டன் தொடர் எந்த நாட்டில் நடைபெற்று வருகிறது என்று கேட்டதும் அதற்கான பதில் சீனா. குளோபல் செஸ் போட்டி அண்மையில் எங்கு நடைபெற்றது என்று கேட்டதும் அதற்கான பதில் மும்பை. குளோபல் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழகத்தின் கிராண்ட் மாஸ்டர் யார் என்று கேட்டதும் அதற்கான பதில் ப இனியன். இந்திய ஆண்கள் கிரிக்கெட்டின் துணை பயிற்சியாளர் யார் என்று கேட்டதும் அதற்கான பதில் அபிஷேக் நாயர். ரியான் டென் டாஸ்கட்டை. அடுத்த குத்துச்சண்டை வீரராகவும் சர்வதேச கிரிக்கெட் வீரராகவும் இருந்த இங்கிலாந்தின் வீரர் யார் என்று கேட்டதும் அதற்கான பதில் ஆண்ட்ரூ பிளின்டாப். தாதா என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி. அடுத்த ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெறுகிறது என்று கேட்டதும் அதற்கான பதில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில். இதுவரை ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறாத கண்டம் எது என்று கேட்டதும் அதற்கான பதில் ஆப்பிரிக்கா. கால்பந்து போட்டியின் கால அளவு 90 நிமிடங்கள். ஐசிசியின் சர்வதேச ஆட்ட நடுவர் பட்டியலில் இடம்பெற்ற முதல் பெண் GS லட்சுமி. கிரிக்கெட்டில் உலகக்கோப்பை ஆட்டம் எந்த ஆண்டு ஆரம்பமானது என்று கேட்டதும் அதற்கான பதில் 1975.

0: தனிநபர் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் அபினவ் பிந்த்ரா. வரலாற்று ரீதியாக இந்தியாவுக்கு எந்த விளையாட்டில் அதிக பதக்கங்கள் ஒலிம்பிக்கில் கிடைத்தது என்று கேட்டதும் அதற்கான பதில் ஹாக்கி. எந்த விளையாட்டுப் போட்டி சுல்தான் அஸ்லாம் ஷா கோப்பை என்று அழைக்கப்படுகிறது கேட்டதும் அதற்கான பதில் ஃபீல்ட் ஹாக்கி. இந்திய விளையாட்டு வரலாற்றில் பயோலோ எக்ஸ்பிரஸ் என்று பிரபலமாக அறியப்படும் வீரர் பிடி உஷா. 2025-26 ஆண்டுக்கான விஜயசாரா கோப்பையை வென்ற அணி விதர்பா. 1930 நடைபெற்ற முதல் ஃபீஃபா உலகக்கோப்பையை வென்ற நாடு உருகுவே. எக்னோ கிரிக்கெட் மைதானம் எங்கு அமைந்துள்ளது கேட்டதும் அதற்கான பதில் உத்தரப்பிரதேசம் லக்னோ. பேக் ஹேண்ட் என்பது எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய சொல் என்று கேட்டதும் அதற்கான பதில் பேட்மிண்டன். உறவு ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்திய பெண்மணி மானு பாக்கர். 79வது தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் சந்தோஷ் கோப்பையை வென்ற அணி சர்வீஸ் அணி. இந்த போட்டி அசாமில் நடந்தது. நேர்களை நிறைவுக்கு வருகிறது இளந்தண்டல் நிகழ்ச்சி. இன்றைய இளந்தண்டல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக வளர்ந்தது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வர் அன்பு அறிவிப்பாளர் ஈ.ஏ. பிரபாகரன். இனி பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். தில்லி அஞ்சலாக.
1: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Commerce and Industry Minister Piyush Goyal reviews progress of trade talks with US Trade Representative Ambassador Jameson Greer. External Affairs Minister S. Jaishankar meets his South Korean counterpart Cho Hyun in Seoul, calls for stronger India-South Korea ties amid global challenges. Oman announces opening of a temporary maritime corridor through Strait of Hormuz. 5 people killed after under-construction godown crashes in Kolkata, rescue efforts in full swing. Heavy rain triggers flash floods in Arunachal, high alert issued in Assam. And in FIFA World Cup, Canada to take on Switzerland in a Group B match at Vancouver tonight. Union Commerce and Industry Minister Piyush Goyal has concluded a series of meetings with US Trade Representative Ambassador Jameson Greer and his delegation in New Delhi today. In a social media post, Mr. Goyal said they reviewed the progress of the ongoing India-US trade discussions and explored avenues to further deepen economic partnership between both the countries. He also appreciated Ambassador Greer's leadership and the sustained efforts of both teams in advancing the discussions in a constructive and forward-looking manner. External Affairs Minister Dr. S. Jaishankar today highlighted the importance of deepening India-South Korea ties amid a challenging global environment, saying that countries with shared values and mutual trust need to work together more closely. In his opening remarks during the meeting with South Korean Foreign Minister Cho Hyun in Seoul, he stressed that the current international situation makes cooperation among trusted partners more important than ever.
2: As foreign ministers, it is our responsibility to take this relationship forward, to oversee what different parts of the government and different parts of our economy, of our country, do with each other in their interaction. In coordinating that, fashioning a more forward-looking, a more contemporary relationship in a more difficult world. And that world requires countries that are like-minded, with shared values, who have mutual trust to work with each other.
1: Dr. Jaishankar also met Director of National Security of South Korea, Wee Sung-lak, this evening. In a social media post, the minister said they had a useful exchange of strategic assessments on global developments and the Indo-Pacific. Oman has announced the opening of a temporary maritime corridor through the strategically vital Strait of Hormuz. It marked a significant step towards restoring commercial shipping and easing a maritime crisis that has left thousands of seafarers stranded in the Gulf. The Omani government said the initiative was developed

0: trading 1.9% lower at 1,44,050 rupees per 10 grams, while silver was trading 1.6% down at 2,22,840 rupees per kilogram. With Ayushi's report, Arjun Chaudhary for Akashvani News.
1: In the FIFA World Cup, Canada will take on Switzerland in a Group B match at Vancouver in Canada tonight. The match is scheduled to begin at 12:30 a.m. IST. In another fixture, Bosnia-Herzegovina will face Qatar at Seattle Stadium in Washington. Earlier, Colombia qualified for the round of 32 after beating DR Congo 1-0 in their Group K match in Guadalajara, Mexico today. And now before we end the bulletin, the headlines once again. Commerce and Industry Minister Piyush Goyal reviews progress of trade talks with U.S. Trade Representative Ambassador Jamieson Greer. External Affairs Minister S. Jaishankar meets his South Korean counterpart Cho Hyun in Seoul, calls for stronger India-South Korea ties amid global challenges. Oman announces opening of a temporary maritime corridor through Strait of Hormuz. Five people killed after under-construction godown crashes in Kolkata, rescue efforts in full swing. Heavy rain triggers flash floods in Arunachal, high alert issued in Assam. And in FIFA World Cup, Canada to take on Switzerland in a Group B match at Vancouver tonight. That is all in the news at 9. Good night.
2: Neram, 9 mani, 15 nimidam.
3: Akashwani. மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து சென்னை IIT இயக்குனர் டாக்டர் வி காமகோட்டி பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். கல்வி நிறுவனங்களோட தரத்திற்கான ரேங்கிங்கும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சார். அதுவும் சர்வதேச தரத்திலான ரேங்கிங்னா இன்னும் சிறப்புன்னு கூட சொல்லலாம்.
5: ரீசெண்டாக வந்து குளோபல் ரேங்கிங் வந்து ஒன்று பார்த்தோம். IIT மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170th பிளேஸ் இன் த வேர்ல்டு அண்ட் தேர்ட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தை பார்த்தோம். இதுக்கான காரணம் என்ன சார், எந்த அளவுக்கு எஃபர்ட் வந்து?
6: நீங்கள் வந்து குளோபல் ரேங்கிங் பற்றி இந்தியன் ரேங்கிங்கை நீங்கள் கேட்கணும். NIRF பற்றி நீங்கள் பேசணும். எதுக்கு அதை பேசணும்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் இந்த கண்ட்ரி, அதுக்கு ஒரு சோஷியல் அப்ளிகேஷன் இருக்குது. நம்ம வந்து 150 கோடி மக்கள், அதில் 25 கோடி ஸ்கூல் எஜுகேஷன், 5 கோடி ஹையர் எஜுகேஷனில் இருக்காங்க. 30 கோடி பேர் இருக்கிற ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக நம்ம நடத்தின்னு இருக்கோம் நம்ம கண்ட்ரியில். இதை நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து எப்படி ஒரு IIT நடத்துறது, ஸோ இதுக்கு என்னெல்லாம் நமக்கு சேலஞ்சு. இது வந்து IITங்கிறது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இருக்குது, அது ஒரு சைடில் ஓடிட்டுருக்கு. ஸ்டேட் யூனிவர்சிட்டி எடுத்தால் அதுக்கு வந்து சில சோஷியல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அஃபிலியேஷன் பண்ணும் காலேஜஸ், அந்த காலேஜஸ் நல்லா ஓடுதா பார்க்கணும், அதுக்கு தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும். அவங்களுக்குள்ள ஒரு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி இருக்குது, எத்தனையோ 250 காலேஜ் இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது. ஸோ அவங்களோட அப்ஜெக்டிவ் வந்து IITயும் அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சஸ் மாதிரி ஆகிடும். அதுமாதிரி இங்கே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எடுத்திங்கன்னா அது ப்ரிடாமினன்ட்லி ரிசர்ச் ஓரியன்ட் இன்ஸ்டியூஷன். இப்போ தான் அவங்க பீடெக் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட டிஎன்ஏ தனி. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் காலேஜையும் IIT நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. காலேஜஸோட மேண்டேட் டிஃப்ரெண்ட், அவங்க என்ன பண்ணணுங்கிற டிஃப்ரெண்ட். ஸோ NIRF ரேங்கிங்கில் ஒண்டி தான் உங்களுக்கு இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லாமே பார்ட் ஆஃப் சிலபஸ். இப்போ NIRF ரேங்கிங்கில் எல்லாமே உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது இப்போ வந்து எத்தனை சைட்டேஷன் பர் ஃபேக்கல்ட்டி, அப்போ அந்த ஃபேக்கல்ட்டி கையில் இருக்குது, அவங்க வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5% தான் பர்செப்ஷனுக்கு கொடுத்துருக்கு. வெளியில் இருக்கிறவ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது 5% எம்ப்ளாயர்ஸுக்கு 5% இருக்குது. இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ரேங்கிங் எடுத்தீங்கன்னா 45 மார்க் உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ், உலகம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறது. அவன் ஏதோ போகிற போக்கில் ஒரு 5000 இன்ஸ்டியூஷன் இருக்கா, அதில் ஏதோ ஒன்று திக் பண்ணிட்டு போவாங்க, அதை வச்சு இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு ரேங்கிங்கில், நாங்கள் எல்லா ரேங்கிங்லேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல. NIRF ஃபோர்ஸ் நாங்கள் பார்க்குறோம். இன்டர்நேஷ்னல் ரேங்கிங்கில் 10 ரேங்கிங் எல்லாமே இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் பண்ணால் நாங்கள் ரேங்கிங் தான் பண்ணிட்டு இருக்க முடியும். இன்ஸ்டியூட்டை நடத்தணும், ஒரே ஒரு ரேங்கிங் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் QS பண்ணிட்டு இருக்கோம். QS ஒரு 4 வருஷம் முன்னாடி 340 வந்தோம். இப்போ அதுலேருந்து 170 வந்திருக்கோம். IIT டெல்லி 118 இருக்கு, IIT பாம்பே 134, அடுத்தது நாங்கள் இருக்கோம். இது வந்து போயின்னு இருக்கு. பட் இம்பார்ட்டண்ட்டாக NIRF நாங்கள் நிறையா உபயோகம் அடைஞ்சோம். QS ஒரு பேராமீட்டர், சஸ்டைனபிலிட்டின்னு ஒரு பேராமீட்டர், அந்த பேராமீட்டர்னாலையும் நாங்கள் நிறையா உபயோகம் எங்களுக்கு வந்தது. ஏன்னா அது வந்து எங்களுக்கு ஓப்பன் அப் பண்ணுது. NIRF வந்து நீங்கள் வந்து ஒரு

0: 50 மார்க் இருக்கிறதே 50 60 போகிறது ரொம்ப கொஞ்சம் ஈஸி. 80 மார்க் வந்த அப்புறம் 80 to 82 வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் வந்து எல்லாத்துக்கும் எங்கெங்கே நம்ம வந்து இந்த மார்க் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நம்ம யோசிக்கிறதே எங்கெங்க இடத்துல இன்ஸ்டியூட் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறது. இன்ஸ்டியூட் இம்ப்ரூவ் பண்ணலான்னு நீங்கள் ஆரம்பிக்கிற போது அது ஃபைனலாக ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லது நடக்கிறது. ஸோ இந்த ரேங்கிங் மெக்கானிசமில் இது ஒரு ரேஸாக பார்க்காம நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னா எல்லா ஐஐடிஸுமே இதில் இருக்கிற பராமீட்டர்ஸை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்குறோம். அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரீசன் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரீசன் ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட், ரெண்டாவது ரீசன் ஆஃப்கோர்ஸ் ரேங்கிங் இம்ப்ரூவ்.
1: உங்களுடைய எஃபர்ட்டை வந்து முழுமையாக கொடுத்துருக்கீங்க, அதற்கான விஷயமாக தான் இந்த ரேங்கிங்கை பார்க்கலான்னு கூட நான் நினைக்கிறேன்.
0: ஆமாம், நிச்சயமாக அதான் பகவத்கீதை சொன்ன மாதிரி கர்மாவை பண்ணு பலனை எதிர்பார்க்காது. எங்களுக்கு கர்மாங்கிறது எங்களோட ஸ்கோர் எல்லாம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது, பலனுங்கிறது அது ரேங்கிங் வருது, அதை எதிர்பார்த்து நாங்கள் அந்த ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுறோம்.
1: இப்போ பாரத் இனோவேஷன்ஸ்ல அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னாவே ஐஐடி மெட்ராஸ்க்கு ஒரு தனி இடம் இருக்கு. ஏன்னா அந்த சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து இருந்துட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த பாரத் இனோவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டால் இருந்துச்சு, ஐஐடி மெட்ராஸோட ஸ்டால் இருந்துச்சு. குறிப்பா வந்து வீல் சேர் வந்து அதுல வந்து நீங்க எக்ஸிபிட் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி பாக்குறீங்க சார்?
0: ரெண்டு இன்ஸ்டன்ஸ் நான் வீல் சேர் பத்தி சொல்றேன். நிறைய நாங்க செய்யறோம், எல்லாமே எங்களுக்கு பெருமை, சில இதெல்லாம் ரொம்ப பெருமைன்னு சொல்லிக்கலாம். அதில் வீல் சேர் ஒன்று, என்னோடய சுஜாதா அவங்களோட கைடன்ஸ்லாம் அந்த சென்டர் நடந்தது. டிடி ஜெகநாதன் எங்களோட அலுமினஸ்ஸு, ப்ரெஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு, நிறையா செஞ்சுருக்காரு அவர். இந்த வருஷம் அவருக்கு பத்மஸ்ரீ கூட கிடச்சிருக்கு, அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்.
1: அன்ஃபார்ச்சுனேட் மகிழ்ச்சியான விஷயம்,
0: தேங்க்யூ. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் காலமாயிட்டார் 4 முன்னாடி. அவர் நிறையா அதுக்கு ஃபண்ட் பண்ணார், அதில் குறிப்பாக அந்த ஸ்டாண்டிங் சேர்னு பண்ணினாங்க சுஜாதா அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அது ரொம்ப டச்சிங் இன்சிடென்ட். என்னென்னா ஸ்டாண்டிங் சேர்னா அவங்க எழுந்து நிற்க முடியாதவங்க, ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்கள எட்டி நிற்க வைக்கும் அந்த சேர். அவங்களுக்கு அன்னைக்கு கொடுத்தோம் அந்த ஃபங்க்ஷனில், 4 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டாண்டிங் சேர் கொடுத்தோம். அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் எண்டில் ஜனகணமன பாடுறதே, நம்ம நேஷனல் ஆந்தம் பாடுறதே, ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைஃப் அவங்க எழுந்து நின்னாங்க. இட் வாஸ் வெரி வெரி, இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம். எனக்கு ரொம்ப சொர்க்கம் கிடைச்ச மாதிரி இருந்தது அன்னைக்கு.
1: அவங்களுக்குள்ள உணர்வு இருக்கும், ஆனால் எழுந்து நிற்க முடியாது. இது வந்து சாத்தியப்படுத்திட்டு
0: பார்க்குறவங்களுக்கும் ஒரே அன்னைக்கு
1: மனசு தொட்ட ஒரு விஷயம்,
0: மனசு ரொம்ப தொட்ட விஷயம். இந்த ஜென்மாலையும் மறக்காது, அடுத்த ஜென்மா மட்டும் அது கேரி ஆகணும்னு எனக்கு ஆசை. சச் எ வண்டர்ஃபுல் டே. அதே மாதிரி அடுத்தது இந்த சேர், இந்த வீல் சேரை பார்த்தாலே பேஷண்ட்டுன்னு நமக்கு ஒரு இது வரும். அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி அது குழந்தைகளை எஃபெக்ட் பண்ணிது. அதனால் இது ஒரு அட்ராக்டிவாக பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது எதுவும் 20 kgனா அது எப்படி அது பாவம் குழந்தைகளை தள்ளின்னு போகிறது, சில குழந்தைகளுக்கு முடியவும் முடியாது. கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் பண்ணணும். லைட் வெயிட்டாக போனோன்னா அந்த குழந்தை ஏறி உட்காந்தோன்னா உடஞ்சி கீழே விழுந்துட்டா இன்ஜுரி ஆகிடும் குழந்தைக்கு. அவங்களே கொஞ்சம் ஸ்பைன் கீழ் அது மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, நடக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் தேவைங்கிறதுனால ரக்கடாகவும் இருக்கணும். 3 கண்டிஷன், அதாவது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், ஆனால் அதே டைம் ரக்கடாகவும் இருக்கணும். இது ஒரு மாதிரி எல்லாமே கேட்குற மாதிரி இருந்தது, ரொம்ப ஆர்த்தோகனலாக இருந்தது. பட் அதுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணாங்க எல்லோரும், அந்த கார்பன் ஃபைபர் போட்டு அதை ரக்கடாக பண்ணி, ஆனால் ரொம்ப லைட் வெயிட், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சேரை பார்த்தோன்னே நானே போய் உட்காந்து நல்லா இருக்குன்னு ஓட்டணும் போல
1: ரொம்ப நல்லா இருந்தது.
0: அந்த அழகாக வெயிட் வந்து 1/3 ஆஃப் த வெயிட். இது வந்து வெளிநாட்டிலையும் கிடைக்கிறது இது மாதிரி சேர், ஆனால் அது வந்து கிட்ட 2,40,000 to 43,000 சொன்னாங்க அந்த வில. நாங்கள் 72,000 அந்த சேரை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி த்ரை மொபிலிட்டி பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க இப்போ. ஸோ இது வந்து ஒரு லைட் வெயிட்டு, அதே சமயம் ரக்கட், அதே சமயம் 1/3 ஆஃப் த காஸ்ட்டு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, பேஷண்ட்டுன்னு இருக்கிற அதை ஓன் பண்ணுறது ஒரு ப்ரைடாகவும் இருக்குது. அது பேஷண்ட்டோட அந்த ஹூவர் இஸ் யூஸிங் அந்த திவ்யாங் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராகவும் இருக்குது. இது மாதிரி அதையும் பண்ணும். அப்புறம் நிறையா அதாவது வீல் சேராகவே இருக்கும், முன்ன வாசலில் வந்து ஒன்று ஸ்டேட் பண்ணால் ஸ்கூட்டர் ஆகிடும், அது மாதிரி அது சார்ஜ் போட்டுக்கலாம், அது மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக சிலர்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம்.
1: நிச்சயமா பிஎம் வந்து பங்கேற்ற நிகழ்ச்சியில வந்து இப்படி ஒரு பாரத் இன்னோவேட்டிவ்ல வந்து நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸோட பங்களிப்பும் இருந்திருக்கின்றது பெருமையான விஷயம். இப்போ கல்வித்துறையில எதிர்கால திட்டங்கள் ஐஐடி மெட்ராஸ்க்கு என்ன சார்? ஏன்னா அரசு வந்து திட்டங்களை வந்து வகுக்க முடியும், அதை செயல்படுத்துறது கல்வித்துறையில இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அந்த வகையில ஐஐடி மெட்ராஸோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன சார்?
0: இப்போ வந்து என்னோட மனசில் இப்போ இருக்கிற ஃப்யூச்சர் பிளான், அதாவது நெக்ஸ்ட் 5 நம்ம செய்ய வேண்டியது, 1 வந்து நம்ம மெயினாக மெடிக்கல் ஸ்கூல் தேவை, அதுக்காக நம்ம நிறையா உழைக்கணும். டெக்னாலஜி மெடிசன் ரெண்டு சேரணும், இது வந்து ஒரு மேஜர் பிளான். எங்களோட ஆன்லைன் எஜுகேஷன் ஆஃப் கேம்பஸ் எஜுகேஷனை இப்போ 50,000 எப்படியாவது 1,00,000 மட்டும் எடுத்துன்னு போகணும். வருஷத்துக்கு ஒரு 10,000 பேர் அதில் கிராஜுவேட் ஆகணும், அது அந்த லெவலுக்கு அதை எடுத்துன்னு போகணுங்கிறது ரெண்டாவது. 3வது நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வந்திருக்கோம்.

0: அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இது மாதிரி ஒரு ஃபண்டு அவங்களுக்கு கொண்டு வரணும். அதாவது இந்த டெவலப்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் வேலி ஆஃப் டெத்துங்க. நம்ம இந்தியாவில் நம்ம பாரத தேசத்தில் அசதோமா சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோர்மா அமிர்தம் கமயா எல்லாத்தையும் பாசிட்டிவாக தான் பார்க்குறோம். அதனால் நம்ம வந்து வேலி ஆஃப் டெத்தை நான் வந்து ரீவேர்ட் பண்ணிட்டேன் வேலி ஆஃப் ஹோப். அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து அந்த வேலி ஆஃப் ஹோப் உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த ஒரு ஜேர்னி இருக்குது, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம். அதில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 5 கோடியிலேருந்து 20 கோடி ரூபாய் மட்டும் இருந்தால் இந்த ஸ்டார்ட் அப்போட டைப் பார்த்து அவங்களால அதை கொஞ்சம் ஓரளவு சமாளித்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட முடியும். அந்த வேலி ஆஃப் ஹோப்பில் அவங்கள மெதுவாக ஏற்றி மேலே விட்டோன்னா அதுக்கப்புறம் பறவைக்கு ரக்கம் முளைச்சி பறந்துடும். அது ரக்கம் முளைக்கிற டைமில் தான் நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும். அதுக்காக நாங்கள் வந்து ஒரு சீரிஸ் ஏபி ஏதோ நம்பருக்கு அந்த ஃபண்டு ஒன்று ஆரம்பிக்கலாம், ஒரு 1000 கோடிக்கு ஆரம்பிக்கலாம்னு எங்களை ஆசை. அந்த ஃபண்டை ஆரம்பிக்கணும். அப்படிலாம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணு எல்லாரையுமே ஆண்டர்பிரனராக இருக்கணும், ஐஐடி மெட்ராஸ் வந்து நாலேஜ் தான் இப்படி வாங்கிக்கணும், வேலையை இப்படி தான் கொடுக்கணும், யூ ஷுட் பி எம்ப்ளாயர்ஸ் ரேதர் தென் எம்ப்ளாயீஸ். இதெல்லாம் நான் வந்து பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதே எங்களுக்கு என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறேன்னு அவங்க கேட்குறது ஒரு ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் அப்பே இல்லாத போதும் நாங்கள் வந்து ஃபண்டு ஆரம்பித்தா அது கோழியா முட்டையாங்கிற சிக்கன் அண்ட் எக் ப்ராப்ளம் வரும். இப்போ சொல்லியாச்சு தான் முட்டை எங்களேருந்து தான் கோழி வரும்னு. எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் இருக்கு, நமக்கு வந்து 100 கணக்காக இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனால இந்த ஃபண்டு ஒன்று நினைக்கணும். ஆஃப் கேம்பஸில் எங்கள் எஜுகேஷன் நல்லா எடுத்துன்னு போகணும், நிறையா ஃபண்டு கொண்டு வந்து நிறையா ஸ்டார்ட் அப்ஸை நம்ம கொண்டு வரணும், குறிப்பாக மெடிக்கல் டெக்னாலஜியில் நம்ம எடுத்துன்னு போகணும். இதை தவிர எங்களுக்கு வந்து இப்போ ஆரோவில்ல எங்களுக்கு ஒரு 100 ஏக்கர் லேண்ட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட் தனியாக ஒரு 90 ஏக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே சஸ்டைனபிலிட்டியில் கோல்ஸில் ஒரு கேம்பஸ் ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் டிரான்ஸ்லேஷன் ரிசர்ச்சில் ஒரு கேம்பஸும் அங்கே 2 கேம்பஸ் அங்கே போடுறோம். எங்களோட ஜான்சிபார் கேம்பஸையும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை தவிர குளோபல் லெவலில் ஐஐடி மெட்ராஸ் குளோபல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஒரு செக்ஷன் 8 கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். ஐஐடி மெட்ராஸ் தான் அதை ஹோஸ்ட் பண்ணுறது. அவங்க வந்து வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் போய் அவங்க ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து 4 வெர்டிகல் இருக்குது. ஒன்று எங்களோட டெக்னாலஜிஸ் எடுத்துன்னு போய் அங்கே லைசன்ஸ் பண்ணுறது, அங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், ஏன்னா இப்போ வெளிநாட்டில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறது ரொம்ப பணம் செலவாகுது, நமக்கு இங்கே மேன் பவர் இருக்குது, அறிவும் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ப்ராஜெக்டை இங்கே கொஞ்சம் லோ காஸ்ட்டில் நம்ம ரிசர்ச் பண்ணி ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாமா, இது 2வது. 3வது இங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப் அங்கே ஆயிடுச்சுன்னு போய் அவங்களுக்கு அங்கே பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் அங்கே இருக்கிற இன்வெஸ்டார்ஸை இந்த நம்ம ஸ்டார்ட் அப்ஸில் ஓரளவுக்கு ஃபண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ தட் நம்ம ஸ்டார்ட் அப் வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப்பாக இருக்கணும், இன்வெஸ்டார்ஸ் வந்து வெளியிலேருந்து இன்வெஸ்டாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குளோபல் மார்க்கெட், குளோபல் அவுட்ரீச் கிடைக்கும். இது மாதிரியாக அந்த ஐஐடி மெட்ராஸ் குளோபல் அதையும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ இப்போ வந்து 5-6 ஆஃபீஸ், அமெரிக்காவில் ஒரு ஆஃபீஸ், துபாயில் ஒரு ஆஃபீஸ், மலேசியாவில் ஒரு ஆஃபீஸ், ஜெர்மனியில் ஒரு ஆஃபீஸ், இது மாதிரி ஒன்று ஒன்றா செட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இது மாதிரி பல நாடுகளில் இதை இப்போ பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள்.
1: நிச்சயமா சார், நிறைய திட்டங்கள் சொல்லியிருக்கீங்க, கேட்கும் போதே வந்து ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் இருக்கு. இதெல்லாம் வந்து கனவுகள் வந்து மெய்ப்படணும் அப்படின்றதான் நம்ம எல்லாருடைய ஆசையும், அதே மாதிரி நடக்கும் நம்புறேன். இறுதியா ஒரு கேள்வி சார், நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்றதான் நம்மளுடைய அரசினுடைய கனவு, நம்ம எல்லாருடைய கனவும். கல்வித்துறையில இந்த செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டங்கள் அதற்கு எந்த அளவுக்கு ஊக்கம் அளிக்குது?
0: அதான் நான் விக்ஷித் பாரத் 2047 will be a product nation, will be a startup nation. அப்படின்னா எல்லாரும் ஒரிஜினல் திங்கராக இருக்கணும். அந்த ஒரிஜினல் திங்கிங் வரணும்னா ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருக்கணும். வாழ்க்கையில் ஒன்லி ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ஒண்டி படிச்சுட்டு கணத்து தவளையாக இருக்கக்கூடாது, பலதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பலதை ரிலேட் பண்ணி பேச தெரியணும். அந்த ஹோலிஸ்டிக் எஜுகேஷனுக்காக நிறையா இப்போ பாடுபடுறோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் நமக்கு கொடுத்துருக்கு, ரிசல்ட்டையும் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட் 100 கம்பெனி இப்போ நாங்கள் பண்ணது முடியும்னு சாத்தியம் பண்ணிட்டோம்னா, இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் எல்லா இன்ஸ்டியூட்டும் ஆளுக்கு 100 கம்பெனி பண்ணால், இந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1,00,000 கம்பெனி வருஷத்துக்கு வரா மாதிரி வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா இன்க்ளூடிங் ப்ரைவேட்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா, 1,00,000 கம்பெனி ஒரு வருஷம் வந்ததுன்னா ஒரு 1,000,000 1,000,000 கம்பெனிஸ் இருக்கும் 2047. இன்னொரு 12 வருஷம் 11 வருஷம் வச்சுப்போம், 2037 வருஷத்துக்கு 1,00,000 கம்பெனி வர அளவுக்கு நம்ம தயார் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக ஒரு 1,000,000 கம்பெனி நமக்கு வந்து 2047. அந்த ஒரு 1,000,000 கம்பெனி ஆளுக்கு 200 ஜாப் வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டார்ட் அப் நேஷன், ப்ராடக்ட் நேஷன், அந்த இதுக்கு நம்ம நிறையா இப்போ நம்ம கல்வியில் என்ன பண்ணுறோமோ நிச்சயமாக அதுக்கு ஊக்கமாக இருக்குது.
1: நிச்சயமா சார், மத்திய அரசுடைய 12 ஆண்டு கால சாதனையில கல்வித்துறையில செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் இன் ஃபியூச்சர்ல அப்படின்றது வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஐஐடி மெட்ராஸுடைய

0: நேரமிரவு 9:30. இது தருமபுரி பண்பலாய் 102.5, ஏற்காடு பண்பலாய் 103.7.
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: நிகழ்ச்சியை நீ கேட்கலாம், இடைவிடாத இசை மலை நிகழ்ச்சியினை.

0: நேயர்கள் இதுவரை இடைவிடாத இசைமலை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

நடப்பது என ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு தேவையான தகவல்களை அள்ளி தருகிறது உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை 6:35 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியினை.

வணக்கம் நேயரே. நேரம் இரவு 10 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரே இணைந்திருக்கிறோம் காலம் கடந்த காவிய காலங்களோடு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழ அதனுடைய நிகழ்ச்சியில் பாடலை கேட்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசன்கள் புதிய நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள் வரலாம். மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம். இந்த நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது புதிய பறவை என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி,
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேரம் இரவு 10:05. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். சுகபாடர் ஆகுங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழம். இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
6: திருப்பத்தூர் மாவட்டம் அடிவுத்தூர்.
5: ஆ,
6: பேர் சிவன்.
5: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: எம்ஜிஆர் படம் எக்ஸ்ட்ரா கரண்டு. அங்கே சிறப்பு வரிகள் தெரிவித்து அது ஆணவர் திருப்பி
5: கொடுத்துலாங்க. நன்றிங்க.
6: நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நேரம் இரவு 10:10. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்குபெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழலாம் நேர்களே. இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா
4: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஐயா.
4: ஆ
5: பாடலங்கப்பா மேல்வட்டம் ஐயா.
4: ஆ
5: பெயர் ரவீந்திரன்.
4: சொல்லுங்க என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: எனக்கு வந்து குங்குமம் படத்திலிருந்து சின்ன சிறிய வண்ண பறவை.
4: சரிங்க கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
5: நன்றி நன்றி ஐயா.

0: நேரம் இரவு 10:16. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகபாட ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். இன்னை நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும்பாடு அன்பு நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலாங்குப்பம் அழகு டைலர் ஐயா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வசந்த மாளிகை. எந்த பாட்டுனால போடுங்க.
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க ஐயா.

0: நேரம் இரவு 10:20. இது தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடலை தொலைபேசியாக கேட்டு மகிழலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலாங்குப்பத்தி நாகண்டவட்டம் ஏழுமலை சார்.
0: சொல்லுங்க ஏழுமலை, என்ன பாடல் வேணும்?
1: அலிபாபா நாகர்கோவில் வந்து அழகான பொண்ணு தான் சார்.
0: சரிங்க, கொடுத்துடலாம். நன்றிங்க.
1: நன்றி ஐயா.

0: நேரம் இரவு 10:24 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குனூர்லேருந்து ரகுபதி.
0: சொல்லுங்க ரகுபதி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கங்கா கௌரி திரைப்படத்திலிருந்து என்னம்மா சொல்லம்மா அச்சம்மா அப்படிங்கிற பாடலையா?
0: சரி, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: நன்றி. வணக்கம் ஐயா.

0: நேரம் இரவு 10:28. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.6. இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடலை தொலைபேசி விளக்க கேட்டு மகிழலாம் நிலை. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்கிறோம் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கலா போஸ்ட் பாமுத்தம்பட்டி புஷ்பா பேசுறேன். செவந்த மண்ணு படம் படம் ஒரு ராஜா ராணி பாடல்.
0: சரிம்மா, கொடுத்துடலாமா? நன்றிம்மா.
1: நன்றி, தேங்க்ஸ்.

ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில் அழகிய ரயில் நதி ஓரத்தில் மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: நேரம் இரவு 10:36. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேலே இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழ்ந்த நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சியில் பாடலை கேட்கிறோம். அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலநாகம் ஓம் சக்தி கோயில் பூசாரி ரகு சாயா.
0: சார் சொல்லுங்க. என்ன
1: நல்லவர்கள் படத்துல சிகப்பு கல் முகத்தையா?
0: சரி, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க ஐயா.

0: சுகமானாராக நிகழ்ச்சி நிகழ்ச்சி பாடலை கேட்க வரும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் வேலுக்குளம் சிவகுமார்.
0: உங்கள் பேர் என்னங்க?
1: சிவகுமார் சார்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சார், பொன்னஞ்சல் படத்துக்கு வந்து ஆகாய சந்தனம் என்ற பாடல் வேணும்.
0: சரி, கொடுத்துடலாங்க. நன்றிங்க.
1: ஓகே, நன்றி.

0: நேரம் இரவு 10:44. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரில் இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்க நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம் நேர்களை. இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த அன்பு நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஜோலார்பேட்டையிலிருந்து பாட்டிங்க.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அதுல ஏதாவது ஒரு பாடல் நீங்களே பாருங்க.
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: நன்றிங்க.

நேரம் இரவு 10:48. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தேர்தலை இணைந்திருக்கிறோம் சுகமான நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்குபெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. தொலைபேசி வாயிலாக பாடலை கேட்க நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்: புதிய நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு, 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணில் புதிய நேயர்கள். மற்ற நேயர்கள் 043-42 என்ற முன் இணைப்பினோடு, 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணில் மற்ற நேயர்கள் வரலாம்.

0: நேரம் இரவு 10:54. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கிறோம் சுகபாட ராகங்க நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் பங்கு பெற்று தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழலாம். நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் பாடலை கேட்கிறோம். அடுத்த அன்பு நேயர் வருகை வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் சகோதரர் பிரபாரணையா அவர்களுக்கு இனிமையான இரு வணக்கம் கூறுவது நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகில் கடங்கநாச்சி அம்மன் கோயில்.
0: சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: 1965 ஜெய்சங்கர் அசோகன் நடிப்பில் வெளிவந்த படம் இரவும் பகலும். அந்த படத்தில் இருந்து இறந்தவனே சுமந்தவனும் மறந்துட்டான் அந்த இனிமையான பாடலை நமது திருப்பத்தூர் தருமபுரி பண்பலை எல்லாருக்காகவும் கொடுங்க.
0: சரிங்க, கொடுத்துடலாங்க எல்லாருக்காகவும். நன்றி.
1: நன்றியா.

0: நேரம் இரவு 10:58. இது தருமபுரி பெண்பிள்ளை 107.5, ஏற்காடு பெண்பிள்ளை 103.6. நல்ல சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பாடலை கேட்க வரும் அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் ஏரவி கிராமம். விஜயகுமார் செந்தாமரை.
0: சரி, சொல்லுங்க.
1: எங்க வீட்டு பிள்ளை?
0: சரிங்க.
1: பாடல் வந்து நான் மாந்தோப்பில் நின்று இருந்தேன்.
0: சரிங்க, கொடுத்துலாங்க. நன்றிங்க.
1: தேங்க்யூ சார்.

நேயிலே ஒலித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இனி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வர் உங்கள் அறிவிப்பாளர் இஏ பிரபாகரன். இனி பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தின் செய்திகள். தில்லி அஞ்சலாக.

நாளை காலை 6 பத்திற்கு இணையதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள் சென்னை அஞ்சலாக. 6:15 பக்தி மாலை, 6:35 கால்நடை நமக்கு தோழணுமா, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மலையாக நம்ம ஓடுகிறார் என் ஜஸ்வந்த். காலை 7 மணிக்கு காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜெய்கி குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் பிளாக், தருமபுரி அரசு பட்டுக்கூழ் அங்காடியின் பிள்ளை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி பிள்ளை நிலவரம், இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ் சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும். இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்பனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:15 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் யோகம் தரும் யோகா. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சுந்தரேஸ்வரர்கள். 8:45 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் சிகன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது. 9:05 வானொலியில் வசந்த நிகழ்ச்சியில் நம்பிக்கை நட்சத்திரம் இளம் தொழில் முனைவர் எம் ஜெகன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கட்டவை கட்சவியில் விருப்பப்படுதை நடந்து கொண்டு கேட்கும் நிகழ்ச்சி. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேவை மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. 11:05 யாருக்கு அஞ்சோம் எதற்கு அஞ்சம் கீர்த்தி சக்கரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரமாவுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 12:05 ஆங்கில திசைகள், 12:10 மருத்துவ உள்ளனர் நிகழ்ச்சியில் பஞ்சப்பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துறை மருத்துவர் என் பிருத்திவிராஜ் அவருடன் நேர்முகம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லி செய்யப்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கில திசைகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளுக்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் பற்றி காஞ்சிபுரம் மாவட்டம் களியப்பேட்டைக்கே மனோகரன் அவர் தரும் விவரங்கள், 2:00 பூங்குத்து, 3 மணிக்கு கட்சவியின் கலக்கப்படகள், 4 மணிக்கு வடை தேடுவினாக்கள், 5 மணிக்கு மாலை தடல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ண ஜோடி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:05 ஆங்கில திசைகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை கத்திற்கு, 6:45 மாநில இயற்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரைசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் உயிரியல் நோய் கட்டுப்பாடு ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் அமலுக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பெற டாக்டர் எம் ராஜேஷ் அவர்களின் உரை, அதனைத் தொடர்ந்து இயற்கை முறை உணவு தயாரிப்பு, ஒசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உதவி பெற்ற டாக்டர் எம் வித்யா அவரின் உரை ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தண்டல் சினிமா சினிமா, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9 மணிக்கு ஆங்கிலத்தின் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள், 11:05 ஆங்கிலத்தின் செய்திகள். நேயர்கள் இதுவரை நாளை வளமரம் நிகழ்ச்சி பற்றிய முன்னோட்டினை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் உறங்கும் முன் ஒரு சிந்தனை. மனிதனாக இருப்பது அல்ல மனிதம், மனிதாபிமானத்துடன் இருப்பதே மனிதம். மனிதனாக இருப்பது அல்ல மனிதம், மனிதாபிமானத்துடன் இருப்பதே மனிதம். நேயர்கள் இதுவரை உறங்கும் முன் ஒரு சிந்தனையில் காந்திய சிந்தனைகளாக கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.